எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும்.

0: 1, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி 2, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
1: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
3: ஆமா, நாங்க இதுல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எல்லாம் கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாதம் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போறேன்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். வாழ்க்கை துணை நலத்தில் 9வது குரலை பார்ப்போம். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அதாவது இந்த குரல் எல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே வள்ளுவர் வந்து எப்படி டவுன் டு எர்த் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஏன்னா வள்ளுவர் வந்து எதையுமே பிராக்டிக்கலா இல்லாத எதையுமே அவர் சொல்லல, வாழ்க்கையில தினம் தினம் நடக்கிறது தான் அவர் சொல்றாரு. அதனால்தான் திருக்குறள் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று நாம் சொல்லுகின்றோம். ரொம்ப அழகா இங்க சொல்றார் பாருங்க. முதல் குறளை நம்ம பார்த்தோம், சரியான ஜோடியாக இருந்தார்கள், பொருத்தமான ஜோடியாக இருந்தார்கள். அதாவது உடல் நிலையில மட்டும் இல்ல மனத்தளவிலும் பொருத்தமானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு வாழ்க்கையில என்னாலும் இன்பம் துன்பமே இல்லை என்று சொன்னார். இனி அடுத்தது அவர் சொல்லுகின்றார், புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை. அதாவது நல்ல புகழ் பெறக்கூடிய பெருமைப்படக்கூடிய சரியான இல்லறத்தை நடத்த முடியாதவர்களுக்கு இல்லோர்க்கு இல் இல்லோர்க்கு அதாவது புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களுக்கு அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இல்லாதவர்களுக்கு இல்லை. எது இல்லை என்று சொன்னால் இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. நம்மை இகழ்ந்து பேசக்கூடிய நம்முடைய எதிரிகளுக்கு முன்னாலே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது வந்து ரொம்ப உண்மைங்கிறது நமக்கே தெரியும். நாம் வந்து வாழ்க்கையில நாள்தோறும் பார்க்கின்றோம், மனைவி வந்து அதுவும் இப்பெல்லாம் நம்ம வந்து ஃபிளாட் சிஸ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னையாவது தனி வீட்டில் இருப்போம், வீட்டில் சண்டை நடந்தால் பக்கத்து வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை கேட்காம இருக்கலாம், காம்பவுண்ட் வால் பெருசாக இருந்தா. இன்றைக்கு வந்து ஃப்ளாட்டில் வாழக்கூடிய நமக்கு நாம் பார்க்குறோம், நம்ம அடுக்கலையில் சமையல் அறையில் பாத்திரங்களை உருண்டதன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு இல்லை ஏழு எட்டு வீட்டுக்கு, மேல் வீடு கீழ் வீடு எல்லா வீட்டுக்குமே கேட்கும்னு பார்க்குறோம். பல நேரங்களில் கோபத்தில் கத்தினோம் என்று சொன்னால், சண்டை போட்டு கொண்டோம் என்று சொன்னால் ஊர் முழுக்க அது தெரிந்து விடுகிறது. நம்ம சொல்ல வேண்டாம் இன்றைக்கு இவங்க வீட்டில் சண்டை என்பது பால் போடுகின்றவன்லேருந்து பூக்காரன்லேருந்து காய்கறி காரிலேருந்து எல்லோருக்கும் தெரிந்து விடுகிறது. மேலே சண்டை போடும்போது கீழே கார் துடைக்கிறவனுக்கு கூட தெரிந்து விடுகிறது. அப்படி அம்பலம் ஆகும்போது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நம்ம சமாதானமான பின்பு ரொம்ப பெருமையாக நானும் என் மனைவியும் ரொம்ப அன்போடு இருக்கிறோம் என்று ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த கணவன் ரொம்ப பெருமையாக பீடு போல இப்போ பெருமையோடு பீடு பெருமை அப்படி ஏறு போல் அப்படி சிங்கம் மாதிரி நடந்த சிங்க ராஜ நடை நடந்து வந்தான். சிங்கம் என்று சொல்லும்போதே காட்டுக்கு ராஜா, அப்போ ராஜ நடை நடந்து வந்தான் என்று சொன்னால் பார்க்குறவங்க அதை பெருமையாக நினைப்பாங்க. பெருசாக நடந்து வரான், இன்னைக்கு காத்தாலும் இவன் வீட்டில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காம்பவுண்டுக்கே தெரியும். இப்போ நடக்கிறத பார்த்தா என்னமோ இவங்க தான் ஐடியல் ஃபேமிலி மாதிரி நடந்துட்டு போகிறான் என்று சொல்லும்போது நமக்கே நட வராது, நம்ம நட பின்னி கொண்டு விடும், தடுமாறி விடும், நாமளே தலையை கவிழ்ந்துட்டு தான் நடப்போம். அப்போ ஏறு நடை போட முடியாது. அதைத்தான் இங்கே வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருவேளை தீர்க்கதரிசியான வள்ளுவர் அன்றைக்கே நினைத்திருப்பார் போல இருக்கு, இப்படி ஜனத்தொகை பெருக்கம் உலகத்தினுடைய பெருக்கம் எல்லாம் பார்த்தா தனி வீடுகளில் யாரும் இருக்க மாட்டார்கள், அப்போ ஒரு வீடு இருந்த இடத்துல 100 வீடு இருக்கும் என்பது தெரிந்ததுனால அவர் சொல்லியிருக்கின்றார், புகழ் புரிந்த இல்லோர்க்கு அதாவது பெருமை மிக்க சிறந்த வாழ்க்கையை வாழ முடியாத இல்லறத்தாருக்கு இல்லை. இகழ்வார் முன் நம்மை கேலியாக பார்க்கின்றவர்களுக்கு முன்னாலே, கேலி பேசுகின்றவர்களுக்கு முன்னாலே ராஜ நடை நடந்து வர முடியாது. ஏறு போல் பீடு நடை அவர்களுக்கு நடப்பதற்கு கொடுப்பினை இல்லை சொல்லவில்லை என்று இங்கே சொல்கின்றார். ஏன் என்று சொன்னால் நம்மளால் முடியாது. வீட்டுக்குள்ளே நம்ம அப்பா நம்மளை கண்ணா பின்னான்னு திருட்டினதுக்கு அப்புறமா வெளியில் வந்து நாம் அப்படி தலையை உயர்த்தி பெருமையாக நடக்க முடியாது. இவங்க கேட்டிருப்பாங்களே அவங்க கேட்டிருப்பாங்களே இவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியுமா என்று சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு இன்செக்யூர் பாதுகாப்பு இல்லாத ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மையில் தான் நம்ம தலையை கவிழ்ந்துட்டு தான் நடப்போம்.
ஒரு வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா கூட நம்மளால் பெருமையோடு அங்கே போக முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டி வரும். அப்போ அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கின்றார். புகழ் பெறக்கூடிய நல்ல சரியான ஒழுக்கமான இல்லறத்தை வாழாதவர்களுக்கு பிறர் முன்னால் பெருமையோடு நடக்க முடியாது என்று ரொம்ப அழகாக இங்கே நமக்கு நாம் நாள்தோறும் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற ஒரு விஷயத்தை தான் வள்ளுவர் ரொம்ப தெளிவாக புரிய வைக்கின்றார். இதை அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும்போது அது ரொம்ப விழப்பாகவும் அவர் மீது உள்ள மதிப்பை மேலும் உயர்த்துவதாகவும் இருக்கிறது.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: Reduce belly, work out fully. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. சோ நாம அத ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைய. மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்ல. அப்ப நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. அப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புறாங்க அப்படின்னா, எனக்குள்ள என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோட சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படித்தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. சோ அப்ப நாம ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசுல ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்ப அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகள்ல, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரிதான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்ற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவா அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும் போது அதுல இருந்து நம்ம ஒரு படிப்பினையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா நம்மால சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனா அந்த விஷயத்த, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சரி இவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்கு, சோ அந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோட சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி கொள்ள, உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வென்ட் பண்ணாரு. அப்ப அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்ப அதை வந்து எல்லார் முன்னாலையும் இந்த சமுதாயத்துல அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. சோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தாரு, ஒரு இடத்துல வச்சுருந்தாரு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த முதல் பல்பு உடஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவரு சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவரு சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும், அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். Men are more important than machines அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்ட அடையாம அவர் அந்த சூழ்நிலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். சோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும் நன்றி, வணக்கம்.

0: வரி கட்டுறத விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple, and or love vechina will definitely not spoil the earth. Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vecha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vecha. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: வணக்கம் வந்தனம் உங்க பக்க மக்களே, இது நான் உங்க ஃபேவரட் ஆஜே நிஷா
1: ஆஜே ஸ்வேதா.
0: போ இது உங்க ஃபேவரட் ஷோ ஓரம் போ, இது ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: இன்னைக்கு நம்ம பேச போறோம் பிரச்சனை என்னங்க, தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கிங், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC ல அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, மகாபாரதம், ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
1: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ.
1: July 1st ல இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் டூ வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
0: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
0: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
0: எடுத்திருக்காங்க.
1: ஒரு பிரைவேட் காலேஜ்ல கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூர்ல இருக்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்றாங்க, 71 பேர் அங்க டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்னைக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ள அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: ஓ செம்ம கரஸ்பாண்டன்ட் பா. ஏன் நம்ம ஆபீசர்ஸ்ல கூட ஆபீசர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
1: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
0: இப்போ போலீஸ் அது கூட விடு ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
1: ராலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
0: ஏ நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
1: அதை விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போன உடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக் வாங்கி கொடுத்துறாங்களா, பேரண்ட்ஸ் ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல, சோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
1: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
0: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
1: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
0: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடு.
1: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாங்க. July 1st ல இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
0: ஆமாங்க, July 1st ல வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
1: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசுதான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நிலைமைதாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
0: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
1: யா போலாமே.
0: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
1: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ண சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்ட போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கிட்டே கேட்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்களை ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே ட்யூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க
3: சார்? நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
1: ஓகே. ஹெல்மெட் நீங்க வந்து இப்பதான் போட ஆரம்பிச்சீங்களா இல்ல எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வேர்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது பிளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் போட சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது ஃபர்ஸ்ட்.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
3: கண்டிப்பா வந்து 2-வீலர் ஓட்டறோம், கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம், இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
4: விஜய் அருண்.
2: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மணப்பாத்திரா.
2: மணப்பாத்திரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாம இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டாதான் என்ன கேட்டா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைட்ல வருது என்ன வருதுன்றது தெரியாது. மாண்டேட்ரின்னு சொல்ற ரீசன்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்துறோமே தவிர இன்ட்ரெஸ்டோட எல்லாம் போடல.
2: சோ 500னால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பா.
1: ஹலோ, நான் உங்க ஆஜய் ஸ்வேதா பேசுறேன், கரெக்டா இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து. இங்க நான் ஒரு சார் மீட் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பத்தி கேட்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ வாக்கிங் மணப்பத்திரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போடும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லுங்கள்.
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம், அது ஒன்றும் தேவையில்லாத. அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
2: பைபாஸ்
5: ரோடு, இந்த லவர்ஸ் பல்சர் அவங்க வச்சிருக்க வெஹிக்கல் தான் காரணமே தவிர, நார்மலா நாங்க எல்லாமே மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ஹெல்மெட் போடணும்னா எங்களுக்கு ரொம்ப ட்ரபிளா தான் இருக்குது. நாங்க பேஸ் பண்றோம், இந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ற விஷயமே கிடையாது இதெல்லாம்.
2: தேங்க்யூ சார்.
1: ஆஜய் ஸ்வேதா. நெக்ஸ்ட் நம்ம யாராவது காம்படிட்டர் கேட்டா உங்ககிட்ட நாங்க திருப்பியும் வரோம்.
6: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
7: MOP 107.8 FM.
6: Stay tuned. Stay tuned.
8: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: ஹலோ, நான் உங்க ஆர்ஜி நிஷா மக்களே.

0: கீழே விழுந்தா கூட ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்ல பாத்திருக்கேன். தலையில அடிபடாம தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால அவங்க கண்டிப்பா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
1: தேங்க்யூ ஆண்டி. இது ஸ்வேதா அஜய் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆஜய் ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கம் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
2: நிஷாந்த்.
1: என்ன
2: பண்ணுறீங்க? வேலை செய்யும்.
1: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
2: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசன் இந்த சாப்டர் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுல ஆக்சிடென்ட் அதிகமாகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க?
1: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
2: அவங்க சொல்கிற மேடம், முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
3: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
1: இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம் நீங்கள் ஹெல்மெட் போட வேணாம்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
2: ஹெல்மெட் போட தான் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டு தான் ரேஷ் டிரைவிங் வந்து.
1: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ள. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, இது ஆஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டுருக்காங்களா? ஐம் சாரி. என்ன, நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா. அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
4: ஆல்ஃபிரட்.
1: ஓகே சார், நீங்க வர்க் பண்றீங்களா?
4: ஆ, வர்க் பண்றேன். நானே.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், ஹெல்மெட் போடுறது?
4: இட்ஸ் a good idea தான், பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்ப பிரேக் போடும்போது.
1: ஆனா சார், நாங்க என்ன சர்வே படிக்கிறோம்னா, ஓகே, வண்டி ஓட்டறவங்களோட பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜூரி ஜாஸ்தியா இருக்கும்.
4: இருக்கே, கரெக்ட் தான். நான் அது தப்புன்னு சொல்லல, பட் வந்து அதுலயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அன்கம்ஃபர்ட்டபிளா
1: இருக்குன்னு சொல்றீங்க.
4: அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கண்டிப்பா.
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
3: ஓகே மக்களே, நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்.
5: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ், அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
6: டேய் டேய், முள்ள போடா.
5: சரிமா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: ஹலோ மக்களே, நான் உங்க ஆஜே நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பாத்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னமா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. முன்னம்பாக்கம் டிராபிக் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து

0: கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா?
1: 95% இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரேடியோ ஆயிடும்
0: சார். இப்போதைக்கு ஏதாவது யாராவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
1: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க
0: சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
1: அப்படி பரப்போ, ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
0: ஓகே சார்.
1: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
0: ஓகே சார். இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போட்டுருவாங்க.
1: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு, அது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: கண்ணா, கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை 3ல போட்டு ஓட்டலாம், ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோம், வண்டியா ஓட்டோ.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? உங்க சார் உங்க பேரு?
5: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
5: IDFC.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
5: அப்சல்யூட்லி இட்ஸ் a very advantage for the people. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். See, actually they are saving their life and ensuring the family.
0: அப்போ ஷூர் சார், ஹெல்மெட் போடுறதால உங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையோ கஷ்டமோ இல்ல?
5: இல்ல, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேவ் மை செல்ஃப். ஸோ அதனால ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த பீப்புள்.
0: தேங்க்யூ சார். இது ஆர்ஜே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ, MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா உங்க பேர்?
6: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
6: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
6: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலால ஜாயின் பண்ண போறேன்.
0: சூப்பர்க்கா. இப்போ வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கெங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
0: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் ஒன்று ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, போட சொல்லி.
6: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ கார்,
6: பை.
0: ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் உங்க பேர்?
7: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன் சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லாரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை அவ்வளோதான்.
0: நீங்க கேட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏ, இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏ இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். ஏ, உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டாலே ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருனா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட்டு வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரியா சார், எந்த இஷ்யூஸும் இல்லைதா? யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக மாதிரி இருக்கும். பட் அது குறைக்கும். வெயிலில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம். சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், அண்ட் to the people. It's MOP 107.8. It's enriching.
9: பொதுநலன்
10: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்பானி சென்டர் வாசலில் இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
11: ஆ, சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
11: நான் ஸ்டடி காலேஜ் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர்.
6: ஆ ஓகே, என்ன காலேஜ்?
11: எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி.
6: ஆ ஓகே சார், இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லாட்டி அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
11: இல்லை, நல்லது தான்.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் வெளில போய் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்ககிட்டே கேட்குறோம்.
12: இட்ஸ் அன் அட்வான்டேஜ் பிகாஸ் இஃப் தேர் இஸ் எனி மிஸ் ஐ மீன் ஆக்சிடென்ட் ஆர் சம்திங், யூ பி சேஃப், யூ டோன்ட் கெட் அ சீரியஸ் ஹெட் இன்ஜுரி ஆர் சம்திங், பிகாஸ் ஹெட் இன்ஜுரி இஸ் வெரி சீரியஸ் அண்ட் யூ கேன் எனி திங் கேன் லீட் டியூ டு ஹெட் இன்ஜுரி.
6: ஸோ ஓகே, உங்கள் பேர்?
12: சோனம்.
6: டிபார்ட்மெண்ட்?
12: பிகாம் ஐஎஸ்எம் செகண்ட் இயர்.
6: Thank you Sona. This is Sajay Shweta from MOP Community Radio 107.8. இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களே கேட்கலாம்.
13: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
13: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலாம் கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி விட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
9: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
14: மக்களே, நாங்க திருப்பியும் எங்க ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இது நான் உங்க ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே ஸ்வேதா, இது உங்க ஒரு போஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
9: நிஷா, வெள்ளை எவ்வளவு வெயிலா இருக்குல்ல?
14: ஐயோ, வெயிலா இது முடியலப்பா.
9: இதுல ஹெல்மெட் போட சொன்னா எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான்.
14: ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோ. நோ,
9: ஓகே மக்களே, இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரித்தி மெரித் என்னவாவே இருக்கட்டோங்க. ஹெல்மெட் உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும்.
14: உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா, டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
9: கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது? நேற்று நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
2: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
3: இருங்க, இதை கொடுக்குறேன்.
2: தேங்க்ஸ்.
4: எக்ஸ்கியூஸ் மீ.
2: என்னங்க?
4: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
2: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
4: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
2: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
4: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
2: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
4: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃப்ல இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
3: நுகர்வோர் கவனிக்க,
4: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
3: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா itself will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய
4: வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதுதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும்.
5: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
6: நம்ம அன்றாட வாழ்க்கையில சக்கரை இல்லாம இருக்க முடியல, ஆனா அதே சக்கரை அதிகமாச்சுன்னா நம்ம வாழ்க்கையே கசப்பாயிடுறது. என்ன மக்களே, நான் எதை பத்தி பேசுறேன்னு புரியலையா? சக்கரை நோய் தாங்க அது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அதுவும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாட்டம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கற மாதிரி வந்து சக்கரை அளவு என்ன, உன்னோட சக்கரை ஸ்கோர் என்னன்ட்டு கிரிக்கெட் ஸ்கோர் கேட்கற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா WHO கூட ஒரு நாளை வந்து சக்கரை நோய்க்காகவே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலோபதி மருத்துவத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்?
7: சக்கரை நோய் பத்தி ஏதாவது
8: தெரியுமா?
9: தெரியும்.
7: சக்கரை நோய் தெரியும்.
8: தெரியும்.
10: நீங்க அலோபதி ஃபாலோ பண்றீங்களா இல்ல வேற மாற்று மருந்து ஏதாவது?
11: அலோபதி தான் ஃபாலோ பண்றேன்.
8: அலோபதி.
12: அலோபதி.

0: அலோபதி.
1: அலோபதி.
0: அலோபதி.
1: அலோபதி.
2: அலோபதி.
0: அலோபதி. ஏன் அலோபதி தான்? நீங்க வேற மாற்று மருந்தை பத்தி நீங்க எதுவும் யோசிக்கலையா, இல்ல அது அதை பத்தின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லையா?
3: இந்த மாற்று மருந்து மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை.
4: சைடு எஃபெக்ட் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு
5: மெடிக்கேஷன் போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து உடனே எஃபெக்ட் இருக்கிறதுனால அலோபதி எடுத்துருக்கோம். மற்ற மெடிக்கேஷனை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்கிற நாலேஜ் யார்கிட்டையும் இல்லை. அதே மாதிரி அது நல்லா இருக்குமா இல்லையான்றது ரிஸ்க் எடுக்க வர முடியல.
1: தெரியாது.
6: அதை பற்றி எனக்கு தெரியாது.
0: இல்லை எனக்கு எதுவும் தெரியாது.
7: அதை பற்றி எதுவும் தெரியாது.
1: இல்லை தெரியாது.
6: அதை பற்றி தெரியாது. இல்லை வேற எதுவும் தெரியாது.
8: அப்படியா, எனக்கு தெரியாது.
9: அப்படி நாங்க நிறைய மக்கள் கிட்ட கேட்டும் போது மாற்று மருத்துவத்தை பத்தி அவங்களுக்கான விழிப்புணர்வுகள் இல்ல. இப்ப ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லாத்திலயுமே வந்து டயபெட்டிஸ்க்கான தீர்வு இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில அதுக்கான விழிப்புணர்வு இல்ல. அந்த விழிப்புணர்வை நோக்கிதான் இன்னியோட நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கரன். இவங்க வந்து ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேத கல்லூரியில இருந்து ஆயுர்வேதா படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப மக்கள் மத்தியில இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்களையும், மாற்று மருத்துவத்தை பத்தி இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் கேட்டு தீர்த்துக்கலாம்.

0: இயற்கை மருந்தே இனிய மருந்து, இனியன பயப்போம், உடலை காப்போம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கே தவிர நிறைய பேருக்கு இன்னும் அதை பத்தின சந்தேகங்கள் இன்னும் தீரல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். முதல்ல வந்து சர்க்கரை நோய்னா என்ன?
2: சர்க்கரை நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க அது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்க நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடுற உணவு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க டைஜஷனுக்கு அப்புறமா, அதாவது வந்து நம்ம செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் வந்து அது யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது டயபெட்டிஸ் ஆர் சர்க்கரை நோயில வந்து என்ன ஆகுதுனாக்க அந்த மாதிரி குளுக்கோஸா வந்து அது கன்வெர்ட் ஆகாம இல்ல வந்து பாடி வந்து அதை வந்து யூஸ் பண்ணாம அது வந்து நம்ம ரத்தத்திலேயே வந்து அதிகமான, தட் இஸ் ஹை பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து காட்டுது. சோ இதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றாங்க.
1: இப்ப சர்க்கரை நோயில என்னென்ன வகைகள் இருக்கு?
2: சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க, இல்ல டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க பொதுவா. அது வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகைப்படும், டைப் ஒன்னு சொல்லுவாங்க இல்ல டைப் டூன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டைப் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆகுனாக்க நம்ம பாடியில வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கவே சுரக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது வந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைப் டூல பாத்தீங்கன்னாக்க அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா இன்சுலின் வந்து போதுமான அளவு வந்து சுரக்காது, இல்ல வந்து நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் அப்படிங்கறது வந்து அந்த இன்சுலின் வந்து சரியான முறையில யூஸ் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு வந்து வருது.
1: இந்த இன்சுலின் அப்படின்னு சொல்றீங்களே, இன்சுலின்னா என்ன, அது எங்க இருந்து வருது?
2: இன்சுலின் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டா செல்ஸ் ஆஃப் பான்க்ரியாஸ்ல இருந்து வந்து செக்ரியேட் ஆகுது. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா பான்க்ரியாஸ் வந்து நிறைய அந்த இன்சுலின் ஹார்மோன், அதாவது போதுமான அளவு இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்குது. அதனால என்ன ஆகுதுனாக்க நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற அந்த கன்வெர்ட் ஆன அந்த பிளட் குளுக்கோஸை வந்து செல்ஸுக்கு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி, அதாவது இங்கே நம்ம கேரி பண்ற மாதிரியான வந்து ஒரு வேலையை தான் வந்து இன்சுலின் ஹார்மோன் செய்யுது. டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுனாக்க குளுக்கோஸ் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல சுத்திட்டு இருக்கிற அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற இது வந்து என்ன ஆகுதுன்னா செல்ஸ் பாடி செல்ஸ்குள்ளேயே வந்து என்டர் ஆகாது. அதாவது இன்சுலின் போதுமான அளவு சுரக்காம இருந்தாலோ இல்ல சுரக்காமலே இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது.
1: சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன?
2: சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க யூஸ்வலி 3 P's அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாலியூரியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ் யூரினேஷன், அதாவது அதிகமான நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது சிறுநீர் கழிப்பாங்க. எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அவங்க அதாவது தூங்கிட்டு இருக்கும் போதே கூட எழுந்து போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ற அளவுக்கு வந்து அதிகமான முறையில வந்து யூரின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பாலிடிப்சியா. பாலிடிப்சியானாக்க என்ன, அதிகமா நமக்கு வந்து தாகம் வந்து ஜாஸ்தியா இருக்கும், நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பாலிஃபேஜினா என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிஃபேஜியா இஸ் இன்க்ரீஸ்ட் ஹங்கர் அப்படின்னா ரொம்ப பசி அதிகமாயிட்டே இருக்கும், அதாவது என்னன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ வந்து அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து சாப்பிடணும், இல்ல வந்து என்ன சாப்பிட்டாலும் உடனே உடனே பசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இது மூணு தான் வந்து இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும், வெயிட் லாஸ்ல அதாவது டைப் 1 டயபெட்டிஸ்ல மோஸ்ட்லி வெயிட் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னாக்க ஏதாவது அடிபட்டுக்கிட்டாங்க இல்ல வந்து ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குனாக்க அது வந்து ஆறவே ஆறாது. இதுதான் வந்து யூஸ்வலா காமனா பாக்குற சிம்டம்ஸ் டயபெட்டிஸ்க்கு.
1: டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசப்படுது ரெண்டுத்துக்கும்?
2: டைப் 1 டைப் 2க்கு நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்ல என்ன ஆகும்னா பாடியே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா அதுவே தானே வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ற செல்ஸை வந்து தானே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ யூஸ்வலா அதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக், அதாவது வந்து பரம்பரை இதுவா வந்து ஹெரிடிட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தாத்தாக்கு இருக்கு, பாட்டி கூட இருக்கு, அம்மாக்கு இருக்கு, அப்பாக்கு இருக்கு, பசங்களுக்கு வரலாம், அந்த மாதிரி. இது யூஸ்வலா வந்து பிஃபோர் 40 தான் வந்து மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணும். பட் இப்போ இந்த நாள்ல வந்து ஆஃப்டர் 40, 50, 60ஸ்ல கூட அஃபெக்ட் பண்றது. பட் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க இல்ல டீனேஜ்ல இருக்கிறவங்களதான் வந்து மோஸ்ட்லி டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பாதிக்கும். அப்புறம் வந்து இதோட ஆன்செட் ஆர் இதை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ரேபிட் ஆன்செட், ரொம்ப சீக்கிரமா, அதாவது வித்தின் வீக்ஸ் வந்து இது வந்து பாடியில வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. டைப் 2 பாத்தீங்கன்னாக்க, டைப் 2ல என்னன்னா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்குது, பட் அது போதுமான அளவுல இல்ல, சோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து டைப் 2ல வந்து இது இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் சுரக்கிற அந்த இன்சுலினை கூட செல்ஸ் சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியாத காரணத்தினால பாடியில வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாவே காணப்படுது. இதுக்கும் ஜெனட்டிக் இதுவும் இருக்கு, அதாவது ஹெரிடிட்ரியா இது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது மோஸ்ட்லி எந்த மாதிரி இருக்கிறவங்கள பாதிக்கும்னாக்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா பண்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அது மோஸ்ட்லி பாதிக்கும். இது வந்து எப்படின்னா அடல்ட்ஸ் இல்ல வந்து ரொம்ப வயதானவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப சாதாரணமா வரும். இதுக்கு வந்து எப்படின்னா ஸ்லோ ஆன்செட், அதாவது வந்து வருஷ கணக்கா இது வந்து உடம்புல தேங்கி தேங்கி செல்ஸ் வந்து சரியான விதமா வந்து இன்சுலினை யூஸ் பண்ணாம அதுக்கப்புறமா வந்து வருஷ கணக்கில் ஆனதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது.
1: இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் இல்ல ஜுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க கூட 101, 102 அப்படின்னு போனாக்க அது ஜுரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப உடம்புல சர்க்கரை அளவு வந்து எது வந்து நார்மல் சர்க்கரை அளவு, அந்த அளவு எப்ப வந்து நோயா மாறுது?
2: சர்க்கரை அளவு அப்படின்னா என்ன? இப்ப வந்து அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட், நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு நார்மல், அதாவது பிளட் சுகர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப வந்து நார்மல் பிளட் சுகர் லெவல் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபாஸ்டிங் அண்ட் பிபி, அதாவது நம்ம எதுவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்ல ஒரு இதுல மெஷர் பண்றோம். இன்னொரு இது நல்ல ஒரு குட் மீல் எடுத்ததுக்கு அப்புறமா போஸ்ட் பிராண்டியல் அப்படிங்கிற ஒரு இதுல அதுக்கப்புறமா மெஷர் பண்ணுவாங்க. இப்ப ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பாத்தீங்கன்னாக்க 80-100 mg/dL, அதாவது மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் தான் வந்து நார்மல். இது அதுவே பாத்தீங்கன்னா 100-120 வரைக்கும் இருக்கிற அந்த லெவல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிக் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பர்சன்ஸ் வித் ப்ரீ டயபெட்டிக் லெவல் அவங்களுக்கு வந்து எப்ப வேணா வந்து தே கேன் ஃபால் ப்ரே டு டயபெட்டிஸ், அவங்களுக்கு எப்ப வேணா வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறது வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் ப்ரீ டயபெட்டிக் லெவல். அக்கார்டிங் டு WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, 126 mg/dL வரைக்கும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப போஸ்ட் பிராண்டியல், அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து மெஷர் பண்ற அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்த்தோம்னா அது 100-140 இருக்கணும், less than 140 என்ன லெவல்ஸ் வேணா இருக்கலாம், அதுதான் வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது ரெண்டு தான் வந்து காமனா வந்து மெஷர் பண்ற இந்த பிளட் சுகர் லெவல்ஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரின் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. இது வந்து எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகரே வந்து 180 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூரின் பிளட் சுகர் பாசிட்டிவ்னு வரும்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா.

சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபாசங்கரனோட.
1: இப்ப சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு?
2: சர்க்கரை நோய்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல பின் விளைவுகள்னு பாத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப ஒரு வாஸ்ட் டாபிக், ரொம்ப நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு வரும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் அது என்ன வேணா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் தி சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா கண்ணு. கண்ணுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி பிளர்ட் விஷன், அதாவது ரொம்ப கண்ணு வந்து மறைக்கிற மாதிரி இல்ல வந்து விஷனே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆற மாதிரி அந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் காசஸ் ஃபார் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. பார்வை இல்லாம போறதுக்கு வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு லீடிங் காஸா வந்து இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஹார்ட், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இல்ல வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கூட ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்துட்டு இருக்கு. காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்னால வந்து என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஏராளமா இருக்கு. இட் இஸ் வெரி வாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தலையிலேருந்து கால் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து பாதிக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண் எடுத்தீங்கன்னா கண்ணுல வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் காஸ் பிளர்ட் விஷன், அதாவது மங்கலான பார்வை. அது வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும்னா வந்து பிளைண்ட்னஸ், அதாவது வந்து கண்ணே கூட தெரியாம போகலாம். நெக்ஸ்ட் வந்து பிரெயின், டயபெட்டிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மூளைய பாதிக்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து என்ன பண்ணும்னாக்க வந்து பெராலிசிஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது வந்து பக்கவாதம் கூட வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்து டயபெட்டிக் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட், ஹார்ட் வந்து சர்க்கரை நோய் எப்படி பாதிக்குதுன்னா வந்து இட் கேன் ப்ரொடியூஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு கூட வந்து சர்க்கரை நோயால தாக்கம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்னி, கிட்னி வந்து யூஸ்வலா வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். யூரின்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து புரோட்டீனோட கழிவு வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இத மொத்தமா வந்து என்ன சொல்றாங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து நர்வ்ஸ் எப்படி பாதிக்குதுன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன இது பண்ணுதுன்னா உடம்பு ஃபுல்லா வந்து வலி, அதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வந்து வலி, அதுக்கப்புறம் எரிச்சல், அப்புறம் எப்பவுமே உடம்புல வந்து எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப சிவியரான ஒரு பெயின். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சாக்க நமக்கு வந்து உடம்புல என்ன விதமான ஒரு உணர்வு இருக்குமோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காமனா வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்ணக்கூடிய வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னா என்ன ஆகும்னாக்கா அவங்களுக்கு வந்து காலை சுத்தி, அதாவது இந்த ஆங்கிள் பகுதியை சுத்தி வந்து அவங்களுக்கு அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பெரிய பெரிய புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து வந்து சீ வந்து கழிவு வருது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொஞ்சம் ரத்தம் படுற மாதிரி, அதுக்கப்புறம் அதுலயே வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி அது வந்து ரொம்ப நாள் கூட வந்து ஆறாம என்ன வந்து மருந்து வந்து எக்ஸ்டர்னலா வந்து இது பண்ணாலும் இல்ல வந்து இன்டர்னலா நமக்கு வந்து என்னதான் வந்து மருந்து கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப நாள் வந்து ஆறாம போய் அதுவே வந்து கேங்க்ரீன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா அந்த வந்து காலையே கூட எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிவியரான காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸோடது வரலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாடு வந்து கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, உங்களோட கருத்து என்ன? அது
2: இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நமக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்லயே வந்து நம்ம தான் வந்து டாப் ஸ்கோர் வச்சிருக்கோம் டயபெட்டிஸ்ல. நமக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 70 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பீப்புளா இருக்காங்க. இதே நிலவரம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இல்ல ஒரு 2 டிகேட்ஸ் முன்னாடி, அதாவது ஒரு 30 இல்ல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு கிடையாது. இப்ப இந்த மாதிரி ரீசன்ட் இயர்ஸ்லதான் இந்த மாதிரி வந்து ஒரு நிலவரம் நம்மளுக்கு வந்திருக்கு.
1: நம்ம இந்திய மக்கள் மேல இந்த சர்க்கரை நோயோட திடீர் தாக்கத்துக்கான காரணம் என்ன?
2: காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப ஆப்வியஸா இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல், இதுதான் வந்து முதல் ரீசனா சொல்லணும். எல்லாமே வந்து அப்படியே மாறிக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டான டைமுக்கு தூக்கம் இருந்தது, அண்ட் வந்து வெளியே சாப்பிடுறது இல்ல வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது இல்ல நிறைய இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அந்த மாதிரி வந்து கல்ச்சரே நமக்கு வந்து கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா இருக்கு நம்ம கல்ச்சர் எல்லாம், நிறைய வந்து பர்கர்ஸ் பீஸாஸ் அந்த மாதிரி சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நைட் ஷிப்ட்ஸ் அந்த மாதிரி இதுல வேலை பாக்குறது, அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து நிறைய வந்து வேலை இருக்கும், அதாவது கிச்சன்லயே பாத்தீங்கன்னா எந்த கேஜெட்டுமே கிடையாது, மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால பிசிக்கல் லேபருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மென் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வயல்ல வேலை செய்யறது இல்ல டிரான்ஸ்போர்ட் இதுவே எதுவுமே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் நடந்து போறது இல்ல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில போறது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதுதான் இருந்தது. ரொம்ப வந்து பிசிக்கல் எக்ஸர்ஷன்ங்கிறது ஜாஸ்தி இருந்தது. பட் இந்த நாள் கட்டத்துல பாத்தீங்கன்னாக்க லேக் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. டெய்லி வந்து ஏசி கார்ல கிளம்பி போறது, ஆபீஸ்ல ரொம்ப நேரம் அப்படியே ஏசி அட்மாஸ்பியர்ல உட்காந்தே வேலை பாக்குறது, இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துலயே வந்து மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இல்ல வந்து இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்ல வந்து ரொம்ப இந்த கட்டத்துக்குள்ள இந்த வேலைகளை செஞ்சு ஆகணும், அண்ட் நிறைய டிராவலிங் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு போறது இல்ல இந்தியாக்குள்ளேயே நிறைய டிராவல் பண்றது இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது மொத்தமா வந்து there is a complete change in the food habits and lifestyle. இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு drastic change-க்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: சர்க்கரை நோயின் risk factor என்ன?
2: risk factors அப்படினா என்னன்னாக்க யாருக்கு வந்து அதிகமா இந்த நோய் தாக்கம் வரலாம் இல்ல வந்து யார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த risk factors-ஓட இது. risk factors யாருக்கு ஜாஸ்தி அப்படினா யாருக்காவது ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியில யாருக்காவது அம்மாக்கோ அப்பாக்கோ இல்ல பாட்டி தாத்தாக்கோ மெட்டர்னல் சைட்லயும் அதாவது அம்மா சைட்லயும் சரி அப்பா சைட்லயும் சரி யாருக்காவது அதிகமா இந்த மாதிரி சர்க்கரை நோய் தாக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு, இல்ல முன்னாடியே வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் இல்ல வந்து ஹை பிபி இல்ல பிபிக்கு வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு, அப்புறம் வந்து விமென்க்கு பாத்தீங்கன்னா இப்ப காமனா வந்து பிசிஓடி அதாவது வந்து ஓவரீஸ்ல வந்து சிஸ்ட் இருக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற விமெனுக்கு வந்து ரொம்ப ஒபீஸா இருக்காங்க அப்படின்னு இருந்தாக்க அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து டயட் லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு இல்ல அந்த மாதிரி வந்து மருந்து சாப்பிடுறவங்களுக்கு இல்ல வந்து பொதுவாகவே வந்து அதிகமா வந்து ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுறவங்களுக்கு அதாவது கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை வந்து அருந்துறவங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்து அதிகமா வருது.
0: தி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்ன?
2: ஜெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரெக்னன்சி, தட் இஸ் கால்ட் அஸ் ஜெஸ்டேஷன். சோ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது விமென் முன்னாடி வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, பட் இப்ப வந்து அதாவது கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்தும் போது அவங்களுக்கு வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ஹையா இருக்கு அப்படின்னாக்க அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரீட்டபிள் சிச்சுவேஷனா தான் இருக்கு. இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து யூஸ்வலா வந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறமா வந்து சாதாரணமாவே வந்து இந்த பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து குறைந்து நார்மலுக்கு வந்துருது. பட் இது வந்து யூஸ்வலா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அடுத்த முறை அவங்க கருத்தரிச்சாலோ இந்த மாதிரி வந்து திருப்பி ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்து போன பெண்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ வந்து இந்த

0: இருக்கிற பெண்கள், அதாவது ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, இல்ல வந்து ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் கருத்தரிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பிரெக்னன்சிலேயே வந்து இதே மாதிரி வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப சர்க்கரை நோய் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிச்சா அப்ப அந்த குழந்தைய அது பாதிக்குமா? இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு நல்ல கேள்விங்க. சர்க்கரை நோய் இருக்கிற பெண்கள் வந்து கருத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க முதல்ல அதை பிளான் பண்ணணும். பிரெக்னன்சி அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு கேஷுவலான ஒரு இதுவா இல்லாம தே மஸ்ட் பிளான் ஃபார் இட். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை வந்து அவங்க என்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி அவங்க ஃபுட்டை வந்து சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அதாவது வந்து தன்னோட சுகர் லெவல்ஸ வந்து நார்மலா வச்சுக்கிறதுக்கான என்ன டயட் சாப்பிடணுமோ அந்த டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி உடல் பருமன் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னாக்க வெயிட் லாஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, வேலை பாக்குற இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து வேலைகளை அவங்க செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா எதுக்கும் ஒரு முறை வந்து தான் கன்சல்ட் பண்ற ஒரு டாக்டரை வந்து ஒரு முறை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கேத்த ஒப்பீனியன்ஸ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த பிரெக்னன்சிய பிளான் பண்ணாங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இது இல்லாம அவங்களுக்கு தெரியாம அவங்க திடீர்னு கருத்தரிக்கிறாங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னா அதோட மூளையோ இல்ல வந்து அந்த ஸ்பைன்ல இருக்கிற எதை வேணா அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தைய வந்து ஏதாவது குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அதாவது அம்மாக்கு வந்து பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பிறக்கிற குழந்தை யூஸ்வலாவே வந்து ஒரு லார்ஜ் பேபியா தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பிறக்கும் போது அதோட எடை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அதுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சிசேரியனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் யோசிக்கிறது என்னன்னா சர்க்கரை அதிகமா சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா?
0: சர்க்கரை அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கறது ஒரு கட்டாயமே கிடையாது. அதாவது சர்க்கரை கலந்த, அதாவது சுகரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது அதிகமா சாப்பிட்டாலோ இல்ல ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ் அதாவது ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமா சாப்பிட்டாலோ இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வரத்துக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரம் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு கூட, அதாவது டெய்லி ஊறுகாய் போட்டு சாப்பிடுறது அண்ட் நிறைய வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே வந்து புளிக்காரம் அதிகமா சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட எளிதா வந்து சர்க்கரை நோய் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: எந்த வயதை சேர்ந்த மக்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: வயது அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லாம போச்சுங்க. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அதாவது வயசாயிடுச்சு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு இல்லவே இல்லை. சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சர்க்கரை நோயால அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. சோ இதுக்கு வந்து வயது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த வயதினரை கூட சர்க்கரை நோய் வந்து தாக்கலாம்.
1: இப்ப பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி அவங்களை பாதுகாத்துக்கணும்?
0: அதாவது ஹெரிடிட்டரி ஆர் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எந்த இதுல வேணா அவங்க கொஞ்சம் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலோ இல்ல வந்து அவங்க சரியான பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாம ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து எளிதா வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னாக்க நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளணும், அதுக்கப்புறம் வந்து சரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பா கம்பல்சரி. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையும் அதுக்கப்புறம் அவங்க செய்யற உடல் பயிற்சியும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்.
1: இப்ப பாத்தீங்கன்னா யாரான தலைவலி அப்படின்னு சொல்லி நேர பார்மசிக்கு போயிட்டு கொஞ்சம் தலைவலி மாத்திரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி இப்ப சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் நேரா போறாங்க பார்மசிக்கு கொஞ்சம் டெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்ப நிறைய பார்மசிஸ்லயே டெஸ்ட் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா ஒரு சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கிட்டு அவங்களே போறாங்க. அப்படியே சர்க்கரை நோயோட வாழ கத்துக்கிட்டாங்களே, அவங்க வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலேயே அவங்க இறங்கலையே. ஏன்
0: இது ஆக்சுவலா வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. இந்த ஒரு வியாதி அப்படிங்கிற நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம இதோடயே நம்ம வாழ்ந்துக்கலாம் பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீப்புளோட ஆட்டிடியூட் வந்து மாறிடுச்சு சர்க்கரை நோயை நோக்கி. என்ன இப்ப வந்தா என்ன மருந்து இருக்கு, இன்சுலின் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம யூஸ்வலா என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரியே நம்ம வாழ பழகிக்கலாம், இதுக்காக நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா எந்த மாற்றத்திலையும் நம்ம வந்து ஈடுபட வேண்டாம். எதுவும் வந்து இதுக்காக நம்ம இல்ல வந்து இது வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கோ, இல்ல வந்து இது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னும் இத கண்ட்ரோல் பண்றதுக்கோ, மருந்துகள் வந்து குறைவான அளவில் அட்லீஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதோ யாருமே யோசிக்கிறதே இல்ல. விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. மோரோவர் வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது, மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பத்தியோ இல்ல வந்து அதனால வந்து நமக்கு என்ன ஆக்சுவலா உள்ள நடக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு சீரியஸ்னஸே இல்லாததுனாலதான் வந்து மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: சர்க்கரை நோயா? மனம் சோர்ந்து விடாதீர்கள், தீர்வுக்கான வழியை யோசிங்கள்.
4: ஹாய் ஆகாஷ்.
5: சொல்லுங்க அம்ரேஷ்.
4: என்ன ஆகாஷ், உன்னோட வார்த்தையில சந்தோஷமே இல்ல.
5: நேத்து பிளட் கொடுத்திருந்த டெஸ்ட் பண்றதுக்காக பிளட் ரிசல்ட் வந்துச்சுப்பா.
4: ஏன், என்ன வந்துருச்சு ஆகாஷ்?
5: எனக்கு சுகர் இருக்கான்.
4: அப்படியா, எவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க?
5: 400 இருக்கான்பா.
4: அவ்வளவுதானே, அது ஒரு பிரச்சனையே இல்ல ஆகாஷ். என்னுடைய சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சுகர் எவ்வளவு தெரியுமா? 610 சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவள எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கா தெரியுமா?
5: என்ன விட ஜாஸ்தி சுகரா, அதுவும் ஆரோக்கியமா இருக்காங்களா, எப்படி இது?
4: ஆமாண்டா, அவன் வெறும் கொழுப்பில்லாத சாப்பாட சாப்பிட்டு தினைக்கும் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணான். ஆட்டோமேட்டிக்காவே அவன் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பாத்தீங்க,
5: எவ்வளவு சுகர் குறைஞ்சிருச்சு?
4: 3 மாசத்துலயே 180 வந்துருச்சு. நீயும் டாக்டர் போய் பார்த்து மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உன் சுகர் லெவலும் கம்மியாயிடும்டா.
5: உங்கள் ஆரோக்கிய நலம்
2: கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபாசங்கரனோட. இப்ப பொதுமக்கள் மத்தியில வந்து இந்த அலோபதி மருத்துவத்தை மட்டுமே வந்து சர்க்கரை நோய்க்காக பாத்துட்டு இருக்காங்க. மாற்று மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து நீங்க இப்ப ஆயுர்வேத கல்லூரியில படிச்சிருக்கிறதுனால ஆயுர்வேதம் எப்படி வந்து சர்க்கரை நோயை பாக்குது?
1: ஆயுர்வேதத்துல வந்து சர்க்கரை நோயை வந்து பிரமேகம் இல்ல மதுமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து எப்படி பாக்குதுன்னா, ஆயுர்வேதம் வந்து சர்க்கரை நோயை ஆக்சுவலா வந்து மகாவியாதி அப்படிங்கிறாங்க. அதாவது அது ஒரு மிகப்பெரிய வியாதியா தான் வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. எப்படி நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து மாடர்ன்ல எடுத்தீங்கன்னா ரெண்டு விதம் தான், அதாவது டைப் 1 டைப் 2. பட் ஆயுர்வேதம்னு எடுத்தீங்கன்னாக்க 20 வகைப்படுத்துறாங்க சர்க்கரை நோயே. அது எந்த பேசிஸ்ல பண்றாங்கன்னா, தட் இஸ் த குவான்டிட்டி அண்ட் த குவாலிட்டி ஆஃப் யூரின். டயபெட்டிஸ் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து அவங்க பாஸ் பண்ற அந்த யூரின் வந்து அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா, அதோட கலர்ல வித்தியாசமோ இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் ஸ்மெல் இல்ல அதுல ஏதாவது வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் வந்து ஆக்சுவலா அந்த மதுமேகம் அப்படிங்கறத ஆயுர்வேதத்துல 20 வகைப்படுத்துறாங்க.
0: இப்போ சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் என்னென்ன ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும்?
1: ஆயுர்வேதத்துல சர்க்கரை நோயோட காரணத்தை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. ஃபர்ஸ்டே சொல்றதே வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து வேலை செய்யறது, இதுதான் குடுக்கறதுக்குற முதல் காரணமே. பிராக்டிக்கலாவே நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா, வந்து கம்பெனிஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஏசி யூஸ் பண்றது வந்து ரொம்ப அதிகமா ஆயிட்டே இருக்கு. அண்ட் இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படின்னா என்னன்னா, வந்து முன்னாடி எல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்றது வந்து நிறைய இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கோங்களேன், அங்க பாத்தீங்கன்னாக்க போறாங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பாக்குறது தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கனாக்க, டே ஸ்லீப், அதாவது பகல் தூக்கம். பகல் தூக்கம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியான ஒரு இதுவா இருக்கு. அதாவது அட்லீஸ்ட் டேக் அ நாப் ஃபார் 15 minutes இந்த மிடில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஒரு நோக்கம். நைட் அப்படிங்கிற ஒரு டைம் தான் வந்து தூக்கத்துக்கான அலாட் பண்ண ஒரு டைம். சோ பகல்ல தூங்கறது அப்படிங்கறது அதுக்கு ஆப்போசிட் ஆன இருக்கிற ஒரு இது. சோ பகல் தூக்கம் ரொம்ப நேரம், அதாவது 2 தூங்குறது, 3 தூங்குறது, டெய்லி பகல்ல தூங்குறது, இந்த மாதிரியான ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா சர்க்கரை நோய் வந்து காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், தயிர் அருந்துதல், அதுவும் வந்து தினமும் தயிர் அருந்துதல். டெய்லி பகல்ல காலையில சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, நைட் சாப்பிடுறது, 3 தினசரி தயிர் உண்ணுதல் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னாக்க தயிர் சாப்பிடாதவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தயிர் எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதோட சாப்பிடணும், அதாவது இப்போ வந்து தயிர் வந்து உப்பு இல்லாம வந்து தயிர் சாப்பிடவே கூடாது. தயிர் பேசிக்கலி வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப கூலிங் இன் நேச்சர். அதுவும் வந்து சம்மர் சீசன்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரே வெக்கையா இருக்கு, ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்து நல்லா சில்லுன்னு வந்து தயிர் சாப்பிடுறது இல்ல லஸ்ஸி அப்படின்னு சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது வந்து அதிகமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, வருஷ கணக்கா இதே மாதிரி யூஸ் பண்ணும்போது நாளடைவுல அது வந்து சக்கரை நோயை காஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து நான்வெஜ், அது வந்து எஸ்பெஷலி சீ ஃபுட் அதிகமா வந்து டெய்லி சாப்பிடுறவங்க இல்ல வந்து சிக்கன் மட்டன் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதே வந்து அதிகமான முறையில வந்து பயன்படுத்துறவங்களுக்கும் இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பால் சம்பந்தப்பட்ட மற்ற பொருட்கள், அதாவது வெண்ணெய், நெய் அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து அதிகமா வந்து சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வந்து மிக எளிதா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து அரிசி தானியத்தை வந்து புதுசா அறுவடை செஞ்சது, அதாவது இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, நெல் எடுத்து வச்சிருவாங்க, அதை வந்து இது பண்ணி வச்சுட்டு அரிசி மூட்டை மூட்டையா அடுக்கி வைப்பாங்க, அடுக்கி வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் பழசாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கரை நோயோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்தது. பட் இப்ப வந்து ரொம்ப அப்படியே இந்த நிறைய வந்து பாலிஷ் ரைஸ்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து வெரைட்டி ஆஃப் ரைஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து அது என்ன மாதிரி ரைஸ், அதை வந்து பழமைப்படுத்தின ரைஸா என்னன்னே தெரியாம நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் போது அதை கண்டினியூஸா ஒரு இயர்ஸ் சாப்பிடும் போது சர்க்கரை நோயோட இது வருது. அதே மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், நம்ம நாக்குக்கு வந்து நிறைய அடிமை ஆயிட்டே இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி ஷாப்ஸ் வந்து நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது டெய்லி இல்ல வந்து அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 4-5 அதிகமான இதுல வந்து ஸ்வீட் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து சர்க்கரை நோய்க்கு சொல்லப்பட்ட காரணங்கள் ஆயுர்வேதத்துல.
0: இப்போ மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஆயுர்வேதால என்ன, நீங்க என்ன மாதிரியான டெஸ்ட் பண்றீங்க, இல்ல நீங்க இப்ப வந்து அலோபதிக்கு எடுக்கிற இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டம் அந்த டெஸ்டே தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்றீங்களா, இல்ல உங்க பாணியில நீங்க வேற விதமான டெஸ்ட் பண்றீங்களா?
1: டயபெட்டிஸ் ஆர் வந்து மதுமேகம் ஆயுர்வேதா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரெய்ஸ்ட் பிளட் சுகர் லெவல்ஸ். நமக்கு சர்க்கரை இது வந்து நமக்கு பிளட்ல அதிகமா இருக்கு அப்படின்னா அது மட்டுமே சர்க்கரை நோய் கிடையாது ஆயுர்வேதத்துல. நம்ம வந்து அதுக்கு வந்து மத்த என்ன சிம்டம்ஸ் இருக்கு, பாதத்துல இல்ல கையில ஏதாவது எரிச்சல் இருக்கா, இல்ல ரொம்ப டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கா, இல்ல வந்து யூரின் எஸ்பெஷலா நைட் டைம்ஸ்ல வந்து அதிகமுறமா அவங்க வந்து கழிக்க வேண்டி இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதாவது எப்பவுமே வந்து உடம்புல வந்து ஏதோ வந்து எறும்பு ஊறுற மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து எப்பவுமே இருக்கா, தாகம் வந்து அதிகமா இருக்கா, இல்ல உடம்புல இருந்து வந்து ஒரு துர்நாற்றம் வந்து அதிகமா வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா, இதெல்லாம் வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ். இப்ப நாங்க வந்து எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்த்திருப்போம், அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து வந்து இன்சுலின்ல இருப்பாங்க, சுகர் வந்து கண்ட்ரோல்லையும் இருக்குன்னு சொல்லிப்பாங்க, பட் பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து பிரிஸ்காவே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க ஆயுர்வேதத்துல அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து மதுமேகம்ங்கிறது வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சோ எங்களுக்கு வந்து டெஸ்டிங் அப்படிங்கறது வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு தான், அதாவது இப்போ நம்ம என்னதான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு லேப் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஃபாஸ்டிங் சுகரோ இல்ல போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகரோ குறைஞ்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்தாதான் அவங்க அதை நம்புறாங்க. சோ நாங்களும் வந்து அந்த ஃபாஸ்டிங் ரொம்ப அதுக்குள்ள நிறைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ் ஃபாஸ்டிங் பிபி அப்படின்னு அட்லீஸ்ட் மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸ நாங்க ஃபாலோ பண்றோம்.
0: இப்ப ஆயுர்வேதத்துல என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு?
1: ஆயுர்வேதத்துல சிகிச்சை முறை வந்து ஃபர்ஸ்டே வந்து என்ன அப்படின்னா, இத்தனை அவங்களுக்கு இத்தனை காரணங்கள் சொன்னேன் இல்லையா, ஆயுர்வேத முறைப்படி என்னென்ன காரணங்களால வந்து டயபெட்டிஸ் அதாவது மதுமேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அதாவது இண்டிவிஜுவல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்தது, அதாவது ஆயுர்வேத முறைப்படி அவங்களுக்கு சொல்லப்பட்ட எந்த காரணங்களால அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயோட தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் நாங்க கரெக்ட் பண்ணி அவாய்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நெக்ஸ்ட்

0: வாமிட்டிங் இல்லை இன்டியூஸ்டு வந்து பாகேஷன், அதாவது பேதிக் மருந்து கொடுக்கறது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து வாந்தி பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வஸ்தி அதாவது மெடிக்கேட்டட் வந்து எனிமா அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணி அவங்க பாடி ஃபுல்லாக வந்து இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து மாத்திரையோ இல்லை வந்து கஷாயமோ இல்லை சூர்ணமோ இல்லை வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி அதாவது எத்தனை வருஷமா அவங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து மருந்து கொடுக்குறோம்.
1: இப்போ இந்த ஆயுர்வேத மருந்துகளில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றீங்க, அதை எப்படி தயாரிக்கிறீங்க?
0: ஆயுர்வேத மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரதானமாக வந்து நிறைய ஹர்பல் மெடிசன்ஸ் தான் இருக்கும். அதாவது நிறையா வந்து பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கும். அதோட லீவ்ஸோ இல்லை வந்து ரூட்ஸு இல்லை வந்து ஸ்டெம்ஸு இல்லை அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா சில மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ஆயுர்வேதத்தில் நிறையா ஹெர்பல் அண்ட் மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு.
1: இப்போ டயட்ரி சேஞ்சஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான டயட்ரி சேஞ்சஸ் பண்ணணும்?
0: டயட்ரி சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு உடனே நான் வந்து உடனே டைரக்ட் சுகரை மட்டும் கட் பண்றது இல்ல ஸ்வீட் சாப்பிடுறத மட்டும் நிறுத்துறது அப்படிங்கறது மட்டும் போதாதுங்க. இத வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகமான முறையில வந்து நிறைய பல்சஸ் எடுக்கிறது இல்ல வந்து இந்த மாதிரி சன்னா அந்த மாதிரி எடுக்கிறது இல்ல வந்து பருப்பு வகைகள் அதாவது நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கறத வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன்ஸ் அப்படிங்கறத வந்து அதிகப்படுத்துறது, இது வந்து டயட்ரி சேஞ்சஸ் கிடையாது. டயட்ரி சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ அவங்க வந்து அன்டைம்லி அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கறத மட்டும் கரெக்ட் பண்ணாம எந்த டைம்ல அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து காமனா ஒரு பிராக்டிஸ் இருக்கும், அதாவது வந்து நிறைய மில்க் ஷேக் அப்படிங்கறது வந்து ரொம்ப காமனான ஒரு உணவா இருக்கு. அதாவது பாலையும் பழத்தையும் சேர்ந்து சாப்பிடுறது, இது வந்து பண்ணவே கூடாத ஒரு இது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து என்னெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாத இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயிர் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்கனாக்க, இல்ல வந்து பால் காஃபி டீ அதிகமாக
1: பொதுவா மக்கள் மத்தியில இந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாமே வந்து ரொம்பவும் பொறுமையா வேலை செய்யறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
0: இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்து ஆமா என்ன இப்போ ஆயுர்வேதம் அது வந்து மெதுவாக தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கு. இப்போ இந்த வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க சில செஞ்சுரிஸா தாங்க இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தது, நமக்கு எல்லாருமே இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய மருந்து நம்பிதான் இருந்தோம், அப்ப நம்மளுக்கு இத்தனை வியாதிகளும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆயுர்வேத மருத்துவம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒத்துக்கவே முடியாதான ஒரு விஷயம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்க ஊரெல்லாம் சுத்துவாங்க, இந்த இதில் வைத்தியம் இருக்கா, இந்த டாக்டரை விட்டுட்டு அந்த டாக்டர் வேற எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நோய்க்கு அவங்களுக்கும் வயசாயிருக்கும் அந்த நோய்க்கும் வயசாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் வந்து எங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து உடனே வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி கொடுங்க, இல்லை என்ன உங்கள் மருந்து இவ்வளோ ஸ்லோவாக வேலை செய்யுது அப்படின்னா எப்படி எங்களால் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு நோய் உங்களுக்கு சர்க்கரை நோயின்னு நீங்கள் வந்து பண்றீங்க, இல்ல உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கு அதிகமா வந்து நீங்க யூரினேட் பண்றீங்க அந்த மாதிரி இருக்கும்போது, இல்ல உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்க எழும்போதே உடனே எங்க கிட்ட வந்தீங்கனாக்க எங்களால உங்களை வந்து வந்து சீக்கிரமா குணப்படுத்த முடியும். சோ வந்து ஆயுர்வேதம் வந்து ஸ்லோவா ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தப்பான ஒரு கருத்து.
1: தொடர்ந்து பேசலாம் நம்ம டாக்டர் ரம்யா கிருபா சங்கரனோட ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
2: சாந்தி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா.
3: என்னங்க இப்பதானே குடிச்சீங்க?
2: தண்ணி குடிச்சா நல்லது தானே, அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுமா.
3: என்னவோ இருங்க வர.
4: என்னப்பா இப்பதானே தண்ணி குடிச்சீங்க?
2: இல்ல கண்ணா வெயிலா இருக்குல்ல அதனாலதான்.
4: இல்லப்பா உங்களை பார்த்தா வெயில குடிக்கிற மாதிரி தெரியல. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவும் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, பாத்ரூமும் அடிக்கடி போவாங்க. டாக்டர் கிட்ட போனா அவங்க பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அப்பதான் அவருக்கு சுகர் இருக்குன்னு தெரிய வந்தது.
3: என்னடி இப்ப அப்பாக்கு சுகர் இருக்கு நான் சொல்றேன்?
4: தெரியலமா அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் நான்.
2: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
4: நாளைக்கு நீங்க ஹாஸ்பிடல் போய் டாக்டரை பாருங்கப்பா.
2: சரி நாளைக்கு போய் பாக்குறேன்.
4: டென்ஷன் ஆகாதீங்கப்பா.
2: வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம், வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு?
2: சார் நான் அடிக்கடிக்கு தண்ணி குடிக்கிறேன் சார்.
5: அப்பனா அடிக்கடி பாத்ரூம் போறீங்க?
2: ஆமா சார், அடிக்கடிக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறம் ரொம்ப பசிக்கவும் செய்யுது.
5: நீங்க சொல்றதை பார்த்தா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: என்ன டாக்டர் பண்ற?

0: கவலைப்படாதீங்க சார், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிளட் சாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம், அதை நீங்கள் லேபில் கொடுங்க, நாளைக்கு ரிப்போர்ட்டோடு என்னை வந்து பாருங்கள்.
1: குட் மார்னிங் டாக்டர்.
0: குட் மார்னிங் கிருஷ்ணா, உள்ளே வாங்க. உங்கள் பிளட் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க
1: சார். ரிசல்ட் எல்லாம் ஓகேவா இருக்கா?
0: பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு சுகர் இருக்குது, வெறும் 430 தான் இருக்குது. மெடிசன் நான் தரேன், சில டிப்ஸ் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே இது கண்ட்ரோல் ஆகிடும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலே இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
1: அப்படியா டாக்டர்? அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனா எனக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாமா டாக்டர்?
0: கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
1: இப்போ தான் டாக்டர் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு.
2: என்ன ஆச்சு?
1: ஆமாம், எனக்கு சுகர் இருக்கு. தேங்க்ஸ் பிரியா, நீ சொன்னதால தான் நான் போய் செக்அப் பண்ணி பார்த்தேன். டாக்டர் சில டிப்ஸ்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன்னா நானும் நார்மலாக ஆகிடுவேன், சுகரை எனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்.

0: நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஸ்ரீவன். இப்ப என் கூட இருக்கிறது டாக்டர் ரம்யா கிருபாசங்கர், ஆயுர்வேதா டாக்டர். சர்க்கரை நோய் பத்தி இருக்கிற சந்தேகங்களை ஆயுர்வேத முறையில எப்படி எல்லாம் குணப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப ஆயுர்வேத மருந்துகள்ல என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு?
1: ஆயுர்வேத மருந்துகள் அப்படிங்கறது வந்து நல்ல முறையிலயும், அதாவது சரியாவும் கையாளலாம், தவறா கையாண்டாக்க வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வந்து இது இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இத பத்தி மக்களிடையே வந்து நிறைய தவறான எண்ணங்களும் இருக்கு. அதாவது இப்ப வந்து சித்த ஆயுர்வேதா அப்படின்னு போனாக்கா அவங்க வந்து ஏதோ மருந்து கொடுத்துருவாங்க, அதனால எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றது வந்து இது இருக்கு. இந்த மாதிரி போகாதீங்க, அவங்க ஏதாவது மருந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப தவறான ஒரு எண்ணம். என்னன்னாக்க, மினரல் ப்ரிப்பரேஷன்ஸே வந்து நோயோட எந்த கட்டத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், எந்த அளவுல கொடுக்கணும், அதாவது டோசேஜ்னு சொல்லுவோம், அது எந்த அளவுல கொடுக்கணும், எந்த டைம்ல அவங்களுக்கு வந்து சாப்பிடறதுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கு. இது இல்லாம தப்பா கையாண்டாங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அசச் பாத்தீங்கன்னாக்கா ஆயுர்வேத மருந்துகள் யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
0: இப்ப அலோபதியில எல்லாம் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஒரு மருந்து வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஆயுர்வேதத்துல ஏதாவது சர்க்கரை நோய்க்கு பொதுவா ஏதாவது மருந்து இருக்கா, இல்ல ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது மாறுமா?
1: சர்க்கரை நோய் தடுக்கிறதுக்கான ஒரு சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்ற மருந்துகள் வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு. பட் அது வந்து எல்லாருக்கும் வந்து காமனா வந்து ஒரே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் முன்னாடி முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹை ரைஸ்டு பிளட் சுகர் லெவல்ஸ், அதுதான் வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கறதே வந்து ஆயுர்வேதத்துல கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சர்க்கரை நோய் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கால் வலி அதிகமா இருக்கும், இல்ல கால் எரிச்சல் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து நம்னஸ் அதிகமா இருக்கும், இல்ல வந்து டயர்ட்னஸ் அதிகமா இருக்கும். சோ ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோயை ஒவ்வொரு விதமா பிரசென்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த விதமா அவங்க பிரசென்ட் பண்றாங்களோ, எந்த தாக்குதல் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கோ, அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களுக்கு நாங்க மருந்து கொடுப்போம். சோ காமனா இது வந்து ஆன்டி டயபெட்டிக் ட்ரக், இல்ல இது வந்து சுகர் யார் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மருந்து கிடையாது.
0: நிறைய பேர் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவங்களுக்கு சர்க்கரை இல்ல சர்க்கரை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போது அதை சாப்பிட்டுட்டு என்ன இப்ப இன்னொரு மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், இல்ல இன்னும் கொஞ்சம் இன்சுலினை ஏத்திக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்றது எவ்வளவு தூரத்துக்கு நல்லது, எவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அவங்களை இன்னும் பாதிக்கிறது?
1: இந்த மாதிரியான பிராக்டிஸ் வந்து இப்போ அதாவது வந்து ஆஃப் லேட் நம்ம இதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்ன இப்போ கல்யாணத்துக்கு போனேன், ஒரு பாயசம் சாப்பிட்டேன், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன், இன்னும் இப்போ ஒரு 10 யூனிட் ஜாஸ்தி போட்டுக்கிறேன், எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி அது வந்து ரொம்ப தவறான ஒரு பிராக்டிஸ். சோ அந்த மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டுடுறாங்க. சோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்க நிஜமாவே அவங்க வந்து பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியா இருக்கா, இல்ல அப்போ எது வந்து கம்மியா இருந்திருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ தெரியாம இன்னும் அவங்க வந்து ஜாஸ்தி இன்சுலின் போட்டுக்கிறது வந்து ஒரு தப்பான இது. இதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னாக்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவிங் வருது, அதாவது சாப்பிடணும் தோன்றது அப்படின்றதுதான் சாப்பிடுங்க. பட் அடுத்த வர ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க சாப்பிடுற டயட்ல கொஞ்சம் வந்து கான்சியஸா இருங்க, அவ்வளவுதான்.
0: இப்ப இந்த பரம்பரை பரம்பரையா சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறவங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா?
1: இத பத்தி ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்குங்க. அத வந்து ஜாத பிரமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வந்து ஹெரிடிட்ரி டயபெட்டிஸ் அப்படின்னு, அம்மாக்கு இருக்கு, இல்ல வந்து தாத்தா பாட்டிக்கு இருக்கு அப்படின்னா வந்து அத வந்து குழந்தைக்கே வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே அவன் வயசுல வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க.
0: இப்ப யோகாவும் ஆயுர்வேதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு. சோ யோகா மூலமா எப்படி வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும், அப்படி படுத்த முடியுமா?
1: யோகா மூலமா வந்து கண்டிப்பா சர்க்கரை நோயை நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே வந்து சர்க்கரை நோயை வந்து கம்மி பண்றதுக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டூகாசனா, அதாவது ஃப்ராக் பூஸ்டர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பஸ்டிமோத்தானாசனா, இந்த மாதிரி ஆசனாஸ் வந்து ஸ்பெசிபிக்காவே அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனங்கள். அதே மாதிரி இது கூட சேர்த்து பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, இல்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க, இல்ல சர்க்கரை நோய் ஐயோ நமக்கு வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மென்டல் அண்ட் வந்து ஒரு பாடிலி ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த யோகாக்கும் பிராணாயாமக்கும் கண்டிப்பா இருக்கு.
0: இப்ப சர்க்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியுமா, இல்ல வாழ்க்கை பூரா இவங்க வந்து மருந்துலயும் மாத்திரைகள்லயும் அப்படிதான் வாழணுமா, இல்ல முழுமையா இதை குணப்படுத்த முடியுமா?
1: சர்க்கரை நோயை வந்து கண்டிப்பா வந்து பூர்ணமா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நான் பூர்ணமா குணப்படுத்திடுறேன் உங்களுக்கு இனிமே வரவே வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை கண்டிப்பா நம்பாதீங்க. சர்க்கரை நோய் அப்படிங்கறதே எப்படின்னா மேனேஜபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கியூரபிள்னே சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து நமக்கு அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கலாமே தவிர நம்ம வந்து அதுக்காக வந்து சரி எனக்கு தான் கண்ட்ரோல்ல இருக்கே நான் இப்ப வந்து திருப்பி அதே மாதிரி நான் பழைய மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதே மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு வந்து எல்லாமே காம்ப்ளிகேஷன் இல்ல இதவரை அதிகமா அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கோ இல்ல வந்து அவங்களுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே திரும்ப வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு.
0: இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கத்தியில வெட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு காயப்பட்டாங்க கூட அது ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆறுது. அத வந்து அவங்க அலோபதிக்கு போனாங்கன்னா குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க. ஆனா அதே அந்த ஒரு கத்தியால வெட்டுப்பட்ட காயத்துக்கோ இல்ல அந்த மாதிரி அடிப்பட்ட காயங்களுக்கு ஆயுர்வேதத்துல ஏதாவது மருத்துவம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்குங்க. ஆயுர்வேதத்துல வந்து கண்டிப்பா வந்து அதாவது இன்டர்னல் மெடிசின்ஸும் கொடுக்கலாம், அதாவது உள்ள சாப்பிடக்கூடிய மருந்தும் கொடுக்கலாம், எக்ஸ்டர்னல் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி அதாவது வாஷிங் இல்ல ஏதாவது கிளீன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் மேல இது பண்றதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நிறைய கேசஸ் வந்து நாங்களே ட்ரீட் பண்ணிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து கத்தியால வெட்டிக்கிட்டதோ இல்ல வந்து ஏதாவது அடிபட்ட காயங்களோ மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அதாவது ஃபுட் அல்சர்ஸே வந்து ரொம்ப காமனான ஒரு காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனையே வந்து ரொம்ப சுலபமா அண்ட் அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்து ஆயுர்வேதத்துல இருக்கு.
0: இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆயுர்வேதத்துக்கும் அலோபதியில இருந்து மாறுறதுக்கு ரொம்ப தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு இஷ்டமே இல்ல அலோபதி தான் அது மூலமா தான் நமக்கு குணமாகும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. மாறுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஏன்?
1: இது வந்து ஆக்சுவலா ஒரு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கண்டிஷன். ஏன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு மருந்தையே வந்து நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு மெடிசின்ல வந்து நம்மளுக்கு தீர்வு இருக்குங்கிறதே வந்து தெரியவே இல்லை. சோ இப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு செய்தி இது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது வந்து ஆயுர்வேதத்துல வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணும், இதை வச்சு நமக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா மக்களிடையேவும் வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கருத்து மாறினாதான் வந்து நிறைய பேர் வந்து அலோபதிக்கு இங்க அங்க சுத்திட்டு அப்புறம் எங்க கிட்ட வராம டைரக்டாவே வந்து எங்க கிட்ட வந்து நல்லா பயனடைவாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
0: இப்ப வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம், இட்ஸ் அ மஸ்ட் அப்படிங்கிறாங்களே, ஏன்?
1: ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இப்ப என்னதான் அவங்க வந்து மருந்து சாப்பிடுறாங்க இல்ல இன்சுலின் எடுத்துக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது இது வேற ஏதாவது அவங்க வந்து டயட்ரி சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்பவுமே வந்து பாடியில வந்து அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படிங்கறது எப்பவுமே வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து என்ன பண்றோம்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் இதுல வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கம்மி பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ஒரு உடற்பயிற்சினால டபுள் தி டைம் வந்து நம்ம பண்றதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால வந்து உடற்பயிற்சி
0: அப்படிங்கறது
1: வந்து எந்த விதமான மருந்து நாங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு குடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து தாங்க இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து கஷாயம் அப்படிங்கறது குடுக்கறோம் இல்ல நெய் மருந்து குடுக்கறோம் அதாவது மெடிக்கேட்டட் கீ அந்த மாதிரி குடுக்கறோம் இல்ல மெடிக்கேட்டட் ஆயில் வந்து இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் குடுக்கறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இல்ல வந்து நிறைய பில்ஸ் அந்த மாதிரி குடுக்கறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க யூஸ்வலா வந்து எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மருந்து வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ்வலா நம்ம பாடிக்கு வந்து இட் இஸ் ஹெவி டு டைஜஸ்ட். அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாடிக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால வந்து காலத்துல எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்லயோ இல்ல திருப்பி சாயங்காலம் எம்டி ஸ்டமக்லயோ சாப்பிட சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ சாப்பிட சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஃபர்மெண்டட் ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கு, ஆசவம் மரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற மருந்துகள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவை, அதுக்கு வந்து சாப்பிட்ட உடனே எடுத்துக்கலாம், இடைவேளை எதுவும் தேவையில்லை.
0: இப்போ ஆயுர்வேதாவோட மற்ற மருந்துகள் அதாவது அலோபதி ஹோமியோபதி அந்த மருந்துகளையும் ஆயுர்வேதாவோட சாப்பிடலாமா கூடாது?
1: இது வந்து அந்த பேஷண்டோட இல்ல அந்த இண்டிவிஜுவலோட சொந்த இது. சாப்பிட்டாக்க எதுவும் ஆகாததா? நீங்க வந்து அலோபதிக் மெடிசின்ஸ் ரொம்ப வருஷமா எதுக்கோ எடுத்துட்டு இருக்கீங்க, அது கூட ஆயுர்வேதத்துக்கு வந்து நீங்க வந்து மருந்து சாப்பிட வரீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து எடுத்துக்கலாம், சேர்த்து எடுத்துக்கலாம். அதனால வந்து எந்த பக்க விளைவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேதத்திலயும் சித்தா மருந்துகள்லயும் மெட்டாலிக் பிரிப்பரேஷன் அப்படிங்கறத செய்யறாங்களாம். அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுமா? உங்களோட கருத்து.
1: ஆயுர்வேத சித்த மருந்துகள்ல வந்து மெட்டாலிக் பிரிப்பரேஷன்ஸ் யூஸ் பண்றது உண்டு. பட் அது வந்து எந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து யூஸ் பண்றோம், இல்ல எந்த அளவுல யூஸ் பண்றோம், அதே ப்ரிப்பேர் பண்ண அந்த மெடிசினை வந்து எந்த குவான்டிட்டியில இல்ல எந்த டோசேஜ்ல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான விதத்துல வந்து ப்ராசஸ் பண்ண அந்த ட்ரக், கரெக்டான வந்து டோசேஜ்ல வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு இருக்கும் போது சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ இதையே வந்து தவறான முறையில வந்து பயன்படுத்தினாக்க சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஆயுர்வேத மருந்து வந்து ரொம்பவுமே உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா?
1: ரொம்ப தவறான கருத்துங்க. உடல் சூட்டெல்லாம் வந்து அதிகப்படுத்தக்கூடிய இது வந்து ஆயுர்வேதத்துக்கு கிடையாது. அதாவது இப்ப வந்து ஒரு பேஷண்ட் எந்த பிரச்சனையா வந்து ஏதாவது இப்ப சர்க்கரை நோயா வராங்களா, இல்ல வந்து வேற ஏதாவது தொந்தரவா வராங்களா, அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் மருந்து கொடுப்போமே தவிர குடுக்கற மருந்தெல்லாம் வந்து உடம்பு சூட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுது அப்படிங்கறது வந்து ஒரு தவறான எண்ணம்.
0: இப்ப நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் அப்படின்னு சொல்றது, இந்த பாவக்காய் வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட்டாக்க வந்து சர்க்கரையினோட அளவு வந்து ரொம்ப கம்மி ஆகுறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு அது நம்மள வந்து உதவுறது, அப்படியே வந்து நம்ம வந்து பாவற்காயோ இல்ல வெந்தயமோ சாப்பிடுறது வந்து மருந்துகளுக்கு பதிலா இதை சாப்பிட்டா சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுமா?
1: பாவக்காய், வெந்தயம், வேப்பம் இலை, இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கசப்பா இருக்கிற இதெல்லாம் வந்து ஜென்ரலா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்ல வந்து இந்த ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவல் பழமோ இல்ல அதோட கொட்டையோ இதெல்லாம் கூட பொடி பண்ணி வச்சு சாப்பிடுறது உண்டு. இதெல்லாம் வந்து சாப்பிட்டாக்க வந்து கண்டிப்பா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவுமே தவிர, அது வந்து ஒரு சைடு இதுவா வச்சுக்கலாமே தவிர அதையே வந்து மருந்தா வந்து சாப்பிடுறது வந்து கொஞ்சம் இது. அதாவது எப்படின்னா ஆயுர்வேதமோ இல்ல வந்து அலோபதியோ அவங்க எது எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து சாப்பிட்டு நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு, அதுக்கப்புறமா வந்து உணவும் சரியா வந்து நம்ம ஒழுங்கான டைம்க்கு இல்ல ஒழுங்கான உணவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸும் சரியா பண்ணி அதுக்கப்புறமா மினிமம் மெடிசன் எடுத்துட்டு இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாமே தவிர, ரொம்ப ஜாஸ்தியா வந்து இப்பதான் வந்து நமக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது வெறும் பாவக்காய் வெந்தயம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிடுறது, இல்ல சரியான ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நம்மளே வந்து வீட்டுல உட்காந்து இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கறது ஒரு தவறான பழக்கம்.
0: ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சர்க்கரை நோய்க்கான தீர்வு இருக்கு அப்படிங்கறது பொதுமக்கள் மத்தியில எங்களை பதிவு செய்ய வைக்கிறதுக்கு ஒரு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: இப்ப சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு சுவையான ரெசிபியை கேட்கலாங்க. சர்க்கரை நோயாளிகளின் கனிவான கவனத்திற்கு, உங்களின் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சிறிய உணவு வகை செய்முறை இதோ உங்களுக்காக. ஓட்ஸ் இட்லி. தேவையான பொருட்கள்: ஓட்ஸ் 1.5 கப், ரவை 3/4 கப், தயிர் 1 கப், துருவிய கேரட் 1 கப், பேக்கிங் சோடா சிட்டிகை, உப்பு மற்றும் நீர் தேவையான அளவு. செய்முறை: ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வறுக்கவும். துருவிய கேரட் சேர்த்து 2 நிமிடம் வறுக்கவும். அதன்பின் ரவையை சேர்த்து 4 நிமிடங்களுக்கு வறுக்கவும். இதன் பிறகு கொத்தமல்லியை தூவி இறக்கவும். ஓட்ஸை ஒரு வானிலையில் 4 நிமிடங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் வறுக்கவும். ஆறிய பிறகு அதை அரைத்துக் கொள்ளவும். அரைத்த ஓட்ஸுடன் தேவையான அளவு உப்பும் தயிரையும் சேர்த்து நன்றாக கிளறவும். இத்துடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்தில் கலந்து கொள்ளவும். சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் ஊற்றி வேகவும். 13-15 நிமிடங்களுக்கு ஆவியில் வைத்து எடுத்தால் சுவையான ஓட்ஸ் இட்லி தயார். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். நன்றி. கேட்டீங்களா? இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சர்க்கரை நோய்க்கு அலோபதியில மட்டும் இல்லங்க, மத்த மருத்துவத்திலயும் தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியால இருந்து ஸ்ரீமதி, பத்மஜா, சுசானா மற்றும் ரக்ஷிதா. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ.

0: simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: பிகாஸ் ஆல் ஆர் ஹியூமன்ஸ், அவங்களுக்கு நீட் இருக்கு. பை கிவிங் சப்ஸ்டான்ஷியலி வாட் அ டீச்சர் கேன் டூ, தீஸ் ஆர் தி ஃபார்ம் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்ஸ். இப்போ யூ டெல் மீ டு பிகம் அ டீச்சர், ஐ வில் ஹாப்பிலி டேக் த ஜாப் பிகாஸ் ஐ லவ் டு டீச். ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டாக் அபவுட். இப்போ எனக்கு கொண்டு வந்து 5,000 ரூபா கொடுக்குற ஒரு மாதத்துக்கு நீ போய் டீச்சிங் எடுப்பியா அப்படின்னா நான் எப்படி எடுக்க முடியும்? விலைவாசி அப்படி, இன்னைக்கு 1 கிலோ ஆனியன் எவ்வளோ யாருக்கா தெரியுமா?
1: 75 ரூபா.
0: 75 ரூபா ஒரு பெட்ரோலோட விலை. பெட்ரோல் என்னது? இட்ஸ் அ லக்ஸுரி, பட் வாட் வி பர்சீவ் இட் டு பி அ நீடு. ஸோ நீடுக்கும் லக்ஸுரிக்கும் இப்போ வித்தியாசமே இல்லாமல் போச்சு. ஸோ இன் டீச்சிங் ப்ரொஃபஷன், இஃப் யூ வாண்ட் டு என்பவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ், யூ நீட் 1 டீச்சர் ஹூ கேன் என்பவர் எவ்ரிபடி. இஸ் தட் வாட் ஐ வுட் சே? By increasing their salary by.
2: I hope in some time, you know, this scenario changes and we have better teachers. Probably one of us also, you know, try to become
3: definitely
2: a very inspiring teacher.
3: I'll happily take up a teaching job and be with the kids.
0: Oh, enna vandu my family wanted me to get into corporate. So they didn't know who I was. So by not knowing your own child is actually a shame. ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு ஷோ. வென் யூ டோன்ட் நோ யுவர் சைல்டு வாட் த சைல்டு ஆஸ்பயர்ஸ் டு பிகம், யூ டோன்ட் டேக் யுவர் சைல்டு டு பி சீரியஸ். ஸோ தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். சேரிட்டி டசன்ட் நாட் ஓன்லி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம், டேக்கிங் கேர் ஆல்சோ பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்.
2: ஐ எம் ஷுர் ஆல் தி லிசனர்ஸ் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் திஸ் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் லெட் யுவர் சைல்டு பிகம் வாட்எவர் தே வாண்ட்.
0: கண்டிப்பாக. This is only for the students who are very serious in life. I'm not talking about people who want to while away their time sitting in Satyam and wasting their dad's money. I wouldn't try to advise those people. வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாகவே சாதிக்கணும், எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ ஐ ட்ரை டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் லேட்லி. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் யூ சிங் வெல். லைக் இல்லை இல்லை, நான் அதுவும் சுமாராக தான் பாடுவேன். Why is that? Why are we trying to put ourselves down? Yeah. No. Experiment. அவ்வளோதான் வாழ்க்கையே, அவ்வளோதான். ஸோ கோ ஆன் டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும். தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ப்ளீஸ் நோ இட். தப்புலாம் எல்லாரையும் பண்ணிட முடியாது, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அஸ் வெல்.
2: ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டாக்கிங் இன் தி ரேடியோ.
0: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அ ஹியூஜ் திங், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். இன்னைக்கு நிறுத்தி ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ரேடியோவில் போய் பேசுமா அப்படின்னா நிறைய பேரால் பேச முடியாது. ஏன்னா டு டூ டிஃப்ரெண்ட் யூ வில் ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட்.
2: இட்ஸ் டைம் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் அவர்செல்ஃப். ஐ அம் ஜஸ்ட் 5 டேஸ் ஓல்ட் இன் திஸ் ரேடியோ ஸ்டேஷன்.
0: அமேசிங்.
2: திஸ் இஸ் மை செகண்ட் ஹோம். ஐ ஸ்டே ஹியர். ஐ ஸ்லீப் ஹியர்.
0: சீரியஸ். இட்ஸ் எ கிரேட் திங். யா, ப்ளீஸ்.
2: Yeah, thank you so much for spending so much time with us. I'm and sure you enjoyed the session.
0: Kandipa, yes, Kandipa, we did. Yeah.
2: What do you think about Voice 15?
0: Voice 15 is the
2: event
0: name. Yeah, please tell me. எனக்கு அது கூட தெரியாது. Sorry.
2: No, you've come for Voices 15 and
0: I was told to come here to take a stress management topic.
2: Exactly. Yeah.
3: That's
2: today
3: a part of Voices 15 campaign.
0: Achha. Okay, right. So what do you want me to tell?
2: So what do you think about it? Right. What do you think about our college audience?
3: We've been covering a lot of topics actually. We had health and fitness. Okay. Yesterday we had e-danger.
2: Okay.
3: Yeah. And today we have stress.
0: One thing is that I would like to congratulate your college. இது வந்துட்டு பேச்சுக்கு நான் சொல்ல. நான் யூஜி படிக்கிறப்போ none of my institution took an effort to do anything like this. I come from Salem. So you might imagine how the place will be. I am talking about 6 years before. So people were more directed to material benefits. So students appadina pathina onum perusa ad develop pandrathukku giving an opportunity to them was not there. Inga na paakrappo I find amazing things happening in Chennai. I mean, like, enna nadakkudhinga? So when I look into these topics and the initiative taken by our college, it's simply amazing. With these things give me an idea to form a new institution and get lot of ideas from these people through which I can empower more students. So my ultimate goal is to make people realize what they can do and what they are capable of. is what my purpose in life is. So it's a very good initiative. Is that what your answer from my side? So yeah. This is what I want to answer.
2: Thank you so much, sir.

0: புள்ளி எட்டு.
1: தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Thank you.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கணும். நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு, நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: Hi, this is Leon James and you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind and just help everyone, I guess. That's all. Hi, na Leon James. Neengal kettukondirpadu MOP Samudaya Vanoli 107.8. Namada Vanoli, namada samudayam, namada perumai.
0: Hey you.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டா ஆதவன் படத்துல மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமா எதுக்காக இங்க பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்த பத்தி நான் ரொம்ப டீப்பா ஃபீல் பண்றேன். ஏன்னா பப்ளிக்ல நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டா பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி.
4: வணக்கம் சென்னை, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி. இது நம்ம சமுதாயம், நம்ம வானொலி, நம்ம பெருமை. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லார் மனசையும் புரட்டி போடுற ஒண்ணு. இத பத்தி என்னதான் நிறைய பேர் பேசினாலும் அந்த விஷயம் ஒரு ஸ்டில் பர்னிங் ப்ராப்ளமா தாங்க இருக்கு. தவிர இது என்னதான் அதுக்காக சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாலும் கூட இந்த சோர்ஸ் டிப்ளீட் ஆகிக்கிட்டே தாங்க இருக்கு. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு ஃபிளோரா அண்ட் ஃபானா பத்தி தான் பேச போறோம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஃப்ளோரானா செடி கொடிகள், இலைத்தழைகள், மரங்கள், புல் பூண்டுகள், மற்ற ஹர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், கிரீப்பர்ஸ், வேலீஸ், கிராஸ்லாண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே வருதுங்க. ஃபானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அனிமல்ஸ், வாட்டர் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், சின்ன எறும்புலேருந்து பெரிய ஜிராஃப் வரைக்கும். இதில் நம்ம எதை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த லாஸ்ட் அனிமல்ஸ், அதாவது என்டேஞ்சர்ட் அண்ட் த எக்ஸ்டிங்க்ட். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இதாவது தொலைஞ்சு போன அல்லது தொலைய போகின்ற மிருகங்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஏன் ஃப்ளோரால எதுவுமே தொலையலையா அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல விழுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு வைப்ரண்டா தெரியறது வெறும் ஃபோனா மட்டும்தான். அதனாலயோ என்னமோ தான் ஃபோனாக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம், இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அன் ஓவர்வியூ அபவுட் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் தொலைய போற மிருகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். என்டேஞ்சர்ட் அப்படின்னு ஒரு மிருகத்தை எப்படி ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்கு இவ்வளோ மிருகங்கள் இந்த ஜாதியில இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுக்கு பேரு தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் த அனிமல் பர் ஸ்கொயர் ஃபீட். இதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு நாங்க பாக்குறச்சே வண்டலூர் ஜூ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட கேட்டோம். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பட்டதுங்க. அதை எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், டெரிட்டோரியல் மார்க்கிங், அதாவது அந்த மிருகம் எங்கெங்கெல்லாம் சிறுநீர் மலம் கழிக்குதோ அதை ஒரு கணக்கெடுத்து பார்ப்பாங்க. அல்லது அதனுடைய ஃபுட் இம்ப்ரிண்ட்ஸ், அதாவது காலடி தடங்கள் வச்சியும் கணக்கெடுக்கலாம். இது இல்லைனா ஒரு அன்மேன்ட் டெலிஸ்கோப் சென்டர் அமைச்சு அது போகிற வரப்பெல்லாம் கணக்கெடுக்கலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெலிஸ்கோப் சென்டர் அதுங்க போயிட்டு வர பாங்கான ஒரு இடத்துல அமைக்கப்பட்டிருக்கணும். இது இல்லைனா அதுங்க இருக்கிற ஹாபிட்டாட்ஸ்க்கு பக்கத்துல, அதாவது அதுங்க வாழ விரும்புற பிளஸ் வாழ தகுதியான இடங்களை ஹாபிட்டாட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் வாட்டர் பாடி, அதாவது ஒரு நீர் தேக்கம் இருந்துட்டா ரொம்பவே சுலபம். ஏன்னு கேளுங்க, அதுங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்கிறச்சே வரும்போதெல்லாம் ஈஸியா கணக்கெடுப்பு செய்யலாம். இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஹர்ட்ல, ஒரு ஹர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கம் அல்லது புலிகளோட ஒரு கும்பல தான் நம்ம ஹர்ட் அப்படின்னு குறிப்பிடுறோம். எவ்வளவு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு பாத்துட்டா இன்னும் ஈஸியாவே போயிடுதுங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் நிறையவே நம்ம கூட ஷேர் பண்ண விரும்புறாரு. அதுல சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி சொல்ல போறேன். இப்போ ஒரு இடத்துல மேபி ஒரு மவுண்டனியஸ் ஏரியா, அதாவது ஒரு மலை பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அங்க கண்டிப்பா மங்கீஸ் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மலை பிரதேசங்கள்ல ஜாஸ்தி மங்கீஸ் இருக்கிறது உண்டு. ஆனா எங்கெங்கெல்லாம் குரங்குகள் ஜாஸ்தியா இருக்குமோ அங்கெல்லாம் மான்களும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. குழப்பமா இருக்குல்ல? அதுக்கு அவர் சொல்ற பதில் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அவர் சொல்றாரு, குரங்குகள் எல்லாமே எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்க பிரியப்படுமா. சாப்பிட்டுட்டா தண்ணி தாகம் எடுக்கும் போது அதுங்களுக்கு தண்ணியை நோக்கி தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மான்கள் நீர்த்தேக்கம் பக்கத்துல நிறையவே வாழும், அதுக்கு அதை பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கும். அதனால அதுங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுமா. சோ இப்ப குரங்குகள் எப்படி மான்க்கு ஹெல்ப் பண்ணுமோ கேக்குறீங்களா? மான்களுக்கு அதனுடைய எதிரிகளான புலி, சிங்கம், ஹைனா ஆகியவை வந்தா ஒரு வினோதமான சப்தத்தை எழுப்பிடுமாம் குரங்குகள். அதனால கரெக்டா அவைகள் அது அதுங்களோட ஷெல்டர்ல போய் பதுங்கிக்குமா. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? இதே மாதிரி இன்னும் நிறைய கூட சொல்றாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டர் எனப்படும் நீர் நாய், இந்த நீர் நாயை வந்து ஃபிஷர்மேன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு கேக்குறீங்களா? ஓட்டர்களுக்கு மீன்கள் எங்க இருக்கும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஓட்டருக்கு மீன்கள் தான் ஆதாரம். அதனால அவைகள் அதிகமா எங்க கிடைக்கும் அப்படின்னு அங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். எனவே மீன்களுக்கு மீனவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. எங்கெல்லாம் நீர் நாய்கள் அதிகமா இருக்குமோ அங்கெல்லாம் மீன்களும் ஜாஸ்தியா இருக்கும். இதுவே நீர் நாயை விட பெரிய மிருகம் ஏதாவது தண்ணிக்குள்ள புகுந்துருச்சுன்னா மீன்கள் தெரிச்சு ஓடுறத பார்த்து நீர் நாய்கள் போய் பாதுகாப்பான இடங்கள்ல ஒளிஞ்சுக்கும். இதே மாதிரி அவர் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஃப்ரெஷ் வாட்டர் பகுதிகளில் ஸ்லாத் பேர், அதாவது இந்திய கரடிகள் நிறைய இருக்குமா. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலமன் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வகை அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுவே போலார் ரீஜன்ஸ், அதாவது பனி பிரதேசங்களா இருந்துட்டா எஸ்கிமோஸ் நிறைய இருக்கிற இடத்துல அவங்க வாழற இடத்துக்கு பக்கத்துல பெங்குவின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எஸ்கிமோஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆகாரமே இந்த பெங்குவின்ஸ் தான். இதுல இவர் சொன்னதுலயே ஆச்சரியமான விஷயத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்கெல்லாம் சதுப்பு நிலங்கள், அதாவது மார்ஷ் பிளேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் முதலைகள் இருக்குமா. இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. எங்கெல்லாம் க்ரொக்கடைல்ஸ் இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்பர் விங்ட் ப்ளோவர்ஸ் அப்படிங்கிற பறவைகள் நிறையவே இருக்குமா. அது ஏன்னு தெரியுமா? முதலைகள் வாய்க்குள்ள உட்காந்துட்டு அங்க அதுல இருக்கிற பற்கள் எல்லாம் மாட்டிருக்கிற மாமிச துண்டுகள் அண்ட் ஃபிளஷ் பீசஸ் தான் இது இதனோட ஆகாரமா. அதையும் சாப்பிட்டுட்டு சுத்தம் செஞ்சதுனால க்ரொக்கடைல்ஸ் இதுங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றதுனால அந்த பறவைகள் வாய்க்குள்ளேயே உட்கார்ந்தாலும் கூட க்ரொக்கடைல்ஸ் இதை ஒண்ணுமே செய்யறது இல்லையா. பாத்தீங்களா, அனிமல்ஸ் கூட இத்தனை ஃப்ரெண்ட்லியா இருக்கு. வர வர மனுஷங்க மிருகங்களை விட மோசமாயிட்டு யாரு உயர்த்தினை யாரு அக்ரிணைன்னே தெரியாம போயிடுச்சு. ஐயோ, நம்மளோட டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடும் போல இருக்கே. சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். சரி, உங்களை நான் ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டேன்னு தெரியுது. உங்க மைண்ட் இப்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தேடுதா? இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில. இப்ப நம்ம நம்பினால் நம்புங்கள் பகுதிக்கு வந்திருக்கோம். நம்பவே முடியாத நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் அமேசிங் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல முதல் ஃபேக்ட் இதோ, பாம்புகள் தன்னுடைய நாக்குகளை வச்சுதான் சுவாசிக்குதான். ஒரு நன்கு வளர்ந்த ஒட்டக சிவிங்கியின் நாக்கின் நீளம் 18 இன்சஸ். ஒரு ஆந்தையினாலே 360 டிகிரியும் அதன் தலையை திருப்ப முடியுமா. அதே ஆந்தைகளுக்கு பகல்ல கண்ணு தெரியாதங்க. ரத்த பிஞ்சரி அப்படின்னு சொல்ற ரசல் வைப்பர் என்னும் நாகம் அதன் விஷத்தை கக்கும் போது கரெக்டா மனுஷங்களோட கண்களை பார்த்து துப்புமா. சில சமயம் அது பெர்மனன்ட் பிளைண்ட்னஸையும் உருவாக்குமா. அதே நஞ்சுதான் கொடிய மனித நோய்களை அழிக்கவும் பயன்படுது. ஒரு வவ்வாலால் அதன் அளவின் பாதி பங்கினை உணவாக ஒரே இரவில் உட்கொள்ள முடியும். முன்னொரு காலத்தில் உலகின் பல பகுதிகளில் முக்கியமா அமெரிக்கால பாம்புகளே மழையாக பெய்திருக்கின்றன. இதே மாதிரி தவளைகளும் மழையாக கொட்டிருக்கின்றனவாம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மரமே பாடுற மாதிரி ஒரு பாடல நான் உங்களுக்கு இப்ப பாட போறேன்.

0: விட்டு புட்டு வளர்த்து விடுங்க, எங்களை வெட்டுறத விட்டு புட்டு வளர்த்து விடுங்க.
1: இப்ப வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு ரீ என்ட்ரி கொடுக்கலாம். நம்ம என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதுக்கு ஒரு ப்ராமினென்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாப்புலரான ஒரு பிராண்டே எடுத்துக்கலாம். அங்க ஜஸ்ட் ஒரு டாக்லைனுக்காகவே நம்மளோட நாட்டின் புலிகளோட கணக்கெடுப்பு ட்ரம்ப் கார்டு மாதிரி பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு இப்போ புலிகளோட கணக்கு இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. இருந்தும் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் 1411 டைகர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆட் பார்த்துட்டு நிறைய அவேர்னஸ் வந்திருக்குங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய நல்லது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வேற எந்தெந்த அனிமல்ஸ் நாட்டினோட ஃபோனா லிஸ்ட்ல இருந்து தொலைய போகுது அப்படின்னு பார்க்க போனா அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போதுங்க. இதுல கொடுமையே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தேசிய விலங்கே புலிதான். அதுவே நாட்டில இருந்து தொலைஞ்சிட்டே வந்தா நம்ம நாடு எங்க போகுதுன்னே தெரியல. நாட்டின் தேசிய பறவைக்கும் இதே கதிதாங்க. மயில்களை அதன் அழகிய தொகைகளுக்காக வேட்டையாடுற எத்தனையோ கல்லஞ்சக்காரர்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம இன்னி தேதிக்கு பேப்பர்ஸ்ல நிறைய பாக்குறோம், மாங்கரல்ஸ் மற்றும் அங்க இங்க தெருநாய்கள்லாம் மயில்களையும் மான்களையும் போட்டு குதறி எடுக்கிறது, மனுஷ தொல்லைகள் அப்படி இன்னும் நிறைய பாக்குறோம். இந்த வாயிலா ஜீவன்களுக்கு தான் இன்னும் எத்தனை தொல்லை பாருங்க. இதுங்களுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்களுக்கெல்லாம் ஃபேமிலி பிளானிங் அதாவது கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா நாளைக்கே இல்லைனாலும் ஒரு நாள்ல அதுங்க குறைஞ்சதான் செய்யும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பெடிகிரி டாக்ஸ் அதாவது வீட்டுல வளர்க்கிற நாய்களையே பாத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவ்வளோ எங்க, இப்ப எங்க வீட்டையே எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல ஆல்ரெடி ஒரு பெட் இருக்குங்க. ஒரு நாள் நான் வாசல் கதவை பூட்ட போகும்போது வெளியில பாக்குறதுக்கு பாவமா ஒரு லேப்ரடார் வகை நாய் என்னையே பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. அதை வெட்கிட்ட நான் கூட்டிட்டு போய் காமிச்சக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு ஒரு டியூமர் இருக்கிற விஷயமே. அதை டயக்னோஸ் பண்ணி பார்த்துக்கு அப்புறம் சொல்றாரு, ஒருவேளை இந்த டியூமர் இருக்கிறதுனால தானோ என்னவோ அவங்க அந்த ஓனர்ஸ் அவளை அபேண்டன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காங்க பாத்தீங்களா. அனிமல் வெல்ஃபேர் அப்படின்னு உடனேவே நமக்கு ஞாபகம் வர ஒரே இடம் ப்ளூ கிராஸ். அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்லயே வண்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சென்னை ஏரியாக்கும் ரெண்டே ரெண்டு தாங்க இருக்கு. பாவம் அவங்களும் எவ்வளவுதான் செய்வாங்க. ஒரு உயிரை காப்பாத்தவோ துன்புறுத்தல தவிர்க்கவோ நீங்க ப்ளூ கிராஸ் மெம்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மனிதாபிமானம் ஒன்னே போதும். இப்பெல்லாம் பாத்தீங்களா, நம்ம ஊர்ல ரேஷன் கடைகள் வாசல்ல கூட சிட்டுக்குருவிகள் இருக்கிறது இல்ல. இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ற மொபைல்ஸும் அதன் சிக்னல்ஸும் தான். இந்த பரிதாபமான வாயிலா ஜீவன்கள் பத்தி எத்தனை சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், ஆடுகளை வெட்டுறதும் கோழிகளை கொல்றதும் ஒட்டகங்களை சாகடிக்கிறதும் பாம்புகளை அடிச்சு துன்புறுத்துறதும் நாட்டுல காலகாலமா நடந்துட்டு வருது. இதுல ஆறுதல் அப்படின்னு பாக்குற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு பாம்பு ஆராய்ச்சியாளர் மற்றும் நம்முடன் வாழும் பாம்புகள் என்ற உன்னதமான புத்தகத்தின் எழுத்தாளருமான சாய் ரோம் விட்டேக்கர் அப்படிங்கிறவர் தான். இவர் ECR பகுதியில ஒரு பாம்புகளுக்காகவும் முதலை மற்றும் ஆமைகள் இன்னும் நிறைய நிறைய ஆம்பிபியன்ஸ்க்காக ஒரு நான் கவர்மெண்டல் பண்ணை ஒன்று நடத்திட்டு வராரு. இவருடைய வாழ்க்கையே இதுங்களுக்காக தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆம்பிபியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி இவர் வளர்த்துட்டு வராருங்க. இதுல வளர்த்துட்டு வராரு அப்படிங்கறத விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய வீடே இந்த பண்ணை தான். இந்த பண்ணைக்கு நான் சென்றிருந்தப்போ நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். அங்க உள்ள போயிட்டு வாசல்ல பாக்கும்போது ஒரு பெட்டி வச்சிருந்தாங்க. அதன் மேல் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இஸ் இன்சைட், அதாவது உலகின் மிகப்பெரிய கொடிய மிருகம் உள்ளே அப்படின்னு போட்டிருந்தது. அப்படி என்னமோ கொடிய மிருகம் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்க. எனக்கே சிரிப்பு தாங்கல. ஆனா ஆக்சுவலா இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, ரொம்பவே சிந்திக்கிற விஷயம். இதே மாதிரி பல இடங்கள்ல நம்ம நாட்டுல ஜூஸ், நேஷனல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் நிறைய நிறைய இருக்கு. அவற்றில் சில கிர் ஃபாரஸ்ட், கசிராங்க

0: அவ்வளோ ஏங்க, யானைகள் அதன் தந்தத்திற்காகவும் நகங்களுக்காகவும் கொல்லப்பட்டு இப்போ அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இரவிக்குளம் அப்படின்னு ஒரு நேஷனல் பார்க் இருக்குங்க மூணாரில். இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீலகிரி டார் அதாவது வரையாடு அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்கு. பிளஸ் இதுவும் ஒரு என்டேஞ்சர்ட் அனிமல். இது உப்பு தவிர வேற எந்த உணவும் எடுத்துக்காதான். இதனோட கொம்புகளுக்காக வேட்டையாடி வேட்டையாடி இதுவும் இப்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இதே மாதிரி சைபீரியன் டைகர், பிளாட்டிபஸ், சீ லயன்ஸ், வால்ரஸ், போலார் பேர்ஸ், கேங்க்ரூ, இன்னும் நிறைய அனிமல்ஸ் நம்மளோட உலகத்தை விட்டே தொலையக்கூடிய நிலைமையை அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கறது ஒரு மிக மிக வேதனைக்குரிய விஷயம். இப்ப வாங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கேட்டுடலாம்.
1: இந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டு எப்படி மிருகங்களை பயந்து ஓடுறது பத்தியா?
2: எங்கங்க நானும் பாக்குறேன்.

Don't disturb the animals. They are all also our friends. இப்ப நம்ம வந்திருக்கிறது நம்பினால் நம்புங்கள் பகுதிக்கு. இப்போ நாம ஆப்பிரிக்க நாட்டு விலங்குகள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இல்லாத மிருகம் எதுன்னு சொல்லவா? புலி. ஆமாங்க, அங்க புலிகளே கிடையாது. கொரில்லா என்று சொல்லப்படும் ஆப்பிரிக்க நாட்டு குரங்கு வகைகள் சின்ன தண்ணீர் குட்டையை பார்க்க கூட பயப்படுமா? ஆப்பிரிக்க யானைகள் மட்டும் வளர்வதை நிறுத்தவே நிறுத்தாதான் வாழ்க்கை முழுவதும். ஹைனா எனப்படும் விலங்கு ஹண்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி சிரிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தை எழுப்பிட்டு தான் கிளம்புமா. ஒரு ஒட்டகத்தால் 30 கேலன் தண்ணியை 10 நிமிஷத்துல குடிச்சிட முடியுமா? ஆப்பிரிக்காவில் உள்ள மிக விஷமுள்ள பாம்பான மாம்பா மரத்துல உட்கார்ந்துகிட்டு போறவங்க வரவங்க மேல எல்லாம் விஷத்தை துப்பிடுமா? ஒரு ரைனோடைய கொம்பு எலும்பு அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனா அது எலும்பு இல்லைங்க, இறுக்கி பிணையப்பட்ட மயிர் கற்றைகள். இப்போது ஒரு சின்ன ஓவர்வியூ அபவுட் எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ், அதாவது தொலைஞ்சு போயிட்ட மிருகங்கள் பத்தி. எக்ஸ்டிங்க்ட் அப்படின உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது டைனோசரஸ், டெரோசரஸ், ஆர்கியோப்டிரிக்ஸ், மேமோத் இவங்க எல்லாம் தான். இவங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூட்டேஷன் தத்துவத்தால இன்னைக்கும் மீன்களாவும் வள்ளிகளாவும் யானைகளாவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க உலகத்துல. ஆனா வேட்டையாடியே தொலைஞ்சு போன ஒரு பாவப்பட்ட பறவை தான் டோடோ. இத பாக்க ரொம்ப அழகா இருக்குமா? இது ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல மட்டுமே இருந்ததா கேள்வி. இதனுடைய பிளஷ்காகவே இத ஹண்டர்ஸ் ஹண்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து போனா மனுஷங்களான நாமும் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம முழிச்சுட்டு இயற்கையை காப்பாற்றுறதுக்கு ஒன்றா செயல்படுவோம். அடுத்து நாம அமேசிங் ஃபேக்ட்ஸ் பகுதி 3க்கு வந்திருக்கோம். இதுல நான் அமேசிங் ஆஸ்திரேலியன் அனிமல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். கோலாஸ் பத்தி சொல்ல போறேன். கோலாஸ் ஆர் நாட் ஓன்லி பேர்ஸ் லைக் அதர் மேமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஆஸ்திரேலியால, அதே மாதிரி கோலாஸும் ஒரு மேமல் தான். ஆனா மார்சுபியல் வகையை சேர்ந்த மேமல். மார்சுபியல் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது பவுச்ட் அனிமல்ஸ். எப்படி கங்காரு இருக்கு அதே மாதிரி தான் கோலாவும். கோலாவோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலாஸ் எப்பயுமே யூகலிப்டஸ் மரங்களையே சாப்பிடுறதுனால கோலா கரடிகள் ஒரு காஃப் டிராப்போட வாசனையிலேயே இருக்குமா. இந்த கோலா கரடிகள் 22 hours a day வந்து தூங்குமா. இதுக்கு அடுத்தது ஒரு தவளைய பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஒரு தவளை, இந்த ஆஸ்திரேலியன் டெசர்ட்ல வாழற ஒரு தவளை 11 மாசத்துக்கு அண்டர் கிரவுண்ட்லயே தூங்குமா. அந்த ஒரே ஒரு மாசம் தன்னோட மீதி 11 மாசத்துக்கு வேண்டிய உணவு வகைகள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. செம காமெடியா இருக்கு இல்லங்க? அடுத்து ஆஸ்திரேலியா அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே கேங்குரு தான் உங்களுக்கு மனசுல தோணும். சோ கேங்குருவை பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒரு பேபி கேங்குரு பிறந்தும் போது அது வந்து அந்த பீயோட சைஸ்ல தான் இருக்குமா, அதாவது ஒரு சின்ன தேனி சைஸ்ல இருக்குமாங்க. வளர வளர அந்த அவங்க அம்மா கிட்ட இருந்து இருக்கிற பாலை குடிச்சு குடிச்சு 33 வீக்குக்கு அந்த பவுச் உள்ளே உட்காந்து அதுக்கப்புறமா அவ அம்மாவோட பெருசா வளர்ந்துருமா. இந்த கேங்குரூஸ் வெரி வெரி குட் ஸ்விம்மர்ஸ், அதாவது அவங்க நல்லா ஸ்விம் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவங்க. அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போற இன்ஃபர்மேஷன் எதை பத்தின்னு தெரியுமா? டாஸ்மேனியன் டெவில். இந்த டாஸ்மேனியன் டெவில் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே அது ஏதோ டெவில் மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. பட் அது டெவில்லாம் ஒன்னும் கிடையாதுங்க.

ரொம்ப சாதுவான ஒரு ஓவர் சைஸ் ராட்டோட சைஸ்ல இருக்கும். இந்த டாஸ்மேனியன் டெவில்ஸும் மார்சுபியல் வகையை சார்ந்த மேமல், அதாவது பவுச் உள்ள அனிமல்ஸ். இது ஜஸ்ட் கிரவுல் பண்ணும், பிளஸ் இதுக்கு ஷார்ப் டீத்தும் இருக்கும். இதுவும் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்போ ஆஸ்திரேலியால இன்னொரு ஒரு அனிமலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வகையோட அனிமல் பேரு பொட்டூரூஸ். இந்த பொட்டூரூஸ் அப்படிங்கறது ஒரு சின்ன சைஸ் கேங்குரு மாதிரியும் ஒரு சின்ன ராபிட் மாதிரியும் காட்சி தருதான். இன்னொரு ஒரு அனிமலும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியால. இது பேர் டிங்கோஸ். டிங்கோஸ் வந்து ஒரு வைல்ட் ஆஸ்திரேலியன் டாக். பீப்புள் இந்த டிங்கோ பப்பீஸ் பிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, தாம் வீட்டு நாய்க்குட்டிங்களோட டிங்கோஸ் பப்பீஸ் ரொம்பவே பாசமா வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியால முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the only two type of mammals on earth which lays eggs, அதாவது பாலூட்டி வகையை சேர்ந்த மிருகங்கள், முட்டையிடுற ரெண்டே ரெண்டு வகையான மிருகங்கள் இந்த ஆஸ்திரேலியால மட்டுமே காட்சி அளிக்குது. இதுல ஒன்னு பிளாட்டிபஸ் அண்ட் the other one is ஸ்பைனி ஆன்டீட்டர். இது ரெண்டுமே ஆஸ்திரேலியால மட்டுமே இருக்கு. அடுத்து ஆஸ்திரேலியால முக்கியமான அனிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர்ட். இந்த பேர்ட் பேரு கெசாவரி. இந்த கெசாவரி 5 feet tall இருக்குமாங்க. இந்த ஆஸ்திரேலியன் பேர்டுக்கு மூக்கு கிட்ட ஒரு போனி ஹெல்மெட் மாதிரி இருக்குமா, பிளஸ் இதனோட ஷார்ப்பான நகங்கள் ஒரு டேகர் மாதிரி, அதாவது ஒரு கத்தியை விட கூரான நகங்கள் கொண்டவை இவை. கெசாவரி கேன் ஆக்சுவலி கில் அ பர்சன் வித் அ பவர்ஃபுல் கிக், அதாவது ஒரு ஷார்ப்பா ஒரு உதவிட்டா ஒரு பையன், ஒரு சின்ன வயசு பையன் சாகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேல் பிளாட்டிபஸ் ஓட ஷார்ப்பான ஆங்கிள்ஸ் ஒரு சின்ன டாக் கொல்ற அளவுக்கு பாய்சன் வச்சுக்கிறதுக்கு தகுதியானவையாம். இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அனிமல் ஆஸ்திரேலியால மட்டுமே இருக்கு. இது பேர் பாண்டிகூட். இந்த பாண்டிகூட்டும் ஒரு மார்சுபியல் வகையை சார்ந்தது, அதாவது ஒரு பவுச்ட் மேமல் வகையை சார்ந்தது. இந்த பாண்டிகூட்டும் ஒரு சின்ன ஒரு சின்ன சைஸ் ராட் மாதிரி இருக்குங்க. அடுத்தது துளசி, மஞ்சள், தூதுவளை, கற்பூரவள்ளி, இன்னும் நிறைய நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் எல்லாம் தன்னோட விஷயத்தை பத்தி தானே ஒரு ஜிங்கிள் பாடுற மாதிரி பாட போறேன். துளசி

0: அடுத்த நிகழ்ச்சி ஒரு சின்ன நேர்காணல். நம்ம கூட என்வாயன்மெண்டலிஸ்ட் கிருஷ்ண பிரபா அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட வியூஸோட இங்க வந்திருக்காங்க. வாங்க மேடம், உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்லையும் எங்களோட ஸ்டுடியோக்கு வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வியூஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இப்ப வாங்க அவங்களோட நேர்காணலுக்கு போகலாம். மேம், உங்களோட க்வெஸ்சன்ஸ்ல முதல் க்வெஸ்சன் இதோ. டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம், அத பத்தி ஒரு சின்ன ஓவர்வியூ எங்களுக்காக கொடுக்க முடியுமா?
1: ஷூர், நிச்சயமா. டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்டை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல அர்பனைசேஷனுக்காகவோ அல்லது இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்காகவோ அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ண, அர்பனைசேஷன் தென் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் வரதுக்காக வேண்டி இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த இடத்த பொல்யூட் பண்ணுறாங்க. இதில் வந்து டீஃபாரஸ்டேஷனில் என்ன இருக்குன்னு ப்ராப்ளம், அர்பனைசேஷன் அப்படின்றது ஒரு சின்ன ப்ராப்ளமை உண்டு பண்ணுறதுனாலும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஒஸ்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. அதாவது என்னென்னா, ஒரு இடத்துல இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அங்கே வந்து அர்பனைசேஷன் பண்ணுறதுல நிறைய வீடுகள்லாம் அந்த இடத்துல வந்துடுச்சுன்னா, அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஏசியோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறச்சு குளோரோ ஃபுளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லப்படுற சிஎஃப்சி நிறைய வெளியேறது. ஸோ தட் அந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் டோட்டலாக கம்மியாகி அங்கே வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு தான் ஜாஸ்தி ஆகிடுறது. இது இன்னவே அங்கே இருக்க போகிற மக்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் ஆக்சிஜன் லெவல், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிறத விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடு லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்களானாக்கா, எக்கச்சக்கமாக அந்த ஏரியாவில் வந்து டோட்டலாக அந்த இருக்கிறதுல என்விரான்மெண்ட்டையே பொல்யூட் பண்ணிடுறதுங்க. இதில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசி எல்லாம் வெளிவிடுற அந்த சிஎஃப்சி வந்து ஓசோன்லேயே இருக்கிற ஆக்சிஜனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறது. இது இன்னொரு ப்ராப்ளம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, டோட்டல் பொல்யூஷன் வந்து ஏற்பட்டு போகிறது. இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னாக்கா, க்ரீன் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது எங்கே இருக்கோ அண்ட் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான இடம், அது மட்டும்தான் வந்து ட்ரீஸை கட் பண்ணணும். அவங்க அதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதுக்கு உண்டான டெண்டரை பார்த்த பிறகு தான் கவர்மெண்டில் அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை வந்து வளர விடுறதுக்கே ஒரு சாங்ஷன் கொடுக்குறாங்க, சாங்ஷன் பண்ணுறாங்க அவங்க. இதை எனக்கு என்ன ஒரு இதுவாக சந்தோஷமாக இருக்குன்னா, நம்ம வந்துட்டு டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தோம்னாக்கா இருண்ட கண்டம்னு சொல்கிறோம் இந்த ஆப்பிரிக்காவை. அவங்களுக்கு வந்துட்டு நேச்சர் பேரில் இருக்கிற அந்த ஒரு நேச்சரை வந்து வளர்க்கணும், அந்த அஃபெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இல்லாத, நம்மளை மாதிரி டெவலப்டு கண்ட்ரியில் அந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையேன்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புள் தான் இருக்காங்க ஆப்ரிக்காலெல்லாம். அந்த இடத்துலலாம் சிமெண்ட் பிளான்ட் எல்லாம் வச்சா கூட அந்த சிமெண்ட் பிளான்ட் எங்கே இருக்கோ அண்ட் அதுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான இடங்களில் இருக்கிற ட்ரீஸை மட்டும்தான் கட் பண்ணலாம், மற்ற இடத்தெல்லாம் கட் பண்ணவே கூடாது அப்படின்னு கவர்மெண்டில் ஸ்ட்ரிக்டான ரூலே போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது நம்ம ஊரில் கூட இதை ஃபாலோ பண்ணனாக்கா, நம்ம ஊரில் வந்துட்டு என்விரான்மெண்டலை கெடுக்காம அண்டு இண்டஸ்ட்ரீஸையும் வளர்த்து நல்லா பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரலாம் நம்மளும். அண்டு இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம மக்கள் வாழற பகுதிகளில் வந்து இருக்கிற சிம்னிஸ்லாம் வந்து ரொம்ப சாதாரண லெவல் உயரத்தில் தான் இருக்குது. இவங்களை சிம்னிஸை நல்ல உயரத்தில் வைக்கணும்னு சொன்னாக்கா சரின்னு சொல்கிறாங்களே தவிர அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. மக்களுடைய வாழ்க்கை எந்த லெவலில் இருக்குமோ அந்த டெரஸ் லெவலில் தான் இருக்குது சிம்னிஸும். இது இன்னவே வந்து மக்கள் வாழறதுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்குது. இது வந்து என்விரான்மெண்ட்டையும் கெடுக்கிறது. இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்த்து சரி பண்ணனாக்கா இன்னும் பெட்டராக இருக்கும்.
0: தேங்க்யூ மேடம், உங்களோட ஓவர்வியூ அபவுட் டிஃபாரஸ்டேஷன். இப்ப டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு வன மகோத்சவ மூவ்மெண்ட் தான் ஞாபகம் வரும். இந்த வன மகோத்சவ மூவ்மெண்ட் பத்தி ஒரு சின்ன பிரீஃப் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாமே.
1: நிச்சயமா, அதாவது டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றத வந்து செக் பண்ணணும், அதுதான் முக்கியமானது இந்த வன மகோத்சவடைய வேலையை. அதனால எல்லா இடத்துலயும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாப்ளிங்ஸை புதுசு புதுசாக வைக்கிறது, அண்டு வைக்கிறதோட மட்டும் இல்லாத அதை ஒழுங்கானபடி பராமரித்து வளர்க்குறது, இதுதான் முக்கியமானது. இப்போ நம்மளுக்கு இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸை பற்றிலாம் ஒன்றும் தெரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி சாப்ளிங்ஸ் எல்லாம் வாங்கி அங்கங்கே வைக்கலாம் நம்ம. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இப்போ பார்த்தீங்களன்னா பிரபலமான துணிக்கடைகள் எல்லாம் கூட திங்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு சாப்ளிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல என்னக்கா, நம்ம வந்துட்டு ரூஃப் கார்டன் போடலாம். அதாவது நம்மளுடைய பில்டிங்குடைய ஸ்ட்ராங்னஸ்ஸை செக் பண்ணாத மாதிரி நல்லா அதுக்கேற்ற மாதிரி ரூஃப் கார்டன் போடலாம். அண்ட் இன்னொன்று என்ன, பால்கனியிலலாம் கூட சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வைக்கலாம். கூடுமான வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இடத்துலலாம் க்ரீனரி தெரிகிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணதன் மூலமாக நம்மளும் கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம். அண்டு வந்து இந்த வனமகோத்சவ் அப்படின்ற விஷயத்த நம்ம நல்லா அழகாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கிச்சன் கார்டன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையும் மீட் பண்ணுற மாதிரி, இப்போ கொத்தமல்லி இல்லை புதினா இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு வர செடிகள்லேருந்தே கட் பண்ணி வச்சா கூட அந்த செடிகள் அழகாக துளுத்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ரூஃப் கார்டன் அண்ட் கிச்சன் கார்டன் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட்டுமே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது ஒரு சிட்டியில் இருக்கவங்க கூட நல்லா அழகாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்மள்கிட்ட வந்து பெரிய இடம் இல்லை, நிறைய பயிர் பண்ண சொல்கிறது பெரிய பெரிய செடிகள்லாம் வைக்க முடியாது அப்படின்னு இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சாப்ளிங்ஸாவது வளர்த்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லதை பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயமான வனமகோத்சவில் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு இந்த செடிகளுக்கு தண்ணி கொட்டுறதுக்கு முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லாமல் வீட்டில் வந்து அரிசி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, காய்கறி கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு இந்த ரூஃப் கார்டனுக்கோ கிச்சன் கார்டனுக்கோ கொட்டினாலே அதுவே போகும் தாராளமாக. அண்டு நீங்கள் சண்டிகரில் பார்த்தீங்களான்னா இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வேருக்கு நேராக தண்ணி விடுற மாதிரி ட்ராப் ட்ராப்பாக விழுந்து அந்த இடத்துல இருக்கிற அத்தனை லேண்டையும் ஃபெர்டைல் லேண்டாக ஆக்கியிருக்காங்க. சண்டிகர் மாதிரி ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணும்போது இந்த விஷயத்த நம்ம வீட்டிலலாம் கூட அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு சின்ன பாட்டிலில் வந்து தண்ணியை கொட்டிட்டு ஒரு ஹோல் போட்டு வச்சுட்டானாக்க த்ரூ அவுட் த டே தண்ணி அதில் விழுந்துட்டே இருந்ததுனால வெயில் காலத்தில் நம்ம ஒரு மக்கு தண்ணி கொட்டுறதை விட இந்த சின்ன பாட்டில் தண்ணியே சப்ளிமெண்ட்ரியாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போ தேயிலை தோட்டங்கள்லாம் பார்த்தீங்களானாக்கா தண்ணி அப்படியே ஃப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கும், படிப்படியாக தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகி போய்ட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதே விஷயத்தை நம்ம வந்து லேண்ட் லெவலில் இருக்க பேடி ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா வாட்டர் கிளாக் ஆகி அப்படியே பயிர் செடியெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இரிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சம் ஹுக்கர் க்ரூக் ஏதான ஒரு வழியை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை கவனிச்சுக்கணும் நம்ம.
0: மேம், அடுத்தது எங்களோட க்வெஸ்சன் என்ன பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபாரஸ்டேஷனாலையும் பல ஃபாரின் பொல்யூட்டன் மெட்டீரியல்ஸாலையும் வைல்ட் லைஃப் மற்றும் வாட்டர் லைஃப் எப்படியெல்லாம் பாதிப்பு அடையிறது, அதாவது அதனோட செட்பேக்ஸ்லாம் அதனோட விளைவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி சொல்ல முடியுமா?
1: இதை பற்றி சொல்லணும்னா இப்போ டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றதுனால எல்லா அனிமல்ஸுடைய வாழ்விடங்கள் எல்லாத்தையும் அழித்து நம்ம போய் குடிப்புகிறோம். அதனால் அதுங்க வாழறதுக்கு உண்டான இடத்த எல்லாத்தையும் குறைச்சிட்டே வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அதுங்க இடத்து இடங்கள்லாம் குறைஞ்சி போய் அதெல்லாம் நாடு உள்ளே வந்துடுதுங்க. இப்போ ரீசெண்டாக பேப்பரில் கூட நம்ம பார்த்துருப்போம், நிறைய யானைகள்லாம் வந்துட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு செத்து போச்சுன்னு. அதில் ஒரு யானை வந்துட்டு வயிற்றுக்குள்ளே குட்டியோடு இருந்த யானைன்னு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு. அண்டு சாதாரணமாக நம்ம சிட்டி உள்ள பார்த்தோம்னா நிறைய ஜிப்சிஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு குட்டி குட்டி பேர்ட்ஸு அணில்கள் இதெல்லாத்தையும் பிடிச்சி அவங்க சொந்த உபயோகத்துக்கு உபயோகிச்சுக்கிறாங்க, ரைட்டு. ஆனால் அது வந்து எந்த வகையில் அது எவ்வளோ நியாயமான விஷயம். அது ஒரு ஒரு இடத்துலையும் குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாத்தையும் வதச்சி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறு ரொம்பமா எங்கேயாவது, அதை பற்றி அவங்க நினைக்காம இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக அந்த ஸ்பீஷீஸே அழிஞ்சுட்டே வருது. அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அண்ட் இன்னொன்னுனாக்கா இதில் ரணத்தம்பூர்ன்ற அந்த ஏரியாவில் இருக்கிற புலிகள்லாம் வந்து நாட்டுக்குள்ளேயே வந்து எல்லா மக்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றதான். இவங்கள்லாம் சொல்கிறது என்னன்னாக்கா புலிகள்லாம் வந்துட்டு அழிக்கிறது, என் குழந்தைய எடுத்துன்னு போயிடுது, என் பையனை வந்துட்டு சாப்பிட்டுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எதனால இது பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதுங்களோட இடத்துல நம்ம போயிட்டு பண்ற அராஜகம் நம்ம பண்றோம், ஆனா அதை வந்துட்டு நம்ம புலிகள் வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்றோம். இது எந்த விதத்திலையுமே நியாயமே இல்லை. அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், இது எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்றோம். பண்ணிட்டு பழி எல்லாத்தையும் நம்ம அந்த அனிமல்ஸ் பேரையும் பேர்த்ஸ் பேர்லையும் நம்ம போட்டுருவோம் தூக்கி. அது எவ்வளோ தப்பான விஷயம் பாருங்க. அதாவது ஏர் பொல்யூஷன் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்றதுனால நிறைய பேர்த்ஸ் எல்லாம் டோட்டலாக அஃபெக்ட் ஆகுது. இப்போ ரீசன்ட் டேஸா பார்த்தீங்களான்னா, செல்போனோடைய உபயோகம் சிக்னல்ஸ்னால நிறைய பேர்த்ஸ் எல்லாம் செத்து போகிறது. அதனால இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆசிட் ரெயின் கிரியேட் ஆகுதுங்க. இது வந்து டோட்டலாக எல்லா பேர்ட்ஸுடைய லைஃப் சைக்கிளை அஃபெக்ட் ஆகி ஒரு இடத்துல இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கோ அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிடுறதுங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்களான்னா, வாட்டர் பொல்யூஷன். இது எப்படி இருக்குன்னா, நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து வாட்டர் பாடிஸோட கலந்து விடுறதுனால ஒன்று நதிகளில் கலந்து விடுறாங்க, அது ஃபைனலாக கடலில் போய் கலந்துடுறது. இதனால் நிறைய மீன்கள்லாம் செத்து கரையோரமாக மிதக்கிறது. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற நாத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமான நாத்தத்தை கிரியேட் பண்ணுறது. இது வந்து மனுஷங்களுக்கும் இன்டர்ன் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான். இன்னொன்று என்னென்னா, டால்ஃபின்ஸ் எல்லாம் செத்து கரை ஒதுங்குதுங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயம் தான். ஆக்சுவலாக டால்ஃபின் வந்துட்டு மனுஷனுடைய ஃப்ரெண்டு. அது வந்து நிறைய மீன் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து ஃபிஷர்மேனுக்கு சொல்கிற ஒரு விஷயம். அதை வந்துட்டு நம்ம வந்து இந்த வாட்டர் பொல்யூஷனால் ஸ்பாயில் பண்ணுறோம். இன்னொன்று, இந்த டர்டில் வாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்களான்னா, இருக்கிறதுலையே உலகத்திலேயே அதிக நாள் வாழக்கூடியது வந்து டர்டில்ஸ் அண்ட் டார்டாய்சஸ் தான். இந்த டார்டாய்சஸ் எல்லாமே சாகர நிலைமைக்கு வந்துடுதுன்னா அந்த வாட்டர் பொல்யூஷன் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஏர் பொல்யூஷன் அப்படின்றத வந்துட்டு கூடுமான வரைக்கும் நம்ம பண்ணாமல், பொல்யூட் பண்ணாமல் ஒழுங்காக இருக்கிறது தான் நல்லது. அண்ட் தென் லேண்ட் பொல்யூஷன். இப்போ இந்த லேண்ட் பொல்யூஷன் அப்படின்றது வாட்டர் பொல்யூஷனோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வருது. வாட்டர் பொல்யூஷனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா தரையில் இருக்கிற கிரவுண்ட் லெவலில் இருக்கிற சர்ஃபேஸும் கெட்டு போகிறது, தென் அதுக்கு கீழே இருக்கிற இடங்களும் கெட்டு போகிறது. இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கிறது. பரோஸில் வாழற ராட்ஸ், பேண்டிகிட்ஸ் அண்ட் ராபிட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழவே முடியாத ஒரு ஒஸ்ட் இடமா மாறிடுறது நம்ம ஊர். இப்போ பார்த்தீங்களான்னா, நம்ம ஊரில் வந்து எல்லா இடத்துலையுமே கார்பேஜை கொட்டுறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, டோட்டலாக ஓப்பன் வேஸ்டில் கொண்டு போய் கொட்டி விட்டுறாங்க. இங்கே நியர்பை பார்த்தீங்களான்னா, பள்ளிக்கரணை கிட்ட ரோடு, அந்த ரோடோட ரெண்டு சைட்லேயும் அப்படியே குப்பை அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிறது. இது இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு இடம் குப்பையாகவே இருந்தான்னா, தரை அடியில் இருக்கிற தண்ணி எல்லாம் அது எவ்வளோ மோசமாக அஃபெக்ட் பண்ணும் அதை நம்ம யோசிச்சு பார்த்தோமா. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே போகிறதுனால நாளுக்கு நாள் வந்து தரை அடியில் இருக்கிற நல்ல வாட்டர் பாடிஸ் எல்லாமும் கெட்டு போகும். ஒரு லிமிட் வரைக்கும் தரை அடியில் நோண்டினா நல்ல தண்ணி வரும் அப்படின்ற ஒரு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் நம்ம அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த ஏரியாவில் ஆல்ரெடி இருந்த உயிரினங்கள்லாம் செத்துட்ருக்கோம், அண்டு பக்கத்துலேயும் அப்படியே அழிஞ்சிகிட்டே வரும். இதை வந்துட்டு நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் மனசு வச்சானா நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்னா முக்கியமாக யோசிச்சோம்னாக்கா பாருங்க, மதுராவில் இருக்கிற மில் இருக்கு இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர வெளியேற அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஆக்ராவில் இருக்கிற அந்த தாஜ்மஹாலுடைய அழகையே குலைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து தாஜ்மஹால் அப்படின்றது வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா நாடு உலகமே மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கட்டின விஷயம் கூட இல்லை அந்த தாஜ்மஹால்ன்ற வார்டு. ரொம்ப நாள் முன்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஒரு மான்யூமெண்ட்டை கட்டியிருக்காங்க. அதை நம்மளால் அந்த இடத்த வந்துட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. இப்போ பார்த்தோம்னாக்கா அதை வந்து அந்த தாஜ்மஹால் அப்படி அந்த செலவு கட்டடமே வந்துட்டு கலரெல்லாம் இழந்து பொலிவிழந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்ட்டுருக்கு. இது வந்து உலக அளவில் நம்மளுடைய ஊர் வந்து அந்த வரலாற்று சின்னங்கள் எல்லாம் நல்ல பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்ல பேர் போய் கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுறது. எல்லாரும் இங்கேருந்து போகிறாங்க, ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு எழுதுற பேப்பர் எல்லாத்தையும், அந்த பேப்பர் எல்லாம் எழுதுறதுக்கெல்லாமும் நிறைய ட்ரீஸ் தான் கட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பழைய மாதிரி பண்றது என்னன்னாக்கா இதே மாதிரியே பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. இது வந்து மீட்டிங் போட்டு சரி பண்ற விஷயம் இல்லை. அவங்க அவங்க ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த மாதிரி ஒரு தப்புகளெல்லாம் செய்யாம நம்மளால முடிஞ்சது எல்லாரையும் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லார்ட்டையும் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஓப்பன்ல கார்பேஜை கொட்டி எரிக்கக்கூடாது, இந்த மாதிரி என்ன சொல்றது ஏர் பொல்யூட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம ஒரு சிறந்த விஷயத்த நம்ம செயலாக்கணும். இது நம்ம ஒத்தொருத்தருடைய கடமை. அந்த மாதிரி செஞ்சாதான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் நம்மளால. அண்ட் இன்னொரு விஷயம், நாட் டு பி ஃபர்காட்டன், நம்ம இந்த எர்த்தை வந்துட்டு பொல்யூட் பண்ணுறதுனால எர்த் வார்ம் அப்படின்ற ஒரு இனமே ரீசண்டாக நிறைய இடத்துல பார்க்கறதுக்கே முடியறதில்ல. நம்ம எர்த் வார்ம் அப்படின்றத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா உழவர்களோட நண்பன்னு சொல்லுவோம். ஒரு

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: அச்சம்கள் வந்து அந்த நிலத்தை ரொம்ப ஃபெர்டைலாக வைக்கிறதாம். ஆரம்ப காலத்தில் அந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஏரி மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண லெவலில் ஒரு குட்டையாக தான் தண்ணி தேங்கி இருக்குமா. அப்போ வந்துட்டு வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் பேர்ட்ஸ் மைக்ரேஷனில் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஸ்டே பண்ணி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சின்னு போகும்போது அது விட வெளிவிடுற எச்சங்கள்னால அந்த இடங்கள்லாம் ரொம்ப ஃபெர்டைலாக ஆக ஆரம்பிச்சு தான். அதிலிருந்து அந்த இடத்துல இருக்கிற அத்தனை உழவர்களும் அந்த ஏரி இருக்கிற இடத்த நல்லா ஆழப்படுத்தி மழை நேரத்தில் நிறைய தண்ணி வந்து சேகரம் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய மரங்களெல்லாம் நட்டு அதில் வந்து தங்குற மாதிரி பறவைகள் தங்குற மாதிரி இடங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த பறவைகளெல்லாம் வார்மாக வெல்கம் கொடுக்கறதுனால தான் அந்த பறவைகள் வந்துட்டு இவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறது. இது ரெண்டும் ரெண்டுமே பாருங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ன்றது மெயின்டைன் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ணோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அழகாக. இப்போ எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல கொசுவோடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல தானாகவே பல்லிகள்லாம் ஜாஸ்தி வந்துடும். அந்த கொசுக்களை சாப்பிட்டு பல்லிகள்லாம் ஈக்குவேட் பண்ணிடும் அந்த கொசுவோடைய இதை. அண்டு இந்த மாதிரியே வைஸ் வெர்சா, ஒவ்வொரு இடத்துல எந்த ஸ்பீஷிஸ் ஜாஸ்தி இருக்கோ அதை இன்னொரு ஸ்பீஷிஸ் பேலன்ஸ் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ். இது வந்துட்டு ஒரு இயற்கை கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ஆனால் இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்றத பற்றி துளி கூட சிந்திக்காதது யாருன்னா, இந்த மனுஷங்களால தான் இந்த எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ன்றதால மெயின்டைனே ஆகாமல் இருக்குங்க.
1: அடுத்தது எங்களோட க்வெஸ்சன் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஷன் அதாவது அந்த மரீன் பொல்யூஷன் அப்படிங்கறத பத்தி தான். லைக் வேர்ல்ட் லெவல்லயே இந்தியாவில் இருக்கிற மரீனா பீச், நம்ம சென்னை மரீனா பீச் தான் வேர்ல்ட் லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பெருமைக்குரிய விஷயமா யாருமே எதுவுமே செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்லை. லைக் பொல்யூஷன் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் மேம்?
0: எஸ் கரெக்ட், நீங்க சொல்றத பத்தி நான் கூட பேசணும்னு நினைச்சேன். ஓஷன் பொல்யூஷன் அதாவது இந்த மரீன் பொல்யூஷன் அப்படின்றத பத்தி சொல்லும் போதே, பவளப்பாறைகள் அதாவது இந்த கோரல் ரீஃப் அப்படின்றத பற்றி தான் நம்மளுக்கு முதல்ல யோசனை வரும். இந்த ஓஷன் பொல்யூஷன்னால் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது இந்த கோரல் ரீஃப்ஸ் தான். இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம், இயற்கை தந்த ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. ஆனால் டூரிஸ்ட்களை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இதனால பேராகிளைடிங், ஸ்கீடைவிங் அப்படிலாம் சொல்லி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுறதன் மூலமாக அந்த இடத்துல இருக்கிற நேச்சுரல் விஷயங்கள்லாம் ரொம்ப கெட்டு போகுதுங்க. அதாவது எல்லாரும் வர ஷிப்பில் இருந்து வெளிவர புகைகள் அண்ட் சப்மரீன்ஸுடைய அந்த கழிவுகள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த ஓஷன் எல்லாம் ரொம்ப மாசுபடுத்திடுதுங்க. அண்டு பவளப்பாறைகள்லாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. முன்னாடி எப்படின்னா இந்தியன் ஓஷனில் நிறைய இடத்துல வந்து பவளப்பாறைகள் இருந்ததாக ஒரு பேச்சு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்களான்னா நிறைய இடத்துல இந்த பவளப்பாறைகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நீர்வாழ் உயிரினங்கள்லாம் அந்த தண்ணியிலேயே செத்து போகிறதுனால அந்த உப்பு இருக்கிறதுனால ஃபுல்லாக மக்காத அது ஒரு நல்ல விதமான ஒரு ஃபியூவலாக

0: பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த அனிமல்ஸ்க்கு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம இருந்தோம்னாலே, ஒரு நம்ம சின்ன சொசைட்டி லெவலில் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணவனாலே வேர்ல்டு லெவலில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இதனாலேயே நம்ம வந்துட்டு என்வாயன்மெண்ட்டு நல்லபடியாக மாறும் டெஃபினட்டாக.
1: தேங்க்யூ மேம், இவ்வளோ பொறுமையாக எங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக சூப்பராக எல்லாருக்கும் புரியற மாதிரி பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ வெரி மச்.
1: அடுத்ததாக நான் உங்களுக்காகவே வேப்பமரமே பாடுற மாதிரி ஒரு பாடலை இப்ப பாட போறேன்.
2: வேப்ப

இப்போ நாம நம்பினால் நம்புங்கள் பகுதி 4க்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில நான் உங்களுக்கு என்ன விஷயம் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக் அர்த், அதாவது எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ் பத்தி ஒரு சின்ன பிரீஃப் உங்களுக்கு நான் தரப்போறேன். The first life form on earth, அதாவது இருக்கிறதுலயே முதல் முதல்ல கண்டுபிடிச்ச உயிரினம் இந்த எர்த்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பாக்டீரியா அண்ட் ஆல்கே. இந்த பாக்டீரியா அண்ட் ஆல்கே என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனி செலுலர் ஆர்கானிசம். நம்ம எல்லாம் வந்து மல்டி செலுலர் ஆர்கானிசம், பட் இந்த பாக்டீரியா, ஆல்கே, அமீபா, ஈஸ்ட், இந்த எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு செல்லுல தான் வாழ்க்கை நடத்திருக்கு. இந்த பாக்டீரியா, ஆல்கே இவையெல்லாம் 3.5 billion years அகோவே நம்ம எர்த்ல தோன்றிடுது. முன்னொரு காலத்துல 50 feet லாங் ஹியூஜ் க்ரொக்கடைல்ஸ் எல்லாம் கூட இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்றது. முன்னாடி அது டெக்சாஸ்ல வாழ்ந்ததாகவும் சில ஆராய்ச்சிகள் சொல்றது. முன்னாடி இருந்த டைனோசர்ஸ் நிறைய தடவை ஃப்ராக்சர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயத்தால. ஏன்னா இந்த எல்லா இண்டிவிஜுவல் டைனோசர்ஸும் ஒன்னுத்தோட ஒன்னு வாழை மெதிச்சு மெதிச்சே அது நிறைய ஃப்ராக்சர்ஸ் சந்திச்சுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முன்னொரு காலத்துல இருந்த வாட்டர் லைஃப் பத்தியும் பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஃபெரோஷியஸ் கிரீச்சர்ஸ் ஆன பிளியோசாரஸ் ஓஷன்ல தான் வாழ்ந்திருக்கு அப்படின்னு நிறைய குறிப்புகள் சொல்றது. இந்த பிளியோசாரஸ் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுங்களுக்கு 2-3 தலை இருந்ததாகவும் பவர்ஃபுல் டீத் அண்ட் ஜாஸ் இருந்ததாகவும் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்றது. இதை வச்சுட்டு இதால பெரிய பெரிய ஷார்க்குகள், திமிங்கலங்கள் இவை எல்லாத்தையும் ஓவர் பவர் பண்ண முடியும் அப்படின்னும் கருத்துக்கள் சொல்றது. ஸ்டெகோசாரஸ் அப்படிங்கிற ஒரு டைனோசருக்கு 2 ton எடை இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 2 ton எடை கொண்ட ஸ்டெகோசாரஸ் அதனோட பிரெயின் மட்டுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வால்நட் சைஸ்க்கு, அதாவது இட் வாஸ் ஜஸ்ட் 2 ounces. அடுத்தது நம்ம எந்த விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரோசாரஸ். பரோசாரஸ் அப்படிங்கிற டைனோசாருக்கு 40 foot நீளமான லாங் நெக் இருந்ததாக சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சில சயின்டிஸ்ட் இன்னமும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பரோசாரஸ் சின்ஸ் அதுக்கு இவ்வளவு பெரிய கழுத்து இருந்ததுனால அதுக்கு 8 hearts இருந்ததாம். சோ தட் எல்லா இடங்கள்லயும் அந்த பிளட வந்து பம்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதுக்கு 8 hearts இருந்ததாகவும் நிறைய சயின்டிஸ்ட் இன்னமும் நம்புறாங்க. முன்னொரு காலத்துல நார்த் அமெரிக்கா ரொம்பவே வார்மா இருந்த காலங்களும் உண்டு. இப்போ அதே நார்த் அமெரிக்கால ஆர்டிக் சர்க்கிளே வந்துருச்சு, அதாவது இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ். ஆனா முன்னாடி அதுல ட்ரீஸ் எல்லாம் கூட வளர்ந்ததா நிறைய சயின்டிஸ்டும் ஆராய்ச்சிகளும் சொல்றது. டைனோசார்கள்ல இதுவரைக்கும் ரெக்கார்ட் ஆன இருக்கிறதுலயே ஹெவியஸ்ட் பேர்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமோனஸ் திராட்டி. இந்த பேர்ட் மோர் தென் 1/2 ton எடை உள்ளதா இருந்திருக்குங்க. என்னங்க, நான் சொன்ன ஃபேக்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

அடுத்து நாம வந்திருக்கிறது நேச்சுரல் நோஹவ் பகுதிக்கு. இந்த நேச்சுரல் நோஹவ் பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் நேச்சர்ல நடக்கிற கேள்விகளுக்கு பதிலே தெரியாத கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு இப்ப விடை சொல்ல போறேன். அதாவது அந்த பகுதியில நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் இஸ் த ஹெவியஸ்ட் இன்செக்ட் இன் த ஹோல் வேர்ல்ட். அதாவது ஹோல் வேர்ல்டுலயே ரொம்ப ஹெவியான இன்செக்ட், அதாவது ரொம்ப வெயிட் கனமான இன்செக்ட் எது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஆப்பிரிக்கன் கோலியாத் பீட்டில் இஸ் த ஹெவியஸ்ட் ஆஃப் ஆல் இன்செக்ட்ஸ். இது எவ்வளவு தூரம் வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 சென்டிமீட்டர் பிளஸ் இதனோட வெயிட் 110 கிராம். இந்த லைட்டஸ்ட் இன்செக்ட் எது அப்படின்னு இதுல தெரிஞ்சுக்க போறோம். லைட்டஸ்ட் இன்செக்டும் ஆப்பிரிக்கால இருந்தான். இதுக்கு பேரு பாரசிஸ்டிக் வாஸ்ப். பிளஸ் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, இது பேரு ஃபேரி ஃபிளை. இந்த ஃபேரி ஃபிளை ஜஸ்ட் 2.mm தான் வளருமாங்க. இதனோட வெயிட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி, 0.006 கிராம்ஸ் தான். அடுத்து நம்ம நேச்சுரல் நோஹவ்ல தெரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு கிராஸ்ஹாப்பர்ஸ் சிங், அதாவது வெட்டுக்கிளைகள் எப்படி பாடுற மாதிரி ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கறதாங்க. வெட்டுக்கிளைகள் எப்படி பாடுற மாதிரி சத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஹார்ட் வெயின் மேல் இன்செக்ட்ஸ்க்கு மட்டும் இருக்குமா, அதாவது மேல் ஆண் வெட்டுக்கிளைகளுக்கு மட்டும் ஒரு தனி வெயின் அதனோட தொண்டைகள்ல இருக்குமா. இந்த தனி வெயின்னால அவங்க வந்து ஒரு பாடுற மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்புவாங்களாம். இந்த சத்தம் ஆக்சுவலா அவங்களோட பீஸ் ரெண்டும், அதாவது அந்த ஸ்டிங் பண்ண வேண்டிய அந்த பீஸ் ரெண்டும் ஒன்றோடு ஒண்ணு சேர்றதுனால நமக்கு பாடுற மாதிரி ஒரு மியூசிக் கேக்குதான். இந்த பாடுற மாதிரி ஒரு அந்த பாடல் கேக்கும்போது பெண் வெட்டுக்கிளிகள்லாம் ஆண் வெட்டுக்கிளிகளை நோக்கி பறக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கான். இதனாலதான் கிராஸ் ஹாப்பர்ஸ் பாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு மித் நம்மளுக்கு நம்மளோட இதுல இருந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம நேச்சுரல் நோஹவ்ல தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டர்ஃபிளையோட வாழ்க்கை. அதாவது ஒரு பட்டர்ஃபிளை தன்னோட வாழ்க்கைய எப்படி எல்லாம் எந்தெந்த ஸ்டேஜுகள் எல்லாம் கடந்து அதனோட வாழ்க்கைய ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பட்டர்ஃபிளை இட் பிகின்ஸ் இட்ஸ் லைஃப் வித் அன் எக் ஆன் அ லீஃப். ஒரு எக், அதாவது அந்த முட்டை ஒரு இலை மேல இடப்படுது. அந்த முட்டையிலிருந்து ஒரு சின்ன கேட்டர்பில்லர், அந்த கேட்டர்பில்லர் பேரு லார்வா. இந்த லார்வா அந்த முட்டையை விட்டு வெளியே வருது. இந்த லார்வா முட்டையை விட்டு வெளியே வந்தோடனே அந்த லீஃபையே சாப்பிட்டுருது. சோ இந்த லீஃபை சாப்பிட்டு அது ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துருது. இந்த கேட்டர்பில்லர், அதாவது அந்த லார்வா, கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வளர்ந்து பியூபா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. இந்த பியூபா ஸ்டேஜ்ல மேல இருக்கிற ஷெல்ஸ் அப்புறம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வளர ஆரம்பிக்குது. ஆஃப்டர் செவரல் டேஸ் ஆர் ஈவன் சில காரணங்கள்ல நிறைய வீக்ஸ் கூட ஆகலாம், இந்த பியூபாவான அந்த ஸ்டேஜ் ரெண்டா பிளந்து பட்டர்ஃபிளை வெளியே வருது. இந்த பட்டர்ஃபிளை ஸ்டேஜுக்கு அது வந்த உடனே விங்ஸ் எல்லாம் பெருசாகி விங்ஸ்ல இருக்கிற அந்த சாலிட் லிக்விட் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாலிடா மாறி ஃபிளை ஆகிற அளவுக்கு அந்த பட்டர்ஃபிளை பெருசாகுது. இப்படிதான் இந்த பட்டர்ஃபிளை பிகின்ஸ் இட்ஸ் லைஃப். அடுத்து நாம நேச்சுரல் நோஹால தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபிஷ் பத்தி. ஒரு ஃபிஷ்ஷோட முக்கியமான பார்ட்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கில்ஸ். இந்த கில்ஸ் அப்படிங்கறதுனால, இந்த கில்ஸ்னாலதான் ஃபிஷஸ் பிரீத் பண்றது. அடுத்தது ஃபின்ஸ். ஃபின்ஸ்னாலதான் ஸ்விம் பண்றது, பிளஸ் வாட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்ல அதை விட பெரிய ஃபிஷ் வந்துருச்சுன்னா டேக்கிள் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே அதுங்க ஃபின்ஸை தான் யூஸ் பண்ணுது. அதுக்கு அடுத்தது என்ன முக்கியமான பார்ட் அவங்களோட பாடியிலன்னு பாத்தீங்கன்னா, லேட்ரல் லைன். இந்த லேட்ரல் லைன் என்னத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் டிடெக்டிங் த மூவ்மெண்ட் நியர் பை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சீலியோ அல்ல அந்த வாழற ஓஷன்லயோ பக்கத்துல அக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட், ஒரு சின்ன அதிர்வலைகள் இருந்துட்டா கூட உடனே அதுக்கு இந்த லேட்டர் லைன் மூலமா தெரிஞ்சிடுதாங்க. சோ இந்த லேட்டர் லைன் மூலமா அதுக்கு ஏதாவது சிக்னல் வந்துட்ட உடனே அது அதை தாக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பாதுகாப்பான தன்னோட ஷெல்டர்ல போய் ஒளிஞ்சுக்குதான். திஸ் இஸ் ஹவு த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஒர்க்ஸ். அடுத்து நம்ம ஃபிஷ் ஃபேமிலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்க். இந்த ஷார்க்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு வேர்ல்ட் லெவல்ல அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம். ஷார்க்ல 340 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் வேர்ல்டு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான். இந்த ஷார்க்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இஸ் த பாஸ்கிங் ஷார்க். இந்த பாஸ்கிங் ஷார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிளாங்டன், அதாவது சின்ன சின்ன ஃபிஷ் மற்றும் பாசி இதெல்லாம் சாப்பிட்டுதான் பெரிய சைஸ் ஷார்க்கே உயிர் வாழுதான்.
டாக் ஃபிஷ் அண்ட் ஸ்கேட் இது எல்லாத்தையும் சாப்பிடும். அது ஓஷன் ஃப்ளோர்ல வசிக்குதான். இந்த ஷார்க்குக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இது பேரு சா ஷார்க். இதுக்கு ஏன் இந்த சா ஷார்க் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய சா மாதிரி இருக்கிற டீத்தும் இதுக்கு ரெண்டு ரெண்டு வரிசை இருக்கிறதுனால சா ஷார்க் அப்படிங்கிற பேர் வந்ததுதான். இதனோட ஸ்னவுட் கூட ரொம்பவே ஷார்ப்பா இருக்காங்க. பிளஸ் இதுக்கு 101 பற்கள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து நம்ம நேச்சுரல் நோஹவ் விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன் ஃபிஷஸ் ஃப்ளை, அதாவது மீன்களால பறக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான். ஃபிளைங் ஃபிஷ் அப்படின்னே ஆக்சுவலா ஒன்று இருக்கு. இந்த ஃபிளைங் ஃபிஷ் தே ஹாவ் லார்ஜ் பெக்டோரல் ஃபின்ஸ், அதாவது ஃபின் அப்படிங்கறத பத்தி நம்ம நார்மல் ஃபிஷ்ல பார்த்தோம். அது வந்து ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பெக்டோரல் ஃபின், அதாவது ஃபின்னே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ஃபிளைங் ஃபிஷ்க்கு இருக்கு. இந்த ஃபிளைங் ஃபிஷ்க்கு இதுவே விங்ஸ் ஆகவும் பயன்படுது, அதாவது பறக்கிறதுக்கு ரெக்கைகள் மாதிரி பயன்படுது. இந்த டெய்ல் வந்து ஒரு வாட்டரை விட்டு 65 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்றதுக்கு அளவுக்கு இந்த பெக்டோரல் ஃபின் இவங்களுக்கு யூஸ் ஆகுது. திஸ் இஸ் ஹவ் ஆக்சுவலி அ ஃபிஷ் கேன் ஃபிளை. அடுத்து நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி கேட்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெப்டைல்ஸ், அதாவது பாம்புகள், பல்லிகள், இகுவானா, இது மாதிரி ரெப்டைல்ஸ் பத்தி வகைகள் தான் பார்க்க போறோம். இந்த ரெப்டைல், அதாவது இந்த மானிட்டர் லிசார்ட் மாதிரி பெரிய பெரிய உடும்புகள்லாம் ஏன் தன்னுடைய டங்க அடிக்கடி வெளியில விடுது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வர்றது ரொம்பவே சகஜங்க. இந்த டங் அதுங்க ஏன் வெளியே விடுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டங்குனால அவங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற கெமிக்கல் ட்ரேசஸ கலெக்ட் பண்ணி அங்க என்னென்னலாம் அதிர்வுகள் நடக்குது, லைக் அவங்களோட நர்வ் செல்லால அவங்க கிரவுண்ட கனெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ பக்கத்துல அக்கத்துல ஏதாவது அதிர்வு நடந்தாலோ இல்ல அங்க மனுஷன் நடமாட்டம் இருந்தாலோ அந்த அந்த டங்கு மூலமா தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ யாராவது இன்கேஸ் அங்க வந்துட்டாங்கன்னா உடனே ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு அந்த டங் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் ரொம்ப முக்கியமான கேஸ்பிங் பீரியட்ஸ்ல எல்லாம் அந்த டங்கை வச்சுதான் அவங்க சுவாசிக்கவும் செய்யறாங்க. அடுத்து நம்ம போலார் ரீஜன்ஸ்க்கு மூவ் ஆகலாம். போலார் ரீஜன்ஸ்ல முக்கியமா போலார் பேர்ஸ் தான் நிறைய இருக்குங்க. இந்த போலார் பேர்ஸ் என்னதான் குண்டா இருந்தாலும் அவங்க தேர் ஆர் வெரி வெரி குட் ஸ்விம்மர்ஸ். இது எப்படி அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனோட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இதோ, போலார் பேர்ஸ் ஆர் லைக் வெரி பிக் ஸ்விம்மர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க லாங் டிஸ்டன்ஸ முக்கியமா அந்த ஐசி வாட்டர்ஸ்லயும் ஆர்டிக் ரீஜன்ஸ்லயும் அண்டார்டிக் ரீஜன்ஸ்லயும் டிராவல் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு மெயினா யூஸ் ஆகுது. லைக் மோரோவர் அவங்களோட ஃபர் பிளஸ் அந்த திக்கான அந்த வாட்டர் ப்ரூஃப் ஃபீட் எல்லாமே பார்ஷியலி வெப்டு ஃபுட். லைக் அவங்களோட ஃபுட் எல்லாமே டக் மாதிரியும் ஃப்ராக் மாதிரியும் ஒரு வெப்டு ஃபீட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களால ஈஸியா வந்து பெடல் பண்ணி ஸ்விம் பண்ணி ரொம்ப தூரம் நிறைய கிலோமீட்டர்ஸ் அவங்களால டிராவல் பண்ணி அந்த ஐஸ்லயேவும் போக முடியும். ஐஸ்லயே போனாலும் அவங்களுக்கு குளிர் எடுக்காது, பிகாஸ் அவங்களோட ஃபர் அவ்வளோ திக்காவும் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்குங்க. ஸோ இந்த போலார் பியர்ஸ் ஆர் பார்ஷியலி ஆம்பிபியன்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ வெப்டு ஃபுட். அடுத்தது போலார் ரீஜன்ல இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான அனிமல் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்ரஸஸ், அதாவது சீ லயன்ஸ். இந்த சீ லயன்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் அந்த ரெண்டு கொம்பு, அதாவது அந்த ரெண்டு பெரிய பெரிய பற்கள் தான். அந்த ரெண்டு பெரிய பற்கள் எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு புரியறது இல்ல. யூஸ்வலா மேல் வால்ரஸஸோட தந்தங்கள் ஃபீமேல் வால்ரஸஸோட கொஞ்சம் பெருசா இருக்கும். பிளஸ் இந்த தந்தங்களை வச்சுதான் அவங்க தங்களோட இரைகளை டேர் பண்ணியும் கட் பண்ணியும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த தந்தங்களால அந்த அவங்க வாழற அந்த ஐஸ் பகுதிகளில் கிரிப்பா அதை புடிச்சிக்கிட்டு ஐஸ்ல வந்து ஸ்விம் பண்றதுக்கு ரொம்பவே பயன்படுத்துறாங்க. பிளஸ் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தந்தங்களை வச்சுதான் வால்ரஸோட வயசையும் குறிப்பிடுறாங்க. அதாவது எவ்வளவு திக்காவும் எவ்வளவு நீளமாவும் அந்த தந்தங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வால்ரஸஸ்க்கு வயசு ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த பெரிய இருக்கிறதுலே பெரிய தந்தம் இருக்கிற அந்த வால்ரஸ் தான் அந்த மொத்த கூட்டத்தையும் தலைமை தாங்கும். என்னங்க, நம்ம நேச்சுரல் நோஹவ் விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய செக்மெண்ட்ல இன்னும் எக்கச்சக்க இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்டில் தென், இட்ஸ் மீ ஆர்ஜி ரஷ்மி சைனிங் ஆஃப் ஃப்ரம் MOP சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் உரிங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க. ஐயோ சார், சார் நிறுத்துங்க சார், இறங்கணும்.
1: ஏமா, இறங்கணும் தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய
2: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 இஸ் ஹியர் வித் சம் ஜில்லான சொல்யூஷன் டு டெல் யூ யுவர் சூடான டயட் சம்பந்தமான கேள்விகள். ரொம்ப வேகமான வாழ்க்கையா? போன் பேச கூட டைம் இல்லையா? ஒரு வாய் சாப்பிட கூட டைம் இல்லையா? மனசு எப்பவுமே டென்ஷன்ல இருக்கா? நாம தினமும் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு ஹெல்த்தின்னு பாக்கலாமா? மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் அப்புறம் டாக்டர் துஷ்ணா பாக் ஜங்க் ஃபுட் பத்தி பேச போறாங்க. இத பத்தி கேக்கலாமா? ஆனா இதுக்கு முன்னாடி

0: because every body is different. Carbohydrates convert into glucose. This glucose is then stored either as energy or fat in every cell of the body. In a normally functioning body, more glucose should convert to energy and less into fat. But 1 in 4 people today worldwide suffer from insulin resistance, which means that more glucose gets converted into fat and less into energy. This condition can be diagnosed by testing our fasting insulin levels. If this level is greater than 12, then insulin resistance is present, which may lead to syndrome X, which includes obesity, diabetes, hypertension, high cholesterol, and heart disease. Losing weight on a carbohydrate-restricted diet would, in most cases, correct insulin resistance. Medication must also be added for a few months.
1: Do you think that Western foods are invading our Indian kitchens?
0: No, not at all. Polished rice, items made from maida, sugar and ghee have always been a part and parcel of our Indian kitchen.
1: What would be a healthy snack to replace a meal?
0: Either plenty of raw and cooked vegetables with curd, or 200 gram of fruit, or a chana preparation with some protein, like low-fat paneer, 1 egg, 8 soya chunks, or some fish or chicken, would be a healthy substitute for a traditional Indian meal. Always remember to balance out your carbohydrate with some protein at every meal.
1: What could we do to burn up these calories?
0: Walk as much as possible, use the steps instead of the lift, and do some spot jogging every day. Exercise keeps us flexible and our heart and lungs healthy. If you are concerned about your weight, watch what you eat. 1 hour's brisk walking burns only 140 calories, which is contained in a slice of bread. So you can't exercise away that yummy chocolate dessert as easily as you thought.
1: Thank you, ma'am. It was a pleasure to talk to you. I'm grateful you spoke to us about so many things which we never had known about. I'm sure our listeners will also be very grateful to you. Thank you so much, ma'am.
0: Not at all. The pleasure was entirely mine.
1: Thank you, ma'am.
2: லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நாம டயட் எக்ஸ்பர்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
3: நம்ம ஜங்க் ஃபுட்ன்ற தலைப்புல பேசிட்டு இருக்கும் போது போண்டா பஜ்ஜி சமோசா சாப்பிடுற மக்களும் பீஸா பர்கர் ஹாட் டாக் சாட் சாப்பிடுற இளைஞர்களுக்கும் ஜங்க் ஃபுட்டை பத்தி எவ்வளவு தெரியுதுன்னு பாக்கலாம். நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்களா? உங்கள் கண்ணோட்டத்தில இருந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால ஏற்படுற விளைவுகள் என்ன?
4: இப்ப ஜங்க் ஃபுட்னு எடுத்துன்னா ஜங்க் ஃபுட் கல்ச்சர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல இருந்தா வந்திருக்கு நம்மளுக்கு. ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுங்கிறது எவ்ரி ஒன், எல்லா குழந்தைகள் எல்லாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல வந்து என்ன ஹசார்ட் அப்படின்னு கேட்டானா, ஆமா ஃபேட் டெபாசிட் இருக்கு, ஒபேசிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. பிளஸ் சில்ட்ரன் லூஸ் த ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் நல்ல நல்ல ரிச் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தே லூஸ் பிகாஸ் ஜங்க் ஃபுட் இஸ் மோர் எக்ஸைட்டிங். அதனால வந்து தே ஃபர்கெட் தட் தேர் ஆர் அதர் நைஸ் திங்ஸ் டு ஈட் இன் த பிளானட் கைண்ட். அது மாதிரி
5: ஐ வாஸ் சீட்டிங், நான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து ரொம்ப வெயிட் போடுவேனேன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதில்ல நான். ஆப்வியஸ்லி நீங்கள் வெயிட் போடுவீங்க, குண்டாவீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க லிவர்லாம் வந்து ஃபேட்டன் ஆகுமா, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா வந்து லிவர் ஃபேட் ஆகும். ஸோ அப்புறம் வயசாகும் போது இட்ல அஃபெக்ட் யூர் கிட்னி ஆல்சோ. ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் கிடையாது. வெயிட் போடுவீங்க முடியாது, ரொம்ப நம்ம வெயிட் நம்மளாலேயே தாங்க முடியாது. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்வேன்.
6: ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் என்னென்ன ஹசார்ட்ஸ்னா பேசிக்கலாக வந்து நிறைய ஆயிலி ஃபுட் இருக்கும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் இப்போ நிறையா கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல். லைக் ஃபேக்ட் ஃபுட்ஸ்லாம் நிறையா தராங்க, இப்போ சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா ஆன் த ஸ்பாட் குக் பண்ணி தரதுனால அது வந்து சில சமயம் இன்டைஜஸ்டபுளாக இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதல்னு நான் நினைக்கிறேன்.
7: இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க நிறையா பீஸா, கோகோ கோலா அந்த மாதிரி சாப்பிட்றதுனால பேசிக்காக அதெல்லாம் அந்த ஃபுட்ஸ் வந்து டேஸ்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையான சக்தியோ ஒரு போஷாக்கோ அது கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களுக்கு ஏற்ற கார்போஹைட்ரேட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ பசங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஜஸ்ட் சே இதெல்லாம் இவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர உண்மையாலே அவ்வளோ கலோரிஸோ அதில் ஒரு ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு கண்டிப்பாக நம்ப முடியாது. இட்ஸ் ஃபார் ஜஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், ஜஸ்ட் லைக் பிக்கல்ஸ், இட் மஸ்ட் நாட் பி த மெயின் டிஷ்.
8: ஆமாங்க, நான் சாப்பிடுவேன், பட் இப்போ ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அது ஓவரா அதான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லா யங்ஸ்டர்ஸும் உட்காந்து ஜங்க் ஃபுட் அதான் உட்காந்து சாப்பிடறாங்க, பீட்சா எல்லாமே. அதுல ஓவர் ஆயில் வர இப்ப கூடுதலா இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா பொரின்ல கூட இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுதான் எல்லாருமே ஓவர் வெயிட் போட்டு அப்படியே பெருசு பெருசா ஃபேட்டா இருக்காங்க. அதே மாதிரி இப்பவும் இந்தியால என்ன மாதிரி வருதோ தெரியல, பட் இப்பத்தின் ஜெனரேஷன் மோஸ்ட்லி இப்படியே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே ஒரு ஒரு போஷாக்கு இல்லாம அப்படியே இருக்காங்க. பழைய மாதிரி பழைய அம்மா அம்மா பண்ற மாதிரி இப்ப இல்லை, எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டு இப்ப இந்த ஜெனரேஷனே அப்படியே ஜங்க் ஃபுட் அந்த அப்படியே மாறிட்டே வருது. அதான்
3: இந்த கருத்து திரட்டிலிருந்து ஜங்க் ஃபுட் உடம்புக்கு எவ்வளவு கெடுதல்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தெரிஞ்சும் அதை நம்ம இன்னும் சாப்பிடுறோமா? இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மகள். தினந்தோறும் தொலைக்காட்சியில தோன்றி பலவிதமான சமையல் வகைகளை அறிமுகப்படுத்துவார். பல வார மாத இதழ்களில் இவர்கள் சமையல் குறிப்புகள் வந்துள்ளன. இவர்கள் எழுதிய பல புத்தகங்களின் உதவியுடன் தான் இன்னைக்கு பல பெண்களே சமைக்கிறாங்க. செட்டிநாட்டு உணவு வகைகள் செய்வதில் மிகவும் திறமையான திருமதி ரேவதி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம்மா.
3: உங்களை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்னா என்ன?
9: ஜங்க் ஃபுட்னு இப்ப சொல்றது ஆக்சுவலா நூடுல்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஆல்மோஸ்ட் ஜங்க் ஃபுட்னு சொல்லலாம். அதாவது துரித உணவுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக துரித உணவுங்கிற போது காய்கறிகளை வந்து இப்போ சைனீஸ் ஸ்டஃப்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காய்கறிகள் அறவே கிடையாது, ஆக்சுவலாக உடம்புக்கு நல்லது. பட் அதே வந்து மைதா சம்மந்தப்பட்ட ஒரு உணவு வகைகள் அந்த மாதிரி, அப்புறம் இந்த பன் அந்த மாதிரி இது நிறைய எடுக்கிற போது, சீஸு இதெல்லாம் நம்ம எடுக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ஃபுட் இதில் வந்து அதுவும் சேர்ந்துருது.
3: ஜங்க் ஃபுட் அப்படின்றது வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லாட்டி கொழுப்பு சத்து அடங்கினா அந்த கேலோரி அப்படின்னு சொல்ற உணவு வகைகளா?
9: ஏறக்குறைய நீங்க சொல்றது அதான். இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான். அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லும் போதே அதுல வந்து நிறைய கேலரிஸ், அதாவது நிறைய ஃபேட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் அதாவது மைதா, அப்புறம் சீஸு இந்த மாதிரி, அப்புறம் வெண்ணெய் இந்த மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்மளோட இட்லி தோசை சாதம் காய்கறிகள் இதை தவிர்த்துட்டு உங்களை மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க எல்லாருமே இப்போ இந்த ஜங்க் ஃபுட் போகிறாங்க. காரணம் என்னென்னா, ஒன்று அதோடய டேஸ்ட்டு, ரெண்டாவது இன்னொன்று எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி இப்போ ஒரு சின்ன ஸ்டைல் வந்துருச்சு எல்லாருக்கும், ஒரு பர்கரை கடிச்சிட்டே ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டே பேசுறது அந்த மாதிரி. அப்புறம் அந்த இட்லி இதுக்கெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி போகும்போது நிறைய உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஓடி ஆடி விளையாண்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ இப்போ உள்ள குழந்தைங்க படிப்பு முடித்தா வீட்டுக்கு வந்தாலும் கம்ப்யூட்டர் உட்காந்துக்கிறீங்க, அந்த பிடி பீரியட் அப்படி இப்படிங்கிறதுலாம் கூட இப்போ ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஓடி ஆடி விளையாடுறது உங்கள் கேலரிஸை பேர்ன் பண்ண வாய்ப்புகள் இல்லாததுனால உடம்புல வந்து உங்களுக்கு அந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது அதோட மெயின் இது அதுதான்.
3: டிராவல் பண்ணும்போது பேக்கெட் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு பதிலாக என்ன வகையான உணவு எடுத்துகிட்டு போகலாம்?
9: நிறைய இருக்குமா? ஆக்சுவலாக சொல்லணும்னு சொன்னப்போ அந்த நாள்லலாம் இப்போ மாதிரி நினச்சாப்பில் போகிறதுக்கு ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ அதெல்லாம் இல்லாத நாளில் நான் புத்தகங்களில் படிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக அவங்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை சில இடங்களில் சமைச்சிக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து அவங்க அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நாளில் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல உணவு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் செட்டிநாடு பக்கம் வந்து வண்டிக்காரன் மண்டிம்பாங்க. அதாவது எல்லா காயும் போட்டு அரிசியை கழுவின தண்ணியில் புளி ஊற வச்சு அந்த தண்ணியால் செய்யப்படுற ஒரு வகை குழம்பு. இதை குழம்பாகவும் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றின சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ஆனால் அத்தகைய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வைத்தியம் கெடுக்காது, நமக்கு வேணுங்கிற பலமும் சக்தியும் அதில் இருக்கும். அத்தனை காய்கறி இதெல்லாம் அந்த அரிசி கழுவின தண்ணி அதெல்லாம் பண்ணும்போது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பேக்கெட் ஃபுட்டுங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்தது தான். அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போக எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சப்பாத்தி ரொம்ப நல்லா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இட்லி இனி பாரம்பரிய உணவுங்கிற இட்லி, அப்புறம் அந்த மாவுலேயே நம்ம பண்ணுற மெது தோசை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு அழகான சைட் டிஷ்ஷோட பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்ச துவையல்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நான்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன். ட்ராவலிங் போது எடுத்துகிட்டு போகக்கூடிய சட்னி, காய்கறிகள், காய்கறி பொதுவாக கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க, அந்த காய்கறிகள் கெடாமல் நம்ம சாதாரணமாக சமைக்கிற சமையல்ல எப்படி சமைச்சு அதை டிராவலிங் போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு சாதம் ஒன்று பண்ணுவாங்க, அது கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, கீரை, காய்கறிகள், கொஞ்சம் மசாலா. மசாலாங்கிறது வந்து பட்டலவங்க இல்லாமல் இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா. இந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ட்ராவலிங்கில் கெடாது, ஆனால் அவ்வளோ இதுவும் வேல்யூஸும் அதில் இருக்குது, பருப்புலேருந்து காய்கறிலேருந்து கீரையிலேருந்து எல்லாம். ஸோ இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி உணவு வகைகளை எடுத்துகிட்டு போகலாம், பேக்கெட் ஃபுட்டை தவிர்த்துட்டு. ஸோ சில இடங்களில் வந்து வேறு வழி கிடையாது, சமாளித்து தாங்கணுங்கிற போது அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
3: குளிர்பானங்கள் அப்படின்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன அருந்தலாம்?
9: குளிர்பானங்கள் வந்து இப்போ வந்து ஏரட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு இல்லாமல் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ்லேயே இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் ஆரஞ்சு, ஆப்பிள், வாழைப்பழம், பைனாப்பிள் அதெல்லாம் சீசன் சீசனாக கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி சீசன்கிறதே கிடையாது, வருடம் முழுக்க இந்த தர்பூசணி சொல்லப்படுற பழம் முதற்கொண்டு எல்லா மதியம் கோடை காலத்தில் தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ வருஷம் முழுக்க அது கிடைக்குது. அந்த பழங்களை வச்சு இயற்கையாக நமக்கு கொடுத்துருக்க, கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம் வந்து பழங்கள், காய்கறிகள். அந்த பழங்களை வச்சு நிறைய விதவிதமாக காம்பினேஷன்ஸில் நீங்கள் அழகாக பண்ணலாம், ஜூஸஸ் கொடுக்கலாம். அது ரொம்பவும் வேணாம், அப்படியே ரொம்ப நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுக்கணுங்கிறது இல்லாமல் இளநியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி அந்த இளநியை அழகாக ஒரு கப் இளநியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, ரெண்டு டீஸ்பூன் தேன், ஒரு சிட்டிகை அதில் ஏலக்காய் பிடிச்சிருந்தால் ஏலக்காய் பொடியதை போட்டு புதினா பொடியாக கட் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் சில் பண்ணி குடித்தாலும் சரி, அப்படியே நீங்கள் குடித்தாலும் சரி ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். த்ரோட் தடியே நமக்கு வந்து நல்ல நம்மளை ஒரு உணர்ச்சி, நல்ல ஒரு இந்த உணர்வோடு வச்சுருக்கோம். அது ஆக்சுவலாக ஒரு நல்ல தெம்போடு வச்சுருக்கோம்னு சொல்லுங்களேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணக்கூடாது, நமக்கு இயற்கை கிடைக்கக்கூட உணவுகள்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணலாம்.
3: இப்போ சாக்லேட் அப்படின்றது உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, உடனடி புத்துணர்ச்சியும் தராங்க, அது ஜங்க் ஃபுட் கடையில் வருமா?
9: ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லும்போது நம்ம அப்படி சாக்லேட்டையும் சொல்லிட முடியாது, பட் ஆனால் அது எடுத்துக்கிற விதத்தையும் பொறுத்து இருக்குது. எப்போது ஒரு தடவை சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் சாக்லேட்டை பாக்கெட்டில் போச்சு சாப்பிட்டே இருப்பாங்க, அது கெடுதல் தான் இல்லையா? அதுக்கு பதிலாக இது எப்போது ஒரு தடவை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் லோ ஆகும்போது ஒன்று சக்கரையோ இல்லை சாக்லேட்டோ குளுக்கோஸோ, ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக சுகருக்கு மெயினாக போடுற போது டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அது. ஆனால் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கே சொல்லுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா சாக்லேட் ரொம்ப கம்மி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க, வேக வேகமாக எல்லாம் பண்ணுறாங்க அவங்க, அதனால கொஞ்சம் சாக்லேட்ஸுங்கிறத அளவுக்கு மீறி கொடுக்காம குழந்தைங்களுக்கும் அளவோடு கொடுத்தா நல்லது.
3: நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் கல்லூரியில் இல்லை ஸ்கூலில் வந்து கம்பல்சரி பாடமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
9: ரொம்ப நல்லதுமா தெரிஞ்சா, ஏன்னா ஒரு விழிப்புணர்வு வரும் எல்லா குழந்தைங்களுக்கும், படிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியாமல் மற்றவங்களுக்கும் அது சம்மந்தமான விழிப்புணர்வும் வரும். ஆக்சுவலாக நான்லாம் ஸ்கூல் கூட தாண்டலை, ஆனால் எனக்கு இப்போவுமே ஐயோ அதை படிச்சிருந்தா, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிச்சிருந்தா நான் சார்ந்த துறைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் என்னால் பண்ணலாம் உதவியாக இருந்திருக்கும், எதுவும் பண்ண முடியுமே நினச்சிட்டு இருப்பேன். பட் ஆனால் ஆக்சுவலாக எல்லாருக்குமே அது தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு விழிப்புணர்வோடு என்ன சாப்பிட்லாம், சாப்பிட வேண்டாம், ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு வழிவகுத்துக்கலாம் அதுக்கு. ஸோ டெஃபினட்டாக அது வேணும்.
3: இப்போ வந்து எல்லாரும் அவசரம் கருதி இல்லை வந்து உடம்பு இழைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு காலை உணவை தவிர்க்கிறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் சரி படிக்கிறவங்களும் சரி, அது குறித்து உங்களோட?
9: ஆக்சுவலாக காலை உணவை தவிர்க்கவே கூடாது, முக்கியமான ஒரு விஷயம். ஒன்று வந்து நைட்டு நம்ம ஒரு 8 மணியில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டா கூட மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 8 மணியோ 9 மணியோ கூட ஆகிடும். காலேஜ் போகிறவங்களாட்டும் வேலைக்கு போகிறவங்களும் 8 மணிக்காவது அதுலேயும் சாப்பிட்றோம், நம்ம ஒரு பெரிய இடைவெளி அதில் வருது, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அது பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே நம்ம வந்து இதுவாகுது. அதனால் அந்த காலை 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றது வந்து கரெக்டானது, 8 இல்லை 9 மேக்ஸிமம் 10. ஆனால் அதையும் தவிர்த்துட்டு மத்தியானம் போகிறப்போது ஒரு பெரிய கேப், அந்த கேப் வந்து ரொம்ப கெடுதல். அதனால் காலை உணர்வுங்கிறது கட்டாயம் தவிர்க்கப்படக்கூடாதது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு சாப்பிட முடியல, டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஓட்ஸை கலந்துக்கங்க. ஓட்ஸை கலந்துட்டு அதை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சிங்கன்னா 2 டம்ளர் பால் விட்டு சாப்பிட்றவங்க பால் விட்டு சாப்பிட்லாம், மோர் விட்டு சாப்பிட்றவங்க அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ தவிர்க்கக்கூடாது காலை உணவு. அதே மாதிரி உங்களுக்கு அதை சாப்பிட நேரம் இல்லையா, இல்லை ஒரு சப்பாத்தியோ இல்லை தோசையோ இல்லையோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பழங்களை நிறைய பழங்களை வெட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் காய்கறிகளையும் கலந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்பூனால் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வேலைகளை பாருங்களேன், அது கூட நல்லது தானே. பட் ஆனால் கட்டாயம் வயிற்றுக்கு காலையில் ஒரு உணவு வந்து தவிர்க்கக்கூடாது.
3: இளைஞர்களுக்காக ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன், ஈஸியாக வந்து சமைக்கிற டிப்ஸ். சமையல்
9: ஆக்சுவலாக நிறைய பண்ணலாமா இளைஞர்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து ரெடிமேடாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உணவு வகைகள் இல்லாமல் நம்ம மாவு, இப்போ முந்தியெல்லாம் மாவு வீட்டில் அரைச்சா தான் இட்லி மாவு தோசை மாவுன்னு ஏதோ சொல்கிறோம், பட் அது இல்லாமல் வீட்டிலையே நம்ம இந்த மாவை வந்து ஈஸியாக கடையிலே வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த தோசை மாவு வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இப்போ இந்தியன் பீஸா நிறைய கட் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், சீஸ் எல்லாம் ரொம்ப தவிர்த்துட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு வெஜிடபிள் தோசை போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பொரி, அரிசி பொரி கிடைக்குது இல்லையா, அந்த அரிசி பொரியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த கொஞ்சம் போல் அந்த சட்னி ஒரு என்றைக்கோ ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு அவங்க வந்து பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா ஃப்ரீசரில் போட்டு வச்சா அது ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொரியோட கூட நிறைய காய்கறிகளை கலந்து இந்த பச்சை சட்னி ஆகட்டும் இனிப்பு சட்னி ஆகட்டும், இப்போ ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த நிறைய சாட் வகைகள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஜங்க் ஃபுட்னு சொல்ல மாட்டேன், அதில் கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. அதில் நான் சொல்கிறேன் இந்த பேல்பூரின்னு சொல்கிற இந்த பொரி சேர்ந்த உணவு வந்து ரொம்ப நல்லது, ஃபில்லிங்காக இருக்கும், நீங்கள் நிறைய சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஒரு இடியப்பம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளெயினாக இடியப்பமே சாப்பிடாம ஒரு சாம்பார் இந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிடாம அதை நூடுல்ஸ் மாதிரி தாளிச்சிட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்க அதுவும் சின்னவங்க வயசு கம்மி அவங்களுக்காக கேட்குறீங்க நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்காக, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே விதவிதமான உணவுகளை நம்ம இந்திய உணவையே மாற்றி ஒரு சின்ன சேஞ்சில் ஒரு கன்வெக்ஷன் மெத்தடோட அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக அவங்களே பண்ணக்கூடிய வகைகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு அந்த நூடுல்ஸை வந்து நூடுல்ஸையே இடியப்பத்தையும் நூடுல்ஸாக மாற்றிடலாம், தோசையே பீஸாவாக மாற்றிடலாம், அந்த மாதிரி நிறைய. அப்புறம் இட்லியில் பர்கர் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், அந்த மாதிரி நம்ம உணவுகள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நிறைய பண்ணலாம். நிறைய இப்போ டிப்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா பிக்னஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்கிறது வந்து டக்குன்னு உடனே புரிஞ்சுட்டு பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும்.
3: நம்ம உணவுக்கும் மேல்நாட்டு உணவுக்கும் என்ன வித்தியாசம்?
9: மேல்நாட்டு உணவுக்கு வந்து அவங்களோட சமைக்கிற வகைகள் வேறு, அவங்க சமைக்கிற பொருள் வேறு, அதே மாதிரி நான்வெஜ் வெஜிடேரியன் ஃபுட்டும் அவங்களுக்கு நிறைய இருக்குது, பட் நான்வெஜ் அவங்களது அதிகம். அதே மாதிரி அவங்களோட சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு 1/2 ஏக்கர். அப்புறம் பேக் பண்ணது, ரெண்டாவது அவங்க சாப்பிட்றது அதிகப்படியான பன் அந்த மாதிரி அவங்க சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிற உணவு வகைகள். பட் நம்ம உணவு வகைகள் வந்து நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கே நம்ம விதவிதமாக நம்ம பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி தோசை இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா, சாப்பாடு விஷயமா எடுத்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று படித்தேன் நான், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. பெஸ்ட் கேலரி அண்ட் ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ உள்ள நம்ம சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, தயிர் சாதமும் மாவடுவோமா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. பட் அவ்வளோ நல்ல உணவு வகை அது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதாக தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு உணவு இல்லை ஒன்றுன்னு சொல்லி இதையும் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்கறதுக்கு. பட் ஆனால் இது நமக்கு வந்து இப்போ இதை படித்து தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த நாளில் இது வேல்யூஸை தெரிஞ்சே எவ்வளோ அழகாக நம்மளோட முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு உணவு வகை.
3: சமையலில் பயன்படுத்துகிற ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது உடம்புக்கு கெடுதலா?
9: ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேண்டாத ஒரு விஷயம் தானே, இன்றைக்கி நமக்கு வந்து ஈஸியாக அப்போ அங்கே வந்து கிடைக்காது, அதனால் அப்ராட்லலாம் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கணுங்கிறது. இங்கே சில விஷயங்கள், சில ஜூஸ் வகைகள், சில ஜாம் வகைகள் இந்த மாதிரிக்கு தவிர்த்து மற்றதுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாகவே இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கெலாம் இப்போ ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பண்ணுறாங்கண்ணா, ஆனால் அதனால் அந்த ப்ரிசர்வேட்டிவே கிடையாதே. ஊறுகாயெலாம் சுத்தமான பாத்திரத்தில் ரொம்ப அழகாக சுத்தமான கைகளோட வெயிலில் இயற்கையாக வெயிலில் காய வச்ச மாங்காயோ எலுமிச்சங்காயோ இந்த மாதிரி காய்களை வச்சு ரொம்ப அழகாக போட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வருஷ கணக்கில் பாதுகாக்க வச்சாங்க அந்த நாளில். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரிசர்வேட்டிவ் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், பட் சில விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா நல்லது.
3: இவ்வளவு நேரம் நல்ல பல உபயோகமான தகவல்களை சொன்னீங்க மேடம், உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி, வணக்கம்.
9: எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக, இது ஓரளவுக்கு நான் கொடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்மா.
2: ஆனால் இதோட நிக்கலைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, கேட்கலாமா? Revenge is a funny thing and the standing example is putting

0: potato chips.
1: Really? How?
0: Well, there was this chef called George Crumb who had a restaurant in New York. When an arrogant customer rejected an order of French fries twice, first time because they were too thick, and the second time because they were too thin, Chef Crumb got crazy, and in order to teach the man a lesson, he deep fried thin layers of potato and made them so crisp that they couldn't be cut by fork. He served these crisps to the customer and the man liked them, and thus came potato chips.
1: Well, revenge is funny.
0: You know what? For my friend's treat, we went to a pizza outlet and saw an Italian arguing with the waiters as he wanted Italian flat pizza. My friend, who knew a teeny-weeny bit of Italian, went to solve the confusion. Later, when we asked her what was the Italian asking for, she said that he was asking for a historic pizza, which was actually first served to Queen Margherita of Italy with a topping of the colors of the Italian flag, which is white cheese, green basil, and red tomatoes.
1: Historic pizza? Was he from the 18th century?
0: No, he is from the 21st century, but the fact is that it was the 1st of October, and on 1st of October, we start celebrating the pizza month.
1: Oh, so let's all start celebrating the pizza month.
2: Junk food pathi makkal enna solranga kekkalama konjam.
1: Would you like to see the calorie content against each dish on the menu card? And why?
3: I need to enjoy my meal and I can't be worrying about the calorie content.
4: No, I don't have any idea about that.
5: No, I don't.
1: Why?
5: I don't bother what I eat. I just
1: eat. Okay, thank you.
5: Okay.
6: No, honestly, I don't see it.
1: Why?
6: Because it doesn't bother me, I guess. I don't know. Yeah.
1: Why?
6: Obviously, you should take care of your health, right? So.
1: Okay.
2: சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம்தான் முக்கியம். நாங்க இன்னைக்கு ஜங்க் ஃபுட் பத்தி நிறையவே பேசியிருக்கோம். நாம பேசுனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் நம்புறேன். நாங்க பேசுனது இல்ல ஜங்க் ஃபுட் உடம்புக்கு எவ்வளவு நல்லது இல்ல உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஜங்க் ஃபுட் பத்தி பேசுனது நம்ம ஸ்டூடியோ கெஸ்ட் மிஸ்ஸஸ் த்ருஷ்ணா பாக் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி சண்முகம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன்.
7: இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி இலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க நான் நித்யா,
8: மஹிமா ஏஜேன்,
9: நிகிதா நாகேஷ்,
10: நிகிதா என்,
11: மஹிமா காண்டே.
12: Bitarek.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேணாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. ஸோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி ஸ்டார்ஸ் வித் மீ ஆர்ஜே பூர்ணிமா அட் 107.8 எம்ஓபி எஃப்எம். ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். டுடே வி ஹாவ் லலிதா ஆறுமுகம் வித் அஸ், ஹூ இஸ் அ நேஷனல் லெவல் கபடி பிளேயர் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷீஸ் அண்ட் எம்ஓபியன். வணக்கம் லலிதா.
1: வணக்கம்.
0: ஓகே, நீங்கள் கபடியில் நேஷனல் லெவல் பிளேயர், ஸோ உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் 7th கபடி ப்ளே பண்ணுறேன். என்னோட ஸ்கூலில் வந்து எனக்கு எப்படி கபடி பிடிச்சதுன்னா, என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே வந்து விளையாடுறப்ப பார்ப்பேன். அப்போ நான் ஸ்போர்ட்ஸில் இல்லை, நான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு நானும் போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கணும், நானும் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் கபடிக்கு போனேன், இப்போயும் கபடி விளையாண்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே. ஸோ ஓகே, இப்போ கபடியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், ரைட் ஆச், லெஃப்ட் ஆச், டிஃபெண்டர், ரைடர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறீங்க?
1: நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அஃபெண்டர் தான், அஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறமும் டிஃபெண்டர் செட் பண்ணேன். என்னோட பொசிஷன், மெயின் பொசிஷன் ரைட் ஆச் தான். பட் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப மட்டும் அஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் கோச் வந்து ரைட் ஆச் செட் பண்ணாங்க. எனக்கு அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மெயினாக ரைட் ஆச் வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். ஸோ ஓகே, இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கபடி ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு நீங்கள் கபடி சூஸ் பண்ணீங்க?
1: எல்லா கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கபடின்றது வந்து அது ஒரு த்ரில்லிங்காக, என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பற்றி அப்பா சொல்லுவாங்க, வீட்டில் அதை பற்றி இப்படி இருக்கும், அவங்களும் சும்மா ஸ்கூலில் விளையாண்டுருக்காங்க அதை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் ஸ்கூலில் இருக்கின்றப்ப என்னோட சீனியர்ஸ் விளாட்றப்பே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க ப்ரைஸ் வாங்குறப்ப, அவங்க ஸ்கில் மூமெண்ட்டு, அவங்க பண்ணுறது, கோச் பண்ணுற விதம், கோச்சஸ் இது எல்லாமே பார்த்து எனக்கு ஓனாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நானும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு எய்ம் வந்துச்சு. அதனால தான் கபடி ரொம்ப பிடிக்கும்.
0: ஸோ ஓகே, இப்போ நீங்கள் எம்ஓபியில் படிக்கிறீங்க, ஸோ இது அகாடமிக்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எம்ஓபி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது?
1: ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவில் என் ஃபீல்டு வைஸ் சரி, கோச்சஸ்லேயும் சரி, எனக்கு வந்து காலேஜில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு கோச் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் கோச் தான், எஸ்டேட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்எஸ் படித்து முடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்கில்லாம் எங்களுக்கு சொல்லித்தராங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூலில் இருந்ததை விட காலேஜில் வந்து எங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ நிறைய கபடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கபடின்றது இது மட்டும்தான் இல்லாமல், இந்த ஸ்கில் மட்டும் தான் இல்லாமல், நிறைய ஸ்கில் இருக்குது, இன்னும் நிறையா பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். எல்லாமே எங்கள் கோச்சஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸ் போகிறப்பையும் அங்கேருந்து ஸ்கில் பார்த்து கற்றுக்குறோம். நிறைய கற்றுக்கிட்டோம் கபடியில், இது மட்டும் தான் நிறைய ஸ்கில் இருக்குன்னு, நிறைய பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய பார்த்து கற்றுக்கிட்டோம்.
0: ஓ சூப்பர். இவ்வளோ இந்த அளவுக்கு நேஷனல் லெவல் கபடி பிளேயரில் இருக்க, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க இவ்வளோ தூரம் வர்றதுக்கு?
1: கபடியில் பொறுத்தளவு அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் என் லைஃப்ல எதுவும் இல்லை. பட் நான் நான் நேஷனல் போகிறப்ப எனக்கு கொஞ்சம் தடை இருந்துச்சு. என்னோட செலெக்ஷன் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சு, இப்படியே வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அதை நான் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பைக்கா நேஷனல் போனேன், அதில் நான் மெடல் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த தைரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கோச்சஸும் சரி, காலேஜ்லேயும் சரி, வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் சப்போர்ட்டடாக இருக்காங்க. அந்த சப்போர்ட்டில் நான் இருக்கேன் இப்போ.
0: ஓ சம்மர், சூப்பராக சொன்னீங்க. ஸோ இவ்வளோ மேட்ச் விளையாடிருக்கீங்க ரைட்டா, ஸோ இதில் உங்களோட மெமரபிள் மூமெண்ட்ஸ் ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: நான் மேட்ச் விளாட்றப்ப, எனக்கு ஸ்கூல் லைஃப் படிக்கிறப்ப சின்ன மேட்ச் தான் அது, விளாண்டுட்டு இருந்தேன். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்கு, அங்கே ஸ்டேடியத்தில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ என்ன அறியாமலே அப்பா என்னோட அம்மா எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ மழையில் விளாண்டுட்டு இருந்தேன், என்னால் முடியலன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க விளாடி எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மேட்ச் பார்க்க எங்கள் அப்பா அம்மா வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்காக என்ன விளாடணுன்ற ஒரு, என்னால் முடியலனாலும் எங்கள் அப்பா அம்மாக்காக நான் விளாடணுன்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருந்துச்சு. அது என்னால் மறக்க முடியாது.
0: நிஜமாலே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தான், நிஜமாலே ரொம்ப நல்ல. நீங்கள் கபடியில் இவ்வளோ லெவல் வரைக்கும் வந்திருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யார இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்க?
1: ஸ்கூல் லைஃப்பில் வந்து என்னோட கோச் என்னுடைய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே தான். பட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எங்களோட கேப்டன் அவங்க தான். கபடி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இப்படி தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாமேன்றது அவங்களே எங்களுக்கு கைட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து மோனிஷா. இதுக்கு முன்னாடி பேசினாங்க பாக்ஸிங் பிளேயர், இன்டர்நேஷனல் பிளேயர். அவங்க தான் எங்களுடைய டீம் கேப்டன். அவங்களோட கைடன்ஸ் எல்லாருமே இது வரையும் இப்போ டீம் வைஸ்லேயும் நிறைய எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், டீம் உள்ள மேட்ச் விளாட்றப்ப எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், டீம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், பிளேயர்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. கோவப்பட மாட்டாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே சரி ஓகே விடு, ஓகே பார்த்துக்கலாம், நல்லா விளாட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பாங்க.
0: ஓ நிஜமாலே ரொம்ப நல்ல கோச். அப்புறம் வந்து இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன?
1: நான் நேஷனல் லெவல் மெடல் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் இன்டர்நேஷனல் லெவல் நல்லா விளாடணும், ஒரு பெஸ்ட் பிளேயர், ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர்ன்ற பேர் வாங்கணும், தமிழ்நாட்டில் பெஸ்ட் டிஃபெண்டர்ன்ற பேர் வாங்கணும்.
0: சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்கள் லாரல்ஸ் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மேட்ச் போயிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
1: நான் ஸ்கூலில் ரெண்டு நேஷ்னல் போயிருக்கேன். அது போகிறப்ப தான் வந்து நேஷ்னல் பைக்கா நேஷ்னல் மெடல் பண்ணேன். ஹைதராபாத்தில் நடந்துச்சு அந்த மேட்ச். அது நான் டுவெல்த் படிக்கிறப்ப போனேன். இங்கே காலேஜ் எம்ஓபி வந்ததுக்கப்புறம் நிறைய நேஷ்னல் மேட்ச் போயிருக்கேன், ஸ்டேட் மேட்ச் போயிருக்கேன். லாஸ்ட்டாக போனது உமன் நேஷ்னல் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சிஎம் ட்ராஃபி வின் பண்ணது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சென்னை டிஸ்ட்ரிக் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணோம். இப்போ அதுக்கு ரீஜனல் லெவல் வின் பண்ணோம். அடுத்து ஸ்டேட் நடக்க போகுது, ஸ்டேட்ல வந்து ராமநாட்டில் நடக்குது. இப்போ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எம்ஓபி கபடி டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம எம்ஓபி கபடி டீம்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், எல்லாத்துலேயும் நாங்கள் ஒத்துமையாக இருப்போமே. டீம் வைஸும் சரி, ஹாஸ்டல்லையும் சரி, எப்பவுமே எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, நீங்கள்
1: ஒரு டீம் இருக்குன்னா அதுக்கு வந்து அவங்க ஒருத்தங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து கபடியை பொறுத்தளவில் ஒருத்தங்க மட்டும் விளையாண்டது கபடி இல்லை, ஏழு பேர் சேர்ந்து ஆடணும். அப்படி ஆடினா தான் வின் பண்ண முடியுமே. அது வந்து எங்கள் டீமில் அதிகமாகவே இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
0: உங்கள் ஃபேமிலி உங்கள் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், உங்கள் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க?
1: அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட என் பாப்பா, என்னால் முடியலனாலும் உன்னால் முடியும், அப்பா அம்மாவுக்காகவே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து இப்போ நான் வெளியே தங்கி படிக்கிறதாலே எனக்கு அவங்க படுற கஷ்டம் தெரியல. ஆனால் வந்து என் அவள் பாப்பா சொல்வா, என்னோட தங்கச்சி சொல்வா, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ நல்லா இன்னும் நல்லா பண்ணணும், நீனு எல்லாத்தையும் டூ பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லுவா. எனக்கு பாப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பா, வீட்டில் யாருமே சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க.
0: ஓகே, இப்போ நீங்கள் பாப்பான்னு சொன்னீங்க, யார் எந்த பாப்பான்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அது என்னோட தங்கச்சி.
0: ஓகே, இன்றைக்கி எம்ஓபி ஸ்டார்ஸில் நம்ம மீட் பண்ணது லலிதா, நேஷ்னல் லெவல் கபடி பிளேயர். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 107.8 எம்ஓபி எஃப்எம், ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். தேங்க்யூ லலிதா ஃபார் பீங் வித் அஸ் ஷோ.
1: தேங்க்யூ.
0: நீங்கள் மேலும் மேலும் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரத்துக்கு, நம்ம காலேஜ்க்கு நல்ல பேர் வாங்கி தரத்துக்கும் நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: பெண்களுடைய திருமண வயது 21. ஆனா பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா 13 வயசுலயும் 14 வயசுலயும் திருமணத்தை முடிச்சிடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயதோ 35 வயது ஆனாதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட என்ன காரணம் மக்களிடமே கேட்கலாமா?
1: பார்த்தீங்கன்னா எல்லாருமே 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்போ ஒரு ரூல் வந்திருக்கு. ஆனால் இது தப்பில்லை ஒரு விதத்தில். ஏன்னா லைக் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து யாராக இருந்தாலும் கேளுங்க, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுக்கு மேலே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னா கலையே போயிடுதுன்னு அது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டான ஏஜில் பண்ணணும். சப்போஸ் அப்படி 21 இல்லைன்னா 25 கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30-35 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தேர்ஸ் நோ மீனிங் இன் இட். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் படிக்கிறதும் கரெக்டான வயசில் படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி கரெக்டான டைமில் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ லேட்டாக கல்யாணம் ஆகுறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ 35 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா எப்போ குழந்தை பெற்றுப்பாங்க அவங்களாம்? ஸோ இட் வில் பிகம் லேட். யூ லூஸ் யோர் எனர்ஜி, யூ லூஸ் யோர் இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நிறைய ஹெல்த் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கும் இதால். அண்ட் மோரோவர் என்னன்னா 35 இயர்ஸில் தான் உங்கள் குழந்தைய உங்கள் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் கரெக்டாக மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து யூ ஹேவ் எந்த மரியாதை தேவையோ அது கரெக்டான டைமில் வந்தால் தான் அது அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன்.
2: இவங்க கிட்ட கேட்டதுல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆண்டின்னு கூப்பிட வேண்டிய வயசுல அம்மானு கூப்பிடுறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ லேட் மேரேஜ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுலையும் ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. அண்ட் பக்கத்துல இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அண்ட் மேம் நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
1: ஆக்சுவலி 30 இயர்ஸ்க்கு மேலே நம்ம மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் வந்து அந்த கேர்ள் வந்து ஷீ நோ டு ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் எனி திங். அதாவது ஷீ கேன் பி அ இண்டிபெண்ட் கேர்ள். அவள் வந்து டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொருத்தவங்க மேலே. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஏஜ் ஃபேக்டர், ரொம்ப ஏஜ் ஆகிடும். அவங்களால வந்து எப்படி அவங்களோட கரெக்ட் பேர் தேட முடியாது. ஐ மீன் அவங்க வந்து சில இமேஜினேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ஆசை இருக்கும், அந்த மாதிரி பேர் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படி எப்படி சொல்கிறது, இப்போது மேரேஜ் அந்த ட்ரெடிஷ்னல் சைட் கஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா நமக்கு வந்து ரொம்ப இது பண்ண முடியாது, அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்களால. ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் வரது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம்.
2: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும்னு சொல்கிறீங்க.
1: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் அவங்களுக்கு ஆக்சுவலி. அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ 25 இயர்ஸ் அந்த மாதிரி மேரேஜ் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் அ டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஈச் அதர். அண்ட் தென் வந்து அவங்களால லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 30 இயர்ஸ் மேலே பண்ணால் அதான் இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ்,
2: இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா லேட் மேரேஜ் பண்ணுறது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து காலம் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க இருந்து அவங்க குழந்தை எல்லாம் போயிட்டு அவங்கள எப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஓகே லைக் இந்த மாதிரி சொல்ல வராங்க. அண்ட் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
3: ஆக்சுவலி 30 இயர்ஸ் மேலே மேரேஜ் பண்ணுறது ஐ திங்க் ஸோ இட்ஸ் ரைட், பிகாஸ் வி ஆர் மெச்சூர்டு. நம்ம நல்லாவே மெச்சூர்ட் ஆயிருவோம்ல. ஸோ வி நோ ஹவு டு ஃபேஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். சின்ன வயசுலேயே அதாவது 24, 23 அது வந்து நம்ம காலேஜ் ஏஜ். நம்ம அந்த நேரத்தில் நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்டடிச்சுட்டு போகிறது இது மாதிரிலாம். பிகாஸ் எப்படியோ நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறமா உங்களால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதே கஷ்டம் மேரேஜ்க்கு அப்புறமா. பட் ஆஃப்டர் 30 இயர்ஸ்னா யூ ஹவ் ஃபினிஷ்ட் என்ஜாயிங் யுவர் லைஃப். அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலிக்குள்ளே கம்மிட் ஆனால் இட் வில் பி நைஸ்.
2: ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இல்லையா, இது நீங்கள் பக்கா இது இது எனக்கு ஒத்து வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 30 இயர்ஸ்க்கு மேலே கல்யாணம் பண்ணுறது தப்பு
3: இல்லை, நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு இருக்கோ அதானே கிடைப்போம். ஸோ நம்மளுக்கு ஏற்ற பேர் அப்படிலாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அப்பா அம்மா பிடிக்காது. ஸோ இல்லை எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இருக்குது. இனிமேல் எப்படியும் நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு பார்க்க போகிறாங்க, நம்ம எப்படியோ பார்க்க போகிறதுல. அதனால 30 இயர்ஸ்க்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாமே.
2: ஓகே, அப்பா அம்மா எல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 13-14 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் தான் வந்து பெண்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடிய வயது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 30 இயர்ஸ் ஆனாலும் வந்து நம்ம ஆட்கள் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள் 30 வயது ஆனாலுமே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு. ஸோ இதனால் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இது மட்டுமே இல்லாமல் பெண்கள் வந்து ஃபாரின் போயிடுறாங்க, ஃபாரின் போயிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்க, நீங்களும் பார்க்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி சீக்கிரமா கல்யாணம் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, பட் அதுக்குன்னு ரொம்ப ஓவரா சீக்கிரம் கல்யாணம் பண்ணா அது வந்து கண்டிப்பா ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஓவர் லேட்டா கல்யாணம் பண்றதும் வந்து இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணா வந்து லைக் இந்த பிரெக்னன்சி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த அதெல்லாம் வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் என்ன சொல்றது, இந்த ஒரு 24-25 அந்த ஒரு லைஃப்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டான ஒரு விஷயம்.
2: ஓகே, மேடம் வந்து எந்த ஏஜ்ல கல்யாணம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு 24-25.
2: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13-14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க பெண்களுக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயசு கடந்தாலுமே திருமணம் அப்படிங்கறது யோசிச்சுதான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு 30 வயசுல யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேஷனாவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி லேட்டாக ஒன்று பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா லேட்டாக பண்ணுறாங்க. யாருமே அந்த கரெக்டான ஒரு வயசில் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: இது வந்து அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கா, ஜாதகம் சரியில்லை, ஒன்று சிலர் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு நேரம் வர இல்லை, அதனால் நாள் கிடக்கு. வேறு ஒன்று
2: இல்லை, நிறைய பேர் வந்து படிக்கணும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். சில பேருக்கு சில கடமைகள் இருக்குது, இந்த லட்சியம் இருக்குது, பேரண்ட்ஸை செட்டில் பண்ணணும் அந்த மாதிரி. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம செட்டில் ஆகிட்ட பிறகு நம்ம பொண்ணு அவள் நல்லா சம்பாதிச்சு நமக்கு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சில பேரண்ட்ஸும் அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது, ஆகையால் இது இரண்டு பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்து விரும்புகிறாங்க சிலர், அதனால் வருமானத்தை பொறுத்து அவங்க மேரேஜ் இது பண்ணுறாங்க.
2: உங்களுக்கு பெண் இருக்காங்களா?
4: ரெண்டு பையன்.
2: பையன் தான் இருக்காங்க. உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் எந்த வயதில் திருமணம் செய்ய போகிறீங்க?
4: இப்போது அந்த ஐடியா கிடையாது.
2: இல்லை, நான் கேட்குறேன் எந்த வயதில் வந்து திருமணம் பண்ணுறதா உங்களுக்கு?
4: படிச்சுட்டு இருக்கிறானு, +2 படிக்கிறான் பெரு பையன். சின்ன வந்து என்ன வயசுலன்றீங்களா? நான் என்னுடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது, அவனுக்கு குயிக்காத மாதிரி, நான் லேட்டாக தான் கல்யாணம். வயசுன்னு ஒரு 28-29.
2: சரி, ஓகே, தேங்க்ஸ். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13-14 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 30 இயர்ஸ் ஆனாலுமே பண்ணலாமா வேணாமான்னு அப்போ தான் யோசிக்கிறாங்க பெண்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, அப்படிலாம் ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க, இல்லை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, கரெக்ட் ஏஜில் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
1: ரொம்ப ஏர்லியே பண்ண முடியாது, அதுக்குன்னு ரொம்ப லேட்டும் பண்ண முடியாது. பட் ஒரு 21 ஏஜ், ஓகே 25, இப்போ விமென்ஸ்க்கு ரொம்ப நிறையா ரைட்ஸ் இருக்கிறனால தே ஆர் ஒர்க்கிங், அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க சொந்த கால்லேயே நிற்கணும் அப்படின்றனால, ஸோ அந்த அந்த இதெல்லாம் அவங்க ஆஸ்பெக்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றனால கண்டிப்பாக அதுக்கு ஏஜும் அதிகமாகும். ஸோ நாட் லைக் 21 அவங்களால பண்ணிட முடியாது எப்படியும். ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 24 ஒரு 26 வரைக்கும் கரெக்டான ஏஜ், அதுக்குள்ளே எப்போ பண்ணாலும் ஓகே. 30+ கொஞ்சம் இதுதான். அண்ட் இப்போ இருக்கிற நியூ ஸ்கீம்ஸ் மேரேஜஸை பற்றி லைக் சும்மா லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இதுவும் நல்லா இல்லை. பட் ஒரு 20 மாடரேட்டாக ஒரு 23 ஒரு 26 ஏஜ் ஓகே.
2: மேடம் வந்து எந்த ஏஜில் மேரேஜ் பண்ணுறதா?
1: கண்டிப்பாக 25 தான்.
2: 25 பண்ணுவேன். இப்போ என்ன உங்களுக்கு ஏஜ்?
1: இப்போ 19.
2: ஓகே, 19 இயர்ஸ் கேர்ள் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 30 ஏஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேட் மேரேஜ் தான். 24-26 பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து 24 இல்லை 25 அவங்க பண்ணிப்பாங்களாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?
1: என்னை பொறுத்த வரைக்கும் லைக் 23-26 தான். ஏன்னா 21 முன்னாடி வந்து மெச்சூரிட்டி, பிகாஸ் ஆஃப்டர் 21 தான் ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே. பிகாஸ் 21 வரைக்கும் நம்ம வந்து காலேஜ் அது மாதிரி படிப்போம், பட் ஆஃப்டர் 21 வந்து ஒர்க்கிங் பிளேஸ் நிறைய நம்ம சொசைட்டிக்குள் நிறைய பார்ப்போம், நம்ம சொசைட்டி எல்லாமே பார்ப்போம். ஸோ கேர்ள்ஸ் வந்து
5: விமனாக மாறும் போது ஸ்டீல் கெட் இண்டிபெண்டன்ட். ஸோ அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வருது. கான்ஃபிடன்ஸ் வரும்போது என்ன நினைக்கிறாங்களா, மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். அப்போல்லாம் மென் அண்ட் விமன் ஆர் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து ஒரு கை அண்ட் கேர்ள், ஒரு கையால் இது பண்ண முடியும்னா கேர்ளாலேயும் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால 23 to 26 இஸ் மை சாய்ஸ். அண்ட் 30 வந்து கூடாது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் தான் அந்த கேர்ளுக்கு வந்து இது இது மேபி ஃபிசிக்கலியாகவும் சரி மென்டலியும் சரி ஷீ சுட் ப்ரிப்பேர். ஆஃப்டர் 30 நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. லைக் அவங்க ஒரு 30-35 மேலே ப்ரெக்னென்சி இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். 30 கரெக்ட், 30 கூட 26
6: திருமண வயது வந்து 21 சொல்றாங்க. ஆனாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 ஆனாலும் பெண்களுக்கு திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் பெண்களும் தயங்குனாங்க, 30 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு கல்யாணம் பண்ணாக்கா சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்றாங்க. யாருமே அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
7: எங்க அம்மாக்கெல்லாம் கல்யாணம் 10 கல்யாணம் பண்ணாங்க. அப்ப காலகட்டம் வேற, இப்போ வந்து 21 தான் நார்மலான வயசு. ஆனாலும் கூட 30 என்ன பண்ணா சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகுது. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கும், அதனால 30 வரைக்கும் கல்யாணம் பண்றது தயங்குவாங்க. பெண்களும் வந்து சில இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து 30 கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு அந்த வாழ்க்கையில என்ன வருமானதுக்காக பயப்படுறாங்க.
6: இப்படி 30 மாலை எல்லாம் கல்யாணம் பண்றதுனால நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைய வருது இல்லையா? சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
7: அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வருது, அதனால வேண்டியதுனாலதான் 21 வந்து சரியான வயசு. 21-24-25 பண்ணலாம். 30 போச்சுன்னா அந்த குடும்ப சூழ்நிலை தான் அவங்க 30 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க 21-25
6: 30 கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிற போது 30 பண்ணும்போது அது குழந்தை பத்துக்க இதெல்லாம் நிறைய சிரமங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா 30 ஆயிட்டாலே வந்து அவங்களுக்கு வயதாயிடுது, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வந்துடுது. ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு 30 வரைக்கும் பெண்கள் காத்திருக்காங்க. லைஃப்ல சில செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட பெற்றவங்க எல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இல்ல எனக்குன்னு ஒரு தனி லட்சியம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்ப குழந்தை இருக்காங்களா, பெண்கள் இருக்காங்களா? உங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு
7: 2 கல்யாணம் பண்ணிட்டேன். பொண்ணு 2 பையன், 3 பொண்ணு. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பேர பையன்.
6: உங்களோட பெரிய பொண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க?
7: 23-24 இருக்கும்.
6: நீங்க கரெக்டான வயசுல தான் பண்ணிருக்கீங்க. எனிவே தேங்க் யூ அங்கிள்.
7: 2 பொண்ணுக்கு 22 கல்யாணம் பண்ணேன்.
6: சரிங்க.
7: 2 பொண்ணுக்கும் கல்யாணம்.
6: அக்கா இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்றாங்க. ஒரு 20 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13-14 திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து 30 ஆனாலும் அப்பதான் யோசிக்கிறாங்க திருமணம் பண்ணலாமா வேணாமான்னு. ஏன்னா வந்து சில லட்சியம் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, பெத்தவங்களை பார்க்கணும், ஃபாரின் போய் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய லேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அக்கா?
8: என்ன கொஞ்சம் எங்க சுமைய கொஞ்சம் கீழே இறங்கி வைக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமா இருக்கலாம்ட்டு, வேற ஒன்றும் இல்லை.
6: இல்லை நீங்க அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கல்யாணம்னு பண்ணிட்டாக்கா ஒன்று சீக்கிரமா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்ணிடுறாங்க. அந்த ஒரு 21 ஏஜ் அப்படின்றது அந்த அதுல யாரும் பண்ண மாட்டேன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
8: முகம்லாம் மாறிடுமா, 21 முகம் மாறிடும், அழகு வராது. அதான் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு.
6: அதாவது 21 நல்லா இருக்கும்,
8: முகம் மாறிடும், நல்லா இருக்காது, வயசாயிடுச்சுட்டு வர மாப்பெல்லாம் பாத்துட்டு பாத்துட்டு போயிடுவாங்க. வயசாயிடுச்சு, பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, அதிகமா கேப்பாங்க, சவரம் அதிகமா கேப்பாங்க.
6: என்னது
8: சவரம் அதிகமா கேப்பாங்க?
6: வரதட்சணை அதிகமா கேக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க.
8: வயசாயிடுச்சு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா கேப்பாங்க.
6: ஆக இந்த மாதிரி வயசா லேட் மேரேஜ் பண்ணாக்க நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் பெண்கள் வந்து இதுதான்

0: முன்னாடி எல்லாம் 13 வயசு 14 வயசுலயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 30 வயசு ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக காரணம் என்ன, நீங்க வந்து இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: சில பேர் வந்து லவ் பண்றவங்க 17 வயசு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்றவங்க இது பண்ண அரேஞ்ச் மேரேஜ்னா லேட்டாக இது பண்ணுறாங்க, அவங்க படிப்பு இது லைஃபு இது ஆகணும் பார்க்குறாங்க.
0: நீங்கள் எந்த வயசில் கல்யாணம் பண்ணீங்க?
1: நான் 21 வயசில் பண்ணேன்.
0: நீங்கள் மட்டும் கரெக்டாக வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா?
1: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு.
0: அவங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
1: அவங்களுக்கு 21 நடந்த முடிஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணு நினைக்கிறேன்.
0: 21 வயசுல நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க, ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 13 வயசு 14 வயசுல திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் 30 வயசு ஆனாலுமே வந்து திருமணத்தை தள்ளி போட்டுட்டு தான் போறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க இல்லைன்னா ரொம்ப லேட் பண்றாங்க, யாருமே அந்த ஒரு கரெக்ட் ஏஜ்ல மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: என்னன்னா இப்ப எல்லாம் பசங்களா படிக்கணும், தனியா தன்னோ இதுல நிக்கணும், சொந்த கால நிக்கணும் அப்படின்லாம் விரும்புறாங்க. அதனால வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதை பத்தி. அதனால இப்ப நிறைய படிக்கணும்னு விரும்புறாங்க பசங்க, அதனால கூட மேரேஜ் கூட டிலே ஆகி இது பண்ணிக்கிறாங்க.
0: பட் இப்படி படிக்கணும்னு நினைக்கிறதுனால 30 வயசுக்கு மேலே எல்லாம் பண்ணாக்க நிறைய பிரச்சனைகள், அந்த இன்ஃபர்டிலிட்டி, அவங்களுடைய இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாகுது, குழந்தைமை பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? உங்களோட நீங்கள் எந்த வயசில் வந்து திருமணம் பண்ணீங்க?
2: எனக்கு 19 வயசுலலாம் கல்யாணம் பண்ணேன்.
0: உங்களுக்கு 19 வயசுல திருமணம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி லேட் மேரேஜ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2: ஓகே, அந்த அந்தந்த ஏஜில் அதாவது முடிச்சிடுறது நல்லது. கல்யாணம் 21 23 அதெல்லாம் பண்ணிக்கணும்.
0: ஒரு 23 வயசுக்குள்ளே பண்ணுறது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெண்களுடைய திருமண வயது வந்து 21 சொல்கிறாங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு வந்து 13 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு ஆனாலுமே வந்து இப்பதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணு கல்யாணம் பண்ணா சீக்கிரம் பண்ணிடுறாங்க இல்லைன்னா ரொம்ப லேட்டா பண்றாங்க, யாருமே வந்து அந்த ஒரு 21 வயசு அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஏமா பண்ணல, 21 வயசு 23 4 பண்ணிடுறாங்களே.
0: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்றாங்க இல்லையா, 21 சொல்றாங்க, ஆனா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13 வயசு 14 வயசுல திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 30 வயசு ஆகியும் வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்பதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நாங்க என்ன நினைக்கிறோம், வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு 25 பண்ணிட வேண்டியதுதான் கல்யாணம், 25 பண்ணிடலாம் கல்யாணம்.
0: ஆனாலும் 30 வயசு ஆனாலும் அப்பதானே யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க ஆண்டி, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: நான் 25 பண்ணிக்கலான்றேன் கல்யாணம்.
0: நீங்க எந்த வயசுல பண்ணிக்கிட்டீங்க?
3: நாங்களா 25 24 பண்ணிக்கணும்.
0: ஆனா நிறைய பேர் வந்து 30 வயசுக்கு மேலதான் பண்றாங்க, அவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
3: அவங்களுக்கு பின்னாடி குழந்தை எல்லாம் பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்?
3: பிரச்சனை வரும், நோய் வரும். வயசுக்கு இதுவாக பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. 30 35 மேலே பண்ணோம்னா குழந்த பிறந்தா அதை எடுத்து வளர்க்கறதுக்குள்ள 40 45 வயசு வந்து, அதனால 25 பண்ணிக்கலாம் 24.
0: ஜி, இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் 13 இயர்ஸ்லேயும் 14 இயர்ஸ்லையும் அந்த மாதிரி ஏஜ்லேயும் வந்து பெண்களுக்கு திருமணம் செஞ்சுருவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 இயர்ஸ் ஆனாலுமே பெண்களுக்கு திருமணம் அதான் அப்போதான் யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: முன்னே இருந்த ஸ்டேஜில் வந்து பொண்ணுங்க வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாங்க ஹஸ்பண்ட்ஸை, பட் நாட் லைக் தட். இப்போ அப்படி கிடையவே கிடையாது, இப்போ நம்மளை டிபெண்ட் பண்ணி அவங்க வாழணுன்ற சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த 30 இயர்ஸ்க்கு மேலே ஆனால் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும், புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன, ஒரு லவ் எப்படி இருக்கும், அவங்க நமக்கு செட் ஆவாங்களா, இவங்களால நம்ம கூட லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு ஒரு யோசிக்க தோணும். ஆனால் அப்போ அப்படி கிடையாது, ஒரு பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஈவன் மை மதர் வாஸ் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 14, மை ஃபாதர் 17. ஆனால் நான் ரொம்ப லேட்டாக போகிறேன் பொண்ணு தான், பட் ஷீ செல்லிங் தட் அந்த

0: சைல்ட் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே வரல. ஐ வாஸ் பார்ன் ஆஃப்டர் 17 இயர்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் 17 இயர்ஸ் கழிச்சு தான் நான் பிறந்தேன். பட் ஸ்டில் நோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. நல்லா பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸ், நல்லா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ கூட ஸ்டில் என்னோட அத்தை பையன் கூட எனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இன்னேற்ற கூட கேட்டாங்க. பட் எங்கள் அம்மா சொன்னாங்க ஐ வாண்ட் டு ஸ்டடி, என் பொண்ணு படிக்கணும், அவள் இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கிறாங்க, அப்போ இருக்க பேரண்ட்ஸ் அதை யோசிக்கலை. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டால் போதும்னு நினச்சாங்க அந்த காலத்தில். நான் இப்போ
1: நீங்கள் வந்து எந்த ஏஜில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: 24 to 25.
1: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 13 வயசுலையும் 14 வயசுலையும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு ஆனாலுமே கூட இப்போ தான் யோசிக்கிறாங்க, 30 வயசுக்கு மேலே தான் யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஒன்று பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைனா லேட்டாக பண்ணுறாங்க, இல்லை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு கரெக்ட் ஏஜில் யாருமே திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன?
2: அது ரொம்ப லேட்டாக பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியாக அமையல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்பாங்க இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. சஜஷன், டேட்டிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துறதுனால அவங்களுக்குள்ள பார்க்கறதுனால என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரியல. அவங்களுக்கு ஓகே ஆனால் பார்க்குறாங்க, இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லாத்துலேயுமே ஜாப்ல. என்ன லேடிஸும் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து படிப்புலாம் இவ்வளோ அப்படின்னு நிறுத்திடுவாங்க. எவ்வளோ வசதியான ஃபேமிலியாக இருந்தாலும் லேடிஸ் வந்து ஒரு லிமிட் மேலே படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கு மேலேயே இப்போ அதிகமாக இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்காததுனால லேட் ஆகுது. சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் 18 யாரும் பண்ணுறதில்ல இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஒரு 25 to 28 வரைக்கும் நல்ல ஏஜ் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறது.
1: 28 கூட பண்ணலாம் அப்படின்றீங்களா? ஸோ லேட் மேரேஜ் ஆகிட்டாக்கா வந்து ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தையின்மை, அதாவது குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே கூட அந்த குழந்தைக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2: எனக்கு அப்படி தெரிலப்பா, நானே அதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கே ஃபர்ஸ்ட் பேபி 30 இயர்ஸில் தான் பிறந்தான். எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல.
1: சரிங்க, இப்போது நீங்கள் எந்த ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க?
2: எனக்கு 28.
1: தேங்க்யூ அக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் திருமணம் பண்ணிடுவாங்க. பட் இப்போ வந்து 30 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்று கல்யாணம் பண்ணால் சீக்கிரம் பண்ணிடுறாங்க, இல்லைனா ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. இந்த 21 அப்படின்றத அது யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வயசில் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: சிலருக்கு விருப்பம் இருக்காது, கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்காது.
1: இது எல்லாருக்குமே அப்படி கிடையாதுங்களே, சில பேருக்கு விருப்பம் இருக்காது பட் எல்லாருக்குமே இது தோணாது இல்லைங்களா. நிறைய பேர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் வேலை செய்யணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: அதனால்
1: இதனால் நிறைய தீமைகள்லாம் நடக்குது. அதாவது 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கிறதுல நிறைய சிரமம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுக்குள்ளே திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: 25 நடந்தால் நல்லது மேரேஜ்.
1: பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் திருமணம் முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து 30 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க பண்ணலாம்
4: யோசிக்கிறாங்க
1: பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: முதல்ல வந்து பேரண்ட்ஸுடைய கட்டுமானத்தில் தான் பிள்ளைங்க வளர்ந்துச்சிங்க, புரியுதா? மெயின் காரணம் அதுதான். அப்போ வந்து கல்வி வந்து கொஞ்சம் கம்மி, அதனுடைய நாலேஜ் வந்து என்ன என்னன்னு தெரியாது. தாய் தரப்பு இதுதான் இந்த பதம் தான் நல்லது, இதுதான் நீ செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற அறிவை தான் அதுங்க பயன்படுது. இப்போ அதுங்களுக்கு பொது நாலேஜ் நல்லா வளர்ந்துக்கூடிய கல்வியில் நல்ல இதுவாகிட்டு நல்ல நாலேஜ். இப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டி நமக்கு நம்ம காலில் நிற்கணும் அப்படி ஒரு நம்ம திறமையோடு நின்னா தான் நம்ம அடுத்து அவங்ககிட்ட கல்யாணம் பண்ணினா கூட நம்மளுடைய கை நம்ம உகந்து இருக்கணும் அப்படின்னு இருந்தால் தான் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு யோசிக்குதுங்க பிள்ளைங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் தாய் தரப்பு இழந்தால் கூட அந்த பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுங்க வந்து அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த காலத்தில். அதனால திருமணத்தை வந்து அதுக்கு வந்து தள்ளி போட்டதுனால வயசு முதிர்ந்து போனால் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தால் கூட நல்ல நல்ல வாழ்க்கையாக வாழணும், நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு யாருக்கும் அடிமையாக இல்லாதபடி. அன்னைக்கு பாரதியார் எப்படி சொன்னார், அடிமை இல்லாத பெண்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கணும். அந்த உரிமையோடு இப்போ இந்த காலத்தில் இருக்குது. ஜாஸ்தி நாட்டிலும் கொஞ்சமா இருக்குது, அதை கருத்தை வச்சுதான் இப்ப திருமணம் செய்யறாங்க. ஆனாலும் இப்ப திருமணம் அப்படி செஞ்சா கூட இயற்கையின் ரீதியா பார்க்க போது குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. கடவுள் கிப்ட் இருந்தா அந்த 35 வயசுல கூட அந்த கருக்கு தரைக்கிற திறமை இருக்குது, அப்படி இல்லைன்னா இப்ப அது கிடைக்கிறது கூட கஷ்டமாகுது. இப்ப அதை கூட அவங்க அதை கேன்சல் இதுவாயிடுறாங்க. எத்தனையோ அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை பிறந்த கூட அவங்க சில்லியா முடிச்சுக்கிறாங்க. அதனால ஒரு மன ரீதியா பார்த்தா கூட ஒரு மனசுக்குள்ள அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா கூட மன ரீதியில ஒரு இது இருக்கும், சரி நமக்குன்னு ஒண்ணு இல்லையா, நமக்குன்னு ஒண்ணு இல்லையா. அதனால அதுக்கும் எத்தனையோ டாக்டருங்க இதெல்லாம் இப்ப வந்துருது. இதை குறித்துதான் இப்ப இந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அதுதான் ரீசன் நினைக்கிறேன். ஆனா அது எப்படி தெரியாது.
1: லாஸ்டா பேசின மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதாவது பழைய காலத்துல வந்து பெண்கள் வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க, ஆண்களை சார்ந்துதான் இருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி கிடையாது, நல்லா படிச்சிருக்காங்க. காலம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, லைஃப் நல்லா செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய் பண்றது இதான் விரும்புறாங்க. அப்படியே இருந்தாலும் கூட இதுல ஒரு நல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையின்மை, குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து அடுத்த ஒரு பெண்மணி அங்கே அமர்ந்திருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம்.
5: அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது 21 சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயும் 14 வயசுலேயும் பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. பட் இப்போ வந்து 30-35 வயசு ஆனாலும் அப்போ தான் யோசிக்கிறாங்க, பண்ணிக்கலாமா, இன்னும் வயசாயிடுச்சு இன்னும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் கூட கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: அப்போ வந்து இப்போ வந்து ஜாலியாக இருக்கணும் பசங்க வந்து. முன்னெல்லாம் வந்து பெரியவங்க வந்து 12 வயசில் கூட பண்ணிக்கிற, எங்கள் அம்மாவே 12 வயசில் கூட பண்ணினுங்கிறாங்க. 12 வயசில் பெற்றுக்குன்னு 7 பெற்றுக்கிறாங்க. இந்த காலத்தில் 1 பெற்றுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால் என்னன்னா அவங்க ரேஞ்ச் இப்போ இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. லேடிஸுங்க எங்கே துணிச்சலாக போகிறாங்க வராங்க, தைரியமாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட வயசுன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே தான் அவங்க மேரேஜ் இதுவே யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா லைஃப் ஒரு கரெக்டாக இருக்குதா அந்த இதுவில் யோசனை பண்ணி பண்ணுறாங்க.
7: மக்கள் கிட்ட கேட்டதுல மக்கள் சொன்னாங்க இதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு. அட்வான்டேஜஸ்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு சிங்கிளாவும் ஃப்ரீயாவும் இருக்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க பணத்துக்கு நம்ம தான் மேனேஜர், எதுக்குமே தயக்கம் இல்லாம ஜாலியா செலவு பண்ணலாம். நம்ம ஃபேமிலியோடவே ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் ஜாலியா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பாஸ் கிட்ட திட்டு வாங்கினாலும் கம்பெனி இழுத்து மூடினாலும் கவலையே இல்லாம இருக்கலாம். இதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா இதுதாங்க அதிகமா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காமலே போகும். வயதாகியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஃபேமிலிக்காகவும் சில்ட்ரன்ஸ்காகவும் அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம், லேட் மேரேஜ் பண்றதுனால இவ்வளவு தீமையான விளைவுகள்லாம் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, காலகாலத்துல கல்யாணம் பண்றது ரொம்பவே நல்லது. சோ பிற்காலத்துல இவ்வளவு விளைவுகள்லாம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, இது காசு மேல காசு வந்து நிகழ்ச்சி. வார வாரம் நம்ம வந்து வெவ்வேறு தொழில்துறையை சேர்ந்த தொழில் முனைவர்களை சந்திச்சுட்டு வர்றோம், அவங்களோட சாதனைகளை பத்தி பேசிட்டு வர்றோம், அந்த தொழில் முனைவோர்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பேசிட்டு வரோம். இந்த வாரம் நம்ம வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சம்மர் நடக்குது, எங்க பார்த்தாலும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் கிளாஸஸ் வந்து தெருக்கு தெரு நடக்குது, நிறைய குழந்தைங்களும் அதில் பங்கு பெறுறாங்க, நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. போன வாரம் வந்திருந்த திருமதி பிரீத்தி கோவிந்தராஜன் கூட அதுதான் சொன்னாங்க, ஒரு சென்டரில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து லாபகரமான ஒரு தொழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரு குழந்தைங்களுடைய சென்டர் இருக்கவே முடியாது, ஒரு ஒர்க் ஷாப் சென்டர் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு அடிப்படையில் வந்து என்னென்ன தகுதிகள் வேணும், அதுக்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணும், கிரியேட்டிவிட்டி மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை இதுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் எழும். அந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி ஏறக்குறைய 200 ஒர்க் ஷாப்ஸ் நடத்திட்டு கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட ட்ரெயினர்ஸ், அப்புறம் 1000 மேற்பட்ட டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் நடத்தி பலரை வந்து என்டர்பிரினரை உருவாக்கி இருக்கிற திருமதி ஷியாமலா தேவி அவங்கள தான் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் சந்திக்க போகிறோம். அவங்க வந்து என்னென்னாக்கா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க வீட்டிலருந்தே, அதுக்கப்புறம் நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக வந்து நிறைய இடத்துல விற்பனை, கேலரி மூலமாகவோ இல்லை தனியாக எக்ஸிபிஷன்ஸ் வச்சு அதுலேயும் வந்து அவங்க வந்து அந்த அதை அதை விற்பனை பண்ணுற ஒரு வல்லுநராகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கிற அந்த அந்த கலையை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய என்டர்பிரினர்ஸை உருவாக்கி இருக்காங்க. அது அவங்க சொன்ன தகவல் படி கிட்டத்தட்ட 2000 பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எப்படி கற்றுக்கிறது, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்களை எப்படி அணுகிறது, அதுக்கு என்ன செலவாகும், அது எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இப்படி பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்து நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம் மேடம்.
1: இருக்கேன்
2: ஓகே. இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ், இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது?
1: நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போறதே கொஞ்சம் இந்த இதுல கிராஃப்ட் ஐட்டம்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி செஞ்சுட்டு இருப்பேன்.
2: ஓகே.
1: அது அதே வந்துட்டு ஃபியூச்சர் அப்படி டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து எம்ஏ கிராஜுவேட் பண்ணாலும் அந்த ஃபீல்ட்ல எதுவும் அகாடமிக்கா எடுக்காம இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லா ஹாலிடேஸ்ல எப்போ இருந்தாலுமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன், கிளாஸஸ் போயிட்டே இருப்பேன்.
2: என்னென்ன டைப்ஸ் இருக்கு?
1: ஓகே, இது ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே வந்து இப்போ லீவுன்னு பார்த்தானே ஏதாவது ஒரு விதத்துல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் கத்துப்பாங்க. தட் ஷோஸ் த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவர் ஒருத்தரோட அந்த ஏஜ்ல வர இன்ட்ரெஸ்ட். இது நீங்க கேக்குற மாதிரி ஆர்ட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா பேசிக்ல குழந்தைங்க லெவல்ல இருந்தே நம்ம வந்து டிராயிங், டிராயிங் தான் பேசிக் எல்லா ஸ்கூல்ஸ்ல எல்கேஜில இருந்து இல்லையா, அவுட்லைன் போட்டு கலர் ஃபில்லிங், அது கொஞ்சம் அவங்களுக்கு அவங்க மைண்டு தென் மோட்டர்னா எல்லாமே அவங்க ஹேண்ட் எல்லா பர்ஃபெக்ஷனும் கொடுக்கறது அந்த பேசிக்ல இருந்தே வருது. அந்த லெவல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த கலரிங் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேசிக்ல இருந்து டெவலப் ஆயிடுது. ஒரு சிலர் வந்து அதையே வந்து நல்லா லைனா எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி வரப்போ கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிரேயான்ஸ்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரல் கலரிங் ஒர்க், அதுக்கப்புறம் இது வாட்டர் கலர், தென் போஸ்டர் கலர்ஸ், தென் ஃபேப்ரிக் கலர்ஸ், கிளாஸ் கலர்ஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஆயில்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிராஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராஃப்ட் வந்து பேசிக் பேப்பர் கிராஃப்ட்ல இருந்து மோல்டன் கிராஃப்ட், அதுக்கப்புறம் ஷில்பக்கார்ல மீனம் சாரி இதுல ஒர்க் பண்றது, மோல்டிங் டோல ஒர்க் பண்றது, அந்த மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் அதுலயும் நிறைய இருக்கு.
2: ஓகே, இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பெயிண்டிங் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னு சொல்லலாம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு?
1: பெயிண்டிங் அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு

0: நல்ல இப்போ ஒரு இந்த ஃபீல்டே நல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தெரிஞ்சிருக்கணும்.
1: ஓகே
0: ஓகேங்களா, அதுக்கான பெயிண்ட்ஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வாட்டர் கலர், போஸ்டர் கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் சொன்னேன் இல்லையா, கிளாஸ் கலர்ஸ் இருக்கு, ஆயில்ஸ் இருக்கு, இது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ். இதை வச்சு நம்ம செராமிக் கலர், சில்க் கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பெயிண்டிங்ல மட்டும்.
1: ஓகே, இப்ப வந்து இந்த மாதிரி பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இதுக்கெல்லாம் வந்து நீங்க கிளாஸஸ் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்றீங்க?
0: இப்போ பேசிக்கா வீட்டில் வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது பேர் வின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற நேம்ல பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே,
0: இது தவிர வின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற நேம்ல நான் என்னோட இன்ஸ்டிடியூட் வச்சுட்டு இருக்கேன். இது தவிர நான் வந்து தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் டூ பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல சூப்பர் டீச்சரா செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு எல்லா இங்க ஸ்டேட்லயும் டீச்சர்ஸ் நிறைய பேரை கன்வெர்ட் பண்றது என்னோட ஒர்க். அதாவது இப்போ யாராச்சும் நியூ என்டர்பிரனரா டெவலப் ஆகணும் அப்படின்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கள இந்த ஃபீல்டுல ஒரு டீச்சரா கன்வெர்ட் பண்றது என்னோட மெயின் ஒர்க். ஸோ ஐ டீச் தெம், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஃபீல்ட கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கைட்லைன் கொடுக்குறேன்.
1: ஓகே, இப்போ இருக்கிற மக்கள்ல வந்து எந்த மாதிரியான, இப்போ வந்து குழந்தைங்க, அப்புறம் டீனேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ், அப்புறம் வந்து மேரேஜ் ஆன உமன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறா அதிகமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல?
0: அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கோயிங் சில்ட்ரன் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ், இவங்கெல்லாம் மெயினா இன்ட்ரெஸ்ட் காட்டுற குரூப்னு பார்த்தானா. அப்படி பார்த்தா மேல் மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பாய்ஸோ இல்லைனா இன்க்ளூடிங் எல்டர்லி பீப்புள் லைக் மேல் மெம்பர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி. பட் டீனேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டுல.
1: ஓகே, இப்போ இதுக்குன்னு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா?
0: இப்போ நான் குடுக்கற இந்த சர்டிபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நான் இருக்கிற கம்பெனில வந்துட்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் ஒரு கோர்ஸ் நாங்க குடுக்கறோம். அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிஷன் எல்லாம் இருக்கு. ஒரு 1 month டைம் கொடுத்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்றோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 1 month கழிச்சு அவங்களோட ஒர்க் டேலண்ட்டை பார்த்து அவங்களால எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் பார்த்துட்டு அவங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர்ட் டீச்சராக கன்வெர்ட் பண்ணுறோம்.
1: ஓகே
0: ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே அவங்க இம்மிடியேட்டாக ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் ஆகலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க இண்டிவிஜுவலாக வீட்டில் இருந்து அவங்களோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீட்டிலருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம். அவங்களும் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். இது தவிர வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவலாக ஆர்டர்ஸ் எடுத்து செய்கிறாங்க இல்லையா, வீட்டில் ஆண்டர்பிரனராக இருக்கணும், வெளியில் ஸ்கூல்ஸ்லாம் ஒர்க் பண்ண பிடிக்கலன்னா இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனராக அவங்க இருந்து எடுத்து ஒர்க் பண்ணலாம்.
1: ஓகே, இப்போ வந்து எம்ப்ராய்டிங், அப்புறம் வந்து இப்போ சாரீஸ்லயே வந்து அந்த ஜர்தோசி ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வருமா?
0: இதுலதான் வரும், இதுலதான் வரும். இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் நீடில் ஒர்க்னு சொல்றோம் நம்ம.
1: ஆமா,
0: நீடில் ஒர்க்னாலும் அதுலயும் ஸ்டோன் பிக்சிங் இதெல்லாம் வந்து கிராஃப்டோட சம்பந்தப்பட்டதுதான்.
1: ஈவன் அந்த ஜுவல்லரி மேக்கிங்
0: ஒர்க் பண்றோம் அப்படின்னா சாரியில வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றோம்னா அது வெறுமனை எம்ப்ராய்டரியோட நிறுத்தாம அதுல இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்கு கிளிட்டரிங் ஒர்க், அப்புறம் ஸ்டோன் பிக்சிங் எல்லாம் குடுக்கறோம் இல்லையா, ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாம் இட் கம்ஸ் அண்டர் கிராஃப்ட் ஐட்டமோட கம்பைன் பண்றோம். நம்ம நீடில் ஒர்க் சொன்னாலும் அதுல ஸ்டிக்ஸ் பண்றது, ஸ்டிக் பண்றது எல்லாமே கிராஃப்டோட சம்பந்தப்பட்டது.
1: ஈவன் இந்த ஜுவல்லரி மேக்கிங் இதெல்லாம் கூடயா மேம்?
0: ஆமா, அங்க ஜுவல்லரி மேக்கிங் கிராஃப்டோட சம்பந்தப்பட்டது. நம்ம வீட்டுல இருந்தே அது ஒரு பிசினஸா எடுத்து செய்யறவங்க இது வரைக்கும் நான் வந்து மினிமம் ஒரு 2500 கேண்டிடேட்ஸ்க்கு ஜுவல்லரி மேக்கிங் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் அரௌண்ட் தமிழ்நாடு. அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே ஃபியூ ஆஃப் தெம் ஹவ் பிகம் என்டர்பிரனர், ஒரு சில பேர் வீட்டு அளவுல அவங்க பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, ஓனாவும் பண்ணிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அது இண்டிவிஜுவல் ஒரு அது ஒரு செக்மெண்டாவே பிரிச்சுட்டோம் ஜுவல்லரி மேக்கிங்ன்றது.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு போய் நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க, இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு மக்கள் உங்களை அப்ரோச் பண்றாங்களா, இல்ல இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி
0: அவங்களே அப்ரோச் பண்றாங்க? இப்போ நான் என்ன ஃபீல்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சொன்ன மாதிரி பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்ல சூப்பர் டீச்சரா இருக்கிறனால அவங்களும் நிறைய இடத்துக்கு என்ன அனுப்புவாங்க. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா நாட் ஓன்லி தமிழ்நாடு அண்ட் கேரளா, அதர் ஸ்டேட்ஸ்க்கும் எங்களை அனுப்புறாங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளான்னு பார்த்தா ஆந்திர பிரதேஷ், அப்புறம் இங்க கர்நாடகா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட அனுப்பி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க.
1: ஓகே ஓகே, இப்போ வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒருத்தவங்க கத்துக்கிறதுக்கு என்னென்ன முக்கியம் மேம்?
0: முக்கியம் பார்த்தோன்னா எஜுகேஷன் எல்லாருக்குமே இல்லை, அந்த ஃபீல்டு படிச்சு வர்றவங்க கம்மி தான். அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும், என்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இருந்ததுன்னா ஃப்ரம் பேஸ் அவங்கள நல்லா கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டோம்னா என்னென்ன யூசஸ் இருக்கு, என்னென்ன பலன்கள் இருக்கு?
0: பயன்கள் பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா முதலே, இப்போ வீட்டுல இருந்தே கிளாஸஸ் எடுத்து ஆன் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வீட்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கேதர் பண்ண முடியல, அவங்களால அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு முடியல அப்படின்னா 100% தே கேன் அவங்க அவங்கள வந்து அவங்க டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்கூல் டீச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், சர்டிபிகேட் கொடுத்தேன்னா அந்த சர்டிபிகேட் வச்சு கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்கூல்ல இன்க்ளூடிங் ஏ லெவல் ஸ்கூல்லயே அவங்களுக்கு ஆர்ட் டீச்சரா ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த மாதிரி
1: இப்போ வந்து மோல்டிங் கிராஃப்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அப்படின்னா என்ன மேம், அதுல என்ன பண்ணுவீங்க?
0: மோல்டிங் கிராஃப்ட்னா இதுக்குன்ட்டு ஒரு சில்பக்காரன்னு ஒரு மோல்டிங் டோ கிடைக்குது, அதை வச்சு நம்ம லைக் என்ன இப்ப டெடி பேர் மாதிரி பண்ணணும், ஃபிளார்ஸ் பண்ணணும், ஃப்ரூட்ஸ் பண்ணணும், இல்ல போர்ட்ரேட்ஸ் மாதிரி கையாலேவே அந்த இது ஒரு மேன் ஒரு மேனோட ஃபிகர் பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் அதுல பண்ண ட்ரைபல் ஃபிகர்ஸ் இதெல்லாம் நம்ம கையால டைரக்டா மோல்ட் பண்ணி பண்றது. இப்போ மோல்டு கிடைக்கல, நிறைய இடத்துல வந்து ஃபிக்ஸ்டு மோல்டு கிடைக்காது இல்லையா, அப்படி வரப்ப கையால எப்படி பண்ணணும் அதெல்லாமும் நாங்க சொல்லி தரோம்.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து கேண்டில் மேக்கிங்ல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்?
0: கேண்டில் மேக்கிங்ல ஜெனரல் ஃப்ளோட்டிங் கேண்டில், அப்புறம் சென்டட் கேண்டில், அப்புறம் ஜெல் கேண்டில், ரெகுலர், அப்புறம் ஃபேன்சி கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறமா ரெகுலர் யூஸ் பண்றது வீட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா கேண்டில்ஸ், கரண்ட் இல்ல அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வர்க்கும் சொல்லித்தரும். அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, மார்பிள் கேண்டில் டெக்னிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு, அது ஒரு ஃபுல் கோர்ஸ், கேண்டில் மேக்கிங்ன்றதே ஒரு தனி கோர்ஸாவே சொல்லித்தரும்.
1: இப்போ இந்த கிளாஸ் பெயிண்டிங், செராமிக் பெயிண்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா?
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, என்னென்னலாம் என்னென்ன கிரியேட்டிவிட்டிஸ் பண்ணலாம்?
0: ஓகே, இப்போ கிளாஸ் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு, ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு, ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் இருக்கு. ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் வந்து மெயினா இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஒரு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா எல்லாருமே விண்டோஸ்ல டோர்ஸ்ல எல்லாம் இப்போ கிளாஸ்ல பெயிண்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்ல சால்வன் பேஸ்ட் கலர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணா வெளியில விண்டோஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு நிறைய பேர் கத்துக்கிட்டாங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்து செய்யற அளவுக்கு தே கேன் பி இண்டிவிஜுவல் என்டர்பிரனர் அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எடுத்துக்கிட்டான்னா வால் ஹேங்கிங், வால்ல வந்துட்டு ஜஸ்ட் வீட்டுக்குள்ள வந்து வால் ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்றாங்களே அந்த மாதிரி வர்க்குக்கு ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஓகே, இப்போ வந்து நிறைய விமென்ஸ் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்?
0: நிச்சயமா நல்லா இருக்கும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஒண்ணு அவங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு சாரி பெயிண்டிங் பண்ணலாம், சாரில நீங்க முதல்ல கேட்ட மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க் இண்டிவிஜுவலா எடுத்து பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங் இருக்கு, அது தவிர ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்லயே இப்ப நான் நீங்க கேட்ட மாதிரி கிளாஸ் பெயிண்டிங் எடுத்து ஒரு யூனிட்டாவே பிக்ஸ் பண்ணி கூட அவங்க ஒர்க் பண்ணலாம். இல்ல சின்ன சின்னதா எல்லாமே அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு எடுக்கலாம். ஒரு சில இடத்துல இருக்கு, அது ஓவர் கம் பண்ண முடியும், அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணலாம். இல்ல இண்டிவிஜுவல் எக்ஸிபிஷன்ஸ் அவங்களா வந்து எக்ஸிபிஷன் ஒரு இடத்துல பே பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டால் எடுத்து பிக்சர்ஸ் அவுட்லெட்ல கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்.
1: ஓகே, இப்ப வந்து இப்ப எக்ஸிபிஷன்ஸ்க்கே நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணின திங்ஸ் அங்க அந்த இடத்துல வந்து இடம் பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
0: இப்போ இல்ல இதுக்குன்னு இந்த எக்ஸிபிஷனுக்கு நடக்கிற இதுக்குன்னு அசோசியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க ஒரு ஸ்டாலுக்கான பேமெண்ட் என்னன்னு கேட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு எவ்வளவு அந்த அப்கோர்ஸ் 8x8 ஆர் 10x10 ஃபீட்னு சொல்லி ஒரு இடம் உங்களுக்கு அலாட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்ன வச்சாலும் அது உங்களோட ஐட்டம் தான். இப்போ வால் ஹேங்கிங் மட்டும் வைக்கணும்னு கிடையாது, நீங்க கேட்கற மாதிரி கேண்டில் மேக்கிங்கும் இருக்கலாம், அது ஜுவல்லரி மேக்கிங்கா இருக்கலாம், பிகாஸ் அது ஒருத்தர் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆண்டர்பிரினர் பண்ற ஒர்க் அது, எனி திங் அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே சேல்ல வைக்கலாம்.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து மீடியாஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா?
0: ஆமா, இப்ப என்னோட ப்ரோக்ராம் டெய்லி சுட்டி டிவின்ட்டு கிட்ஸ் சேனல் ஒண்ணு வருது, அதுல தினம் ஈவினிங் 6:30 to 7 என்னோட ப்ரோக்ராம் ஷாமாக்காவும் சின்ன சின்ன கிராஃப்ட்ன்ற நேம்ல ரிலே ஆயிட்டு இருக்கு.
1: ஓகே,
0: இது தவிர மேகசின்ஸ்லயும் அவள் விகடன்ல நிறைய ரைட்டப் கொடுத்துருக்கேன், ஆர்டிகல் பத்தி எல்லாம் கொடுத்துருக்கேன், எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணும், ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன்.
1: ஓகே.
0: இது தவிர இதுல மெகா ஒர்க் ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய இங்க இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் கொடுக்கற ஒர்க் ஷாப்ஸ், அது மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன். இது தவிர ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கொடுக்கறேன்.
1: மேம் இப்ப வந்து அருணா மேம் வந்திருக்காங்க, அவங்களுடைய க்வெஸ்சன்ஸ் இப்ப கேட்பாங்க.
0: ஓகே.
2: வணக்கம் ஷியாமலா மேம். மேடம், இது வரைக்கும் நீங்க எத்தனை என்டர்பிரினர்ஸ் அதாவது ட்ரைனர்ஸ் வந்து தயார் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி எவ்வளவு பேர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைனராவோ இல்ல என்டர்பிரினராவோ ஆயிருக்காங்க?
0: ஓகே, இப்போ அப்படி பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல வந்து மினிமம் ஒரு 1000 ஆவது இருப்பாங்க. இப்ப ஜுவல்லரி மேக்கிங் பாத்தீங்கன்னா 2500 ஆவது இருக்கு.
2: இந்த ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து தனியாவும் சேல் பண்ணலாம் இல்ல ஏதாவது கடைகள்ல கொடுத்தும் சேல் பண்ணலாம் இல்லீங்களா? இவ்வளவு காம்படிஷன் இருக்கிறப்போ இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் கத்துட்டு இது பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா பப்ளிக்ல?
0: டிமாண்ட் இருந்துட்டேதான் இருக்கும். இன்னொன்னு, ஒரு லேடிஸ் வந்து எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இமீடியட்டா அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரி போட்டுதான் தேடுறாங்க இல்லையா? இப்போ அது ஷாப்ல வாங்குறதுக்கு அவங்களே செய்யறது பிளஸ் அவங்களே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்கறது. இன்னொன்னு, நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வாங்குறோமோ அதுக்கு மேட்சிங்கா கண்டிப்பா கிடைக்க மாட்டேங்குது. சோ நம்மள ஒர்க் பண்றப்போ எந்த கலருக்கும் எதை வேணாலும் மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆர்டர் எடுக்கிறப்ப நல்லா போகுது.
2: மேடம், அப்புறம் நீங்க வந்து இந்த ஹாபி ஐடியா சூப்பர் டீச்சர்னு சொன்னீங்க, இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ், இந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரைனர் ஆகலாம் இல்லனா வந்து இண்டிவிஜுவல் என்டர்பிரினர் ஆகலாம்னு சொன்னீங்க
0: இல்லீங்களா?
2: அது அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அது எப்படி அதுல கலந்துக்கிறது, அதுக்கு அத பத்தி சொல்லுங்க.
0: கலந்துக்க சொல்லுவாங்க. அது பண்ணியாச்சு அப்படின்னா மினிமம் ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் 1 month டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷனுக்கு ஒரு டைம் கொடுப்போம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீச்சரா கன்வெர்ட் பண்ணிடுவோம்.
2: ஓகே. இப்போ இதை வந்து அது வந்து அந்த நிறுவனம் நடத்துற அந்த பயிற்சிக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஏதாவது வந்து கட்டணம் உண்டா?
0: கட்டணம் பாத்தீங்கன்னா வெறும் மெட்டீரியல் காஸ்ட். அது அந்த நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, வெறும் அவங்க என்ன பேமெண்ட் பைசா அவங்க பே பண்றாங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. சோ டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீயா தான் இருக்கும்.
2: ஓகே.
0: ஒரு
2: ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்றாங்க
0: பழக்கத்துலதான் நம்ம செஞ்சுக்க முடியும்.
2: அப்போ அந்த ஒரு இந்த மாதிரி பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ப்ரொஃபஷனலா அதாவது நல்ல ஒரு கை தேர்ந்த திறனாளரா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணணும்?
0: அது வந்து ஆக்சுவலா இந்த பேசிக் இந்த கோர்ஸ் வந்து டீச்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர இவங்க இண்டிவிஜுவலா நிறைய இடத்துல போய் கிளாஸஸ் கத்துக்கிட்டு இவங்களும் நிறைய டெவலப் பண்ணாதான் ஒரு நல்ல டீச்சரா கன்வெர்ட் ஆக முடியும். ஜஸ்ட் இந்த சின்ன ஒரு 3 days இல்லனா 5 days கோர்ஸ்ல மட்டும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது.
2: ஒரு அவுட்லெட்,
0: அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு, இந்த கோர்ஸ்ல வரலாம் அப்படிங்கறதுக்காக அந்த ஷார்ட் டியூரேஷன் கொடுக்குறோம். இது தவிர அவங்க வந்து இண்டிவிஜுவலா வெளியில போய் டீச்சர்ஸ் கிட்ட போய் நிறைய நிறைய கத்துக்கணும். இப்போ நான் சொல்ல மோல்டன் கிராஃப்ட் வந்தாலே மோல்டன் கிராஃப்ட்ல கிட்டத்தட்ட 100 varieties இருக்கும். சோ அதுல ஏதாவது அவங்க ஒரு அளவுக்கு டீப்பா கத்துக்கிட்டாங்க அப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அதுல.
2: அதுல என்னென்ன மேடம் இந்த கோர்ஸ்ல வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன எல்லாமே கத்து கொடுக்கறீங்களா?
0: ஆமாங்க, பேசிக் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் மோல்டிங் கிராஃப்ட், அதுக்கப்புறம் சில்க் கலர்ஸ், செராமிக் கலர்ஸ் நிறைய இருக்கு, 3D அவுட்லைனர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு மெயினா கத்து கொடுத்துருவோம். கேண்டில் மேக்கிங்,
2: இந்த இப்போ முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு சீசன் தான் இருந்தது. நவராத்திரி டைமு இல்ல கேண்டில்னாக்க வந்து அந்த கிறிஸ்மஸ் டைமு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சினரியா கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. எல்லா டைம்லயும் வந்து இந்த பூம்புகார்ல வந்து விற்பனை மையம் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப உங்க கண்ணோட்டத்துல, ஏன்னா நீங்க அதுல ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால, அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து இன்னும் சீசன்ல வந்தா விற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்ல ஆல் டைம் அதுக்கு விற்க முடியுமா, மக்கள் வந்து வாங்குற அந்த ரசனை வந்து அதிகரிச்சிருக்கு
0: எல்லா டைமும் அவங்களுக்கு அது இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா?
2: ஆமா.
0: ஓகே, இது முன்னாடி இருந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட், இன்க்ளூடிங் டீச்சர்ஸும் ரொம்ப கம்மி. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கத்துக்கணும்னா போயிட்டு வர டிஸ்டன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப ஸ்கேட்டர்டா தான் இருந்தாங்க.
2: ஆமா.
0: இப்ப உங்களுக்கு அவுட்லெட் நிறைய இருக்கு, கத்து கொடுக்குற இடம் நிறைய இருக்கு, அதே மாதிரி பையிங் கெப்பாசிட்டி அது வாங்க பார்த்தா பண்ணி இருந்தா நல்லா இருந்தா உடனே வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இப்ப நல்லா இருக்கு. மூவ்மெண்ட் இப்ப ரவுண்ட் இயர் இருக்கிற மாதிரி இருக்கு, முன்ன மாதிரி இல்ல.
2: இப்போ மேடம், இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பூம்புகார், காதி இந்த மாதிரி எல்லாம் கூட பொம்மைகள் கைவினை பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்பனை பண்றாங்க. அதுல அப்ரோச் பண்ணி இப்ப நம்ம வீட்டுல இருந்தே செஞ்சு அங்க கொண்டு போய் கொடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது அந்த வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா?
0: வழிமுறைகள் ஆக்சுவலா அந்த மாதிரி இதுல சொன்ன கேலரிஸ்ல வந்து நம்மளா போய் தான் மூவ் பண்ணணும். நம்ம செஞ்சதை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆனா வெயிட் பண்ணணும், சேல் பண்ணாதான் நமக்கு அதுக்கான அமௌண்ட்.
2: இல்ல காதியில எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த மண் பொம்மைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த மண் கூழ்ல செய்யற பேப்பர் வேஸ்ட்ல செய்யற அதெல்லாம் வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை பண்றாங்க. ஆனா அந்த உடனே வந்து அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம். அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாமே விக்கிறாங்க இல்லீங்களா? ஜுவல்லரி கூட வந்து காதில கிடைக்குது, கேண்டில் எல்லாமே இருக்கு. சோ அந்த மாதிரி நம்மளும் அப்ரோச் பண்ணலாமா?
0: அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பா. என்ன சொல்ல, பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு தடவை பாப்பாங்க, சேல் வந்து இமிடியேட்டா நம்ம பண்ற வர்க் வந்து ரீச் ஆகுதான்றது பாப்பாங்க இல்லையா?
2: ஓகே, ஆமா ஆமா.
0: பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படினா ஆன்
2: டிமாண்ட் இருந்தது
0: நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கிப்பாங்க. அதுக்கு முன்னாடினா கிரெடிட் பேசிஸ்ல தான் மூவ் ஆகும்.
2: ஓகே, அப்ப மக்களோட ரசனை என்ன, இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கறத கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவிட்டி போட்டு அதுக்கேத்த மாதிரி
0: வர்க் பண்ணலாம்.
2: ஓகே மேடம், இப்போ வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப சம்மர்ல பாத்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் சம்மர் கேம்ப், டிராயிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க, பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க. பட் இது வந்து ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா எந்த மூணு வயசு குழந்தைக்கும் டிராயிங் வந்து ஃப்ரம் 3 to 15 போட்டிருக்கு போர்டு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் டிராயிங் கிளாஸ். எந்தெந்த என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, எப்படி வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல எதை மாதிரி அவங்க கத்துக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன, ஒரு அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க
0: அந்த இது டிஃபரெண்டா செக்மெண்ட்ஸா பிரிக்கணும் ஒரு ஒரு ஏஜ் லிமிட் பிரிக்கிறது.
2: ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நாங்க இப்போ ஒரு பப்ளிக்கே இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வந்து இதை வந்து ஒரு தொழிலா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பேசிக் இன்ட்ரெஸ்டே அவங்க கிரியேட் பண்றப்போ என்ன எங்க போறது, ஏன்னா எல்லாத்துலயுமே ஒண்ணுதானா? அப்ப 3 வயசு குழந்தையும் 15 வயசு குழந்தையும் ஒண்ணுதான் கத்துப்பாங்களா, அது கத்துக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. அதனாலயே அது தெரியாமயே அவங்களுக்கு வந்து விட்டுடுறாங்க.
0: என்ன கேட்டானா, ஏஜ் ஆஃப் 3 இருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கனால ஜஸ்ட் அவுட்லைன் வரைஞ்சு கலர் ஃபில்லிங் தான் பண்ண முடியும்.
2: கரெக்ட்.
0: ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் பார்த்தா பேப்பர்ல சும்மா ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது செய்ய வைக்க முடியுமோ தவிர, அந்த குழந்தைங்களை வந்து 10 இயர்ஸ் ஏஜ் குழந்தைங்களோட கம்பைன் பண்ணக்கூடாது, 15 இயர்ஸ் ஏஜோட கம்பைன் பண்ணக்கூடாது. பட் அது வந்து நம்ம குழந்தைங்களை விடுறப்போ பார்த்துதான் விடணும். எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்களோ அது மாதிரி ஏஜ் லிமிட் கேட்ட மாதிரிதான் சொல்லி கொடுக்க வைக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து மிஸ்கைட் பண்ற மாதிரி ஆயிடுறது இல்லையா? பெரியவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க, டீச்சர்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கையில கொடுத்து அனுப்பிடுவாங்க. நமக்கு தெரியாது அவங்க இதுதான் பண்ணாங்களா இல்ல டீச்சர் பண்ணி கொடுத்தாங்களா, நமக்கு நேர்ல போய் பார்க்க முடியாது. சோ அது எந்த இடத்துல அந்த மாதிரி தனித்தனியா அந்த ஏஜ் லிமிட்ட பார்த்து பிரிச்சு வச்சிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி
2: ஏஜ் லிமிட்ட வச்சு பிரிக்கிறாங்க. இன்னொன்னு வந்து என்னென்ன மாதிரி ஏஜுக்கு என்னென்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து கத்துக்க முடியும், அந்தந்த கலைகள் இருக்குங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம சேர்க்கணும் பசங்களை.
2: ஏன்னா எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது,
0: வந்து ரொம்ப டீப்பா பண்ணலாம். நான் சொல்ல மாதிரி கோல்டன் கிராஃப்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க தான் பண்ண முடியும்.
2: கரெக்ட்.
0: அதெல்லாம் பார்த்துதான் நம்ம குழந்தைங்களை விடணும்.
2: ஓகே, இப்போ அந்த ஜுவல்லரி மேக்கிங் எல்லாம் வந்து எந்த ஏஜ்ல இருந்து கத்து கொடுக்கலாம் மேடம்?
0: அது வந்து ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ்ல இருந்தே பண்ணலாம்
2: இல்லீங்களா? அப்புறம் அந்த சாரி பெயிண்டிங், கேண்டில் மேக்கிங் அதெல்லாம் எந்த ஏஜ்ல?
0: சாரி பெயிண்டிங், கேண்டில் மேக்கிங் எல்லாம் ஏஜ் ஆஃப் 15 கரெக்டா இருக்கும்.
2: 15 இருந்து இப்போ வந்து அந்த சன்னல் ஜூட் வச்சு பண்றாங்க, அப்புறம் வந்து இந்த தென்னமர ஓலை வச்சு பண்றாங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்க சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு வந்து ப்ராடக்ட் செஞ்சா அதுக்கு டிமாண்ட் இருக்குங்களா?
0: வேஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வர்றப்போ வந்து தட் இஸ் மோர் ஆஃப் கமர்ஷியலி என்டர்பிரனர். அதாவது அந்த ஒரு ஒரு ஃபீல்ட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும்.
2: ஓகே
0: ஓகேங்களா. இப்போ நம்ம இப்போ நாங்க பண்றது வந்து மல்டி லெவல், எல்லா எல்லா விதமான கிராஃப்டையும் சேர்த்து சொல்லி தரோம்.
2: சரி,
0: நீங்க சொல்றது வந்து அந்த ஒண்ணு மட்டும் ஒரு யூனிட்டா எடுத்து செய்யணும்.
2: சரி சரி சரி ஓகே. இப்போ ஒரு ட்ரெய்னரா இருந்தா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா? ஒரு அதுக்கு வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் உதவுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த அதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்

0: கிட்டயும் போய் கொஞ்ச நாள் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க ட்ரைனர் ஆகலாம், இல்ல வீட்டுல இருந்தே தேவையானதை செஞ்சு அவங்க விற்கலாம். அப்படித்தானேங்க? ஹலோ, என்னென்ன கலைகள் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் வருதுங்கறத ஒரு ஃபவுண்டேஷன் கத்துட்டு அதுக்கப்புறம் ஹலோ
1: குடுக்கறது வந்து அந்த பேசிக்ல தான் எல்லாமே நாங்க சொல்லிருவோம். ஓகேங்களா, அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட், இது இது பண்ணா என்ன எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணி போகலான்ற அந்த மாதிரி ஒரு ஹாஃப் செஷன் ஹாஃப் டே செஷன் ஃபுல்லுமே அதை வச்சு அவங்களுக்கு எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம்
0: அப்படிங்கறதா
1: கொண்டு போகலான்றது அவங்களுக்கு தனி ட்ரைனிங் கொடுத்துருவோம்.
0: சரி சரி, அப்ப அதை வச்சு அவங்க மேலும் டெவலப் பண்ணிக்கலாம் இல்லீங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே,
1: எனி अदर क्वेश्चन?
0: 1 மினிட்.
1: இன்னும்
0: எவ்வளவு சார் இருக்கு? முடிச்சிடலாமா? மீனா, இவ என்ன முதல்ல கேட்டாங்கன்னு பிரீத்தி என்ன போல எல்லாம் கேட்டாங்கல்ல ஹரோல சார். ஓகே மேடம், இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துகிறப்போ தானும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அது எப்போ நடக்கும், அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரணும், எவ்வளோ செலவாகுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேர்கள் நிச்சயமா பயனடைவாங்க.
1: ஓகேங்க, இப்போ வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணனா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்குன்றது நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு டீச்சரா எப்படி கன்வெர்ட் ஆகலாம், வீட்டுல இருந்து எப்படி ஆன் பண்ணலாம் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா என்னோட போன் நம்பரும் என் பேரும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் நீங்க கத்துக்கிறதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்களோட காஸ்ட் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தான் மெயினா நீங்க பே பண்ண போறீங்க. ஓகேங்களா, டீச்சிங் காஸ்ட் டோட்டலா ஃப்ரீ, கம்பெனி நடத்துறதுனால. இதுக்கு டீச்சிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா 750 to 1000 ருபீஸ் குள்ளதான் வரும். ஓகேங்களா, எல்லாமே இதுல என்ன முக்கியமான ஐட்டமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஏ டு இசட் அந்த கம்பெனில நாங்க என்னென்ன திட்டத்தை இருக்கோ அத்தனையுமே சொல்லி கொடுத்துருவோம்.
0: நேர்களே, ஷியாமலா தேவி மேடம் வந்து இப்ப அவங்களுடைய தொலைபேசி என்ன சொல்றாங்க நீங்க எல்லாம் குறிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்து வீட்டுல இருந்தே பொருட்கள் செய்யணும்னாலோ இல்ல அதே அவங்கள மாதிரியே ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமா அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த பயிற்சி நடத்துறப்போ உங்களை கூப்பிட்டுட்டு அதுல கலந்துக்க வைப்பாங்க. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது காசு மேல நிகழ்ச்சி, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. குறிச்சுக்கோங்க, சொல்லுங்க மேடம்.
1: என் பேர் ஷாம்லா தேவி, என்னோட போன் நம்பர் 9840944614. மறுபடியும் சொல்றேன், 9840944614.
0: ஓகே, நேர்கள் நீங்கள்லாம் இதில் குறிச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது வரைக்கும் ரொம்ப அழகாக ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமாக என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம், அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் கூட மேடம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மேடம், இது வரைக்கும் எங்கள் நேர்களுக்கு இவ்வளோ தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் நேர்களே, அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் முனைவோரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்ல லெட்டர்ஸ் எழுதுங்க. உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்தந்த வல்லுநர்கள்ட்ட பேசி அவங்கள எங்க ஸ்டுடியோல கூட்டிட்டு வரதுக்கு முயற்சிகளை நாங்க எப்பவுமே செய்ய காத்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி மேம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week class teacher போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
5: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.

வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. சரி, நம்ம எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்?

0: அண்ட் வாஸ் ஆல்சோ தி வைஸ் சான்சலர் ஆஃப் காந்திகிராம் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட்க்கு 30 இயர்ஸ்க்கும் மேல அவரோட சேவையை புரிஞ்சிருக்காரு. மிஸ்டர் திருமேகிரம் சார், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோட ரிட்டையர்ட் ஸ்டேஷன் டைரக்டர். அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம MOPCRS தோன்றுவதற்கான முதல் மற்றும் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க டாக்டர் ரமா காஷ்யப் மேம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷி ஹோல்ஸ் அ PhD இன் சோசியல் ஒர்க். அது மட்டும் இல்லாம செலாமரஸ் சென்னையில 18 இயர்ஸ் சோசியல் ஒர்க் கத்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ ஹெட்டிங் தி CSR இன் இந்தியா சிமெண்ட்ஸ். வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் ஆல் 3 ஆஃப் யூ இன் டுடேஸ் ப்ரோக்ராம். A warm welcome to all 3 of you.
1: நன்றி.
0: நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம சமூகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்க பிளாஸ்டிக்ஸ் பத்தி தான் நான் முதல்ல பேச போறேன். நிறைய பிரச்சனைகளா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னென்ன பிரச்சனைகள்? இந்த பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்துறதுனால லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சூவைட் சம்பந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. சரி, நம்ம எதுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்துறோம் அப்படின்ட்டு என்னைக்காவது எல்லாரும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம சில மணி நேரங்கள் தான் யூஸ் பண்றோம், ஆனா இதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்ல. இந்த பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணணும்ட்டு ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, ஆனா யங்ஸ்டர்ஸ் ஆகிய நம்ம இதை அவாய்ட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் கடமை. சரி, நம்ம வாழ்க்கைக்கும் பிளாஸ்டிக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு அப்படின்னே சொன்னாலும், ஏன் அப்படி சொல்றேன், நம்ம வெளில ஒரு கடைக்கு போறோம், காய்கறி வாங்க போறோம், அங்கேயும் நம்ம பிளாஸ்டிக்ஸ் தானே பயன்படுத்துறோம். ஆனா இது பயன்படுத்துறதுனால நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, எவ்வளவு விலங்குகளுக்கு பிரச்சனை தெரியுங்களா? நம்ம அதை யோசிக்கிறதே இல்ல. ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ ஆமைகள், பறவைகள், திமிங்கலங்கள் இறந்து போதும். இவ்வளோ ஏன், 2015 நம்ம கடல்ல அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள் தான் இருக்குமா மீன்களை கம்பேர் பண்ணும் பொழுது? இது எதனால? இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸையும் பொருட்களையும் அந்த விலங்குகள் சாப்பிட்றதுனால பிளாஸ்டிக்ஸ்க்கு மக்கும் தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால அதோட வயிற்றுலையும் குடலையும் தங்கி அதை இறக்க வைக்கதான். ரொம்ப சோகமாக இருக்கு இதை கேட்கும் பொழுதே. நம்ம இந்த பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தினதுக்கப்புறம் இதை எங்கே போடுறோம்? குப்பை தொட்டியில் போட்டுடுறோம். இந்த குப்பையை எங்கே போடுறாங்க? நிலத்தில் போடுறாங்க. மகும் தன்மை இல்லைன்னு சொல்லீங்களா, அதனால வருஷ கணக்கானாலும் இது நிலத்திலே தங்கிடுது. இது நிலத்தில் தங்குறதுனால மரங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு. சரி, இது என்ன பண்ணலாம், எரிச்சிடலாமா? அதுவும் முடியாதே, அதுலேருந்து அவ்வளோ டாக்ஸிக் கேஸஸ் வெளியாகுதான். சரி, கடலில் போடலான்னு பார்த்தாலும் அவ்வளோ விலங்குகளுக்கு பிரச்சனை. சரி, இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இவ்வளோ தீங்கு உள்ள பொருட்களை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். இதுலேருந்து என்ன தெரிய வருது தெரியுமா? மனுஷங்களாக நம்ம இருக்கோம், அதுக்குன்னு நம்மளுடைய உரிமைகளை அத்துமீற முடியுமா? நம்மளுடைய சமூகத்தை நம்மளே கொள்ற மாதிரி ஆயிடாதா? நம்ம MOPCRS மாணவிகள் இதை தொடர்ந்து நம்ம மக்களுக்கு பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இதில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே உண்டாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியாது, ஆனா சில மாற்றங்களை உருவாக்கலாம் இல்லைங்களா. பிளாஸ்டிக் பேக்ஸை தவிர்க்கலாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸை தவிர்க்கலாம், பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸை தடுக்கலாம். இவ்வளோ ஏங்க, இன்னிலேருந்து நம்ம மார்க்கெட் போகும்போது கடைக்காரர் கொடுக்கல பிளாஸ்டிக் பேகை, இல்லைங்க வேண்டாம், எங்கேயும் ஒரு துணிப்பாய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும் எவ்வளோ மாற்றங்கள் உண்டாகும் தெரியுமா? சரி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் உருவாகிறதுனால இந்த நிலத்துக்கு அவ்வளோ பிரச்சனைகள், நிலத்துக்கு பிரச்சனை உண்டானா மரத்துக்கு பிரச்சனை உண்டாகுது. இதை பற்றி அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்காங்க டாக்டர் ரமா காஷ்யப் மேம். மேம் சொல்லுங்கள், இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன?
2: அதாவது பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். தை மாதம் சென்னை முழுக்க கல்யாணம் நடக்கும், தமிழ்நாடு முழுக்க கல்யாணம் நடக்கும். ஒரு கல்யாணத்துக்கும் 500 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 500 பேர் 3 வாட்டி சாப்பிட்டாங்கன்னாக்கா 500 × 1 பாட்டில்னு வச்சுக்கோங்க, 500 × 3 பாட்டில் 1500 பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு கல்யாணத்தில். மினிமம் 500 பேர் வந்தால் 1500 பிளாஸ்டிக் பாட்டில். ஒரு 1000 கல்யாணம் நடந்தால் அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இது சென்னையில் மட்டும். இதுவே ஒரு 10,000 கல்யாணம் தமிழ்நாடு நடந்தால் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பெத்த பூமி தாயை மூச்சை அடைக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்கை போட்டு. பழங்காலத்தில் வச்ச மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரோ இல்லை வேறு எதையான வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியாதா? மதராசி அப்படின்னு நார்த் இந்தியா சொன்னாலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு தான் வரும், எவர் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பாரம்பரியமாக வந்து அதை சுத்தமாக கழிவுகளாக எல்லாம் பண்ணலாம். இதை விட்டுட்டு ஏன் பண்ணுறோம், கான்ஃபரன்ஸு மீட்டிங்கு எங்கே போனாலுமே பிளாஸ்டிக் பாட்டிலை தண்ணி தண்ணியாக வைக்கிறோம். நம்ம இந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டாலே போகிறோம். அதே போல் வெஜிடபிள்ஸ், ஒவ்வொரு தடவை நான் காய்கறி வாங்க போகிறப்போ பார்க்குறேன், பெரிய பைக்கு காசு வாங்கிடுவாங்க, 2 ரூபா 3 ரூபா. பட் பெரிய பைக்கு காசை வாங்குறவங்க ஒரு காய்கறி பக்கத்துலயும் பிளாஸ்டிக் வைக்கிறாங்க சின்ன சின்னதா. இப்ப நான் ஒருத்தி கடைக்கு போய் 4 காய் வாங்கினா, தக்காளி, பச்சை மிளகாய்,

0: மொத்தமல்லி வெங்காயம் இது நாலு வாங்கினாலுமே நாலு பிளாஸ்டிக் பாட்டில். ஊட்டி வெஜிடபிள்ஸ்லையோ இல்லை பழமுதிலையோ அந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் போத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்க, மினிமம் 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் நாலு காய்கறி வாங்கினா 400 பேக்ஸ். எத்தனை பேக்ஸ் எங்கே போகுது இத்தனையும் சேர்ந்து? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திணிக்கிறோம். அம்மா அப்படின்னு பூமாத்தாவை கூப்பிட்டுட்டு அவ மேலே அவள் மூச்சில் இதை போட்டு திணிக்கிறோம். அதனால் இதை கண்டிப்பாக நிறுத்தணும். வீட்டில் ஹவுஸ் கோட்டு, நாங்கள் எல்லா பொம்பளைங்களும் இப்போ ஹவுஸ் கோட்டு நைட்டி இதெல்லாம் போடுறோம். கிழிஞ்சத்தை என்ன பண்ணுறோம்? தூக்கி போடுறோம். அதை கிழிச்சு சின்ன சின்ன பையா வச்சுக்கலாம் இல்லையா? பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் அடுத்த வருஷத்துக்கு பெருசாகிடுது. அந்த காலை கட் பண்ணி ஒரு சின்ன பேக் தைச்சு வச்சுக்கலாம் இல்லையா? எத்தனை பழைய பொருட்களை வச்சுட்டு நம்ம உருவாக்கி இந்த பிளாஸ்டிக் இல்லாத சென்னை அப்படின்னு உருவாக்க முடியுமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, முதல் படியாக பிளாஸ்டிக் இல்லாத காய்கறி கடைகள் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஏரியாவும் இப்படி முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: நம்ம கடைகள் கொண்டு வரதுக்கு பதிலாக இப்போ நான் காய்கறி வாங்க போகிறேன், நம்ம கடைக்காரன் நம்புறதை விட்டுட்டு நம்ம ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறது என்ன ஆகப்போகுது? ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட மாற்றம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இல்லைங்க?
0: அதான் நான் சொல்கிறேன். வீட்டில் போய் கபோர்டு திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழைய துணிங்க இருக்கும். வேண்டாத டபுள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் சின்னதாக இருக்கும். கிழிஞ்சு போன ஹவுஸ் கோட் இருக்கும். வீட்டில் ஹஸ்பண்டோடையோ அண்ணாவோடையோ ஷர்ட் இருக்கும். எல்லாத்தையும் கிழிங்க, நாலு தையல் போடுங்க, உங்களுக்கு ஒரு 15 பேக் கிடச்சிரும் கையில். அதில் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சா பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கிற மாதிரி அழுகவும் செய்யாது, கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஸோ நம்மளே லேடிஸ் என்ன பண்ணலாம், ஈவன் ஜென்ஸ் எல்லாரும் வண்டியில் போகிறாங்க, அந்த கைனெட்டிக் கொண்டாலேயோ கார்லேயோ எங்கேயோ ஒரு 5 பேக் போட்டு வச்சுக்கணும். லேடிஸ் என்ன பண்ணலாம், ஈவன் ஜென்ஸ் எல்லாரும் வண்டியில் போகிறாங்க, அந்த கைனெட்டிக் கொண்டாலேயோ கார்லேயோ எங்கேயோ ஒரு 5 பேக் போட்டு வச்சுக்கணும். எப்போ ஒரு 5 பேக் கையோடு இருந்தால் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கேருந்து இறங்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் தண்ணி பாட்டில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. 300 ரூபாய் அது பரவாயில்ல. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வச்சு அதில் வெயில் பட்டால் கேன்சர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி என்வாயன்மெண்டலிஸ்ட் சொல்கிறாங்க. நம்மளாக வர வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம உட்காந்து பகவானே எனக்கே அதை கொடுத்து அதையும் கொடுத்தேன்னு அழுறோம் இல்லையா? அதனால் இந்த மாற்றமெல்லாம் கொண்டுடலாம். எப்பவும் 2 விஷயம் தான் சொல்கிறேன். எப்பவும் கையில் ஒரு 4-5 துணிப்பை வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. அரண் சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம், அவங்க பல்லு தான் தெரியுது, நம்ம பல்லாக தெரியுது. அதே போல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் சின்னதை வாங்கி அதில் எப்பவும் தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ப்ராக்டிஸ் தொடங்கினாலே நிறைய மாற்றங்கள் வரும்.
1: உங்க கருத்துக்கள் ரொம்பவே முக்கியமானதா எங்களுக்கு பட்டது. அதே மாதிரி கேட்டுட்டு இருந்த நேயர்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு இனிமேல் துணி பைகளை பயன்படுத்துவதற்கு மாறுவாங்க நாங்க நம்புறோம்.
0: நம்மள மாதிரி காலேஜஸ்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்தா அது கண்டிப்பா லாங் டேர்முக்கு வழிவகுக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப இந்த நிறைய கல்லூரிகளில் கூட ஆஃபீஸில் கூட மீட்டிங்கில் எது வந்தாலும் பிளாஸ்டிக் பாட்டில் தான் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது நெசசிட்டியாக. இந்த சம்மர் காலத்தில், கோடை காலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேயே பொருஷமாக்குமா எங்கேயான்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய மண்பாண்டங்கள் வித்துட்டு இருப்பாங்க. சின்ன சட்டி, பெரிய சட்டி, கைப்பிடிச்சது அழகாக அது வாங்கி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒன்று இல்லை, ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ்லேயும் ரெண்டு வச்சு ஒரு 4 டம்ளர்ஸ் அது பக்கத்தில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக், இன்னொன்று தண்ணி. பாதி டம்ளர் ஒரு பாட்டில் கொடுத்தீங்கன்னா பாதி பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு மீதி தண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. தண்ணியும் வேஸ்ட்டு, பாட்டிலும் வேஸ்ட்டு, டபுள் வேஸ்ட் வி ஆர் டூயிங். நம்ம இவ்வளோ படித்தவங்க நம்மளே இந்த வேஸ்ட் பண்ணுறோம். இதை ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் பண்ண மாதிரி தண்ணி வைக்க அழகான ஒரு பாத்திரத்தை எடுங்க, பியூட்டிஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அதில் தண்ணி போட்டு வைங்க, 4 டம்ளர்ஸ் வைங்க, வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த டம்ளர்ஸில் கொடுங்க. காலேஜ் டேலேருந்து தொடங்கி ஒரு சின்ன இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வந்தால் கூட இந்த பழக்கத்தை பண்ணிக்கோங்க. ஒரு படி முன்னால் போய் இன்னும் என்ன சொல்லுவேன்னாக்கா, நீங்கள் வந்து நிறைய கம்யூனிட்டிஸில் போய் ப்ரோக்ராம் போடுறேன் அப்படிங்கிறீங்க. அங்கே ஏதான ஒரு கம்யூனிட்டியில் நீங்களே ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம். விமனோ இல்லை சில்ட்ரனோ, யூத்தோ இல்லை டிசேபிள்டு, அவங்கள வச்சுட்டு கூட சின்ன சின்ன மண்பாண்டங்கள் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். கொடுத்து அங்கேருந்து வாங்கி அவங்களுக்கும் ஒரு தொழிலாயிடும், ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹிந்தியில் குள்ளரும்பாங்க சின்ன சின்னதாக. நீங்கள் பனாரஸ் காசி எல்லாம் போனாக்கா லஸ்ஸி டீ எல்லாமே அந்த மண்பாண்டில் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளே வந்து வாங்கினா விலையாகும் அப்படின்னாக்கா, இதையே வந்து உங்கள் காலேஜில் ஒரு என்எஸ்எஸ்ஸோ இல்லை நீங்களோ ஏதோ 2-3 டிபார்ட்மெண்ட்டாக சேர்ந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட வாங்கி அதை வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாகும், உங்களுக்கும் வந்து பிளாஸ்டிக் குறையும். நீங்கள் வந்து ஒரு ஆடிட் வச்சுக்கலாம், உங்கள் காலேஜில் நீங்களே ஒரு ஆடிட் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் ஆடிட்டுன்னு பேர் வைங்க.

0: அத்தனை இந்த வருஷம் காலேஜ் திறக்கிறப்போ ஜூலைல பிளாஸ்டிக் கன்சம்ஷன் என்ன ரஃப்லி 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 1000 லஞ்ச் பாக்ஸ் இருந்தால் 1000 பிளாஸ்டிக் பேக் வரும். ஜூலைல 1000 வந்தது, ஆகஸ்ட்ல ஒரு 800 குறைக்க முடியுமா? நீங்களே ஒரு பிளாஸ்டிக் ஆடிட்டு வைங்க, இன்டென்ஸா உங்க காலேஜுக்குள்ளேயே கேம்பெயின் பண்ணுங்க. அப்புறம் கம்யூனிட்டியில போய் இங்க காந்தி தான் ஞாபகம் வருது, பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு சீன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ வீட்டில் தான் தொடங்கணும், எதுவுமே வீட்டில் தான், தனக்கு மிஞ்சி தர்மம் இல்லை அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ தனக்கு மிஞ்சி சேஞ்சும் இல்லை, நம்ம ஒரு முன்னோடி அறிந்து இது தொடங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் சம்திங் கால் பிளாஸ்டிக் ஆடிட் இன் யுவர் ஓன் காலேஜ். ஓகே, தேங்க்யூ.
1: ஸோ பிளாஸ்டிக்ஸ் பற்றி நம்ம இவ்வளோ கருத்துக்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். பிளாஸ்டிக்ஸ்னால நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதில் முக்கிய பாதிப்பு நிலம் மாசுபடுதல், மாசுபடுறதுனால மரங்கள் பாதிக்காகுது. ஸோ இதை பற்றி மேலும் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்ரீஜனன் நம்ம கூட இருக்காங்க.
2: வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீஜனனி. இப்போ இன்னைக்கு நாளில் மரத்தை வந்து எவ்வளோ வெட்டுறாங்க, எவ்வளோ நடாமல் விடுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக இருந்துட்டுருக்கு. இதை பற்றி நான் ஒரு சின்ன கோட் படித்தேன், அது என்னன்னா, மரம் வந்து வைஃபை சிக்னல் கொடுக்கும்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒருத்தர் எவ்வளோ மரம் நடுவோம் அப்படிங்கிறதா அந்த கோட். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மதிப்பை நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு கொடுக்கறதில்ல, அதுதான் இன்னைக்கு நாளில் நடந்துட்டு வர பிரச்சனை. மரம்னு பார்த்தீங்கன்னா மரத்தினால மரம் வந்து நிலத்தை, மரம் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி மரத்தினால இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டண்ட் வந்து ஏர் கிளீனிங். மரம் வந்து காற்றை தூய்மைப்படுத்துது, அது தூய்மைப்படுத்துது. அப்புறம் காற்று தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஹீட் இருக்குது, நம்மளால் ஏசி இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து மரம் நிறையா இருந்தால் அது மாறும். நமக்கு வந்து மரம் இருக்கிறதுனால காற்று அதிகமாக வரும். அப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், கிளைமேட் சேஞ்ச். இப்போது இந்த டைமில் மழை வரணும்னா மரம் இருந்தால் மட்டும்தான் மழை வர முடியும். ஸோ அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது மரத்துக்கு. மரம் வந்து இதெல்லாம் தாண்டியும் இப்போ ஒரு க்ரீனான ஏரியாவை பார்த்தா நமக்கு வந்து அப்படி காமிங்காக ரிலாக்ஸிங்காக இருக்கும், காமிங்காகவும் இருக்கும். அது ஒரு க்ரீனான ஏரியா, அப்படி ஃபுல்லாக கண்ணு ஃபுல்லாக பார்க்குற இடம்லாம் க்ரீனாக இருந்தால் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிற மரத்தை வந்து நம்ம அழிச்சிட்டு வரோம். டீஃபாரஸ்டேஷன்னால என்னென்னலாம் நடக்குது, அந்த காலத்தில் ஆறு இருக்குன்னா ஆறுக்கு பக்கத்தில் வந்து பாம் ட்ரீஸ் நிறையா இருந்தது. அது ஏன் இருந்ததுன்னா, பாம் ட்ரீஸ் வந்து நிலத்தை இறுக்கி வச்சுக்கும், அது நிலம் சரியாமல் பார்த்துக்கும். சாயில் எரோஷன்ங்கிறது வந்து இப்போது எவ்வளோ நடந்துட்டுருக்கு, நமக்கு ஆறு எவ்வளோ உள்ள ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூவாக இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் வறட்சியும் மரம் நடாததுனால, ரொம்ப நாள் அந்த நிலத்தில் மரமே இல்லாததுனால நிலம் வந்து இன்ஃபர்டைல் ஆகுது, வறட்சி ஏற்படுது நம்ம நிலத்தில். இதனால மரம் செடி பயிரெல்லாம் இல்லாததுனால நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பஞ்சமும் வந்துடும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பஞ்சமும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கல. கவர்மெண்ட்டால் என்னென்னலாம் நமக்காக பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ வந்து ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, ஆதார் கார்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஆதார் கார்டு வாங்கணும்னா அவங்க வந்து பேசிக்காக இவ்வளோ மரம் நட்டுருக்கணும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தால், ஆதார் கார்டு வேணும் இருக்கணும் நாட்டில் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து மரம் நடுவாங்க. மரம் நடணுங்கிறது மனுஷனுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக நட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கம்பல்ஷனுக்கு அவங்கள தள்ள வேண்டிய நிலைமையில இப்போ இருக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட், வீசா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவ்வளோ மரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அது கண்டிப்பாக இன்னும் நிறையா மரம் இருக்கும் அப்படின்னு. ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளால் மரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து வுட் ஃபர்னிச்சர்லாம் நிறையா யூஸ் பண்ணுறோம், கபோர்டு கூட வுட்டில் நம்ம கேட்குறோம். அது இல்லாமல் ஸ்டீல் கபோர்டு அதெல்லாம் இருந்து ஸ்லாபு கூட வச்சு நம்ம சிமெண்ட் ஸ்லாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கபோர்டுக்கு. டோர் மட்டும் மரத்தில் இருந்தால் கூட ஓகே தான். அதே மாதிரி பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணலாம். லைக் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸே கூட அவங்க வந்து பேப்பர் பேப்பராக ஸ்டாக்காக ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சாஃப்ட் காப்பி வச்சுக்கலாம், சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி அதை ஹார்ட் டிஸ்கில் பேக்கப் பண்ணி. எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட்ஸ் அதெல்லாம் எடுக்காமல் பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம புக்ஸ் கூட PDFல வர ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் படிக்கலாம். ஸோ பர்த்டே இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பர்த்டே அப்படின்னு வருதுன்னா, இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிட்டு வரேன். என் ஸ்கூல் வந்து வித்யோதயா ஸ்கூல், அங்கே நாங்கள் வந்து இடம் நிறையா இருக்கும். ஸோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு ட்ரீஸ் டொனேட் பண்ணிட்டு வரேன், சாப்ளிங்ஸ் டொனேட் பண்ணுவேன். அது டொனேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே அது நடுறாங்கன்னு பார்த்து என்னை அப்பப்போ பார்த்துக்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது. இது வரைக்கும் நான் 20 trees இன் அப்ராக்சிமேட் நட்டிருப்பேன். அது நட்டது மட்டும் இல்லாமல் அது இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிற இதுவும் எனக்கு தெரியும், நான் அடிக்கடி அதை கவனிச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட பண்ணலாம். பர்த்டேஸ் அப்படின்னு வந்தால் இப்போ ஒரு ஸ்கூலில் பர்த்டேஸ்க்கு வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் ட்ரீஸ் தான் கொடுக்கணும். ஒரு ட்ரீ நீங்கள் டொனேட் பண்ணால் அது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. கல்யாண வீட்டில் வந்து பை கொடுக்கும்போது தாம்பூல பையில் வந்து நம்ம என்னென்னலாமோ வைக்கிறோம். ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஒரு சாதா ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 50-70 rupees இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சாப்ளிங் அதை விட ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும். ஸோ நம்ம அது தாம்பூல பை கொடுக்குறப்ப சாப்ளிங்ஸ் கொடுக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போது வந்து நெய்வேலிங்கிற ஊரில் என்ன ரூல் இருக்குன்னா, ஒரு மரம் வெட்டினாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு 1 lakh rupees பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி 1 lakh கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற அளவுக்கு சாப்ளிங்ஸ் வந்து நம்ம அந்த மரம் வெட்டின இடத்துல நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அங்கே ரூலாக இருக்குது. இதே மாதிரி ரூல் நம்ம எல்லோரும் கொண்டு வரலாம். சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் முன்னாடி வந்து செய்கிறாங்க. இப்போது விவேக் சார், ஆக்டர் விவேக் சார் கூட லைக் 1 crore trees வந்து அவர் டார்கெட்டாக வச்சு இப்போ 29.03 lakh trees நட்டிருக்காரு. இது இது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நம்மளும் பண்ணால் வில் ஷியர்லி சேவ் தி என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இது
1: ஸ்ரீஜன் ரொம்ப அருமையாகவே எதுக்காக நம்ம மரம் நடணும், மரம் நட்டால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க. ஸோ இதை பற்றின கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க டாக்டர் ரமாகாஷன் மேம்.
0: மரம் நடனோடனே பெருசாக பனைமரம் தென்னமரம் ஆலமரம் நடனோங்கிறதே இல்லை. ஏன்னா இப்போது கிராமங்களில் இடம் இருக்கலாம், சின்ன ஊருங்களில் இடம் இருக்கலாம், அதை பார்த்துக்கவும் முடியும். பட் சென்னை மாதிரி ஊர்களில், மதுரை திருச்சி இந்த மாதிரி பெரிய ஊரில் இடம் இல்லாமல் போகலாம், எங்கே நடுறதுன்னு தெரியாது நமக்கு. ஸோ என்ன பண்ணோம், க்ரீனரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், அதாவது பசுமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் கல்யாணத்தில் சாப்ளிங் கொடுன்னு சொன்னீங்க இல்லையா, சாப்ளிங்னா மரம் சாப்ளிங்னா கொடுக்க வேண்டாம், துளசி செடி, ஓமவல்லி இந்த மாதிரி இப்போ நிறைய சின்ன சின்ன ஹேர்பல் அப்படிம்போம் இங்கிலீஷில், நம்ம பாரம்பரியத்தில் வந்த சின்ன சின்ன செடி அந்த சாப்ளிங்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வீட்டுக்குள்ளே ஒரு 5-6 plants வச்சாலே நல்ல ஆக்சிஜன் ஜெனரேட் ஆகும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்யூஷன் குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி எதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு நர்சரியில் கேட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இந்த நவராத்திரி தான் மகா மோசமாக இருக்குது. இந்த நவராத்திரியில் வந்து எல்லாருக்கும் மதல் பயிற்சி கொடுக்குறேன்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பிளவுஸ் விட்டு கொடுக்குறாங்க, அது யாருக்கும் போதவும் மாட்டேங்குது, கலரும் நிற்க மாட்டேங்குது. இதிலெல்லாம் வேஸ்ட் பண்ணுறத விட ஆளாளுக்கு ஒரு துளசி செடி, நாங்கள் சரண் ஒரு குரூப் வச்சுருக்கோம், சீனியர் சிட்டிசன்ஸோட குரூப், அதில் அப்படித்தான் பண்ணோம். தீபாவளி கொண்டாடினோம், தீபாவளி கொண்டாடிட்டு எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஒரு துளசி செடி கொடுத்தோம். அதே போல் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணோம், நவராத்திரி கொண்டாட்டம் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் ஒரு வெத்தலை செடியை கொடுத்தோம். ஸோ இப்போ நாங்கள் நிறைய மெம்பர்ஸ் வீட்டில் துளசி வீட்டில் செடி இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு துளசி வச்சதுனாலும் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் கூட நம்ம வைக்கலாம், பெரிய மரம் தான் வச்சு நடணுங்கிறதுல. இன்னொரு விஷயம் வந்து மரம் நடுறதுக்கு இடம் வேணும். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு தெரில, பட் இந்த பில்டிங் கட்டுறவங்கள முதல்ல அப்படி சிமெண்ட் போட்டு அடைக்காமல் வைக்க வைக்கணும். எங்கே எனக்கு இது நினச்சாலே கண்ணில் தண்ணி வருது. மதர் அர்த் அப்படிங்கிறோம், அந்த அம்மாவும் மூச்சு விட முடியாமல் ஒரு சைடில் பிளாஸ்டிக் போட்டு அடைக்கிறோம், இன்னொரு சைடில் சிமெண்ட் போட்டு அடைக்கிறோம், அடைச்சி அடைச்சி அடைச்சி அந்த பூமியை சுவாசம் விட முடியாமல், உயிர் மூச்சு விட முடியாமல் அந்த பூமியை அடைச்சி வச்சிடும். ஸோ ஃபுல்லாக அப்படி சிமெண்ட் போடாமல் அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணாலும் நல்லா இருக்கும். உங்க காலேஜுக்குள்ள நீங்க பாக்கலாம், கொஞ்சம் வேண்டாத இடத்துல சிமெண்ட் இருந்தா மேனேஜ்மெண்ட்டை தைரியமா சொல்லுங்க, என்ன பண்ணிடுவாங்க, திட்டுவாங்க, அவ்வளவு என்ன திட்டம், திட்டிட்டு போட்டோம், அந்த இடத்துல சிமெண்ட் எடுத்துட்டு அங்க போடலாமா, ஒரு சின்ன ஹெர்பல் கார்டன் போடலாமா, எந்த இடத்துல எல்லாம் சிமெண்ட் எடுத்துட்டு மண்ணா மாத்த முடியும்னு பாருங்க. கையில கால மண் இருந்தா மனசுல தெளிவு இருக்கும், புத்தியில சந்தோஷம் இருக்கும், இது ரெண்டுமே இருக்கும். சோ கொஞ்சம் மண்ணோட இருக்க பாருங்க, அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
3: ஒரு கேள்வி உங்களுக்கு, டாக்டர் ரமா மேடம் சொன்னாரு, சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் தி வேர்ல்ட் பிகின்ஸ் வித் யூ அப்படி சொன்னாரு, காந்தி அடிகள் சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்?
2: நம்ம நாட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாற்றம் வந்து நம்ம முதல்ல ஆரம்பிச்சாதான் அது.
3: ஏன் அப்படி சொன்னாரு?
1: நம்ம மத்தவங்க கிட்ட சொல்றதை விட நான் செஞ்சு அதை பார்த்து மத்தவங்க கத்துக்குவாங்க இல்லையா, அதுக்காக வந்து அவர் சொல்லியிருக்காரு.
0: ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்லுவோம், ஊருக்கு உபதேசம் உனக்கிடலையடி கண்ணு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்ணாம உனக்கு முதல்ல வச்சுக்கோ, அப்புறம் ஊருக்கு வச்சுக்கோங்கிறாங்க.
1: டாக்டர் ரமாகாஷம் மேம் மரங்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப மேலும் ஜனனி நம்ம கூட பொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஜனனி.
4: வணக்கம், நான் உங்க ஆர்ஜே ஜனனி பேசுறேன். பொல்யூஷன், பொல்யூஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. என்னன்னு நினைப்போம், மாசு நம்ம இருக்கிற சரௌண்டிங் வந்து குப்பை போடுறோம், அதுக்கப்புறம் வந்து மாசுபடுத்துறதா வந்து பொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். பொல்யூஷனா அது மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. பொல்யூஷன் எதனால வருது? ஒரு இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல்ஸ், நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் சுவேஜ் வேஸ்ட், அதுல இருந்தே நிறைய வருதுங்க. வாட்டர் பொல்யூஷன், கிச்சன் வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நேச்சுரல், அது வந்து டீக்ரேடபிள், அதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ இல்ல வந்து அதை ட்ரீட் பண்ணி நம்ம விடலாம். பிகாஸ் வந்து சுவேஜ் சேர சேர இப்ப அடையார் கூவம் பாத்தீங்கன்னா அது ஒரு நதியா இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கே கண்ல இருந்து கண்ணீர் வரும். சோ பிளாஸ்டிக் வேஸ்ட், இதுக்கு முன்னாடி ஸ்ரீகீர்த்தி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ன்றது மக்கிறதுக்கு மக்காது, ஆனா மக்கினாலும் அது பல கோடி வருஷம் ஆகும், அது வந்து அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை இழந்துருவோம். அந்த பிளாஸ்டிக் கீழே போய் கீழே போய் வேர்கள் வந்து இப்ப சாயில் எரோஷன் வருது, வேர்களை வந்து அதால பிடிக்க முடியல. அந்த இடத்துல பிளாஸ்டிக் இருந்தா அது எப்படி அந்த வேர் அங்க பிடிக்கும், பிடிக்க முடியாதனால நிறைய சாயில் எரோஷன்ஸ் உத்தரப்பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ வருது, அடிக்கடி பிளட் வருது, ட்ரவுட் நிறைய இருக்கு. இதெல்லாம் காரணம் வந்து ஒரு வேஸ்ட் நம்ம வந்து அதிகமா போடுறதுனால. இதுவே ஏர் பொல்யூஷன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், நம்ம யூஸ் பண்ற ஸ்கூட்டிஸ், கார், பைக் எல்லாத்துலயும் வருது. நம்ம வந்து பந்தா காமிக்கிறதுக்காக நான் ரெண்டு ஸ்கூட்டி வச்சிருக்கேன், எங்க வீட்டுல ரெண்டு கார் இருக்கு, ஆடி கார் இருக்கு, பிஎம்டபிள்யூ இருக்குன்னு சொல்றதுதான்ப்பா, சொல்றதுக்கு தான் நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆனா அதுல இருந்து வர பொல்யூஷன், நம்ம ஒரு வண்டி வாங்கணும்னா அது எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு பார்க்க மாட்டோம், ஃபேன்சியா இருக்கா, அழகா இருக்கா, வெளில போனா மதிப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கோம். ஆனா அதுல இருந்து வர பொல்யூஷன் எவ்வளோ, நம்மளால எவ்வளோ நம்ம மக்கள் செய்யற தப்புனால ஓசோன் லேயர்ல எவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்துட்டு இருக்கு, அதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம்? ஏன்னா யாருக்கும் அதுக்கான சொல்யூஷன் யாரும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம வந்து பொல்யூஷன் பண்ணாதீங்கன்னு ப்ரொடெஸ்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? நான் வந்து இப்போ நிப்பாட்டினா, நான் வந்து ஸ்கூட்டி வச்சிருக்கேன், நான் ஸ்கூட்டியில போக மாட்டேன், எதுக்கு ஸ்கூட்டி வாங்கணும், நான் பஸ்ல போறேன், பப்ளிக்கா எல்லாரும் யூஸ் பண்றதை நான் யூஸ் பண்றேன், ட்ரெயின்ல போறேன். இப்போ நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தா நான் ஒருத்தர் வரமே நான் ரெண்டு பேர் வர முடியும், அதுவே பஸ்லயா மிஞ்சு மிஞ்சு போனா இங்க இருந்து 10 ரூபா கொடுக்க போறேன், நான் வந்து என் வீட்டுல இருந்து 10 ரூபா நான் காலேஜ்க்கு வருவேன், அந்த 10 ரூபா செலவழிக்கிறது நீ கஷ்டப்படுறேன், ஆனா வந்து 70 ரூபா 80 ரூபா போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு நீ வந்து அங்க இருந்து இங்க வர, அதுக்குள்ள நீ வீட்டுல இருந்து காலேஜ்க்கு வந்து காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு அது காலியாயிடும். அப்புறம் 80 ரூபா செலவு பண்ண தயாரா இருக்கேன், நான் 10 ரூபா செலவு பண்ணி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக
3: மாட்டேன். இங்கே நீங்கள் சிங்கல்பட்டு பக்கத்தில் போனால் பெரிய பெரிய ஷெவ்ரோலே வண்டி இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, இத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த பக்கம் டிவிஎஸ் ராணி மூத்தர் வகைரா வகைரா வகைரா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் சிட்டி தானே சென்னை. மும்பையில் போனால் இங்கே, ஹைதராபாத் போனால் இங்கே போனேன். ஒரு நீங்கள் உதாரணமாக சொல்கிறேன், இந்த ஷெவ்ரோலே வண்டி பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, நான் அங்கே ஒரு போயிருந்தேன், அங்கே ஒரு தலைவர் மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் போனேன், சார் உங்கள் எல்லா ஆஃபீஸர்ஸ் இந்த ஆஃபீஸில் மொத்தம் எவ்வளோ பெட்ரோல் செலவு ஆகிறதுக்கு சொல்ல முடியுங்களா அப்படி கேட்டால் அவர் தலைவர் உங்களுக்கு என்ன சொல்லுவார்? என்ன ஒரு கரெக்ட் ஆன்சர் இல்லையே
4: பெட்ரோல்ன்றது வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்னா அது ஒரு பிராண்ட் பொறுத்து கார்ல இருக்கு, காரோ பைக்கோ எது யூஸ் பண்றாங்களோ. பிகாஸ் ஒரு சில இது வந்து இன்ஜின் பொறுத்து இருக்கு சார், அது வந்து எவ்வளோ பெட்ரோல் யூஸ் பண்றதுன்றது அது ஒரு விஷயம். பெட்ரோல் அப்படிதான் சார் சொல்ல முடியும், பிகாஸ் அப்ராக்சிமேட்லி சொல்ல முடியும். கார்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா டீசல் பெட்ரோல், வண்டினா பெட்ரோல், அந்த இதை வச்சு தான் சார் சொல்ல முடியும்.
3: நீங்க சீஃப் அக்கவுண்டன்ட் போய் எங்க கேளுங்கோ, மொத்தம் பெட்ரோலியம் பில் எவ்வளோ வருது, பெட்ரோலியம் டீசல் வகையா இப்படி போட்டி சொல்றாரு, ஒரு ஒரு கோடி 23 லட்சம் ரூபாய் வருது பர் மந்த் அப்படி ஒரு உதாரணமாக சொல்றேன். அப்போ நீங்க உங்களால் என்ன சொல்ல முடியும், என்னமோ சொல்ல போறீங்களா? அது கேட்டுட்டு
4: அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ வந்து சைக்கிள் யூஸ் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம்.
3: இல்லை நீங்கள் அவருக்கு உபதேசம் கொடுக்கக்கூடாது, அவருக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா சார், கொஞ்சம் இது கார் பூலிங், கார் பூலிங் சொல்லிட்டு ஒரு ஒரு கார் பூலிங் பண்ணிட்டு இது கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படி சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் அப்படி? நான் பதில் கொடுக்கலாமா? ஒரு ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்று யார் பாருங்க, யார் நீ யாருப்பா எனக்கு கேட்குற, நீ யார் இல்லையா? ரெண்டாவது இது நீங்கள் ஏன் எப்படி கேட்குறீங்க ஐயா, இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, கொஞ்சம் பெட்ரோல் டீசல் ஒரு 25% கம்மி பண்ணால் பொல்யூஷன் கம்மியாகிடும். நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் சொல்கிறேன், விண்ணப்பம் தான், கடைசியில் நீங்கள் தான் டிசிஷன் பண்ண போகிறீங்க, நான் சொல்கிறேன். அது அப்புறம் அப்படி சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? First thing will be, maybe, who are you? I say, who are you? யார் பிரச்சனை கொடுத்துருக்காங்க? பொங்கோயில் இல்லை, பொங்கோயில் ஹெய் வேல் இல்லைன்னா, இஃப் ஹியர் சம் இன்டெலிஜென்ஸ் புத்தி இருந்தால் கேட்பா, ஆமாம் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, கார் புளிங்கா சொல்கிறீங்களா, அப்படி கார் புளிங் நடக்கிறது இங்கே, இன்னும் கொஞ்சம் ஒரு 10% கம்மி பண்ண முடியுமா? பர்சுவேஷன் is probably the best method to bring about change. If he knows that you are inspired by a good motive, unga uddesham nalla irukke apdi avarku nambike irunda avar kadasiyile politely badal kudupare neenga solringa adhu sari paarpo adutha meeting officers meeting la solluvom neenga ella kanithani ovvoru ondil varinge car pulling panna epdi. This is how, what I'm saying is, you press a point of view. You can also say, உங்களால் சொல்ல முடியும், இஃப் யூ டோன்ட் டூ திஸ் சார் யூ ஆர் ஹர்ட்டிங் சொசைட்டி சொல்லலாம், காரணம் இட் இஸ் ட்ரூ, பொலைட்லி சொல்லலாம், அப்படி அப்படி ஒன்றும் இல்லை, பொலைட்லி சார் இந்த பண்ணாமலே ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பொல்யூஷன்,
0: பொல்யூஷனை பற்றி சொல்ல வந்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஓரளவில் பார்க்க போனால் அவங்க ஒரு சைடில் அவங்க தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செல்ஃபோன், எனக்கு ஒரு கடைக்காரர் சொன்னார், நீங்கள்லாம் என்னம்மா அந்த காலத்து ஆளுங்க அப்படின்ட்டார். என்ன பார்த்து சொல்கிறாரு, சில பேருக்கெல்லாம் தூக்கமே வராதான், இன்றைக்கி ஒரு புது செல்ஃபோன் கடையில் வந்து அதை வாங்கியிருந்தோம், பழைய செல்லை போட்டு புது செல்வம், அப்போ தான் அவங்களுக்கு தூக்கமே வருமா நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஒப்சஷன் வித் நியூ செல்ஃபோன்ஸ், 4G, அதுக்கப்புறம் அப்படி தேவையே இல்லை. ஒரு ஆர்டினரி ஃபோன் பில்டோ நம்ம வந்து இது முட்டா கடைக்கு போனால் இல்லை ஒரு பேக்கரிக்கு போனால் அது இருக்கிறது பார்த்தா டெம்ட்டிங்காக இருக்குது, வாங்கி சாப்பிடும் போது அந்த மாதிரி தான் இதுவும். இது ஹிப், இது ஒரு விதத்தில் ஹிப்னாட்டிசம், அது மொபைல் ஸ்டோர்ஸில் போயிட்டு ஓய் ஓய் ஓய்னு அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வருது. அது இன்னொன்று வந்து, த ஒன்லி வே டு ரெடியூஸ் பொல்யூஷன் இஸ் ரெடியூஸ் யோர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இது இங்கிலீஷில் சொல்லிட்டேன் நான். பொல்யூஷன் குறையணும்னா நீங்கள் உங்களோட தேவைகளையும் குறைச்சிக்கணும், உங்களோட பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றி குறைச்சிக்கணும். இப்போ என்ன ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன வந்ததுன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கூகுளுக்கு போய் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுதுன்னு எவ்ரி டைம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஐஸ்வர்யா எப்படின்னா உடனே கூகுள் பார்ப்போம், அமிதாப் பச்சன்னா தேவையா, எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இல்லையா. சும்மா மிளகு ஊட்டல் அப்படின்னா அது பாலக்காட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு ரெசிபி ஆகிறது, தஞ்சாவூரில் எப்படி, தேவையில்லையே ரெசிபி புக்கு வாங்கி பார்த்துக்குங்களே. த லெஸ் யூ யூஸ் கூகுள், ஐம் நாட் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் கூகுள், இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன், அது இல்லைன்னா நமக்கு பாதி இன்ஃபர்மேஷன் வராது. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொன்னார் அழகா, முந்தையெல்லாம் மாதா பித்தா குரு தெய்வம்போம், இப்போ மாதா பித்தா கூகுள் தெய்வம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி கூகுள் வேணும் தான், பட் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து காதுல போட்டுட்டு முந்தையெல்லாம் தனக்கு தானே பேஸ்ட் போனா சொல்லக்கூடாது, பைத்தியங்கிற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, பைத்தியம் ரோட்ல போதும்பாங்க. இப்ப அப்படி போனா பாரு அவ்வளவு ஃபேஷனா இருக்குங்கிறாங்க. காதுல அந்த செல்போன் மாட்டிக்கிட்டு லொடலொடான்னு பேசிக்கிட்டு போனாக்கா அது தே திங்க் இட்ஸ் ஹைட் ஆஃப் ஃபேஷன். சோஷியல் பிஹேவியர் என்னங்கிறது தெரியல, என்ன தட்ஸ் டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ கன்சம்ஷனை குறைக்கணும். அந்த செல்ஃபோன் வாங்குறது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது அன்னெசரியாக சும்மா 10 விரல் இருக்குங்கிறதுனால அடித்து அடித்து அதை போட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது எல்லாத்தையுமே குறைக்கணும். நம்ம குறைக்க குறைக்க குறைக்க இதில் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் யூ கேன் கிவ். இந்த அவேர்னஸும் யூ குட் பிரிங் இன் யுவர் காலேஜ்.
3: About 2 years ago, Kejriwal, Chief Minister, do you remember him? Yes, Kejriwal? Yes. He brought some rule in Delhi about driving cars. What was that rule, do you remember? Mm-hmm. Kejriwal, Chief Minister, about 2 years ago, made a rule about the use of the cars in Delhi. What was that rule, do you remember?
0: Alternate days use for the
3: journey. Alternate days. Neenga unga vandi, Tingal, Budhan, Velli. அந்த மூணு வெளியே மீதி எல்லாம் 4 நாள் வெளியே கொண்டு போகக்கூடாது, அபராதம் ஆகிடும் அப்படி சொன்னார். உங்கள் அந்த விஷயம் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? கொஞ்சம் விவரமாக பதில் கொடுக்கும்.
1: ஸோ மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் மட்டும் கார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மற்ற நாள் யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காரு. இதோட கருத்து வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது நலமாக யோசிப்பார். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வெளில போக வேண்டிய ஒரு கம்பல்சரி சுச்சுவேஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்க? ஸோ பொது நலமாக யோசிச்சு, அஃப்கோர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ஏன்னா அவர் வந்து ஒரு இவை டூயிங் திஸ் அவ்வளோ லெவல் ஆஃப் பொல்யூஷன் கம்மியாகும், பிகாஸ் டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த பொல்யூட்டட் சிட்டிஸ். ஸோ அவரோட பொது நலத்தில் கண்டிப்பாக அட்வான்டேஜ். ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு இல்லைங்களா?
5: இந்த செவ்வாயும் வியாழனையும் பற்றி சொன்னீங்க. செவ்வாயும் வியாழனும் நீங்கள் காரை யூஸ் பண்ணலன்னா அதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாமையா போகுது? அதாவது மற்ற 3 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் மற்ற 2 நாட்களிலும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாகன வசதிகளை தருகிற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அரசு அதை கவனித்துக் கொள்ளும், மற்றவர்களும் கவனித்துக் கொள்ளலாம், சமுதாயமும் கவனித்துக் கொள்ளலாம். உங்களுக்காக மாற்று வாகன வசதி இல்லை என்று நீங்களாக கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். 3 நாட்கள் நீங்கள் உங்கள் வாகனத்தை பயன்படுத்துவது, தனியாக பயன்படுத்தாமல் பக்கத்தில் உள்ளவர்கள், பக்கத்து வீட்டார், நண்பர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒரு சேர ஒரு 4-5 பேர் போகக்கூடிய ஒரு வாகனத்தில் 5 பேரும் பயணிப்பது என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டால் அது பெரிய உதவியாக இருக்கும். ஏனைய 2 நாட்களிலும் அரசு கவனித்துக் கொள்ளும்.
1: எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி டைம்ல
5: ஒரு அவசர வேலை என்றால் நீங்கள் கேட்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அவசர நிலை என்றால் சமுதாயம் உங்களை குற்றம் சொல்லாது. உங்கள் அவசரத்துக்காக நீங்கள் உங்கள் வாகனத்தை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது சரியானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லலாம். அதுதான் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் முதலில் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்டுள்ள உறுதிமொழிக்கு புறம்பாக நீங்கள் நடந்துவிடக்கூடாது. நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சுற்றுச்சூழல் மாசை நான் குறைக்கப் போகிறேன், சுற்றுச்சூழல் மாசே இல்லாத ஒரு உலகத்தில் நான் வாழப்போகிறேன் என்று உறுதி எடுத்துக்கொண்ட பின் அதற்கு எந்த சுற்றுச்சூழல் மாசும் உங்களால் ஏற்படக்கூடாது என்பதில் நீங்கள் திருடமாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது, சிறிதளவு கூட குறைவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய அவசர வேலைக்கு நீங்கள் உங்கள் வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கேயும் கூட பொது வாகனங்கள் இருக்கிற பொழுது அதை பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள். இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உலகம் முழுவதுமே இன்றைக்கு பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன வசதிகள் வந்துவிட்டன. அது ஒரு வணிக வாய்ப்பாக உருவாகியிருக்கிறது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே கூட ஏறக்குறைய ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனுக்கும் தனியாக ஒரு கார் இருக்கிறது என்ற நிலையிலும் கூட இன்றைக்கு அவர்கள் தங்கள் காரை விட்டுவிட்டு பொது வாகனத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். பொது வாகனம் என்கிற பொழுது நான் பேருந்து சொல்லவில்லை, தனி வாகனம் டாக்ஸி, அது இன்றைக்கு பெருமளவு வந்துவிட்டது. நீங்கள் மொத்தத்தில் வாகன வசதிகளை வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைத்தால் அதனால் ஏற்படக்கூடிய இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்று சொல்கிறோமே, அதை குறைக்கின்ற மிக மிகப்பெரிய முயற்சியாக அது இருக்கும். இதை நீங்கள் உங்களால் செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். உங்களைப் போன்ற இளைஞர்கள் செய்தால் அது இந்த உலகம் இனி உங்கள் கையில் தான். எங்களைப் போன்ற வயதானவர்கள் நாங்களெல்லாம் உங்களால் இந்த பயனை பெற காத்திருக்கிறோம். நாங்கள் செய்தால் போதாது, எங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற இளைஞர்கள் செய்ய வேண்டும்.
3: இந்த பற்றி சிங்கப்பூரில் என்ன ரூல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூரில் என்ன ரூல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்
6: No, I'm
3: referring to use of cars.
6: Yeah, and also signal vandu they have put some
3: About the use of the cars in Singapore, what's the rule? Now, bill kudupen. You cannot buy a new car unless government permits it. For example, now given the example. Sir, our car dealer keep a government permission kollanga. எனக்கு கூப்பிட்டு வச்சுட்டு அவர் ஆஃபீஸில் கேட்பார், என்ன எதற்கு எங்கே போ எங்கே வேலை செய்யுங்க? உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கா? ஆமாம் சார், ஒரு வண்டி இருக்குது, ரெண்டா பொழுதுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு வேண்டா, நீங்கள் போகலாம். ரெண்டாவது வண்டி உங்களுக்கு தேவை இல்லை அவர் சொல்லுவார். உங்களுக்கு வாங்க முடியாதே வண்டி, அதே நான் வாங்க முடியாதே அது ஒன்று. இரண்டாவது நம்மளுக்கு இங்கே தெரியாது, உங்கள் வண்டி நம்பர் 9274 இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். உதாரணமாக 9274 ஃபோர்னு வியாழன் வரது இல்லையோ, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான்காவது நாள் நாலு கிலோ கடைசியில் வந்து வச்சிடும். வியாழன்கிழமை அந்த வண்டி ரோடு மேலே வரக்கூடாதே ரூல் இருக்குது. அது வந்தால் போலீஸ் கிளம்ப என்ன சார் வாங்க வெளியே வாங்க போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வரலாம். காரணம் அவருக்கு பொல்யூஷன் வேண்டாம், traffic jams went down. You cannot buy a car in Singapore unless you can prove that you use it responsibly and you need it to send children to school. You cannot buy a car. If you have a car, you cannot buy a second car. And third thing, car pooling, that means several people coming together and going to company work and so on, is compulsory. And the fourth rule, I don't know, people don't know it here. If there are two persons in a car, 1+1, then it gets priority, what is it called? Priority lane. There are three lanes here. If there is only one person, he goes into non-priority lane, he goes very slowly. All these are rules. Carry one more person with you. There are jokes about it, that sometimes people keep a doll there, big doll, because there is a second person here. But jokes apart, a car, Stephen Hawking, the scientist who died about a month ago, probably the finest mind, scientific mind, he said something which in India nobody quotes it. If mankind has to survive, it will have to learn to go without things. You will have to go. There is no other option. He also said, 2 weeks before he passed away, we must start evacuating the earth. The world is no longer livable. I am quoting the finest mind of the century or for the last many years. Learn to go without things. That is it.
1: Sir, I have a question regarding your opinion.
3: I'm stating facts, not my opinion.
1: Yeah, regarding your opinion. International countries, in the mother rules are coming. பட் நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாடு, நம்ம மெட்ராஸ் இதெல்லாம் கொண்டு வரல. இன்னும் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? யார் இதுக்கு காரணம்? ஏன் கொண்டு வரல?
3: I have no answer, but I'll suggest an answer.
1: Okay.
3: I will try to answer.
1: Okay.
3: Suppose six of you, you are six people or seven, you go to the commissioner of police. Says, your principal must come with you, otherwise he will throw you out. If the principal is with you, the principal says, commissioner sir, we want your opinion, sir. Can we reduce the use of the cars because pollution is too much? Your opinion, sir? Ask him to answer this question. He will say, he has never thought about it. Remember one thing. Those who are decision makers and should make unpleasant decisions don't think about those issues at all. They don't need to. So they think. Compelling those people to think is one of your basic issues. Suggest this. 9274. 4 is Thursday, Monday, Tuesday, etc. Sir, can you make a rule, sir? Sir, children, sir. போன உடனே கொஞ்சம் கையில் புக்கெட் கூட புக்கெட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சார் நமஸ்கார் சார் தென் யூ வில் ஹேவ் சம் ரிசீவ் யார் தீஸ் ஆர் டீசன்ட் பீப்புள் கேன் யூ மேக் தட் ரூல் யூ சே வாட் இல்லை ஹி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஹி ஹஸ் நாட் கிவன் எனி தாட் டு திஸ் இம்பார்ட்டண்ட் மேட்டர் சம்படி ஹேஸ் டு திங்க் அண்ட் சே திஸ் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் எ ட்ரெயின்டு மைண்ட் is to be able to ask questions for someone else to answer. If that person cannot answer, you can say, car number 9274, we saw your car, sir, on Thursday, can you keep it? Set an example. The change, Ramavaram sir, the change you want to see in the world begins with you. Sir, your car is big SUV. It gives 5 kilometers per liter. It should not come on the road. It is our humble request.
5: இங்கே ஒரு கருத்து தொடர்புடைய கருத்தா அல்லது தொடர்பு இல்லாத கருத்தா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சனையுடைய மூலாதாரம் என்ன என்று பார்த்தால் நாம் நமது தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். டாக்டர் அம்மா கஷ்யப் அவர்கள் தொடக்கத்திலேயே இதை குறிப்பிட்டார்கள். நமது தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். எங்கே நாம் நடந்து செல்ல முடியுமோ அங்கே ஒரு பேருந்து எதிர்பார்க்கிறோம், அல்லது ஒரு டாக்ஸியை எதிர்பார்க்கிறோம், அல்லது ஒரு ஆட்டோவை எதிர்பார்க்கிறோம். எனக்கு தெரிந்து மயிலாப்பூர் திருக்குளத்திலிருந்து மந்தைவெடிக்கு செல்கிற பலர் அங்கே பேருந்துக்காக காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இது ஏன்? நான் சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் காலையில் நடந்து பள்ளிக்கூடம் செல்வேன். பிற்பகலில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு மறுபடியும் பள்ளிக்கூடம் செல்வேன். மாலையில் வீடு திரும்புவேன். ஆக எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நான் நடந்திருக்கிறேன் என்றால் 20 கிலோமீட்டர்கள் நடந்திருக்கிறேன். இதுதான் அன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு நாம் அதை குறைத்து கொண்டு விட்டுக்கிறோம். நம்முடைய தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்கிறோம். அதுவும் செயற்கையாக பெருக்கிக் கொண்டே செல்லிருக்கிறோம். இவையெல்லாம் தேவையா என்று பார்த்தால் தேவை இல்லை என்று உறுதியாக ஒரு பதில் வருகிற பொழுது சரி, இதை நான் ஒதுக்கி விடுவேன், என் அளவில் நான் என்னுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வேன் என்று ஒவ்வொருவரும் முன்வந்தால் இந்த பூதாகாரமான பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு நம் கையில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தேவைகளை குறைத்துக் கொள்ளலாம். என்ன தேவை? பிளாஸ்டிக் ஒரு தேவையே அல்ல. அதற்காக மண்பாண்ட ஒரு நல்ல மாற்று என்று பிரமா காஷ்யப் அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் ஓஜா அவர்களும் அதையே வலியுறுத்தி சொன்னார்கள். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பொருள் எல்லாம் நேற்று நாம் பயன்படுத்தாதவை, இன்று புதிதாக பயன்படுத்த தொடங்கியிருப்பவை. இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பல வரப்பிரசாதங்களை நாம் ஒதுக்கி தள்ளுகிறோம். புதிதாக இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்திருக்கிற நெகிழி அல்லது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நாம் அதிகமாக பயன்படுத்த தொடங்குகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் நமது தேவைகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பற்றி டாக்டர் அம்மா காஷ்யப் அவர்கள் சொன்னார்கள். செல்ஃபோன் உலகம் முழுவதும் எலக்ட்ரானிக் வேஸ்ட் மிகப்பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது. கார்பன் டேக்ஸ் போட வேண்டும் என்று கூக்குரல் எழுந்திருக்கிறது. பிளாஸ்டிக் சாக் போட வேண்டும், கார்பன் டேக்ஸ் போட வேண்டும் என்றெல்லாம் கூக்குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின. இப்படி கூக்குரல் கொடுப்போர் யார் என்றால் எங்களை போன்ற சிறுபான்மையினர் தான். நாங்களெல்லாம் எங்களை பற்றி கவலைப்படுவதை விட உங்களை பற்றி தான் கவலைப்படுகிறோம். ஓஜா அவர்கள் இதை தொடங்கி வைத்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், என் பேத்தி இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்றால் இந்த குளோபல் வார்மிங் புவி வெப்பம் என்பதை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்று அவசரமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். டாக்டர் அம்மா காஷ்யப் அவர்கள் அதையே வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது அடுத்த தலைமுறைக்கு எத்தகைய உலகத்தை விட்டு செல்கிறோம்? நீங்களெல்லாம் நெடுங்காலம் வாழ வேண்டியவர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திப்பதற்காக நீங்கள் முனைந்திருக்கிற பொழுது உங்களிடம் நாங்கள் வைப்பட வேண்டுகோள் என்னவென்றால் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவைகளை குறைத்துக் கொள்ளுகிற போது மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு தலைவராக இந்த செய்தியை இன்னொருவருக்கு 10 பேருக்கு 100 பேருக்கு என்று எடுத்துச் சொல்லுகிற தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அரசியல் தலைவராக விரும்பலாம் உங்களில் பலர். ஆனால் இந்த சூழல் கேட்டை தடுப்பதற்கு, உலகம் பூமி வெப்பமாதலை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்கிற சிந்தனையில் நீங்கள் ஆழ்ந்து உங்களை நீங்கள் வழிபடுத்தி கொண்டு மற்றவர்களை வழிபடுத்தினால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும், மனித குலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்.
3: I want

0: make one more final comment. I have a friend, Dr. Ekambaram, surgeon, chest surgeon, good friend of mine. He passed away recently, Ekambaram. He told me this, and I was shocked. He says, when I'm doing surgery, I look at the lungs. If the lungs are black, I know the man is from Madras city. If the lungs are reasonably pink, I find he must be from some rural area. This is the level of pollution we are inhaling because of the cars. The cars on the road. Make no mistake about it. We will have to go without the cars. He mentioned public transport. I mentioned pooled systems. I mentioned no individual cars for children to go to school. Use the school bus, etc. We will have to go without things to which we are accustomed.
1: நிறைய கருத்து வந்துருச்சு, அதனால நான் குயிக்காக ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த காரு ஸ்கூட்டி எல்லாம் அவசியமாகுதுன்னா நம்மளாம் இப்போ வந்து ஒரு அவசர வாழ்க்கையை நடத்துகிறோம். வாழ்க்கை அவசரமாக இருக்கிறதுனால இதெல்லாம் அவசியமாயிடுது. இப்போது 7:30 காலேஜுனாக்கா 6:30 கழிந்தால் ஸ்கூட்டரில் தான் வரணும். அதே 5:30 கழிந்தால் கொஞ்சம் மெதுவாக கிளம்பி பஸ்ஸுலேயோ சைக்கிளையோ வரலாம். அந்த அவசர வாழ்க்கையை குறைக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த பிஹேவியரல் சேஞ்சுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டால் இந்த சில ப்ராப்ளம் அதெல்லாம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து உலகத்தில் பல இடங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இப்போ சொல்கிறோம். பீட்சா, இது பர்கர், பிளா சமோசா கூட அதில் சேர்ந்துருச்சு. இப்போ அது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாமல் உலகங்களில் சில இடங்களில் என்ன பண்ணுறாங்களா, இப்போ ஸ்லோ ஃபுட்டுன்னு தொடங்கியிருக்கிறாங்க. நாங்கள் உக்காந்து அமைதியாக 1/2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாது அப்படின்னு வந்திருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம எங்கே அவசரமாக போகிறோம்? கடைசியில் அந்த வாழ்க்கை முடிய போகிறது, அது எப்படி முடியத்தான் போகிறது? அதுக்கே இப்போ அவசரமாக போன மேதோ போய்க்கலாமே. ஒரு பெரிய ஃபிலாசபி சொல்கிறேன், வந்தோம் இருக்க போகிறோம் போக போகிறோம், இதுதான் வாழ்க்கையில் நிச்சயம். வந்ததும் போகிறது தான் நிச்சயம். இது ரெண்டுக்கு நடுவில் அமைதியாக நிதானமாக இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஏன் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடணும்? 7:30 எழுந்திக்கிறது, 6:30 எழுந்தால் கொஞ்சம் வரலாம் இல்லையா? ஸ்டெலமர்ஸில் டைம் 9:00 எட்டு மணிக்கு மாற்றிட்டாங்க. ஐயோ ஐயோன்னு எல்லாரும் அடிச்சுக்கிட்டோம். மெதுவாக அதே பழக்கமாயிடுச்சு. 4:30 எழுந்திரிச்சிடும், காலையில் 4:30 எழுந்து மெதுவாக எல்லாம் பண்ணி. லேடிஸ் ஸ்பெஷல் உண்டு நம்ம காலேஜுக்கெல்லாம், 6:30 லேடிஸ் ஸ்பெஷலில் வந்துட்டு மத்தியானம் 2:30 வீட்டுக்கு போயிடுவோம். மத்தியானம் முழுக்க எங்களுக்கு ஃப்ரீ தான், வேலை இல்லாதவங்களுக்கு. சில பேர் அங்கங்கே போவாங்க, எங்களுக்கு சோஷியல் ஒர்க்கில் ரிசர்ச் கைடன்ஸ் என்னெல்லாமோ இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் பிரில்லியண்ட்டாக அந்த டைம் யூஸ் பண்ணிட்டாங்க, அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை போவாங்க அப்படிலாம். ஸோ டைம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு அவசரமாக ஓடி எங்கேயுமே போக போகிறதில்ல. அந்த அவசரத்தை குறைக்க முடியுமா? என்னோட லைஃப்பில் அவசரத்தை குறைக்க முடியுமா? என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவசரத்தை குறைக்க முடியுமா? என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அவசரத்தை குறைக்க முடியுமான்னு? அவசரம் குறைந்தால் அவசியம் ஓரளவுக்கு குறையும். இதுதான் நான் சொல்கிறேன்.
0: ஒன் க்வெஸ்சன், சம்மர் டைம் இன் த வெஸ்ட், வாட் டஸ் இட் மீன்? சம்மர் டைம் அண்ட் வின்டர் டைம் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், ப்ராக்டிகலி த்ரூ அவுட் த வேர்ல்ட், what does it mean? We are attached to Greenwich Mean Time, isn't it? GMT.
2: Yes.
0: India is how many hours behind the GMT?
2: 5 hours.
0: The answer is incorrect. In the summer, we are 5.5 hours ahead. In the winter, we are 4.5 hours, because they change their time by 1 hour on, let us say, approximately the 3rd of April. Why do they do that? What is the effect of this? It saves energy, electricity. You have to go ahead in the summer in a hot country like India. You have to put the clock 1 hour ahead every summer, which is approximated. Generally, they do it on a Saturday, Sunday. That means Saturday night and Sunday morning. From 3rd April right up to early October, clock is put 1 hour ahead. Everything else remains the same. College, school, office hours, every industry hours remain the same. Again in the winter, it is put 1 hour behind. This suggestion was made 75 years ago, saying this is necessary to save energy. It has not been done. People don't seem to consider even suggestions properly. If you tell the commissioner of police, can you reduce petroleum consumption for pollution for this reason? He will say, what? Oh, sorry, poora. Sorry, parpoom.
3: நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய சொல்லிட்டு இருக்காங்க கார் பூலிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும், அவசரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பா முடியும். நம்மளால எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். அதுக்கான சக்தி நமக்குள்ளே இருக்கு. நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும்னா கண்டிப்பா நம்மளால முடியும். சோ இந்த மாதிரியான மாற்றத்தை நம்ம சமூகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு முயற்சியாத நம்ம இதுல இருந்து எடுப்போமா? இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான் எனர்ஜி கன்சர்வேஷன். சோ இது எனர்ஜி கன்சர்வ் பண்றதுக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஜெயஸ்ரீ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ.
4: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ. நான் எனர்ஜி கன்சர்வேஷன், சாரி மேம், நான் எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தி பேச வந்திருக்கேன். சோ பேசிக்கலி வாட் இஸ் எனர்ஜி கன்சர்வேஷன்? ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன்னா நம்ம எடுக்கிற நம்ம எனர்ஜியை, சாரி மேம், நம்ம கன்சியூம் பண்ணுற எனர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ ஐ திங்க் எனர்ஜி கன்சர்வேஷன் ஸ்டார்ட்ஸ் பேசிக்கலி ஃப்ரம் ஹோம். ஸோ என்ன வீட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீட்டை பற்றி, நம்ம எனர்ஜியை பற்றி, நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி கவலைப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் வீட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் குறைக்கிறதுக்கு? சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம யூஸ் பண்ணுற இன்கேண்டசன்ட் பல்ப்ஸ் வந்து காஸ்ட் வந்து லோ, ஆனால் அது யூஸ் அது கன்சியூம் பண்ணுற எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஆனால் அது வந்து லைஃப் ஸ்பேனும் அதுக்கு லோ தான். அதுக்கு பதிலாக நம்ம எல்இடி பல்ப் அண்ட் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார் பூலிங். ஓகே, நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் சொன்ன மாதிரி கார் பூலிங், யூசிங் பைசைக்கிள்ஸ் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்சஸ் அண்ட் ஆல்சோ யூசிங் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கன்சர்வ் எனர்ஜி. காந்திஜி வந்து சொல்லியிருக்காங்க, த அர்த் ப்ரொவைட்ஸ் எனஃப் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி மேன்ஸ் நீட்ஸ் பட் நாட் எவ்ரி மேன்ஸ் கிரீட். நம்ம ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி வந்து கன்சப்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ எனர்ஜி ரிசோர்சஸ் ஆர் லிமிடெட் பட் த வேர்ல்ட் பாப்புலேஷன் இஸ் கிரேட். மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ரிசோர்சஸ் வி யூஸ் கெனாட் பி ரெனியூட். அது நம்மளுக்கே தெரியும். இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கும் யூஸ் பண்றோம், சீக்கிரமா அழியுது. அதுக்கு பதிலாக நம்ம எனர்ஜி ரினியூபிள் ரிசோர்சஸ் யூஸ் பண்ணலாமே. சோலார் பவர், விண்ட் பவர் அண்ட் ஆல்சோ ஜியோ தெர்மல் எனர்ஜி லாட்ஸ் ஆர் தேர். நம்ம வீட்டிலே சோலார் பேனல இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கான எனர்ஜி வந்து அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாமே. த செட்டிங் அப் காஸ்ட் வந்து ஹை தான், பட் இட் லாஸ்ட் லாங். ஸோ வந்து டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அது காஸ்ட்டு குறைக்கிறதுக்கு ஓகே கவர்மெண்ட்ல வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. முன்னாடி வருஷத்தோட இப்போ வந்து கம்மியாக இருக்கு. ஆக்சுவலி சோலாரோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கு. அப்புறம் வந்து ஹைட்ரோ பவர் வந்து சைனால தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஆக்சுவலி அது ஆக்சுவலி வந்து மற்ற பவரோட கம்பேர் பண்ணும்போது செட்டப் காஸ்ட் வந்து ஹைட்ரோ பவருக்கு வந்து கம்மின்னு சொல்றாங்க. வீட்டில் வந்து லைக் வரண்டா லைட் வந்து நைட்டு ஃபுல்லாக வெறிய விட்டுருக்கோம். அது ஆனால் அதுலேருந்து வேஸ்ட் ஆகிற எனர்ஜி வந்து யாருக்குமே தெரியறதில்ல. பிளஸ் வந்து சும்மா போயிட்டு இருக்கோம் லைட் அண்ட் ஃபேன், அது சும்மா எரிட்டோன்னு விட்டுட்டு போயிடுவோம், அது ஆஃப் பண்ணுறதில்ல. அதுலேருந்து நிறைய வேஸ்ட் பவர் வந்து வேஸ்ட் ஆகுது. ஆல்சோ அன்பிளக் எனி அப்ளையன்சஸ் வென் தி ஆரண்ட் இன் யூஸ். நம்ம இப்போ பில்டிங் கட்டும் போது லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் க்ரோஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் பில்டிங் கட்டுறதுக்கு. பட் ஆனால் அதில் சில சில மெத்தட்ஸ் இம்ப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஆக்சுவலி எனர்ஜி ஆடிட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற எனர்ஜி வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஆக்சுவலி then also passive solar buildings, the floors and the walls of the buildings store and collect and store actually solar energy, and it helps to helps in summer, and also it doesn't require any electrical and mechanical devices, and also smart meters it is used when we are in other place. We can actually switch off and switch on any appliances when we are not near it actually. So these are the ways to conserve energy. Actually, we can form a small community group and talk to friends, people about conserving energy, and we can spread awareness. So as a student, நான் வந்து அவுட்ரீச் போயிருக்கேன் ஃபார் கன்சியூமிங் எலக்ட்ரிசிட்டி, சேவ் எலக்ட்ரிசிட்டின்னு அவுட்ரீச் போயிருக்கேன் ஃப்ரம் எம்ஓபி சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ. தேங்க்யூ.
3: ஸோ நேர்களை நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்க எனர்ஜி கன்சர்வ் பண்ணுன்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ இது வீட்டிலருந்து கேட்டுட்டு இருக்கலாம், கடையிலேருந்து கேட்டுட்டு இருக்கலாம். சுற்றி பாருங்களேன், எங்கேயாவது வேஸ்ட்டாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபேன் லைட் ஓடிட்டுருக்கான்ட்டு உடனே போய் ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ எனர்ஜி கன்சர்வ் பண்ணலாம்.
5: பொது இடங்கள்ல அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தொடர்ந்து வருகிற வணிக கடைகள் இருக்குல்ல, இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 வாட்டு 2000 வாட்டுன்னு ஏகப்பட்ட ஒளி உமிழுகின்ற பெரிய பெரிய விளக்குகளை பயன்படுத்துகிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாக்கம் இருக்கிறது. அது ரொம்ப மிகப்பெரிய கொடுமைகள். அதை குறைக்க முடியும். அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? தங்கள் வணிகப் பொருளுக்கு விளம்பரம் செய்கிறார்கள். வணிகப் பொருள் கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக விளக்கினுடைய ஒளியை கூட்டி அதிகமான வெளிச்சத்திலே அவர்கள் தங்கள் வியாபார நிறுவனங்களை நடத்துகிறார்கள். எங்கே போனாலும் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறது. இதை அவர்கள் குறைக்க அரசு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று உங்களை போன்ற இளைஞர்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம்.
3: கண்டிப்பாக வைக்கிறோம் சார். நாங்கள் சிஆர்எஸ் மூலயமா நிறைய வேலைகள் செஞ்சுட்ருக்கோம். அதில் வந்து உங்களை மாதிரி கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட்டுக்குன்னு இல்லை, இண்டிவிஜுவலாக நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக யோசிப்போம். ஸோ டாக்டர் ரமகாஷ் மேம் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, சொல்லுங்கள் மேம்.
1: நான் சொல்கிறது கொஞ்சம் எல்லாரும் ஒத்துக்க முடியாமல் இருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். வணிகர்கள் மட்டும் இல்லை, நம்ம வழிபடுற கோயில்களும் இப்படி தான் இருக்குது. ஏதான ஒரு ஃபெஸ்டிவல் ஆடி போகிறோம் அது இதுனாக்கா 1000-10000 லைட்டை போட்டு வைக்கிறாங்க. உனக்குள்ள உறையும் இறைவனை காண்பதற்கும் உள்ளே வெளிச்சம் வேணும். வெளியில் எவ்வளோதான் லைட்டு போட்டாலும் உன்னால் சாமியை பார்க்க முடியாது. ஸோ உள்ளே வெளிச்சம் இருக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு சின்ன சஜஷன், உங்கள் லெவலில் உங்கள் கம்யூனிட்டியில் ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட, இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், படையாரில் ஒரு கோயில் வந்து க்ரீன் டெம்பிள் அப்படின்னு பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது இல்லை, அப்புறம் வந்து லைட்ஸை குறைச்சிக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் காலேஜ் பக்கத்தில் ஏதாவது ஒன்று இல்லை, நீங்கள் போகிற ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கோயில் இருந்தாக்கா இந்த மாதிரி அந்த கோயிலை மாற்ற முடியுமா பாருங்க. கடவுள் வந்து நகை கேட்கலை, தேங்காய் கேட்கலை, வெத்தலை கேட்கலை. கடவுள் கேட்கறது வந்து பரிசுத்தமான ஒரு மனசு மட்டும்தான் கேட்குறாரு. கீதையிலேயே கிருஷ்ணன் சொல்கிறார், கொஞ்சம் புராண காலத்துக்கு போயிட்டுருக்கேன் நான் இருந்தாலும் சொல்கிறேன், பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ ஒரு பூவோ பழமோ இலையோ எது கொடுத்தாலும் எனக்கு போதும் அப்படிங்கிறார். நம்ம கொடுத்து சாமி வேறு நிறைய போகிறது இல்லாமல் நம்ம லைட்டு போட்டு சாமிக்கு கண்ணு தெரிய போகிறது இல்லை. அவருக்கே தெரியும், அவருக்கே நல்லா தான் இருக்கிறாரு, அவர் போய் நம்ம கெடுக்க வேண்டாங்க கண்ட லைட்டை போட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட்டாக இதை எடுத்து உங்கள் உள்ளூரில் இருக்கிற ஒரு கோயிலில் இது குறைக்க முடியுமான்னு பாருங்கள். அதே போல் காலேஜஸ்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்தாக்கா கூட வேர் கேன் யூ சேவ் எனர்ஜின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் யூசிங் அப் லிஃப்ட்ஸ், இப்போ சில பேருக்கு எங்களுக்கெல்லாம் காலையில் உழுந்து போச்சுன்னா லிஃப்டில் தான் போக வேண்டியிருக்கும். சும்மாவே லிஃப்டில் ஏறுவாங்க, 1வது மாடி 2வது மாடிக்கெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடக்கணும். இளைஞர்கள் சார் சொன்ன மாதிரி 20 கிலோமீட்டர் ஸ்கூல் போனேன் அப்படிங்கிற மாதிரிக்கு இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் 200 அடி கூட போகிறதில்ல செலவாட்டி. அட்லீஸ்ட் 2வது மாடி வரைக்குமா, நான் ஸ்டெல்லா மாரிஸில் டீச் பண்ணிட்டு இருந்தப்போ பிஜி விங்க வந்து எம்ஏ கிளாஸஸ்லாம் 2வது மாடி தான். அப்போ செல்ஃபோன் எல்லாம் கிடையாது, 2வது மாடிக்கு தான் ஏறி கிளாஸுக்கு போனோம். ஒரு கப் காஃபி குடிக்கணும்னா டீ 2 மாடி இறங்கி வருவோம், டெலிஃபோன் ஒன்றுனா 2 மாடி வருவோம். அப்படி நடந்து உடம்பும் ஃபிட்டாக இருந்தது. இப்போ எல்லாத்தையும் அதுதான் அவசரம் அவசியம், அவசரமாக லிஃப்டில் போய் அவசரமாக கிளாஸுக்கு போயிடுவோம். ஸோ எத்தனை லிஃப்ட் குறைக்க முடியுமோ அந்த லிஃப்ட் யூஸ் பண்ணுறத குறையுங்க. உள்ளூரில் இருக்கிற கோயிலில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். திஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆடி மாதம் எஸ்பெஷலி டார்கெட் பண்ணுங்கள். கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்டில் யூ கேன் புட். இதில் ஒரு ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? பெருமாள் கோயிலாம், பெருமாள் உள்ளே இருக்காராம், வெளியில் டியூப்லைட் போட்டிருக்கு தான், இன்னார் உபயம் அப்படின்ட்டு. ஸோ நீ லைட்டை பார்க்குறியா, இன்னார் உபயத்தை பார்க்குறியான்னு தெரில. அது மாதிரி பகவானுக்கே உபயம், டியூப்லைட் உபயம் பண்ணுறேன்னு பெரிய ஆள் தான் நீ, பட் அவ்வளோ லைட் வேண்டாம். கடவுள் உள்ளே இருக்கார், பளிச்சுன்னு இருக்கார், அவரை உள்ளே பாருங்கள்.
0: I have a question. To speak truth to power, what does it mean? To speak truth to power, what does it mean? What is the meaning of that sentence?
3: To make truth to power, sir.
0: To speak truth to power, what does it mean?
1: People in power.
0: People in power. I gave an example 2 minutes ago. Commissioner of police should be asked to answer, have you done anything to reduce pollution by checking car movements? He is in power. We are not in power. To speak truth to power requires brains or courage. What does it require?
2: Courage, both.
0: Therefore, there is a Gujarati song which says, of what avail is wind or sail if courage fails? When a man goes out in a boat, these fishermen, it's in Gujarati. Of what avail is wind irundhalum, sail irundhalum, but if courage fails, you can't do anything. The most important part in all these things will be, you will have to speak truth to power. Media have power. The Hindu Indian Express, Malay Mursu, because they influence public opinion. You have to speak the truth to them, politely, as Gandhi said.

0: இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஒரு பக்கெட் தண்ணி போறோம் ஒருத்தர் குளிக்கிறதுக்கு, ஒரு டப்பு நிறைய நினைச்சு அதுல இறங்கி தான் குளிப்பேன்னு பல பேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கலாம், அது ஒரு சொல்யூஷன். பேசிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு தான், ஆனால் அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ற மெத்தட் நிறைய பேருக்கு தெரியாது. அதை கொண்டு வரலாம், கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பிங். நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பிங்னா ஒரு நிலப்பகுதியில் இந்த மரங்கள் இந்த செடிகள் ஏற்கனவே இருந்திருக்கும். அது ஏன் அங்கே இருந்திருக்கும்னா, அங்கே இருக்கிற நீர் அளவு அது பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக இருந்திருக்கும். அந்த செடிகள் வந்து அந்த அளவுக்கு நீர் பிடிக்கும். நம்ம அது என்ன, அந்த அதுக்கு முன்னாடி அந்த நிலப்பகுதியில் என்ன மரம் இருந்தது, என்ன செடி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நிறையா இப்போ பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணால் அந்த செடிகள் அந்த மரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனனி சொன்ன மாதிரி பாம் ட்ரீஸ் நிறையா நீர் தேக்கி வச்சுக்கும், மண்ணையும் நல்லா பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஆறோரங்களில் பாம் ட்ரீஸ் வைக்கிறது, ஆறோரங்களில் தோப்பு இருக்கிறதுக்கே அதுதான் காரணம். நிறையா ட்ரீஸையும் நிறையா சாயிலையும் நிறையா வாட்டரையும் அது தேக்கி வச்சுக்கும். இன்னொரு வாட்டர் கன்சர்வேஷன் மெத்தட் வந்து கவர்மெண்ட்டால் இது கொண்டு வர முடியும், வாட்டர் மீட்டரிங் மெத்தட். வாட்டர் மீட்டரிங் வந்து நம்ம ஊரில் இவ்வளோ ப்ரெவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெங்களூரில் இது ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து ட்ரிப் இரிகேஷன், மோஸ்ட்டாக அக்ரிகல்ச்சரல் பார்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், சொட்டு நீர் பாசன முறை. அது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்ன பண்ணலான்னா, அங்கங்கே ஒழுகிற இப்போ டேப்பையோ இதையோ அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடையோ பார்த்து அதை சரி பண்ணலாம்.
1: இன் பெங்களூர் த லேக்ஸ் லேக்ஸ் காட் ஃபயர் ஃபார் வாட் லேக்ஸ் காட் ஃபயர் இது பார்ட்லி பிகாஸ் such things have gone into the lake. The lakes got, there are photographs available, there is a video on that, I saw the video also. You cannot do something which is convenient if it is harmful to people. You will have to go without it. And this truth must be spoken to whom?
2: People in power.
1: People, good, good, congratulations. People in power.
0: என் வீட்டில் எடுத்துக்கிட்ட சில முயற்சிகள் என்னென்னா, இது நிறையா வீட்டில் பார்த்துருப்போம், மோட்டர் போட்டுருவாங்க அது வழிஞ்சிரும், எங்கேருந்தோ எங்கேயோ கொட்டும். எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணது இதுதான், அந்த மோட்டர் போட்லேருந்து ஒரு பைப்லைன் எடுத்து எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கிற கார்டனில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக விட்டோம், ட்ரிப் இரிகேஷன் மாதிரியே. அண்ட் ஆல்சோ கிச்சன்லேயும் டாய்லெட்ஸ்லேயும் போகிற தண்ணியை பைப்லைன் போட்டு வி ஜஸ்ட் லெஃப்ட் டு பேக் கார்டன். அதில் சாலினேஷன் இருக்கும்னு சொல்லலாம். சால்ட் வாட்டர் பிளான்ஸ் இருக்குது, சால்ட் வாட்டர் பிளான்ஸ் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி உங்களோட நல்ல பிளான்ஸ் வைக்கலாம். சால்ட் வாட்டர் பிளான்ஸ் உங்களோட சால்ட் எல்லாம் எடுத்துக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வாட்டர் ரீயூஸ் பண்ணலாம். இட்ஸ் லைக் பேப்பர், வி கேன் ரீயூஸ் வாட்டர். வாட்டர் டீசாலினேஷன் பிளான் செட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க நிறைய பான்ஸ் லேக்ஸ்லாம் நிறைய டிக் பண்ணாங்க. இப்போ நம்ம அதை விட்டுட்டோம், நம்ம அதை விட்டுட்டு நம்ம பில்டிங்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக வி கேன் டிக் பான்ஸ், இருக்கிற லேக்கையும் பான்ஸையும் நம்ம தூர்வாரலாம், தூர்வாரி நிறையா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு பாயிண்ட் என்னென்னா, கிரவுண்ட் வாட்டருக்கும் சர்ஃபேஸ் வாட்டருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக லேக் வாட்டர்ஸ் அண்ட் பாண்ட் வாட்டர்ஸ் வில் பி வேனிஷ்ட். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பாயிண்ட் இஸ், ஆற்று மணல் அல்றதுனால கூட வாட்டர் கெட்ஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்காது. மணல் அள்ள கூட கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேட், மணல் அள்ளும் போது கூட கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் வி கேன் டேக் டு கன்சர்வ் வாட்டர்.
3: இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. நாங்கள் வந்து திருவேங்கடம் மூலமாக ஆல் இண்டியா ரெடியோவில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தப்போ ஒரு அழகான சஜஷன் வந்தது ஒரு ஆர்வலர்லேருந்து, என்வாயன்மெண்டலிஸ்ட்லேருந்து. அவர் என்ன சொன்னார்னாக்கா, கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்கும் இந்த ஐடியா, பட் இப்போ நிறைய இடங்களில் காலனிஸாக இருக்குது, ஒவ்வொரு காலனிலையும் ஒரு சின்ன ஏரி, வாட்டர் பாடி, ஏரி கூட இல்லை, ஒரு சின்ன வாட்டர் பாடி அவங்களே கிரியேட் பண்ண முடியுமா, கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாண்டு, ஒரு சின்ன குளம், அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் கொஞ்சம் இடம் வாங்கி, கவர்மெண்ட் கிட்ட சண்டை போட்டாலோ இல்லை நல்லா பேசி என்னவோ பண்ணி கொஞ்சம் இடம் வாங்கி அந்தந்த கம்யூனிட்டியில் ஒரு சின்ன பாண்டு, ஒரு சின்ன குளம் பண்ணி அது வைக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்படி பண்ணாக்கா ஒரு விதத்தில் வந்து அது என்வாயன்மெண்ட் தண்ணியெல்லாம் சேகரிக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் அதை சுற்றி க்ரீனரி வரும், பச்சையாக எல்லாம் வளரும், குழந்தைங்களுக்கு வேடி காட்டுறதுக்கு ஒரு இடமா இருக்கும், வாக் நிறைய பலன்கள் உண்டு. அதனால இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா நம்ம சிட்டியில் கஷ்டம், சின்ன ஊர்களில் பண்ணிட முடியும். நம்மளை மாதிரி மதுராஸ் கோயம்புத்தூர் திருச்சி இந்த ஊர் மாதிரி பெரிய ஊருங்களெல்லாம் நகரங்களில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், ஏன்னா இடம் இல்லைன்னுட்டு. இருந்தாலும் பர்சிஸ்டண்ட்டாக விடாமல் கொஞ்சம் அட்லீஸ்ட் இப்போ

0: ஃப்ரெஷ்ஷாக வர்ற காலனிஸ்லேயாவது அப்படி ஒரு சின்ன வாட்டர் பாடி கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒன்று ஆலோசனை பண்ணி யோசித்து பண்ணி பார்க்கணும். அப்புறம் சில தொண்டு நிறுவனங்களாக இருக்குது, நிறைய வேலை பண்ணுறாங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்க நேர்க்கானு தெரியுமா?
1: குளம் இருக்கும், கிணறு இருக்கும், குளம் இருக்கும்.
0: ஒரு ஒரு கோயிலுக்கும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும், ஒரு மரம் இருக்கும். ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு கோயிலும் குளம் இருக்கும், குளத்தில் மீன் இருக்கும். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லிவிங் க்ரீச்சர்ஸ், நந்தனம் தோட்டம் இருக்கும், பூ இருக்கும், வேலைகளை கொடுக்கும். இது இந்த இதெல்லாம் இருக்கிறப்போ நிறைய பேருக்கு வாழ்வாதாரங்களும் வரும். அதனால் அந்த சாமிக்காக சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார். நான் சொன்ன மாதிரி நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருக்கார், தேட வேண்டாம். பட் அதனால தான் சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஒரு என்வாயன்மெண்ட் ஹாட்ஸ்பாட் மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா நம்ம கம்யூனிட்டியில். ஒரு சின்ன ஒரு தண்ணி நான் ஒரு அடிக்கு ஒரு அடி இருந்தால் கூட போகிறேன், அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அது சுற்றி எதானு பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ உங்கள் காலேஜ்லேயே இருக்க ஓப்பன் ஏர் இருக்கு இல்லையா, அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லலாம் சில காலேஜஸ் ஓப்பன் ஏரில் பேர்ட்ஸ் வரும். உங்கள் காலேஜில் வருதோன்னு எனக்கு தெரில, ஏன்னா ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்குது, ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியாவில் இருக்குது உங்கள் இது. அந்த பேர்ட்ஸ்
1: ஃபுல்லாக எம்ஓபி கேம்பஸ் சுற்றி நிறைய பீஜன்ஸ் இருக்குது மேம்.
0: அவுட் சைட்லேருந்து பேர்ட்ஸ் வரும், ஒயிட் பேர்ட்ஸ் எல்லாம் வரும். அப்படி வந்ததுனாக்கா அவங்க அவங்க சேர்ந்து அங்கே ஒரு சின்ன பேர்ட் சாங்சுரி கிரியேட் பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் அந்த ரெண்டு மாதத்துக்கு நவம்பர் டிசம்பர் அங்கே தண்ணி நிற்கிற மாதிரி, பேர்ட்ஸ் வர மாதிரி அது பண்ண முடியுமா? இதையும் யோசிச்சு பார்க்கலாம். தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் திங்ஸ். அதாவது நம்ம இருக்கிற இடத்துல, நான் அடி வைக்கிற இடத்துல நான் எதானும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கவர்மெண்ட்டை நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது பிளேம் பண்ணாலும் பண்ணாட்டி அது பாட்டில் அது போயிட்டே இருக்கும். அது ஒரு சைடில் நடக்கட்டும், கேன்வஸிங் அட்வொகசி அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அதாவது நான் எதுக்கு திருப்ப திருப்ப திருப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் மாதிரி காலேஜஸ்க்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும். நீங்கள் யூத் பண்ணுறீங்க, எம்ஓபியில் ஒரு சின்ன பேர்ட் சாங்சுரி பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு குட்டி பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எக்கச்சக்கமாக மீடியா கவரேஜ் வரும். திஸ் வில் இன்ஸ்பயர். இது ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து மோட்டிவேட் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த விஷயம் போகும். இதுக்காகத்தான் சொல்கிறேன், இப்போ நிறைய காலேஜஸ் பெரிய பழைய காலேஜஸ்லாம் நிறைய இடம் இருக்குது. ஏதானு ஒரு ஒரு என்வாயன்மெண்ட் ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணலாம் இல்லையாங்க, தட் இஸ் மை ஐடியா. ஸோ உங்களால் இது பண்ண முடியுமான்னு யோசிச்சுப்பேன். இல்லை ஒரு கிணறு இருந்தாக்கா பர்ஹாப்ஸ் சில இடங்களில் கிணறு இருக்கலாம், அதில் அதில் எதையானு பண்ண முடியுமா? வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பண்ண,
1: வாட்டர் சேவ் பண்ணுறது. நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு அப்போவே ஒரு புத்தி சொல்லி இருந்திருக்கான், எதிர்காலத்தில் குடிநீரை காசு கொடுத்து வாங்க ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அவரை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்களாம், ஆனால் இப்போ நிஜமால ஏமாந்து போயிருக்கிறது நம்ம தான். பொருட்கள் விட்டுட்டு தண்ணியே காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இது எதனால? நம்ம எவ்வளவோ சுச்சுவேஷன்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம் டேப்ல இருந்து சொட்டு சொட தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கும். அதை திருப்பி போறதுக்கு எவ்வளோ ஒரு 5 செகண்ட் எடுத்துருக்குமா? ஆனா பண்ணிருப்போமா அப்படிங்கறதான் கேள்வி. நேர்கள் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனையோ இடத்துல நீங்க கண்ணெதிர்க்க பார்த்துருப்பீங்க, எங்கேயோ எவ்வளோ இடத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கும், அது கொஞ்சம் உங்க டைம் எடுத்து மூடினீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே கேட்டு அதுக்கு நீங்களே பதில் அளிச்சுக்கிட்டா வாட்டர் கன்சர்வேஷன் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளால் கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ மேலும் பேசுவதற்காக ஈஸ்வரி நம்ம கூட இருக்காங்க. ஈஸ்வரி எதை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்திச்சிருக்க ஒரு முக்கிய பிரச்சனை, குளோபல் வார்மிங். சொல்லுங்க ஈஸ்வரி. வணக்கம்.
2: இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனர்ஜி கன்சர்வேஷன், பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன் இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பிரச்சனை தான் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சுங்கிறது கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு நம்மளுடைய சுற்றுச்சூழலில் அதிக அளவில் இருக்கிறப்போ ஏற்படுற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை உலக அளவில் பார்த்தீங்கன்னா சைனா முதல் இடத்துலையும், யூஎஸ் 2வது இடத்துலையும், நம்ம இந்தியா 3வது இடத்துலையும் இருக்கு. இது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். பூனேல ஒரு சென்சஸ் எடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், 100%ல 45.8% யங்ஸ்டர்ஸுக்கு தான் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பத்தி அவேர்னஸே இருக்கான்.
3: நம்மளுடைய அவருக்கு தெரியாதே, அவருக்கு தெரியும் என்ன சொல்றீங்க?
2: I mean only 45.8% of the youngsters are aware about
3: global warming. 45% are aware. Okay, continue.
2: In 1989, US Global Change Program have implemented so many measures. They include strategic planning like advanced science, that is advanced knowledge about scientific knowledge about global warming and climate change. Conduct sustained assessment, that is understanding the capability and ability of the nation to withstand the global warming and climate change. Thirdly, timely decision. This is the decision that they are taking during calamities, disasters like flooding, volcanic eruption. The decisions that are taken at that time are also plays an important role in climatic changes. Communicate and educate. This is most important. People should be aware about the global change and climate changes, because without people's support, we can't change anything. At present, 192 countries have adopted Kyoto Protocol. Kyoto Protocol is nothing but an agreement linked with United Nations Framework Convention of Climate Change. Most of the peoples are not aware about Kyoto Protocol, and India is also one of the members of Kyoto Protocol. Now, suggestions. As youngsters, we have so many suggestions to do. We youngsters are adaptable in nature. So, if we try, we can make easily low carbon lifestyle. That's very important. Secondly, coming generation can limit deforestation, mining, industrial production. As a journalist student, I have a question. If the industrial production is a major cause for carbon dioxide emission, then is it possible for a developing country to develop without an industrial revolution? That's a questionable. Secondly, we should replant the genetically engineered plants. That is nothing but the DNA of a plant, that is a cell of a plant, is modified using a genetic engineering. And also, replenishment of ocean with algae, which are efficient to recycle the carbon dioxide in the atmosphere. Now, strategies for the future. A green building. Most of the people are not aware about green building. That is nothing but a technology of building a house. This green building is effective in abroad, but not implemented in India. Vermicompost. Vermicompost is most effective and very easy method of soil to fertilize soil. Summarizing everything, we come to only 3 points: reduce, recycle, and reuse. Reduce. We should reduce our wants and needs. That is very effective. Then reuse. We can reuse our water waste, by kitchen waste, everything we can reuse. Then recycle. Recycle is nothing but, as our ma'am said, we can use mud pots instead of plastic water bottles. That is also recycling method. Then I have to conclude this by saying, our earth is like a mother. ஒரு அம்மா தன் பிள்ளைய குழந்தையா இருக்கும் போது பார்த்துப்பாங்க, அதுவே குழந்தை வளர்ந்த அப்புறம் அந்த அம்மா வயசானதுக்கு அப்புறம் பார்த்துப்பாங்க. அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். நம்மள நம்ம அம்மாவா இருந்து நம்ம பூமி தாய் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க நோய் புற்று இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கடமை அவங்கள பார்த்துக்க வேண்டியது. அது செய்ய தவிர்றோமா இல்லையாங்கிறது நம்ம கையில
3: தான்.
2: There is a ozone layer, they have holes, sir, that's very ozone layer hole.
3: Depletion.
2: And there are so many air pollution due to that.
3: What will be the effects of global warming?
2: Temperature change.
3: Serious unpredictable changes.
2: So, rise
4: in sea level.
3: Rise in the sea level.
2: And solar radiation.
3: It is the elephant in the room. What is the meaning of the word elephant in the room? எப்படி தெரியுமா உங்களுக்கு? ரூம்லயே ஒரு இங்க யானை இருக்கு. What is the meaning of that word? The elephant in the room. We are not able to see it because we don't want to see it. The earth, the water level at Marina will rise by about 1.5 feet in the next 20 or 30 years. It has come. It is a fact. There is an elephant in the room. Elephant in the room. Sugar cane, carrot, it's the elephant room. Ask the elephant to go. The effects of global warming will be totally disastrous for mankind. Food will be less, unpredictable seasonal changes, and rising water levels of the sea throughout the world. Bangladesh will probably go completely underwater in 25 years. That's what they are saying. I have not discovered this. I'm not cheating you. The answer to this is, somebody has to speak truth to power. People who have to take decisions should be told, you are a failure because you are not taking any steps. That is called speaking truth to power. That's what I'm saying. திஸ் இஸ் த பாயிண்ட் ஐ வில் கன்க்ளூட் ஆன் மை சைட். ஐ எம் வில்லிங் டு கம் வித் யூ சிக்ஸ் பீப்புள் சிக்ஸ் கேர்ள்ஸ் ஹியர் ஹலோ இஃப் யுவர் பிரின்சிபல் அக்ரீஸ் டு தி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் தெர் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் அண்ட் டெல் தெம் வாட் ஹவ் யூ டன் டு ரிடியூஸ் பெட்ரோலியம் டீசல் பொல்யூஷன் இன் த சிட்டி வாட் ஹவ் யூ டன் இஃப் யூ ஹவ் ஐ எம் ஜாயின் பிகாஸ் இஃப் ஐ சென்ட் மை கார்டு இன் என் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தே வில் கால் மீ இன் வென் வி லீவ் த ரூம் வாட் வில் ஹேப்பன் அவர் சொல்லுவார் இவன் ஒரு பெரிய பயிற்சிக்காரன் இவ்வளோ பயிற்சிக்காரன் வென் யூ ஆர் கால்ட் எ பயிற்சிக்காரன் இட் மீன்ஸ் யூ ஹவ் மேட் த பாயிண்ட் எஃபெக்டிவ்லி இஃப் யூ ஆர் கால்ட் எ வைஸ் பர்சன் ப்ளீஸ் பிவேர் தட் ஹீ திங்ஸ் தட் யூ ஹவ் டன் அச்சீவ் நத்திங் அன்லெஸ் யூ ஆர் கால்ட் எ ஃபூல் டோன்ட் இமேஜின் தட் யூ ஹவ் பிகம் எஃபெக்டிவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் It often in a government office when you go out, when you come out, many officials laugh. I want to be a Paitikaran or Paitikari as the case may be. There is no option. We have no options. Options are closed. Options are closed. You understand? Electric cars will... We always say, oh, there is a problem. Technology will solve it. Technology will not solve it. It is our brains which must first start working. What is it that we are doing? What is it that we are doing? Will technology solve the problem? Don't accept that statement. Ask questions. That is what an educated mind does. And ask explanations. If an answer is given, check whether the answer is honest and correct. If not, speak truth to power.
4: Thank you. ஒவ்வொருவரும் உண்மையாக பேசுங்கள். உங்களிடம் எவ்வளவு ஆடைகள் இருக்கின்றன, எவ்வளவு குறைந்தபட்ச தேவை என்பதை பாருங்கள். அந்த குறைந்தபட்ச தேவைக்கு மிகுதியாக இருந்தால் அந்த ஆடைகள் அதிகப்படியாக இருக்கின்றன. அந்த ஆடைகளை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய குளோபல் வார்மிங்க்கு ஒரு பெரிய காரணம். குறைந்தபட்ச தேவைகளை வைத்து கொண்டால் நம்மால் இந்த புவி வெப்பத்தை குறைக்க முடியும். ஆடைகள் அதிகமாக அவற்றை நீங்கள் பராமரிப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இங்கே துணிகளை துவைப்பதை பற்றி பேசப்பட்டது. துணி துவைப்பதற்கு இன்றைக்கு கருவி வந்துவிட்டது. அந்த கருவி தண்ணீரை கபடீகரம் செய்கிறது. சாதாரணமாக எடுக்கவில்லை, ஒரு லிட்டருக்கு பதிலாக 20 லிட்டர் வரையிலும் எடுக்கிறது. எனவே அதை குறைக்கலாம். இப்படி ஆடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, ஆடைகளை பராமரிக்கிற செலவுகளை குறைப்பது, குறிப்பாக அந்த ஆடைகளை பராமரிப்பதற்குரிய கருவிகளே இல்லாத ஒரு நிலை. நாம் அன்றைக்கு நாமே நம்முடைய துணிகளை துவைத்து கொண்டு வாழ்ந்தோம். இன்றைக்கு எல்லாம் கருவிகள் செய்கின்றன. சூரிய வெப்பம் மிகுந்த நம்முடைய நாட்டில் இந்த ஆடைகளை நனைத்து நீங்கள் காயப்போட்டால் 1 மணி நேரத்தில் காய்ந்துவிடும். ஆனால் நாம் ஒரு கருவியை நம்பி அந்த கருவியின் மூலமாக அதை உடனடியாக அதை நாம் அந்த தண்ணீரை நீக்குகிறோம். அது மிகப்பெரிய புவி வெப்பத்துக்கான காரணமாக இருக்கிறது. இதை நாம் கொஞ்சம் நம்ம அளவில் இதை செய்ய முடியும்.
3: The bell is tolling and you are asking, for whom does it toll? What's the reply in the Bible? You know, it tolls for you. There is a call and a danger is visible. Who will meet the danger? Only you can meet the danger, nobody else can. Where is this quoted? Ernest Hemingway, who won the Nobel Prize for Literature, Ernest Hemingway. He has quoted this first. He was a total atheist. The bell is ringing and you are asking, For whom does it ring? I say unto you, it rings for you. You are responsible for things getting worse. Once moral responsibility is indivisible. Who said this? One last point before I leave you. Take all the responsibility on your own shoulders. Who said that? No? Exactly. Take all, it the shortest sentence I have read, the wisest, take all the responsibility on your own shoulders. Because your shoulders, he knew, your shoulders are strong. But you are telling, our, now what I told you again, eh? அரே அவர் யாரு? நீங்க தான், உங்க ஜவாபதாரிக்கு உங்க தான் பொறுப்பு. அவருடைய பொறுப்பு இல்லை, அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அவர் உங்களுக்கு பைத்தியக்காரன் சொல்றாரு, பைத்தியக்காரன் பரவாயில்லை. ஐ எம் கோயிங் டு டூ இட், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் குவஸ்டன், ஐ எம் கோயிங் டு டிமாண்ட் ஆன்சர்ஸ். And if your answers are dishonest or misleading, I am going to say your answers are dishonest. Unless we do that, you are all in a group of 1920, I suppose. I am exactly 84. I am sorry I have to confess that. But I can see the elephant in the room very clearly. And I am trying to show everybody there is an elephant. In Canada, people have called me mad. There is no elephant here. But I am saying there is an elephant here. இங்க யானை இருக்கு, நீங்க பார்க் பண்ணுங்க. You see, there is a problem there. We should be able to... Anticipation is what human beings can do. Animals cannot do that. And anticipation, thinking ahead 10 years, 20 years, 30 years, is the sign of a brilliant mind. The habit of asking questions shows mental vitality and seeking answers. People have to answer. They are answer. People who are making decisions are answerable. Ask them the questions. They will call you mad. That day you should celebrate by dancing. That I have been called mad by a man in power. I will dance with joy. Because that's what he really thinks. Okay? Okay.
0: That is, I have a question in my mind. That is, how do I say, படிக்கிறோம் இல்லையா, பதட்டப்படுறோம், கவர்மெண்ட்டை படிக்கிறோம், பக்கத்து விட்டு படிக்கிறோம், அவன் பண்ணல, இவங்க பண்ணல, இவங்க பண்ணல, அவங்க பண்ணலன்னு சொல்கிறோம் இல்லையா. ஐயோ பண்ணணுமே பண்ணணுமே. படிக்கவும் வேண்டாம், பதட்டப்படவும் வேண்டாம். கவர்மெண்ட்டும் நம்மளோட தான். கவர்மெண்ட் வேலை பண்ணுதோ இல்லையோ, அது நான் தான் சொன்னேன், சோஷியல் ஒர்க்கில் திஸ் இஸ் வாட் வி டீச். அதாவது கொஞ்சம் ஐ டேக் டைம் டு எக்ஸ்பிளைன் திஸ் அண்ட் ஐ ஹவ் சம்திங் டு ரீட் ஆல்சோ, ஸோ கிவ் மீ டைம். அது வந்து நாங்கள் வந்து மூணு லெவலில் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து மேக்ரோ, மீசோ, மைக்ரோ. மேக்ரோங்கிறது பெரிய லெவல், கவர்மெண்ட் லெவலில், சொசைட்டி லெவலில் அது. மீசோங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி லெவல், என்ன சுற்றி அந்த. மைக்ரோங்கிறது தனி மனிதனாக என்னோடய வீட்டுக்குள்ளே. மூணு லெவல்லையும் ஒர்க் பண்ணணும். சும்மா கவர்மெண்ட்டை பயிச்சுட்டே இருந்தாக்கா பலன் கிடையாது. சும்மா நான் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன்னு நினச்சிட்றேன், அதுக்கும் பலன் கிடையாது. ரெண்டுமே வரணும். பட் கவர்மெண்ட்டை பேசணும், ஸ்பீக் ட்ரூத் டு த பவர் சொல்லிடலாம். பட் டு ஸ்பீக் ட்ரூத் டு த பவர் யூ நீட் பவர். உங்ககிட்ட பவர் இல்லாமல் யூ கான் கோன் ஸ்பீக் டு த பவர். ஆயிரம் பத்தாயிரம் ஆக்டிவிஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு இது வரைக்கும். இன்னைக்கு ஒரு ஆர்டிஐ அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குதுன்னா நம்ம கண்ட்ரியில், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அது ஏன் வந்ததுன்னா சும்மா போய் கவர்மெண்ட்ல பேசினால வரல, ஒரு சமுதாயமே பொங்கி எழுதினால தான் வந்தது. ஒரு நிர்பயா கேஸால ஒரு சமுதாயமே பொங்கினதால தான் ஒரு மாற்றம் வந்தது. நம்ம வந்து ஸ்பீக் டு ஸ்பீக் ஸ்பீக் ஸ்பீக்னு சொல்லிட்டு இருந்தா யூ மஸ்ட் ஆல்சோ ஸ்பீக் வித் பவர். பவர் கம்ஸ் எங்க பாஷையில், எங்க சோசியல் பாஷையில சொல்ல போனா பவர் கம்ஸ் வந்து இட் இஸ் கலெக்டிவைசேஷன். கலெக்டிவைசேஷன் என்ன, பத்து பேர் சேர்ந்து போனோம் பேசணும், அப்பதான் முடியும். அப்பதான் முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டே நான் அவர்கிட்ட பேசுறேன் விட்டு பேசுவேன், பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அதுவும் நம்மள மாதிரி ஆட்கள் போனா காஃபி டீ எல்லாம் கொடுப்பாங்க, உட்காந்து வைப்பாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அடுத்த வாட்டி போய் போட்டாக்கா ரூல் 2-4A செக்ஷன் பி ஆஃப் த டி செக்ஷன் ஆஃப் த இ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பவர் வரணும், ஜனங்கள் ஒன்று சேரணும், அப்பதான் காரியம் நடக்கும். அதனால தான் நான் திருப்ப திருப்ப சொல்றேன், இன்னொரு கான்செப்டையும் சொல்லிடுறேன். ஏரியா ஆஃப் கன்சர்ன், ஏரியா ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். ஏரியா ஆஃப் கன்சர்ன்னாக்கா நான் எதை பத்தி எல்லாம் கவலைப்படுறேன், என்னுடைய கவலைக்கான இடங்கள். இந்த பூலோகம் முழுக்க எனக்கு கவலைக்கான இடம், பூலோகம் முழுக்க நல்லா இருக்கணும். சர்வே ஜனா சுக்கினோபவந்தும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. லெட் எவ்ரிபடி பி ஹாப்பி அண்ட் லெட் ஆல் திங்ஸ் பிரைட் அப்படின்ற பாயிண்ட் எழுதின மாதிரிக்கு. சரி, பட் நான் இந்த உலகத்தை மாத்திர முடியுமா? அதை மாத்தணும்னு நினச்சா ரெண்டாவது நாளே எனக்கு ஐ வில் பி டிஃபீட்டட், தோத்து போவேன், அழுக வந்துடும், விட்டுருவேன். அதனால தான் ஏரியா ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறோம். எந்த இடத்துல நான் ஆக்ட் பண்ண முடியும், எந்த இடத்துல என்னால் செயல் பண்ண முடியும், என் வீட்லையா, என் தோட்டத்திலையா, என் பக்கத்து வீட்லையா, இங்கே பண்ணி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு மெச்சூரிட்டியை வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு பழக்கம் வந்து, ஒரு தைரியம் வந்து, ஒரு பத்து பேரோட சேர்ந்து வந்தாக்கா மேக்ரோ லெவலுக்கு போகலாம், மேசோ லெவலுக்கு போகலாம், ஒவ்வொன்றா பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னாக்கா பண்ண தொடங்கணும். என்னோட லெவலில் இன்னிலேருந்து நான் பண்ண தொடங்குறேன், பண்ணி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறேன். அப்படி பண்ணாக்கா வந்துடும். கவர்மெண்ட்டை பயிச்சுட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்லை, கவர்மெண்ட்டை புகழ்ந்துட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்ட இன்டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலையும் பயன் இல்லை. கவர்மெண்ட் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. கார்மெண்ட் இருக்கிறது நமக்காகத்தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டு கை,

0: இட் இஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். ரெண்டு சைடு இருந்தா தான் அது காயின், இல்லாட்டி அது செல்லாத காயின் இல்லையா. அதை மனசுல வச்சுட்டு யூ ஷுட் ஒர்க். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஆக்டிவிசம் போனோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் சொல்றேன், கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு என்ன கம்யூனிட்டிலலாம் வந்து, அதுவும் தமிழ்நாட்டில் பெண்கள் ரொம்ப தைரியமாக ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்க. அதனால தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், சுயோதவி குழுக்கள் நல்லா வந்திருக்கு. அந்த சுயோதவி குழுக்களை வச்சு நிறைய பண்ணலாம், சின்னதுலேருந்து தொடங்கி பெருசு வரைக்கும் போகலாம். நிறைய தொண்டு நிறுவனங்கள் தயாராக இருக்குது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க யாருன்னு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி கண்டுபிடிச்சி அவங்க உதவி மூலமாகவும் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நமக்கு நிறைய கதவுகள் இருக்குது. எந்த கதவு திறக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். அது கொஞ்சம் காலை எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் ஃபீல்டுக்கு போய் கம்யூனிட்டிக்கு போய் ஒரு நாலு பேரோட பேசி இருந்தாக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இப்படி தான் பண்ண வேண்டும், இதுதான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுதான் நான் பண்ண வேண்டும். இப்போது உடனே ஒன்று சொல்ல வரேன். ஒரு இன்றைய உலகத்தில் பெரிய மகத்துவமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? என்ன நீங்கள் விச் இஸ் த பிக்கஸ்ட் ட்ரூத் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எது மகத்தான உண்மை இன்னைக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரான ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதானு ஒன்று சொல்லுங்க. எது மகத்தான உண்மை? ரொம்ப மகத்தான உண்மை, அது பிரம்மாண்டமான உண்மை. பிரம்மாண்டமா போதி கடை வச்சிருக்காங்களா அந்த மாதிரி? ஓகே, இப்போ இருக்கிற நிலைமை இந்த நிமிஷம் இன்எவிடபிள். ஓகே, வேற என்ன? நம்மளோடது இல்லை. மனித இனம் இல்லாமல் மற்ற இனங்கள் வாழும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில மனுஷங்களே இல்லைன்னு வைங்க, அது பாட்டில் இருக்கும், நதி இருக்கும், கடல் இருக்கும், மீன் இருக்கும், அது பாட்டில் இருக்கும். புலி மானத்திங்கும், மானு புல்லத்திங்கும், புல்லு தண்ணியில வளரும், தண்ணியில மீன் இருக்கும், பூமி மாத்தா அப்பாட்டில் நிம்மதியா இருப்பான். மனுஷங்க இல்லாம பூமி இருக்கலாம், மனித குணம் இல்லாமல் பூமி வாழலாம், மற்ற இனங்கள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. இதுதான் மேக்சிமம் This earth can exist without human beings.
1: Right, okay.
0: But human beings cannot exist without
1: right, right,
0: earth
1: I got that
0: other point. Species. Other species. இது கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, முடிஞ்சு அதில் போய் பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு செலிப்ரிட்டியை வச்சு ஒரு போயிட்ரி மாதிரி படிக்க சொல்கிறாங்க. இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக ஜூலியா ராபர்ட்ஸை வச்சு படிக்க சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து நீங்களே வெப்பில் போய் பார்த்துக்கலாம். But I would like to read it out in the conclusion. இதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் ப்ரேயர் மாதிரி போயிட்டால் நல்லா இருக்கும். What is it? Some call me nature, others call me mother nature. I have been here for over 4.5 billion years. 22,500 times longer than you. I don't really need people, but people need me. Yes, your future depends on me. When I thrive, you thrive. When I falter, you falter or worse. But I have been here for eons. I have fed species greater than you. And I have starved species greater than you. My oceans, my soil, my flowing streams, my forests, they all can take you or leave you. How you choose to live each day, whether you regard or disregard me, doesn't really matter to me. One way or the other, your actions will determine your fate, not mine. I am nature. I will go on. I am prepared to evolve. Are you?
1: Good.
0: This says, if nature could talk, what would it say? This is it. This is it. So, all beings can exist without human, but human being cannot exist without other beings. இந்த மனசில் வச்சு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் இன் என்வாயன்மெண்டலிசம் என்னன்னா, திங்க் குளோபலி ஆக்ட் குளோபலி. உலக அளவில் யோசிச்சுட்டு உங்கள் அளவில் ஏதானு பண்ணுங்க அப்படிங்கிறது. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணாலே யூபில் அச்சீவ் நிறைய சக்ஸஸ் வரும். எல்லாருக்கும், குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் கதவுகள் இருக்கு, மாட மாளிகள் இருக்கிறவங்களுக்கும் கதவுகள் இருக்கு. எந்த கதவு திறந்து எப்படி போகணுங்கிறது மட்டும் நிச்சயம்
1: பண்ணிக்கிறேன். Every crisis, we have got dozen warnings already, she has mentioned. But we are not able to see the warnings quite clearly. One word said that we have to see a car. Wow. So he said, no, this car is not a car. That is a car. The warnings are there in Ahmedabad city. You told me. In Ahmedabad city, now, temperature is 3 degrees centigrade above any earlier year.
0: You should conclude with that nice poem.
1: 3 degrees higher than any of the earliest in southern district, Madurai. Please see the website, the temperature for the last 10 years. You will see it. It is warning. Warnings have been given. It is for you to see them because they are very clear warnings. It's the writing on the wall. It's the writing on the wall. The elephant is in the room.
2: Nambudiya. ஒரு நிறைவாக ஒரே ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய 2 மணி நேரமாக பல செய்திகளை பேசியிருக்கிறோம், பல முக்கியமான செய்திகளை பற்றி பேசியிருக்கிறோம். அவையெல்லாம் ஒரு செயலுக்கு நம்மை விட்டு செல்ல வேண்டும். சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதோடு அடுத்த கட்டமாக செயலுக்கு நம்மை அதை அழைத்து செல்ல வேண்டும். அந்த செயலுக்கத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். இனி அது செயலாக மாற வேண்டும். அதற்கு அடிப்படையாக 1992 பிரேசில் நாட்டினுடைய ரியோ டி ஜெனிரோவில் ஒரு எர்த் சம்மிட் நடந்தது. அந்த எர்த் சம்மிட்டில் முடிஞ்ச போது எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழியை மேற்கொண்டார்கள். அந்த உறுதிமொழி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. 26 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த உறுதிமொழியை மனித குலம் நிறைவேற்றவில்லை. இது ஒரு துக்ககரமான விஷயம். அந்த உறுதிமொழியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த உறுதிமொழியை நாம் நினைவு கொண்டால், மீண்டும் அந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டால், அது என்றைக்கும் பொருந்துவதாக இருப்பது என்பதுதான் துக்ககரமான விஷயம். என்றைக்கோ அதை நிறைவேற்றியிருக்க வேண்டும், ஆனால் நாம் நிறைவேற்றவில்லை. எர்த் பிளெட்ஜ், ரெகக்னைசிங் தட் பீப்புள்ஸ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் நேச்சர் அண்ட் ஈச் அதர் ஆர் the source of growing damage to the environment and resources needed to meet human needs and to ensure survival and development. நாம் நமது தேவைகளை பெருக்கிக் கொண்டே செல்வதால் நம்முடைய வாழ்வே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. நமது வளர்ச்சி கேள்விக்குறியாகி இருக்கிறது. எனவே நான் இதை உணர்ந்திருக்கிறேன். I therefore pledge to act to the best of my ability to help make the earth a secure and hospitable home for present and future generations. Signature, mark or thumb impression of the citizen. இதை நாம் இன்றைக்கு இந்த உறுதிமொழியை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முடிந்தால் எடுத்துக் கொள்ளலாம். அந்த நினைவுபடுத்திக் கொள்வதோடு அது நம்மை ஒரு செயலுக்கு இட்டுச் செல்ல வேண்டும். செயல் என்பது பூமியை காப்போம் என்பதுதான்.
1: What is worrying me, I have got 2 granddaughters. One granddaughter is 19-year-old, the other is 13-year-old. I am asking this question. If nobody does anything, what will happen to my 2 granddaughters? That is the only thing I have come here for. Because I am 84, I'll go. I have had my innings. I have played the cricket. I have seen the ball well. I have scored boundaries. I have become out also. What about my 2 granddaughters, which is roughly about your age? My older granddaughter is about your age. She is 19-year-old. Let your grandfather answer this question. Do you worry about your granddaughter? He will say, yes, I worry. Ask him. Don't ask me. I have told you what I believe. You understand? Dr. Ekambaram, chess physician, he used to put a board. He was a very great friend of mine. He said, Oza, look, read this. If you give up smoking, you won't have to come to me. If you don't give up smoking, there is no point in coming to me. If you do something, something will happen. If you don't do anything, there is no point in talking about it. I stand by what I said. We must realize we have to go without things. If you don't see that, you will perish. Perish is the word which I am using. my two, I'm speaking to you on behalf of my two granddaughters.
0: நம்ம ட்ரெடிஷனில் பிருத்வி சூக்தான்னு ஒன்று இருக்குது. பிருத்வி சூக்தான்னாக்கா பிருத்வினா மதர் இல்லையா, ஐ மீன் அர்த் அர்த்துக்கு சூக்தான்னாக்கா இன்னொரு ப்ரேயர் வர்ஷிப் மாதிரி. அதாவது என்ன பிலீஃப்னாக்கா ஒவ்வொரு மனுஷங்களும் காலையில் ஃப்ளாட்டாக படுத்துருக்குறோம் இல்லையா, காலையில் எழுந்து நிற்கிறோம், அம்மா மேலே காலை வச்சு நிற்கிறோம். அப்படி இன்ஃபேக்ட் நம்ம மிதிக்கிறோம், மிதிக்கிறதுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு எங்களை வாழ்த்தி காப்பாற்றுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பிருத்வி சூக்தான் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா எல்லா காலேஜஸ்லேயும் எல்லா ஸ்கூல்லையும் ப்ரேயர் பண்ணுறோம், சாமி கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லாம் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஹிந்து ஸ்கிரிப்டுன்னு பார்க்காம ஒரு ஜெனரிக் ஸ்கிரிப்டுன்னு பார்த்து இதில் அட்லீஸ்ட் செக்ஷன்ஸ்யானு எடுத்து ஆர் இதுலேருந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ்யானு எடுத்து யூ கேன் மேக் அ ஸ்மால் ப்ரேயர், 4 lines, 8 lines, 10 lines, விச் ஐ திங்க் எவ்ரி காலேஜ் கேன் சிங் இட். அது வந்து சொல்ல சொல்ல சொல்ல நமக்கு அந்த உள்ளே போயிடும் கொஞ்சம்.
3: நேர்களே இந்த நிகழ்ச்சி நீங்களும் கேட்டுருந்தீங்க, வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய விஷயத்த காப்பாற்றணும்னு சொன்னாங்க. இதை காப்பாற்றணும், தண்ணி காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், மரங்களை காப்பாற்றணும்ன்ட்டு. இதுலேருந்து என்ன தெரிய வருது, யாருக்குமே சுயநலம் இல்லை, எல்லாருக்குமே பொதுநலம் தான். மிஸ் தேவேந்திர ஓசா சொன்னார், என்னோட காலம் முடிஞ்சிருச்சு, எங்களுடைய பேரை பேத்திகளுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவருடைய பேரை பேத்திகளுக்கு அதே நிலைமைனா உங்களுடைய பேரை பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் அதே நிலைமை தான். இதை பற்றி நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம், யோசிச்சு நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நான் முடிக்கிறேன். வந்த மூணு பேருக்கும் மிஸ் தேவேந்திர ஓசா சார், டாக்டர் ரமாகாஷ்யம் மேம், திருவேங்கிரம் சார், எல்லாருக்குமே உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணி சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியான குறிக்கோளை நேர்கள் நீங்களும் எடுத்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட MOPCRS உங்களை சந்திக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி நமது

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் பிஎஸ்ஏ வாஸ் பிராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5th முறை.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்கான
4: From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: அப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்லயோ டென்ஷன், வீட்லயோ டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: உங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் 3 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 2 வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு 1 வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு, ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சத்துப்படுது, இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சத்துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: நீங்க கேக்குறது எம்.ஓ.பி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாய
1: எம்.ஓ.பி எஃப்.எம் கேட்டா ஹார்ட் துடிக்குதடி.
0: நீங்க கேக்குறது எம்.ஓ.பி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாய நமது பெருமை.
2: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்.ஓ.பி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. அதாவது வெள்ள போனாலே அப்பா வெயில் மண்டைய பொலக்குதுப்பா அப்படின்னு சொன்னாலும் எல்லா மக்களும் அவங்கவுங்க வேலையை ரொம்ப உற்சாகமாவே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கோடை விடுமுறையும் ஆரம்பிச்சாச்சு. பெற்றோர்கள் அனைவரும் தங்களுடைய குழந்தைய பல பல சம்மர் கிளாஸஸ் சேர்த்துட்டு இருக்காங்க. சம்மர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங், யோகா, விளையாட்டு பாட்டு அப்படின்னு நிறைய இருக்குங்க. நம்ம MOPCRS வருஷம் வருஷம் இந்த மாதிரியான உற்சாகமான சம்மர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு புது பொலிவுடன் இந்த வருஷமும் ஹேண்ட்மேட் பேப்பர் பேக்ஸ், ஹேண்ட்மேட் பேப்பர் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு 5 நாள் தொகுப்பை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ கத்துக்கிட்ட மாணவிகளும் கத்து கொடுத்த ஆசிரியரும் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அசம்ஷன் பள்ளி மாணவிகள் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. சோ சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஏஞ்சல், நான் 8th படிக்கிறேன்.
4: என்னோட பேர் பி பிளஸ்ஸி, நான் 9th வகுப்பு படிக்கிறேன்.
5: என் பேர் கே ஆனந்தி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
6: என் பேர் கே பவித்ரா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
7: என் பேர் பி ஜெகதீஸ்வரி, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
8: என் பேர் வந்து தனுஜா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
9: என் பேர் டி ரேச்சல், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
10: என் பேர் பி தலட்சுமி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
11: என் பேர் வந்து எஸ் ஸ்வாதி, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பள்ளி மாணவர்கள் ரொம்ப உற்சாகத்தோட காணப்படுறாங்க. சோ சொல்லுங்க பவித்ரா, நம்ம ராக் ஸ்டார் பவித்ரா கிட்ட தான் முதல் கேள்வியே, என்னெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க இந்த 5 நாள்?
6: இந்த 5 நாள்ல வந்து நாங்க ஹேண்ட்மேட் பொருட்கள் நிறையவே கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேக்ஸ் நிறைய கத்துக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் பேக்ஸ் கத்துக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் கத்துக்கணும்.
2: அப்பா 5 நாள்ல எவ்வளவு கத்துருக்காங்க நம்ம குழந்தைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த் கிட்ட தாங்க நம்ம அடுத்த கேள்வி இருக்க போது. சொல்லுங்க
4: அனுபவம். தங்கச்சிங்களை தான் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுப்போம், ஆனால் இங்கே வந்து அக்காங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் விசேஷமாக குறிப்பாக நான் சொல்லணுன்னா மீனுங்கிற அக்கா ரொம்ப ஜாலி டைப்பாக என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க.
2: நேர்களே, நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மீனுன்னு சொல்றது இந்த ஆர்ஜி கீர்த்தியை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி பிளஸி. அடுத்து நம்ம ஏஞ்சல் நம்ம கிட்ட ரெடியா இருக்காங்க. ஏஞ்சல் நீங்க சொல்லுங்க, மத்தவங்க கிட்ட இந்த நீங்க கத்துக்கிறதெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க எனக்கு எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறியாடி அப்படின்னு சொல்லி நீங்க கத்து கொடுப்பீங்களா உங்களுக்கு?
3: கண்டிப்பா நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம சிஸ்டர்ஸுக்கும் சொல்லி கொடுப்பேன். எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: வா, இது வந்து நிஜமாலே ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நம்ம கத்துக்கிட்டத மத்தவங்களும் கத்துக்கணும் அப்படிங்கிற இருக்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். சரி, நம்ம கூட நம்ம சோஃபியா இருக்காங்க. சோஃபியா சொல்லுங்க. சோஃபியா, இந்த 5 நாள் கத்துக்கிட்ட இந்த பொருட்கள் உங்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு?
7: நாங்கள் வந்து இந்த 5 நாளில் கற்றுக்கினது வந்து கிஃப்ட் பாக்ஸஸ் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதனாச்சும் பர்த்டே வந்தால் அவங்களுக்கெல்லாம் நாங்களே வெளியே வாங்காமல் நாங்களே செஞ்சு கொடுப்போம் கிஃப்ட் பாக்ஸஸ்லாம்.
2: வா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் கையால் செஞ்சு கொடுக்குற பொருட்கள்னால் அவங்களுக்கும் சந்தோஷம் இல்லை, கொடுக்குறவங்களுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நேர்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் பெட், அதாவது நல்ல மாணவி அப்படின்ற ஒரு பேர் எடுத்து நிறைய கிஃப்ட்லாம் டீச்சர்ஸ்க்கு இருந்து வாங்கியிருக்கு. நம்ம தனுஜா கிட்ட தான் பேச போகிறோம். சொல்லுங்கள் தனுஜா, அகஸ்தியா அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்த அகஸ்தியா அக்கா பற்றி சொல்லுங்கள்.
6: அகஸ்தியா அக்கானா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குது. அப்புறம் நாங்கள் முதல் நாள் வரும்போது எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சி போச்சு. அப்புறம்
2: ஓகே, உங்ககிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு புரியல எனக்கு இன்னொரு தடவை சொல்லித்தாங்கக்கா அப்படின்னா இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தாங்களா அவங்க? நிறைய தடவை சொல்லி கொடுத்தாங்களா? சரி, வா அகஸ்தியா, உங்களுக்கு நிறைய நல்ல பேர் வந்துட்டு இருக்க குழந்தைகள் மத்தியில. சொல்லுங்க ரேச்சல், இப்போ நீங்கள் 5 நாள் தொடர்ந்து நிறைய பொருட்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதனால நிறைய ஆர்வம் வந்திருக்கும். ஸோ மேலும் இந்த மாதிரியான பொருட்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா?
9: எனக்கு ஆசை இருக்கு, நான் நிறைய பொருள் இதுக்கப்புறமா கடுத்து நானும் மற்றவங்களுக்கு கருத்து தருவேன்.
5: அப்படி அவ்வளோதானா? என்ன வேறு ஏதாவது சொல்லுங்க.
9: நான் வந்து இன்னும் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
5: அப்படிங்களா? ஸோ இன்னொரு தடவை நிறைய கற்றுக்கணும், நீங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ அகஸ்தி அக்காக்கு நிறைய வேலை வரப்போகுது அப்படின்னா, கரெக்டா? சரி, நம்ம மேக்கப் பிராணி அது மட்டும் இல்லாமல் பர்த்டேகள் நமக்கிட்ட எனக்கு இருக்காங்க. சொல்லுங்க தானா, இப்போ வந்து நம்ம எது ஒன்று செஞ்சாலுமே நம்மளுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா பாராட்டு தான். ஸோ இந்த முதல்ல இந்த பொருட்கள்லாம் செஞ்சு உங்கள் வீட்டில் காமிச்சும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதுக்கு?
7: ஜாலியாக ரியாக்ட் பண்ணாங்க. தனு நீயே தான் நீயே பண்ணான்னு கேட்பாங்க. நான் சொல்வேன், அக்கா சொல்லி கொடுத்தாங்க நான் பண்ணம்மா.
5: அப்படிங்களா? உங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க இதை பற்றி பார்த்துட்டு? முதல்ல
7: சூப்பராக இருக்குது.
5: என்ன மேக்கப் பிராணி ரொம்ப அதிகமா பேச மாட்டீங்க. வீட்டுல உங்களுக்கு அக்கா தம்பி அண்ணா அது மாதிரி யாராவது இருக்காங்களா?
7: அண்ணா
5: இருக்காங்களா? அண்ணா என்ன சொன்னாங்க பாத்துட்டு, எனக்கும் கத்து கொடுக்குறீ அப்படின்னு கேட்டாங்களா?
7: அண்ணா அண்ணா வந்து எனக்கு என்ன தெரியலன்னா சொல்லி
5: கொடுப்பாங்க. சோ அண்ணாக்கு இந்த விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இவ்வளோ நேரம் நம்ம அசம்ஷன் பள்ளி மாணவிகள் ரொம்ப அழகாகவே அவங்க அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பாட்டு பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாடு ரெடியா? பாடலாமா? சரி, ஓகே, 1 2 3 ஸ்டார்ட்.

0: இந்த பாடல் எனக்கு மட்டும் இல்ல கேட்டுட்டு இருந்த நேயர்களுடைய மனதையும் நிறைவு படுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அகஸ்தியா.
1: வணக்கம்.
0: சரி, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்லுங்க பாக்கலாம்.
1: என் பேர் அகஸ்தியா, நான் இங்க மோபி வைஷ்ணவ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ கம்யூனிகேஷன் படிக்கிறேன். பொண்ணுகிட்ட ஒரு பேப்பர் ஒரு சிசர் ஒரு கம் கொடுத்தா போதும், அவ அதை வச்சு என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு. சோ அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு டிராயிங் அண்ட் பெயிண்டிங் விட இந்த பேப்பர் பேஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்.
0: குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கற அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கா?
1: இருக்கு. நான் என்னோட யூஜி படிச்ச காலேஜ்லயே இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து கேலிகிராபி பண்ண, அங்க என்னோட ஜூனியர்ஸ்கே நான் தேர்ட் இயர் படிக்கிறப்போ பண்ணேன்.
0: மாணவிகளுக்கு நீங்க கத்து கொடுத்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லி கொடுத்தது என்னோட ஜூனியர்ஸ்கே தான். ஆனா இது வந்து ஸ்கூல் சில்ட்ரன், அவங்களோட ஏஜ், ஐ மீன் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த நாலேஜ் கேப் நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் இன்னொன்னு வந்து அவங்க வந்திருக்கிற பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேக்ரவுண்ட். லைக் அவங்க வந்து தமிழ் மீடியம், அதுக்கு நான் வந்து லைக் அவங்களுக்கு புரியற மாதிரி நான் பேசணும் அதெல்லாம் இருக்கு. நான் பைலிங்குவல் தான் எப்பவுமே பேசுறது, பட் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ ஐ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தி டேர்ம்ஸ், அதெல்லாம் நல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அவங்க கிட்ட இருந்து வந்த தி அமௌண்ட் ஆஃப் லவ், அது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. பிகாஸ் டெய்லி டெய்லி அக்கா அக்கா அக்கான்னு என் காதுல விழுந்துட்டே இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறம் எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போறேன்னு. நான் தான் ஆக்சுவலி அக்கான்னு கூப்பிடுவேன், பிகாஸ் நான் தான் லாஸ்ட். பட் ஹியர் எனக்கு கீழே நிறைய பேர் அக்கா அக்கான்னு கூப்பிட்டதுனால ஐ ஃபெல்ட் சோ பிளெஸ்ட். அப்புறம் நிறைய விஷயம் இந்த மாதிரி லைக் ரொம்ப டச்சிங்கா இருந்தது.
0: ஓகே, உங்ககிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து நிறைய கத்துக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த மாணவிகள் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது கத்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க?
1: அவங்க இது நான் சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம நம்மன்னு இல்லை, யூஸ்வலாகவே நான் பார்த்த வரைக்குமே கிட்ஸ் எப்படின்னா, இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோம் இல்லையா ஃபர்ஸ்டே இவங்க. அதனால ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்கு கொடுத்த ப்ராடக்ட்ஸ். எல்லாருக்குமே எல்லா பொருளுமே கொடுத்துட்டோம். அண்ட் இவங்க வந்து எப்படின்னா, யூஸ்வல் சில்ட்ரன் மாதிரி இல்லாம இப்போ ஒருத்தியோட சிசரோ பென்சிலோ இன்னொருத்தவங்க எடுத்தாங்கன்னா அந்த இல்லாத பொண்ணு அமைதியாவே தான் இருக்கா. ஷீ இஸ் நாட் ஆஸ்கிங் இந்த மாதிரி எந்த குடு அந்த மாதிரி எல்லாம் கேட்கவே இல்லை. இது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்போ நான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு பொண்ணோட க்ளூ கேப் வந்து கீழே விழுந்துருச்சு. இன்னொரு பொண்ணு தான் ஆப்போசிட் சைட்ல விழுந்திருக்கு. ஐ தாட் தி ஆப்போசிட் சைடோட பொண்ணு தான் இந்த இந்த பொண்ணு கால் கீழே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். இதை எடுத்து அந்த ஆப்போசிட்ல இருந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அவளோட அவ கால் கீழே தான் இருக்கு, ஆனா அதை நாங்க நோட்டீஸ் பண்ணல. நான் இப்போ இவகிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு இவ அமைதியாவே தான் இருக்கா. இவ வந்து இது என்னோடதுக்கான்னு சொல்லவே இல்லை. கடைசியில முடியறப்ப எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறப்போ அவ எதுவுமே லைக், நான் கேட்டேன் உன்னோடது எங்க அப்படின்னு கேட்டேன். எந்ததான் நீங்க அந்த இன்னொரு அக்காக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னு ஷீ டோல். அப்ப கூட அந்த கேப் எனக்கு திரும்ப வேணும்னு அவ கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவள கால் கீழே கொடுத்தல அந்த பொண்ணு கிட்ட கால் கீழே தேட சொன்னேன். அந்த பொண்ணு அப்புறம் எடுத்து அந்த எடுத்த கேப்ப இவகிட்ட கொடுத்தா. திரும்ப தேடின் ஓபன் தட் மூடின கேப் அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் பண்ணல. சோ இந்த ஷேரிங், இந்த என்ன சொல்றது, தனக்குன்ற அந்த ஒரு இது செல்ஃபிஷ்னஸ் கிடையவே கிடையாது இவங்க கிட்ட. சோ தட் டெஃபினெட்லி ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தீஸ்.
0: ஓகே, இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்மால் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகிட்ட இந்த அக்கா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கேட்டுட்டு இருந்த நேர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு கத்துக்கிட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கத்துக் கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே, இல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இல்லாம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கத்துக் கொடுக்கணும்.

0: அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளவு குறைவு அதிகமாயிட்டே வருது.
1: இது வந்து நான் இங்கேன்னு இல்லை, நான் யூஸ்வலாக நினைப்பேன் இந்த மாதிரி ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்குலாம் போய் இங்கிலீஷ் டீச் பண்ண, பிகாஸ் நான் பிஏ இங்கிலீஷ் தான் படித்தேன், அதனால இங்கிலீஷ் டீச் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கற்றுட்டு ஆகணும், அது நாலேஜ்னு நான் சொல்ல வரல, எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் இன்னைக்கு எவ்வளோ அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களும் வெளியே போய் நல்லா பேசி மற்றவங்களையும் மற்றவங்கள மாதிரி அவங்களாலையும் இருக்க முடியல. இதை நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், பிகாஸ் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம்னா அவங்களுக்கு கிட்ட இருந்து நிறைய பேருக்கு பரவும், அது ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்னு கூட, இப்ப நம்மளுக்கு ஒன்னு தெரியும்னா அதை நம்ம எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்காம இருந்தோம்னா, இது நான் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதை கேட்டிருக்கேன் அவ்வளவுதான். நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அங்க நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் வெளியே தெரியும். நம்ம சொல்லி கொடுக்கறத வச்சுதான் நம்மளோட கேரக்டர் என்னன்றது. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம்னா இந்த திஸ் வேர்ல்ட் வுட் பி அ பெட்டர் பிளேஸ்.
0: இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அகஸ்தியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதிரி விஷயத்த எந்த அளவுக்கு நீங்க ரீச் பண்ணணும் நினைக்கிறீங்க மக்களிடையே?
1: நான் வந்து இது வந்து பிளானிங்ல இருக்கு இப்போ. சோ நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவேன், ப்ராபப்ளி இன் ECR ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி. ஐ நேம் தீஸ் டூ, பட் நேம் இன்னும் வெளியே ரிலீஸ் பண்ணல.
0: அப்போ நம்ம MOBCRS தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ண
1: போறோம். கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவேன். யா, இப்போதைக்கு நான் எதுவும் ரிவீல் பண்ணாம இருக்கேன்.
0: அப்ப நேயர்கள் அனைவரும் வெயிட் பண்ணணும் அகஸ்தியோட பொட்டிக் டூ நேம்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா,
1: ஒன்னு பொட்டிக் நேம், ஒன்னு வந்து ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி. அங்க வந்து ஹேண்ட்மேட் ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்டால்ல. சோ ஒன்னு வந்து க்ளோதிங் செக்ஷன், ஒன்னு வந்து இந்த ஹேண்ட்மேட் செக்ஷன்.
0: சோ உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கற ஆசை இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: காலிகிராஃபி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க வந்து உங்களுடைய ஜூனியர் பசங்களுக்கு கத்துக் கொடுத்ததா சொன்னீங்க, காலிகிராஃபி அதுல உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது?
1: நான் வந்து நிறைய இடத்துல இதோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதில் எப்படி இவங்க நீட்டாக எழுதுறாங்க. பிகாஸ் ஐ யூஸ் டு ஹாவ் அ வெரி பேட் ஹேண்ட் ரைட்டிங். என்ன நார்மலாக எழுத சொன்னால் ரொம்ப இப்போ வரைக்குமோ மட்டமாக தான் எழுதுவேன். ஐ டோன்ட் ஹாவ் அ குட் ஹேண்ட் ரைட்டிங் அட் ஆல். ஆனால் சரியே அது அவங்களால மட்டும் முடியுது. எனக்கு எப்போவுமே இந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும், ஒருத்தரால் முடியுதுன்னா அப்போ அதையே நம்மளால முடியாது, அது யோசிப்பேன். ஸோ அந்த வேலை நான் இப்படி எழுதி பார்க்கலாமே அப்படின்னு எழுதுனேன். யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் கேலிகிராஃபி பென் கேட்டேன், அது கிஃப்டாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வச்சு ட்ரை பண்ண, அது பேசிக் பென் தான், அதை வச்சு ட்ரை பண்ணு எழுதி பார்த்தேன், லைக் ஓரளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்ஸ்லாம் வந்து என்னதான் யூடியூப்ல இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நான் லேர்ன் பண்ண அப்புறமா.
0: ஸோ ஒரு ஸ்பெஷல் டியூட்டர் யாரும் இல்லை உங்களுக்கு இந்த கேலிகிராஃபி கற்றுக் கொடுக்கறதுக்கு? அதே மாதிரி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் யாரும் ஸ்பெஷலா ஒரு பர்சன் இல்லாம நீங்களும் உங்க சொந்த முயற்சியால கத்துக்கிறது. தட்ஸ் ரியலி கிரேட். ரொம்ப நன்றி அகஸ்தியா. இந்த 5 நாட்கள் நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்களுக்காக MOBCRS நடத்திய இந்த ஒர்க் ஷாப்ல ரொம்ப வெற்றிகரமாவே நீங்க எங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ. அண்ட் நான் கூட தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மகாலட்சுமி மேம், பிகாஸ் அவங்க தான் வந்து என்ன இதுல இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அனு மேம், பிகாஸ் அவங்க எங்களோட HOD தான், பட் தென் இந்த CRS-ல நான் இப்போதான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். எனக்கு HOD-யாக தான் தெரியும், பட் CRS-ல இவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் என்ன இப்படி இன்டர்வியூ பண்ணது கூட.
0: தேங்க்யூ வந்து நீங்க எனக்கு சொல்லக்கூடாது, நான் தான் உங்களை உங்களுக்கு சொல்லணும்.
1: பட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ தேங்க்யூ.
0: ஆஃப் கோர்ஸ். ஸோ கேட்டுட்டு இருந்த நேயர்கள் ஸ்டே டியூன். இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்க வருவேன். உங்க RJ கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

நீங்க கேக்குறது என்.பி. சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது சேனல். எஃப்.எம். கேட்டா ஹார்ட் துடிக்குதடி. நீங்க கேக்குறது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கின்னு திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்லதான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP

0: ஓகே நேர்களே, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல என்சிசி சாங், இந்த சாங் உங்களுக்காக யார் பாடினது அப்படின்னு கேட்க ரெடியா இருக்கீங்களா? இது வேற யாரும் இல்ல, நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிற CQMS என் சாந்தினி,
1: எஸ் வைஷாலி,
2: ஹீனா சர்மா,
3: நேத்ரா,
4: சிந்துஜா.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த எபிசோட்ல நம்ம வந்து எம்ஓபியில என்சிசி அப்படின்னா என்ன, பொதுவாக என்சிசி அப்படின்னா என்ன, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எம்ஓபியில இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம என்சிசினா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுல அதனால நம்மளுக்கு வந்து என்னென்ன யூஸ் இருக்கு, அதோட சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்கே வந்து நம்ம கிட்ட தேர்ட் இயர்ஸ் படிக்கிற வைஷாலி, ஹீனா சர்மா அண்ட் செகண்ட் இயர்ல இருக்க நேத்ரா அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க சிந்துஜா, மூணு பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம என்சிசி பத்தி என்ன அப்படின்றத தெளிவா கேட்டுக்கலாம். சொல்லுங்க வைஷாலி, நீங்க வந்து 3 இயர்ஸ் எம்ஓபியில இருந்திருக்கீங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ்ல நீங்க பண்ண கேம்ப்ஸ் அண்ட் அதனால உங்களுக்கு கிடைச்ச யூஸ் எல்லாமே, அதனால நீங்க என்ன மோல்ட் ஆயிருக்கீங்க, அந்த கேம்ப்ஸ்ல இருக்க சர்டிபிகேட்ஸ், இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: ஹாய், என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து தேர்ட் இயர் சோஷியாலஜி படிச்சுட்டு இருக்கேன் இப்போது. நான் என்சிசி எதுக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் இல்லை நான் என்சிசி ஜாயின் பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்லாம். நான் என்சிசி காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது என்சிசி பற்றி. அதுக்கப்புறம் இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாமே என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. கிளாஸ் மட்டும் சும்மா அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாமல் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணோம் தான் நான் என்சிசி ஜாயின் பண்ணேன். என்சிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் கேடட் கோர். நம்ம வந்து டிஃபென்ஸோட ஒரு பார்ட். டிஃபென்ஸ்ல எப்படி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி என்சிசிலையும் இருக்கு. நேவல் விங், ஆர்மி விங், ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம காலேஜ்ல வந்து நேவி அண்ட் ஆர்மி தான் இருக்கு.
0: ஓகே வைஷாலி, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு மோட்டோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி கார்பரேட்னு எடுத்தா அதோட மோட்டோ விஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்சிசிக்கு ஏதாவது மோட்டோ இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது. என்சிசி வந்து ஒரு ஹோல் ஆர்கனைசேஷன், யூத்காக ஒரு தனி ஆர்கனைசேஷன். இதோட மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். இது வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம சீனியர்ஸு, நம்ம ஏஎன்ஓ மேம் எல்லாருமே நம்ம இதுக்கு மோல்ட் பண்ணுவாங்க. யூனிட்டின்றது நம்ம எல்லா நம்ம பேட்ச்மெண்ட்ஸ் கூட இருந்து ஜாயின் பண்ணி நம்ம எல்லாருக்கூடையும் அதை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளின் பார்த்திங்கன்னா, டிசிப்ளின் ஃப்ரம் டே ஒன் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் நடக்கும். டிசிப்ளின், ட்ரில் டிசிப்ளின், ட்ரில்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. சீனியர்ஸ் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. நம்மளோட ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஹையர் சர்ஸ் அவங்க கிட்ட நடந்துக்கிறது ஒரு டிசிப்ளின் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எங்களுக்கு டே ஒன்ல இருந்து எங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குது.
0: வா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு கேட்கும் போதே. அண்ட் சொல்லுங்க நேத்ரா, நீங்க செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் நீங்க நிறைய கேம்ப்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்னஸ் இருந்தது? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி கேம்ப்ஸ்னால எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க, நிறைய ஊர்ல இருந்து கிடைச்சிருக்கோம். அண்ட் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. தென் கேம்ப்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
3: என்சிசியில் சேரும்போது ரொம்ப பிளாங்காக தான் சேர்ந்தேன். சேர்ந்தப்புறம் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தனியாக கிளாஸில் படிக்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட் பற்றி, டீம் ஒர்க் பற்றி, லீடர்ஷிப் பற்றி எல்லாமே எனக்கு வந்து என்சிசி சொல்லி கொடுத்தது. கேம்ப் போய் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரில் கல்ச்சுரல்ஸ். என்சிசின்றது நிறைய பேர் இன்னும் கூட வெறும் இங்கே ட்ரில் தான் பண்ணுவாங்க, வெயிலில் வாட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து எப்படி டிசிப்ளின்டாக இருக்கும், எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்றதையும் வந்து எங்களுக்கு என்சிசியில் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேம்ப்லேயும் எங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறாங்க. எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களை கேம்பில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், எப்படி உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்டு பிஹேவ் பண்ணணுன்றத இங்கேருந்தே சொல்லி அனுப்புகிறாங்க. கேம்பில் வந்து என்னால் மற்ற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேச முடியுது. ஒரு கரெக்டான லெவலில் வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, அது வந்து கரெக்டான லிமிட்டோட என்ன எந்த மாதிரி டிசிப்ளினில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு காலேஜில் என்னோட சீனியர்ஸை சொல்லி கொடுத்து அனுப்புறதுனால அங்கே வந்து எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறாங்க, எனக்கு வந்து எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது என்சிசினால்.
0: ஓகே நேத்ரா, அப்போ என்சிசியில் ட்ரில் தவிர கல்ச்சுரல்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது யாருக்குமே எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது கல்ச்சுரல்ஸும் என்சிசியில் இருக்குது அப்படின்றது. ஏன்னா நாங்கள் ஃபிலிம்ஸில் எல்லாமே ஃபுல்லாக ட்ரில் தான் பார்த்துருக்கோம். ஸோ கல்ச்சுரல்ஸ் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஐ மீன் கல்ச்சுரல்ஸில் என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, என்னென்ன காம்படிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி?
3: என்சிசியில் வேரியஸ் காம்படிஷன் இருக்குது. டிஎஸ்சி, ஆர்டிசி, பிசி அப்படின்னு வந்து நிறைய விஷயம் இருக்குது. டிஎஸ்சின்றது பேசிக்காக எப்படின்னா அப்ஸ்டிக்கல்ஸ், நிறைய ஓடுறது, அவங்களோட எனர்ஜியை வந்து எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, அதை கன்சியூம் பண்ண எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் இதில் ரொம்ப முக்கியம். எங்கள் சீனியர் சொன்ன மாதிரி என்சிசின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மிலிட்ரி, அது வந்து பேராமிலிட்ரி அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அது வந்து டிஎஸ்சிஸில் வந்து அதை வந்து கண்கூடாக நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து மேப் ரீடிங் போவாங்க, அவங்க வந்து அப்டிக்கல் கிராஸ் பண்ணும் போதே நமக்கு வந்து உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம ஃப்யூச்சர் நம்ம இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்கும் போதே அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ கல்ச்சுரல்ஸ் பற்றி கேட்டிங்க, அது வந்து ஆர்டிசியில் வந்து நம்ம January 26th வந்து நிறைய பேர் அங்கே டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் எல்லாரும் எங்கேருந்து சான்ஸ் கிடைக்குதுன்னு யோசிப்பாங்க, அதை யாரும் இல்லைங்க. அது வந்து நம்ம என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்குள்ளே வந்து வெறும் பேசுகிற திறமை, ட்ரில் பண்ணுற திறமையை தாண்டி பாடுறது ஆடுறதுன்ற திறமை நிறைய இருக்கும். அதை வந்து இவங்க வந்து கல்ச்சுரல் பாட வச்சு அதுக்கு ஆடிஷன் நடத்தி, டான்ஸ் ஆட வச்சு அதுக்கு ஆடிஷன் நடத்தி அதை அவங்க வந்து செலக்ட் பண்ணி டெல்லிக்கெல்லாம் அனுப்பி அங்கே வந்து பிஎம் முன்னாடி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் முன்னாடி எல்லா முன்னாடி ஆட வைப்பாங்க. January 28th வந்து சென்ட்ரல் கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அங்கே வந்து நிறைய பேர், அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் லைக் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர் ஃப்ரம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர், சம்டைம் சீஃப் கெஸ்ட். இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டேக்கு வந்து நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா வரார், அவர் முன்னாடி கூட எங்களை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அப்போது அடுத்த நாட்டுக்கு எங்களோட யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நாங்கள் வந்து அப்போது மொத்தத்தில் இவ்வளோ 1000 பேரில் நாங்கள் 10 பேர்னா அங்கே 10 பேர் தான் அந்த ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நாங்கள் என்சிசி கேடட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக நின்று காமிக்கிறோம்.
0: கேட்கும் போதே ரொம்ப என்த்துவாக இருக்குது. அண்ட் இப்போ கூட நான் கவனித்தேன், நீங்கள் சொன்னீங்கல்ல வைஷாலி, யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் உங்கள் என்சிசி மோட்டோன்னு, அவங்க பேசும்போது கூட நான் கவனித்தேன், உங்களை சீனியர் சீனியர் தான் கூப்பிட்றாங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் தென் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சிந்துஜா இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். சின் சொல்லுங்கள் சிந்துஜா, இவ்வளோ டேஸ் நீங்கள் என்சிசியில் இருந்திருக்கீங்க, ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்சிசினால? ஏன்னா நிறைய இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்சிசிக்கு வந்து காலேஜ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பட் நம்ம காலேஜ் ப்ரைவேட்டுன்றதுனால கேம்ப் ஃபீஸ் மட்டும் தான் நம்ம காலேஜில் பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலுமே என்சிசிக்குன்னு பசங்க வந்துட்டுருக்காங்க, இன்னும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, சீனியர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
4: ஃபர்ஸ்ட் வந்து என்சிசி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சொல்லும்போது எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே வந்து சொன்னாங்க, என்சிசினா வந்து அவங்க தான் ஃபுல்லாக ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி வந்து என்சிசிக்கு போனாலே பூரி மசாலா தான் போடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ என்சிசியில் ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா நான் வந்து ஒரு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் வந்து இங்கே ப்ரைவேட் காலேஜ் அப்படின்றதுனால நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம என்சிசிக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்சிசி அப்படின்னா வந்து நம்ம காலேஜ் ஒர்க்கையோ தாண்டி நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறோம். நம்ம இதனால் பண்ணுறதுனால நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது ஃப்யூச்சரில் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு டிசிப்ளின்டாக எப்படி இருக்கணும், ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும், நம்ம இப்போ பரேட் கமாண்டிங் பண்ணும்போது வந்து நம்ம எப்படி வந்து மொத்த அந்த மொத்த கண்டிஜென்ட்டையும் நம்ம எப்படி வந்து கமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சீனியர்ஸ்லாம் சொல்லித்தராங்க. ஸோ சீனியர்ஸ் கிட்ட வந்து எப்படி டிசிப்ளின்டாக நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் சிட்டிசனாக எப்படி மாறணும்னா, அவங்க வந்து சீனியர் கிட்ட நம்ம பேசுகிற விதம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம தப்பாக பிஹேவ் பண்ணால் அவங்க வந்து நம்மளுக்கு தர பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டிசனாக வந்து இப்போ நான் 3 வருஷம் இந்த என்சிசியை கிராஸ் பண்ணி வெளில போகும்போது ஒரு ப்ராப்பர் சிட்டிசனாக என்னால் போக முடியும் அப்படின்ற ஒரு என்தூசியாசமில் தான் நான் வந்து என்சிசி ஜாயின் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது சீனியர்ஸ் வந்து பரேட் பற்றியெல்லாம் சொன்னாங்க, அவங்க எப்படி பரேட் பண்ணுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க, எப்படி கேம்ப் அனுப்புவாங்க. ஸோ டிஎஸ்சி ஆகலாம், பிசி ஆகலாம், ஆர்டிசி ஆகலாம், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்சிசினா வந்து பரேட் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் உண்டு. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து என்சிசியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம காலேஜில் சப்போர்ட் பண்ணலனாலும் நம்ம காலேஜில் வந்து கண்டிப்பாக நம்மளை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ட்ரெயினிங்காக தான் எல்லாருமே என்சிசியில் ஜாயின் பண்ணுறாங்க.
0: வா, ஓகே, கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்சிசியை பற்றினும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஈகனஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுங்கள் வைஷாலி, என்சிசினா லைக் அவங்க நேத்ரா சொன்ன மாதிரி கேம்ப்ஸ் மட்டும், கல்ச்சுரல்ஸ் மட்டும், இந்த மாதிரி மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, இல்லை அதை தவிர்த்து ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா?
1: நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய சோஷியல் சர்வீஸ் ஈவெண்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்க்கு போவோம், அதில் ஒரு பார்ட் தான் வந்து சோஷியல் சர்வீஸ் ஈவெண்ட். நீங்கள் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு டெம்பிள் க்ளீன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. அதுவும் நம்ம காலேஜில் வந்து எவ்ரி இயர் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் சோஷியல் சர்வீஸ் ஈவெண்ட். இதில் வந்து நாங்கள் 3 இயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், 3rd year, 2nd year, 1st year. என்ன மாதிரி எவ்ரி இயர் வந்து 10 to 15 20 கிட்ட கூட நாங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், சோஷியல் சர்வீஸ் ஈவெண்ட். இது வந்து எது மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ரொம்ப புவராக இருக்கவங்க, ரொம்ப ஏழை இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லம், அதுக்கெலாம் போயிட்டு நாங்கள் டொனேட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது கல்வி அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதோ, இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு வரோம். ஈவன் இந்த வருஷமும் நாங்கள் 10 ஈவெண்ட்ஸை தாண்டி பண்ணிட்டுருக்கோம்.
0: வாவ், ஸோ நைஸ், கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ பொறுப்பாக யங்ஸ்டர் ஹெல்ப் பண்ணுறது அண்ட் சோஷியல் சர்வீஸ் ஈவெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறது அப்படின்றது, லைக் இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் யாருமே மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. பட் என்சிஸில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன நேர்களே, இவ்வளோ நேரம் என்சிசியை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உங்களோட டைம்ஸ் எல்லாம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் என்சிசியை பற்றி நீங்கள் எங்களுக்கு டீப்பாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வைஷாலி, நேத்ரா அண்ட் சிந்துஜா. என்ன நேர்களே, நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் ஒரு என்சிசியை பற்றி ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தினி.

0: And so you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன? பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும், கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
2: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
2: இதுவா? 50 ரூபீஸ்.
1: அது
2: 25.
1: எழுதி பார்க்கலாமா?
2: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
1: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
2: அது எழுதிக்கலாமா?
1: ஓகே. அது எவ்வளோ
2: சொன்னீங்க?
1: 50.
2: அது
3: கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
1: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
2: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
1: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
2: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
1: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
2: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
1: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
2: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி

0: தாங்கிக்கிட்டு, எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு, ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் திறனை காமிப்போம். பிகாஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் நிகழ்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சாதனை பெண்கள் நிகழ்ச்சி. பொதுவாகவே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே வந்து நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம நிறையவே மதிப்போம் அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் அப்படின்னா நாட்டோட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பெண்கள் வந்து நிறைய சாதனைகள் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்றதுக்கு வந்து அளவே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல முன்னுக்கு வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறையிலயும் வந்து பெண்கள் இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா துறையிலயுமே வந்து பெண்கள் இருக்காங்க. அப்படி வந்து ஒரு சாதனை படைத்த நம்ம சென்னையில இருக்கிற ஒரு பெண்மணி கிட்டதான் நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம் அம்மா, உங்க பேர்?
3: வணக்கம், என் பேர் புஷ்பம் அமல்ராஜ். நான் வந்து திருவெற்றியூர்ல வசிக்கிறேன். திருவெற்றியூர்ல இருந்து இங்க வந்து நான் உங்களோட பேசுறதுக்காக ஆசையோட வந்திருக்கேம்மா.
2: சோ நேயர்களே, இப்ப வந்து அவங்க வந்து அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு. அவங்க என்ன சாதனை படைச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம போக போக உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பாஸ் பத்தி நம்ம வந்து இப்ப கேட்க போறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியா அமையும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க நேயர்களே கேட்கலாம். சொல்லுங்க பாட்டி, உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க.
3: ரொம்ப சந்தோஷம், நீ என்னை பாட்டின்னு கூப்பிட்டதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா எனக்கும் வயசு 73 ஆகுது. இந்த 73 வயதில் என்னை பாட்டின்னு கூப்பிட்ற எல்லாருமே என்னோட பேத்திகளும் பேரன்களும் தான். ஆகவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிரா, இப்போ வந்து நான் என்னோட சின்ன வயதில் என்னுடைய வாழ்க்கை வந்து மிகவும் வறுமையான ஒரு நிலையில் இருந்த வாழ்க்கை. அந்த வறுமையை எப்படி நம்ம ஜெயிச்சு வரணும்னு எங்களுடைய சுற்றம் சூழ்நிலை எல்லாமே இதோட எங்களோட இது அத்தியாயம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச காலகட்டம் அது. ஆனால் அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம மீண்டு வரணும், எப்படியாவது ஒரு வேர் கிடைச்சா போதும், பிடிச்சி முன்னேறி வந்துடணுங்கிறது அந்த ஒரு வைராக்கியத்தோடு படித்தேன். என்னால் 10th standardக்கு மேலே படிக்க முடியல வீட்டின் வறுமை காரணமாக. ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் நல்ல இதுவாக இருந்ததுனால, உற்சாகமாக இருந்ததுனால நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். சென்ட் ஜோசப்ஸ் மதுரையில் இருக்குது. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பிரின்ஸிபல் எல்லாருமே சொன்னாங்க, நீ மேலே படின்னு. ஆனால் எனக்கு அப்போ படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஸ்கூல்லேயே எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த மதர் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என்னோட நடவடிக்கைகள், என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி, இப்போ நீ இப்போ ஒரு வாரம் கழித்து நான் சொல்லி அனுப்புறேன்னாங்க. அதை நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க மறக்காமல் ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு ஆள் விட்டு அனுப்பி கூப்பிட்டாங்க. நான் திரும்ப வந்தப்போ எனக்கு முதல் வகுப்பு எனக்கு கொடுத்தாங்க. அந்த முதல் வகுப்பில் நான் ஒரு ஆசிரியராக போய் சேர்ந்தேன். குறைந்த வருமானம் என்றாலும் கூட மிக நிறைவான எனக்கு மனசில் அதில் இருந்தது. எங்களுடைய வீட்டின் ஒரு சின்ன பகுதி வறுமையை அது போக்குறதுக்கு மிக எளிதான காரியமாக இருந்தது அந்த பணம் வரும்போது. அப்போ நான் ஆசிரியராக இருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் வந்து அந்த வயசில், அப்போ எனக்கு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். அப்போவே நான் ஆசிரியராக போனதுனால அந்த பணி மேலே எனக்கு மிகுந்த ஈடுபாடும் ஈர்ப்பும் இருந்தது. அதை தொடர்ந்து நான் வந்து மறுபடி திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆன பிறகு 23 வயதில் எனக்கு திருமணம் ஆனது. திருமணம் ஆன பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க முடியாது, திருமணம் ஆனவர்கள் அங்கே இல்லை. அதனால் அங்கிருந்து நாங்கள் சென்னைக்கும் வந்துட்டோம். சென்னைக்கு வந்த பிறகு என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சுற்றம், இதுக்குள்ளேயே என்னுடைய இது எல்லாமே சுற்றி கொண்டு வந்தது. அப்படி சுற்றி வர்ற அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பது இதுதான் என்னோட முக்கியமான வேலை. அவங்க அப்பா வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்து வெளியூருக்கு வேலைக்கு சென்றுறதுனால நானும் என் பிள்ளைகளும் தான் என்னோட வீட்டில். அப்போ அந்த பிள்ளைகளோட நிறைய நேரம் என்னோட உறவாட, அவங்களோட நல்ல உரையாட எல்லாத்துக்குமே நேரம் இருந்தது. அப்படி நேரம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பேன். அவங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு அந்த பிள்ளைங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு நாங்கள் படுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நாடகத்தை நடித்து காமிக்க சொல்வேன், ஒரு கவிதையை சொல்லி பாருங்கன்னு சொல்வேன். இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் எங்களுக்கு. ஆக என்னுடைய ஆசிரிய பணிங்கிறது பள்ளிக்கூடத்தில் மட்டும் நிற்காமல் வீட்லேயும் அந்த பணி தொடர்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்தேன். அது அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்னோடய மூத்த பையன், எனக்கு மூணு பிள்ளைங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு, அவங்க வந்து இந்த குட்டி பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட பள்ளிக்கூடம் தூரமாக இருந்ததுனால நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால ரெண்டு பேரும் பேகையும் சின்னவன் வந்து முதுகில் வச்சுக்கிட்டு இவ்வளோ முதுகில் தூக்கிட்டு போவான் பெரியவன். அப்படி போகும்போது அவங்களுக்கும் கழிப்பாக இருக்கும். வந்த உடனே பாப்பா நடக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அது மாதிரி சொல்லும்போது நான் வந்து அவங்க கூடவே இருக்கிறதுனால இதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு உணர முடிஞ்சிச்சு. இருந்தாலும் புதியதாக வந்த இடத்துல வந்து எனக்கு உடனே போய், ஏன்னா நான் ஒரு ட்ரைனிங் படிக்காமல் இருந்ததுனால எனக்கு உடனே ஒரு ஸ்கூலில் போய் வேலை கேட்கறதுக்கு தயக்கமாக இருந்தது. அப்போ ஒரு பாதிரியார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டில் முயல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். அவர் வந்தப்போ எனக்கு இந்த ரெண்டு முயலை கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி அடுத்த நாள் பிள்ளைகிட்ட இந்த முயலை போட்டு கொடுத்து விட்டேன். அந்த முயலை கொடுத்து விட்டோம்னா அவர் சொன்னார், அவர் கிச்சன் பாயை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு சொன்னார், இந்த வந்து இந்த முயலை இன்னைக்கு சமைச்சிருன்னு. உடனே என் பெரிய பையன் அவரோட கையை போய் பிடிச்சிக்கிட்டானாம். பிடிச்சிக்கிட்டு, ஃபாதர் இதை வெட்டாதீங்க இன்னைக்கு அப்படின்னு. அதுக்கு தாண்டா உங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃபாதர், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் சிரிச்சுக்கிட்டே, எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு வேலை கேட்குறேன்னு சொன்னப்போ, எங்கள் பாப்பா நடக்க மாட்டா, அம்மா வந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவர் நடந்து வருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தினம் இவங்களுக்கு இது ஒரு வாடிக்கையாக போச்சு. சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்ட உடனே அவர் ரூமுக்கு போய், எங்கள் அம்மாவுக்கு எப்போ வேலை கொடுப்பீங்க, எப்போ வேலை கொடுப்பீங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவருக்கே ஒரு நாள் வெறுத்து போய், சரிடா நாளைக்கு உங்கள் அம்மாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அடுத்த நாள் வந்து சந்தோஷமாக வாங்கம்மா போகலான்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நான் ஃபாதரை பார்க்கும்போது ஃபாதர் சொன்னார், அம்மா நான் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸை பார்த்துருக்கேங்க, நான் பேரண்ட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குற பிள்ளைய இப்போதாம்மா பார்த்துருக்கேன், தினம் வந்து ஒரே தொந்தரவுமா, எங்கள் அம்மாவுக்கு வேலை கொடுங்க. அப்பா அவர் மறுபடியும் என்னை பற்றி கேட்டார். நான் வந்து சென்ட் ஜோசப்ஸில் வேலை பார்த்ததை பற்றி சொன்னப்போ, சந்தோஷமாக நீங்கள் நாளைக்கு வந்து மூன்றாம் வகுப்பு எடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் அதே மாதிரி மூன்றாம் வகுப்பு எடுக்கிறதுக்காக போனேன். இதுதான் நாம் அடுத்ததாக ஒரு வேலையில் சேர்ந்ததோட கதை. இதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த பிள்ளைங்க பெரிய வேலையில் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நல்ல வசதியோடு இருக்காங்க. அன்னைக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது என் பிள்ளைய தான். அதை பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதுக்கப்புறம் அதே பள்ளிக்கூடத்தில் 13 ஆண்டுகள் நான் வேலை பார்த்துருக்கேன். தலைமை ஆசிரியராகவும் அங்கே வேலை பார்த்தேன். 13 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக இருந்தேன். நான் போகும்போது 365 பிள்ளைங்க இருந்தாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த பணியை விட்டுட்டு வெளியே வரும்போது 1100 பிள்ளைகள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்க. அதனால் அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி, அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே என்னோட தொடர்பு, இதெல்லாம் மிக அதிகமான அளவில் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு நானே தனியாக ரோசரி பள்ளின்னு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதில் நிறைய பிள்ளைகளை சேர்த்து அந்த பிள்ளைகளுக்காக நிறைய செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே எனக்கு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியராக இருந்து பணிபுரிகிறேன் அப்படின்னு நான் எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்.
4: இப்போ வந்து எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஒன்ற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணாக இருந்து, அதாவது நீங்கள் சொன்னீங்க வறுமையிலேருந்து வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு, ஒரு பெண்ணாக இருந்து அந்த முன்னேற்றம் வந்து எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு வர முடியும்னு நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பாம்மா, மனசில் ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம மனசுல. எப்போ ஒரு குறிக்கோளை நோக்கி இருக்கணும். எங்க சுற்றம் எல்லாமே நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம்னு நினைச்சு அந்த வேளையில நாம எழுந்திருக்கணும். ஒரு சின்ன கயிறு கிடைச்சாலும் ஒரு சின்ன வேர் கிடைச்சாலும் பிடிச்சு எழுந்திருக்கணுங்கிற அந்த குறிக்கோள் இருக்கு பத்தியா, அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் என்னாலையும் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சு. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் அதில் பிள்ளைகளும் ஈடுபட்டிருக்காங்க. என்னோட பிள்ளைகள் நான் என்ன சொல்கிறேனோ அதையே செஞ்சாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் என்னை சுற்றி இருக்கிற சொந்தம் எல்லாமே என்னை இறுக பற்றி கொண்டதுனால நானும் அவர்களை பற்றி கொண்டு மேலே எழுந்து வர இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சுது.
4: அப்போ வந்து நீங்க நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகளா இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் மனைவியா, தாயா, இப்ப வந்து ஒரு பாட்டியா இருந்திருக்கீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு ரோல் வந்து எந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான
3: பெண்ணினுடைய வாழ்க்கையில எல்லா கட்டமுமே மிக அவசியமான கட்டம். இப்ப இன்னைக்கு நீ மனைவியா இருக்க ஒரு மகளா இருக்க, உனக்கு இந்த சூழ்நிலை வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே நீ இது வந்து உனக்கு துள்ளி தெரிகிற காலம். அந்த காலத்துல என்னால இப்படி துள்ளி தெரிய முடியல. ஏன்னா பல வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. வறுமையை போக்க என்ன செய்யலான்னு பால் வித்திருக்கேன், கடைகளுக்கு எல்லாம் பால் கொண்டு போய் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் நிறைய உங்களை மாதிரி துள்ளி தெரியற அந்த பருவம் எனக்கு கிட்டவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிக சின்ன வயசுல நான் மிக சந்தோஷமா இருந்திருக்கேன். ஒரு நாவல் மரம் எங்க வீட்டு பக்கம் இருக்கும், மிக உயரமான மரம், பெரிய மரம், படர்ந்துருக்கும். அந்த மரத்தில் கூட ஏறி உட்காந்து உச்சி கலையில் இருந்து விளையாடுவேன். அவ்வளோ சந்தோஷமான ஒரு பருவமாக இருந்தது. ஆனால் வயது கொஞ்சம் ஆக ஆக இந்த வறுமையின் பிடி, நம்முடைய குடும்பம் அப்படி இருக்கே, அதை வந்து மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய நிறைய சமயங்களில் நிறைய நான் பாலை விற்று மற்றபடி வயலுக்கு ஒரு வைக்கோல் வாங்க போகணும்னா கூட அதுக்காக நான் காசு செலவழிக்க மாட்டேன். நானே அதை எடுத்துகிட்டு வருவேன், நானே தலையில் தூக்கிட்டு வருவேன். இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்ட காலங்கள் ஒன்று இருந்திருக்கு. அது வந்து உங்களை போன்ற இருந்த அந்த காலம். இப்போ நீங்கள் பள்ளி பருவம், உங்களுக்கு கல்லூரி பருவம், துள்ளி தெரிகின்ற பருவம், எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கும்போது இதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பருவம். இதுதான் உங்களுடைய குறிக்கோள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு பருவம். இதுல நீங்க சரியான வழியில உங்க குறிக்கோளை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களை மிக உயரத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு பருவம். இதுவும் ஒரு சந்தோஷம். இதை அடுத்து உங்களுக்கு ஒரு பருவம், ஒரு மனைவி ஆகிற பக்குவம் வரும்போது அது உங்களுக்கு நடக்கும். அப்படி வரும்போது ஒரு குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு தலைவியாக இருக்கின்ற பருவம். தலைவிங்கிறது வந்து ஒரு பெரிய சேனைகளுக்கு மட்டும் தலைவியை தலைவின்னு சொல்றது இல்லை. இந்த குடும்பம் என்பது தான் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் அடிப்படையா அமையிறது. இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவியா, நல்ல தலைவியா, குடும்பத்தை சிக்கனமாக நடத்துகின்ற தலைவியா, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை பேணி காக்கின்ற ஒரு தலைவியா இருக்கிற பருவம் பத்தியா, அது மிக மிக அருமையான பருவம். அந்த அருமையான பருவத்தில் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்தை அடையும் போது அது வந்து அந்த தாய்க்குரிய அந்த பூரிப்பும் பெருமையும் எப்பொழுதும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தையை வளர்க்கறதுக்கு நாம் எவ்வளவு தூரம் பாடுபடுறோம், அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்க்குறோம், எப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனையிலேயே இருக்கும். நம்ம அந்த குழந்தையை எப்படி கொண்டு வந்தால் அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு சிந்திச்சு வளர்ப்போம் பாரு. அந்த பருவம் அதுதான் தாய்மைங்கிற பருவம் வந்து மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்குது. இதுக்கு அடுத்து நாம் எல்லா வேலையும் நம்முடைய நிறைவாக முடிச்சிட்டோங்கிற ஒரு முதுமை பருவம். அந்த பருவத்திலேயே நமக்கு ரொம்ப முக்கியமான பருவம் தான். ஏன்னு கேட்டால் பேரம் பேத்தி ஒன்ன மாதிரி இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் போற்றி காத்து அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. அவங்கள வச்சுட்டு நம்ம பேரம் பேத்தி எப்படியெல்லாம் அவங்க வெளியில இருந்து வரும்போது எப்படி அரவணைக்கணும், அவங்க வெளியே போகும்போது என்னென்ன பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேசத்தோடையும் பாசத்தோடையும் செய்கிற பருவம் இருக்கு பாரு. கடவுள் கொடுத்த அந்த பருவங்களிலேயே இந்த முதுமை தான் மிக இனிமையானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா.
4: சரி பாட்டி, ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பெண்ணோட ரோல்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க, நிஜமாவே நல்ல விஷயம் தான். நிறைய பேர் வந்து தெரியாம ஒருத்தங்க சொல்றதுக்கு இல்லாம நிறைய பேர் தவிச்சுட்டு இருக்காங்க என்ன மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ எங்களுக்குலாம் நிஜமாவே நீங்க சொன்னது பெரிய விஷயம்தான். ஸோ நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி சாதனை பெண் நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க தோழி ஆதிரா. இன்னைக்கு நம்ம கூட திருமதி புஷ்பம் அமல்ராஜ் பாட்டி அவர்கள் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட 73rd வயதில் வந்து இவங்க சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சாதனை படைச்சாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: சொல்லுங்க பாட்டி, நீ பெருமையா நினைக்கிற விஷயம்.
1: பெருமையா நினைக்கிறது, இந்த ஜனவரி மாசம் 6ஆம் தேதி என்னுடைய புத்தகம் ஒன்று வெளிவந்தது, சிறகுகளை விரி சிகரங்களை தொடு. அதுதான் அந்த புத்தகத்தோட முழுமையான பெயர். அது பாட்டியும் பேத்தியும் உரைநடையாக, அதாவது கடிதம் மூலமாக பேசிக்கொள்வது மாதிரி கடிதம், அதை லெட்டர் பேட்டர்னில் அந்த இதை நான் எழுதியிருக்கேன். தினம் பேத்திக்கு ஒரு கடிதம் போடுவேன், அவங்கிட்ட இருந்து பதில் வரும், அதுக்கு நான் மறுபடியும் கடிதம் போடுவேன். எங்களுடைய கடிதம் வந்து நலம் மட்டும் விசாரிப்பதாக இல்லாமல் சமுதாயத்தில் பிள்ளைகளுக்குரிய கடமை பற்றி சொல்கிறதாக, பிள்ளைகளுக்குரிய பாசத்தை பற்றி சொல்வதாக, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஒழுக்கங்களையும் பற்றி சொல்லுவதாக எழுதியிருக்கேன். இதை எழுதுனது தான் நான் ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறேம்மா.
0: சோ நேர்களே, அவங்க மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க வந்து இந்த வயதுல படைச்ச சாதனை என்ன அப்படின்னு. ரொம்ப பெரிய விஷயம் பாட்டி. அதாவது இந்த காலத்துல வந்து இந்த கலை அந்த இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நீங்க வந்து இந்த வயதுல வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து உங்க பேத்திக்கு எழுதின கடிதங்களா இருக்கலாம், அந்த கடிதங்களை வந்து ஒரு புத்தகமா மாத்தணும், இந்த சமுதாயத்துக்கு அது எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு நீங்க எப்ப நினைச்சீங்க?
1: நான் நினைச்சது வந்து, அதாவது எனக்கு ஒரு பழக்கம், வறுமையில இருக்கிற காலத்துல வந்து நிறைய விஷயங்களை அடுத்தவங்களோட நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பேசுனா அது வந்து அடுத்தவர்கள் நம்மளை ஏளனப்படுத்துவதற்கு ஒரு இலக்காக அமையுமோ என்ற தயக்கம் வேற ஒரு காரணம். அப்படி இருக்கிற சமயத்துல நான் எல்லாத்தையும் என்னோட டைரியில எழுதி வைப்பேன். என்னோட டைரி வந்து ஒரு கலை களஞ்சிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் என் பையன், பெரிய பையன் சொல்லுவான், அம்மாவோட எதுவுமே எனக்கு வேணாம், அம்மாவோட டைரியெல்லாம் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு விஷயம். நான் பிறந்தது 1940 பிறந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 15-16 வயசு இருக்கும்போது இருந்தே என்னோட அந்த பழக்கம் தொடர்ந்து வந்துச்சு. டைரியா இல்லாமல் என்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு வடிகாலாக அது அமைஞ்சுது. அப்படி அந்த வடிகாலாக அமைஞ்ச அந்த எழுத்துக்கள் இன்னைக்கு வாசிக்கும் போது பெரிய பொக்கிஷமாக தெரியுது எனக்கே கூட அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அந்த காலத்தில் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வுங்கிறது இல்லாமல் இத்தனை கஷ்டம் நம்ம பட்டோமா, இப்போ நம்ம இவ்வளவு வசதியாக இருக்கமே அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது இது கடவுள் நமக்கு கொடுத்த வரான்னு கூட நமக்கு நினைக்க தோணுதுமா. இதுதான் நான் வந்து கதை எழுதுறதுக்கான முக்கியமான ஒரு மெயின் பாயிண்டாக அமைஞ்சது வந்து என்னுடைய டைரிஸ் தான். இதெல்லாம் பார்த்து என்னோட மருமக ஒரு நாள் சொன்னால், இவ்வளோ எழுதி வச்சுருக்கீங்க, இவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கீங்க, எல்லாம் எழுதியிருக்கீங்களே, ஏன் இதை வந்து ஒரு பத்திரிக்கையில் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான், அவங்க பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்த்து திரு ஞானசேகர், எம் ஞானசேகர் என்ற ஆசிரியர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சா, அவர் ஒரு வைட்டல் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வந்தார். அந்த பத்திரிக்கையில் கண்மணிக்கு கடிதம் அப்படின்னு பேத்திகளுக்கு தான் கடிதம் எழுத ஆரம்பித்தேன். அதை வந்து எழுதும்போது பேத்திகள்கிட்ட வெறும் நலம் மட்டும் விசாரிக்காமல் ஏன் இதை வந்து ஒரு ஆளுமை திறன் படைத்த ஒரு கடிதமாக எழுதக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இந்த கடிதத்தை, முதல் கடிதத்தை எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கும்போது தோல்வி கூட வெற்றிக்கு அடிக்கல்லே என்பது தான் என்னுடைய முதல் கடிதம். இந்த கடிதங்கள் வந்து படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் ஒரு கடிதம்னு மொத்தம் 49 கடிதங்கள் எழுதினேன். இந்த 49 கடிதங்களில் ஒரு கடிதத்தில் நான் எழுதியிருப்பேன், சிறகை விரி சிகரம் தொடலாம் அப்படின்னு. அதை வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ், நான் இதை வந்து ஒரு நாள் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் இதை புத்தகமாக வெளியிட முடியுமா. இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்னுடைய கணவர். என்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் முதல் ரசிகராக இருந்து ரசித்தோரே அவர் தான். அவங்க தான் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. இந்த எழுதுமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே. அவங்களுடைய ஊக்கமும் அவங்க எனக்கு கொடுத்த ஒரு உற்சாகமும் தான் என்னை மேலும் மேலும் 49 மாதங்கள் என்னை எழுத வச்சுது. அவங்க கடைசியாக அவங்க உடம்பு சுகமில்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு போகும்போது கூட என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதம் நீ எழுதுறத எழுதி போட்டுட்டியா அப்படின்னு. இன்னும் எழுதலை அப்படின்னு சொன்னப்போ, இல்லைம்மா நீ எழுதி போட்டுட்டு வா அப்படின்னு அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையில் கூட அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு உற்சாகம் வந்து எனக்கு, நான் உடனே அதை எழுதி போட்டு கொரியர் அனுப்பிட்டு அப்புறம் தான் நான் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். இன்னைக்கு அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய இழப்பு. நான் இழந்ததுலேயே என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் இழக்கக்கூடாத ஒரு இழப்புனா என்னுடைய கணவர் மட்டும்தான். அதை தான் நான் இழந்ததை ஒரு பெரிய துக்கமாக நினைக்கிறேன். ஆனால் அந்த துக்கத்துலேயே அவங்க எனக்கு வந்து ஊட்டிய அந்த தைரியமோ அந்த உற்சாகமோ ஊக்கமோ எனக்கு இன்னும் மனசுலேயே இருக்கிறதுனால இதை தொடர்ந்து இதை எழுதிட்டு தான் இருக்கணும். அப்போ அவங்க ஆன்மாவுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி நமக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தொடர்ந்து எழுதணும்னு தான் இருக்கேன். எனக்கு மிக முக்கியமாக உங்களை மாதிரி இளைஞர்கள்ட்ட பேசுறது, உங்களோட பழகிறது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பேத்திகளுக்குன்னு எழுதுறேன், மகனுக்குன்னு எழுதலை. மகன்லாம் இன்னைக்கு மகள் இருக்காங்க அவங்களுக்கு, அதனால நான் மகனை நினைக்கல. மகனை விட அதிகபட்சமாக நம்ம நேசிக்கிறது பேத்திகளை தான், பேரன் பேத்திகளை. அதனால தான் உங்களை மாதிரி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, இளைஞர்களுக்காக எழுதணும்னு நினச்சி நான் இதை எழுதிட்டு இருந்தேன். அதை வந்து கவிதா பப்ளிகேஷன்ஸ் ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய மிக மனப்பூர்வமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஞானசேகருக்கு நான் இவ்வளோ தூரம் நான் கடமைப்பட்டிருக்கணும், அதே மாதிரி கவிதா பப்ளிகேஷன்ஸுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன்.
0: ஸோ நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, உங்கள் பேத்திக்கு எழுதின கடிதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புத்தகத்தினால உங்கள் பேத்தியோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, மாற்றங்கள் வந்திருக்குன்னு
1: நினைக்கிறேன்? என்னோட பேத்தியோட வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்டத்துலையும் அவருடைய தடுமாற்றங்களையும் சில வேளைகளில் அவள் கல்லூரியில் ஏற்படுற சில நிகழ்ச்சிகளையும் எனக்கு என்னோட பகிர்ந்துக்கிறான். அப்படி பகிர்ந்துக்கிறம்போது அவளுடைய மனநிலை எனக்கு நல்லா புரியுது. அதாவது பேத்திங்கிறது என்னோட அந்த ஒரு பேத்தி மாத்திரம் அல்ல, அதே வயது ஒத்த எல்லா பேத்திகளுக்குமே அது பொருந்துங்கிறது என்னோட மனநிலை. அப்போ அதனால நான் அவளுக்கு பதில் சொல்லும்போது அவளுக்கு ஒரு தெளிவு பிறக்குது, மனசில் ஒரு தெளிவு. அந்த தெளிவு தான் அவள் வந்து அடுத்த கட்டத்துக்கு, அடுத்தபடியாக அவள் செய்ய போகிற காரியத்துக்கு போகிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்குதுன்னு அவளுடைய கடிதம் வாயிலாகவே எனக்கு சொல்லியிருக்கா. அதில் எனக்கு பெரிய சந்தோஷம்தான்.
0: ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து இந்த புத்தகத்தை படித்து அவங்களோட ஒப்பீனியன் உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளாகவே வந்து அந்த புத்தகத்தில் வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. எனக்கும் பர்சனலாக அப்படி தான் இருந்தது, என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் அந்த புத்தகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த காலத்து இளைஞர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா?
1: இந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி அந்த காலத்து இளைஞர் கூட இல்லைன்னு தான் சொல்லுவோம். சாதாரணமாக பெண்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, முரத்தால் புலி அடைச்சா அந்த காலத்தில் தமிழ் பெண் அப்படின்வாங்க. இந்த நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அந்த காலத்தில் புலியை மட்டும்தான் அடைச்சா, ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள், இந்த காலத்து பெண்கள் வந்து ஓடுற பஸ்ஸில், பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல அல்லது கல்லூரியில் எத்தனையோ அதை மாதிரி மிருகம் மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர்த்த இருந்து அவங்க தப்பிச்சு வர்றாங்கம்மா, பத்திரமா தாயிட்ட வந்து சேர்றாங்கன்னா அது அவங்களுடைய மன வலிமையை தான் காட்டுது. இதை நான் உண்மையிலேயே உணர்றேன். அதனால இளைஞர்கள் எல்லாம் மனசில் ஒரு நெருப்போட தான் இருக்கிறாங்களே தவிர அவங்கள பற்றி குறைச்சே பேச முடியாது. அந்த உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இளைஞர்கள் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பே கிடையாது, அவங்க வந்து இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற ஒரு லட்சியம் இல்லை அப்படின்னு. ஸோ உங்கள் கருத்து நிஜமாவே அதோட வேறுபாடுதில்லை இல்லைங்களா?
1: கண்டிப்பாக இது வந்து அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் எதிர்மாறான ஒரு பாட்டி தான். ஏன்னா இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்போட இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிற ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க ஒரு சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சில தடுமாற்றங்கள் வரும்போது அவங்களாவே அதை சமாளிச்சுக்கிறதுக்குரிய தகுதியும் பெற்றிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில நிகழ்வுகள் நடக்குது. இப்போ ஓடுற பஸ்ஸில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த பொண்ணால் தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். அது வந்து காந்தி சொன்னார், அன்னைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டா ஒரு பெண்ணு ராத்திரி 12 மணிக்கு கூட தனியாக ஒரு இடத்துல போய் சேரணும், அப்போ தான் அந்த நம்ம இந்தியா சுதந்திரம், இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு நான் யோசித்தா எனக்கு அதுக்கு பதிலே தெரியல. சில இளைஞர்களுடைய அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பெண்ணால் தப்பிச்சு வர முடியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் வரும், நல்ல நிலை வருங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கணும். அதுக்காக நம்பிக்கை தளர்ந்து போகக்கூடாது. அந்த நம்முடைய இக்கால பெண்கள் வந்து அதுக்கெல்லாம் தயாராகத்தான் இருக்கிறாங்க. அதனால பெண்களை பற்றி நான் குறைவாக என்றைக்குமே இட போடலை. பெண்களை மாத்திரம் இல்லைம்மா, பிள்ளைகளும் சரி, அவங்களுடைய குறிக்கோள் அன்னைக்கு வந்து அப்பா சொத்து இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சிகரெட்டை ஊதிக்கிட்டு போனோம் பையன்லாம் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உழைக்கிறான், கடுமையாக உழைக்கிறான், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணுங்கிறதுக்காக உழைச்சிட்ருக்காங்க. அதனால் இளைஞர்கள் இந்த விழிப்போடு இருக்காங்க, அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தணல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல பிரகாசமான நெருப்பாக தான் இருக்கும். அது வந்து வேறு எந்த நெருப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆக அந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் எல்லாம் வந்திருக்குன்னும் போது நம்முடைய இந்தியா சீக்கிரம் முன்னேறும். கலாம் சொன்ன மாதிரி 2020 நம் நாடு வல்லரசாக மாறும்னு சொன்னார். அந்த நினைவு ஒவ்வொரு இந்தியனுடைய இளைஞனுடைய கனவுலையும் அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தாத்தா சொல்கிறாரு, பேரனை பார்த்து நான் அந்த காலத்தில் நான் வந்து எவ்வளோ சுகமாக இருந்தேன், அந்த காலத்து கனவுகளை எல்லாம் நான் இப்போ நினச்சி பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது கம்மங்காட்டுக்குள்ளே போய் கருதை எடுத்து ஊதி தின்னும்போது கண்ணில் பட்டுருச்சுன்னா அத்தை மகள் வந்து கண்ணை ஊதி விடுவா, அந்த சுகமெல்லாம் இன்னைக்கு உனக்கு கிடையாது. அப்பாவும் அம்மாவும் காலையில் போகிறாங்க, நீ அங்கேருந்து வரும்போது அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, நீ இங்கேருந்து போகும்போது அவங்க அவசர அவசரமாக புறப்பட்டுருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்க. நாங்கள் அந்த காலத்தில் கம்மாவில் குதிச்சு ஆடி பாடி விளையாண்ட அந்த சந்தோஷம்லாம் உனக்கு இல்லை அப்படின்னு அப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த இளைஞன் சொல்கிறான், ஆமாம் தாத்தா நீங்கள் நடந்ததை பற்றி கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் எதிர்கால கனவுகளை நாம் அடைகிறது தான் எங்களுடைய லட்சியம். அந்த பையனுடைய பதில் என் மனசை ரொம்ப தொட்டுது. அந்த தொட்ட அந்த பதில் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் இருக்குதுங்கிற நம்பிக்கையோடு தான் உன்ட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்.
0: ஸோ பாட்டி, நீங்கள் வந்து உங்கள் புத்தகம் மூலமாக சொன்ன விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்திருக்கீங்க, இளைஞர்களை பற்றின உங்களோட கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு அவங்களோட கண்கள் திறந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து இருட்டில் பயணம் செஞ்சவங்க இப்போ வந்து அவங்க வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். இளைஞர்களாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பாட்டி, நீங்கள் வந்து ஒரு சாதனை பெண் தான் நிஜமாகவே. இந்த வயதுலேயும் வந்து உங்களோட முதல் புத்தகமே, இன்னும் நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வயதுலேயும் வந்து நீங்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிஜமாகவே ஒரு சாதனை பெண் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான ஒரு ஆள் தான் நீங்கள். ஸோ உங்கள் அனுபவ பாடம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதாவது நான் எண்ணங்களை பகிர்ந்தால் அது கல்வி, வண்ணங்களை பகிர்ந்தால் அது ஓவியம், எழுச்சிகளை பகிர்ந்தால் அது புரட்சி, நெழ்ச்சிகளை பகிர்ந்தால் அது நட்பு, வாழ்க்கையை பகிர்ந்தால் அது இல்லறம், தாழ்வை பகிர்ந்தால் அது துறவரம், அறிவை பகிர்ந்தால் அது கல்வி, உறவை பகிர்ந்தால் அது சுற்றம், நீ பகிரப்போகும் உனது எது எதுவானாலும் பகிர்தலே பண்பாடு, அந்த பண்பாட்டை பாலமாக்கி புன்னகையும் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் பாலமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கண்மணி, வளமான எதிர்காலம் வசந்தம் வீசி காத்து கொண்டிருக்கிறது, மேலும் ஆசியுடன் வாழ்த்துக்கள். இதுதான் என்னுடைய வாழ்த்தாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாழ்த்து என்றைக்கும் உங்களுக்கு போய் சேரும். எப்பவும் பகிர்ந்து வாழுங்கள், பகிர்ந்து வாழும்போது உங்களுக்கு நிறைவு கிடைக்கும். இந்த நிறைவு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுத்தரும். நிறைவான வாழ்க்கை வாழ்வதை விட வேறு சிறந்தது எதுவுமே இல்லை. ஆகவே என் செல்ல பேத்திகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது எல்லாமே பகிர்ந்து வாழுங்கள், பகிர்ந்து வாழும்போது உங்களுக்குள் நிறைவு இருக்கும், அந்த நிறைவு உங்களை என்றும் ஆசீர்வதிக்கும் என்பது தான். அடுத்தபடி நாம் பேசும்போது இன்னும் நிறைய பேசலாம்.
0: ஸோ ரொம்ப நன்றி பாட்டி, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனுபவம் பற்றி பேசியிருக்கீங்க, உங்களோட புத்தகம் பற்றி பேசியிருக்கீங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட சந்தோஷங்கள் எதுவுமே பகிர்ந்துக்க ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளே நிறைய தோழிகள் தோழர்கள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அவங்க யார் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. இப்போது உங்கள் பேத்திக்கு வந்து நீங்கள் உங்கள் பாட்டியாக இருக்கீங்க. இப்போது எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்குன்னு அப்படி யாரும் இல்லை, அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கும் யாரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சந்தோஷங்கள் சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு வைக்கிறதா இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும், கடிதங்கள் நிஜமாவே ஒரு நல்ல சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் நிஜமாவே ஒரு சாதனை பெண் தான். அதாவது சாதனைகளுக்கும் கலைக்கும் வயதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முதலே எடுத்து சொன்ன மாதிரி இந்த பாட்டி வந்து நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. அதாவது எப்போ வேணால் நம்ம நினச்சா நம்மளால ஒரு சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நல்ல பாடம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கிட்டே இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எம்ஓபி சமுதாய வானொலி வந்து திருமதி புஷ்பமாமல்ராஜ் பாட்டி அவர்கள் கிட்டே இருந்து வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக எடுத்து சொல்ல போகிறோம். இவங்க வந்து இவங்களோட புத்தகம் சிறகுகளை விரி சிகரத்தை தொடு அப்படிங்கிற இந்த புத்தகத்திலேருந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தொடர் மாதிரி கண்மணிகளுக்கு அன்புடன் பாட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து கொஞ்ச நாளில் நீங்கள் கேட்க போகிறீங்க. நிஜமாகவே வந்து நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக ஒரு அட்வைஸ், ஒரு வெல்விஷர் அப்படின்னு யாருமே கொடுக்கல அப்படின்னா கூட வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் வந்து நிஜமாகவே மோட்டிவேட் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைச்ச பாட்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாட்டி எங்கள் வானொலி நிலையத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பாட்டி.
1: ரொம்ப நன்றி ஆதிரி. எனக்கு ஆயிரக்கணக்கான பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்ச பாட்டின்றத நான் முழுசாக உணர்றேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்காக நான் வர்றேன், உங்களோட பேசுகிறேன். உங்களுக்கு எப்போ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்படி பகிரும்போது நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன கதைகள் கூட இருக்கும், அந்த கதைகள் வழியாகவும் நான் உங்களோட பேசுகிற அந்த அறிவுரை வழியாகவும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா மனம் விட்டு பேசி, மனம் விட்டு பேசினாலே நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. சிரித்தா மட்டும் இல்லை, பேசினா கூட மனசில் இருக்கிற இறுக்கம் குறைஞ்சிரும். அந்த இறுக்கம் குறையிறதுக்காகவாது நீங்கள் வந்து என்னோட பேசி என்னோட சந்தோஷமாக இருந்து எனக்கும் ஒரு சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் அது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட உங்களுக்கு நன்றி கூறி இதை பெறுகிறேன். நன்றி.
0: நேர்களே, ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எம்ஓபி சமுதாய வானொலிக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்கள் கிட்டே வந்து சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட உங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 651-213-333. நீங்கள் கேட்டுட்ருந்த நிகழ்ச்சி சாதனை பெண் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம பாட்டி புஷ்பம் அமல்ராஜ் அவர்கள் கூட இருந்தோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தோழி ஆதிரா. நன்றி, வணக்கம்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பஸ் வருதுடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட். உள்ள வா, உள்ள வா.
0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, உங்க எல்லாருக்குமே ஷாப்பிங் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களை மாதிரி ஷாப்பிங் பீரியட்

வணக்கம் நேயர்களே, உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க இப்ப கேட்க போறது நுகர்வோரை விழித்தெடுக நுகர்வோர் வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம நம்மளோட போன நிகழ்ச்சியில நுகர்வோரோட உரிமைகளை பத்தி பார்த்தோம். நம்மளோட இந்த நிகழ்ச்சியில நம்ம நுகர்வோராகிய நம்மளுடைய கடமைகளை பத்தி பாக்குறோம். ஒரு நுகர்வோர்ன்றவர் முக்கிய முதல்ல ஒரு நல்ல குடிமகனா இருக்கணும். நல்ல குடிமகனா இருக்கிறதுக்கு நமக்கு நாட்டு பற்று, சுற்றுச்சூழல் மீதான கவனம், பிற குடிமக்கள் பற்றிய சிந்தனை இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இருந்தா மட்டுமே நம்ம நல்ல குடிமக்களா இருக்க முடியும். நல்ல குடிமக்களா இருந்தா மட்டுமே நம்ம நல்ல நுகர்வோரா இருக்க முடியும். அப்படிப்பட்ட நுகர்வோராகிய நமக்கு இருக்க வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான கடமை என்னன்னா, எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிற கடமை. எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிற கடமைனா என்ன? நம்ம ஒரு பொருளை கடையில வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த பொருள் கொடுத்தாலும் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்களா? ஒரு பென்சில் வேணும்னா அந்த பென்சில் என்ன பென்சிலா இருந்தாலும் வாங்கிட்டு போயிருவீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இந்த பென்சில் எப்ப செஞ்சது, என்ன இதோட விலை எவ்வளோ, இதோட சேர்மானம் என்னென்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். நீங்க ஒரு தோசை மாவு வாங்கும் போது அதுல எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும், விலை பார்த்து வாங்கணும், இது என்னைக்கு வந்ததுன்னு பார்த்து வாங்கணும், இந்த நாளுக்குள்ள யூஸ் பண்ணலான்னு பார்க்கணும், இது எந்த பிராண்டுன்னு பார்க்கணும், இன்னும் நிறைய எவ்வளோ விஷயம் பார்க்கணும். அது தவிர இது எவ்வளோன்னு முதல்ல நீங்க அந்த கடைக்காரர்கிட்ட கேள்வி கேட்கணும். எம்ஆர்பின்னு அந்த பாக்கெட்ல ஒன்று எழுதியிருக்கோம். அந்த எம்ஆர்பியிலே தான் நீங்க வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த கடைக்காரரோட நீங்க கண்டிப்பா பேரம் பேசி அதுல இருந்து ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ கம்மி பண்ணி கூட வாங்கலாம். அது முத உரிமை மற்றும் கடமை. நம்ம எதையுமே கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, ஈடுபாடோட இருக்கணும். நம்ம வெறும் நுகர்வோர், நாங்களாம் நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம அதுல முக்கியமா ஈடுபாடோட இருக்கணும். உங்களுக்கான உரிமைகளையும் கடமைகளை நீங்க செய்யணும், உரிமைகளை கேட்டு வாங்கணும். அப்பதான் வந்து நீங்க யாராலையுமே ஏமாற்றப்படாம இருப்பீங்க. அடுத்த கடமை, சுற்றுச்சூழல் பற்றிய பொறுப்புணர்ச்சி. நான் ஒரு நுகர்வோர், நான் வந்து என்னோட கடமைகளை சரியா செய்யறேன், என்னோட உரிமைகள் எனக்கு வேணும்னு கேட்டா மட்டும் பத்தாது. நம்மளுடைய முக்கியமான கடமையான சுற்றுச்சூழல் பொறுப்புணர்ச்சிய கரெக்டா நம்ம செய்யணும். சுற்றுச்சூழல் பொறுப்புணர்ச்சினா என்ன? நான் இன்னைக்கு ஒரு மாவு பாக்கெட் வாங்குறேன், அது கண்டிப்பா பாலித்தீனால செய்யப்பட்ட ஒரு மாவு பாக்கெட்டா தான் இருக்கும். ஏன்னா பேப்பர்ல உங்களுக்கு மாவெல்லாம் பேக் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும் போது அதை தூக்கி நான் அந்த மாவை பாவிச்சுட்டு அந்த பாக்கெட்டை தூக்கி குப்பையில போட்டுட்டு போகும்போது அந்த குப்பை தொட்டியில சரியா போட்டேன்னா குப்பையை அள்ளிட்டு போயிடுவாங்க. அதே நான் குப்பை தொட்டிக்கு வெளியே கீழே போட்டுட்டு போயிருந்தேன்னா என்ன ஆகும்? அந்த வழியா போற ஒரு ஆடோ மாடோ அதை சாப்பிடும். நம்ம ஊர்ல மாடு சர்வசாதாரணமா தெரியுதுங்க. அந்த மாடு அதை சாப்பிடும், அப்புறம் அது பால் கொடுக்கும். அந்த பால்ல என்ன இருக்கும்? அந்த பாலித்தீனோட விஷம் தானே இருக்கும். கடைசியில நுகர்வோராகிய நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது. அதனால என்னைக்குமே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதை நம்மளுடைய தலையாய கடமையா எடுத்து நம்ம செய்யணும். அடுத்த நம்மளுடைய கடமை என்னன்னா, கூட்டு முயற்சி. நான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நுகர்வோரா எனக்கு ஒரு பிரச்சனைனா, நான் மட்டும் தனியா போய் நின்னா வந்து கண்டிப்பா என்னோட கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கணும். ஆனா என்னைக்குமே ஒரு விரல் இருக்கிறத விட மொத்தமா ஒரு கையா 5 விரல் இருக்கும்போது தான் அது வந்து என்னைக்குமே பலமா இருக்கும். அதனால நம்ம வந்து நிறைய பேர் சேர்ந்து, நிறைய நுகர்வோர் சேர்ந்து ஒரு நியாயமான பிரச்சனைக்கு குரல் கொடுத்தோம்னா அது கண்டிப்பா எல்லாரோலையும் கவனிக்கப்படும். எனவே கூட்டு முயற்சியும் ஒரு முக்கியமான கடமையா இருக்கு. அடுத்து, தேவைக்கு அதிகமான நுகர்வை நம்ம தவிர்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம்னா, சாதாரணம் நம்ம தெருவுல போவோம், கடைத்தருல போகும்போது நிறைய பொருள் பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பாக்குற எல்லாத்தையும் வாங்கணும்னா நம்ம அதுக்கு பணத்துக்கு எங்க போவோம்? முதல்ல பணத்துக்கு முதல்ல கஷ்டம். ரெண்டாவது, எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு வீட்டுல அதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அதை தூக்கி வெளியே தான் போடணும். நம்ம இப்ப காய்கறி, பலவிதமான காய்கறி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. நமக்கு அந்த வித்தியாசமா இருக்கு, வெளிநாட்டு காய்கறியா இருக்கு, வெளிநாட்டு பழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சோம்னா நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். ஒருவேளை நமக்கு அந்த சுவை பிடிக்கலனா அதை தூக்கி குப்பையில தான் போடணும். அப்ப நம்மளோட பணமும் போச்சு, யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண வேண்டிய அந்த பொருளை நம்ம அநியாயமா தூக்கி குப்பையில போடுறோம். அப்ப அது ஒரு தேவை இல்லாத நுகர்வு தானே. அந்த நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அது நமக்கு தேவையா அப்படின்னு முதல்ல யோசிச்சு வாங்கணும். அது நம்மளுடைய தலையாய கடமை. அடுத்தது, தவறு செய்யற உற்பத்தியாளர்களையோ இல்ல விற்பனையாளர்களையோ பத்தி
புகார் செய்யறது. புகார் செய்யறது முதல்ல நீங்க புகார் தான் செய்யணும்ட்டு இல்ல, நீங்க அவங்கள தட்டி கேட்டாலே அதுவே உங்களுடைய கடமைதான். நம்ம வந்து கடையில ஒரு பொருள் வாங்குறோம், அந்த கடையில வந்து இப்ப மருந்து வாங்குறோன்னே வச்சுக்கோங்களேன், மருந்துல வந்து நிறைய காலாவதியான மருந்தை விக்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாவே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மருந்தை வாங்க போகும்போது நம்ம அந்த மருந்துல பின்பக்கம் திருப்பி பார்க்குறோம், அது ஒரு காலாவதியான மருந்து. நம்ம அந்த கடைக்காரரை கேட்குறோம், கேள்வி கேட்குறோம், அந்த கடைக்காரரை என்ன பண்ணுவார், முதல்ல இது உனக்கு தேவையாமா, உனக்கு இது வேண்டானா தூக்கி போட்டு போய் வேற கடையில வாங்கு அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாரு. அப்படி சொன்னாருன்றக்காக நீங்க தூக்கி போட்டுட்டு இன்னொரு கடையில மட்டும் போய் வாங்கிட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்களா? அது செய்யவே கூடாதுங்க. நீங்க என்ன முதல்ல பண்ணணும்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போனை போட்டு, அட்லீஸ்ட் உங்களுக்கு யாரு சம்பந்தப்பட்டவங்கன்னு தெரியாட்டியும் பரவாயில்ல, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 போனை போடுங்க, டோல் ஃப்ரீ நம்பர் தான், போனை போட்டு இப்படி இருக்கு இந்த கடையில வந்து எக்ஸ்பயர் ஆன மருந்து விக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், அவங்க வந்து யாருக்கு சொல்லணுமோ சொல்லி அந்த கடையில இன்ஸ்பெக்ஷன் நடத்தி யாருமே இனிமே ஏமாற்றப்படாத மாதிரி பாத்துக்குவாங்க. சோ இது அடுத்த கடமை. நம்மளோட இன்னொரு கடமை என்னன்னா, நம்மளோட நமக்கு கிடைக்கிற பொருட்களையும் சேவைகளையும் முறையாக பயன்படுத்துறது. நமக்கு எல்லா பொருளும் கிடைக்குதுன்றக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது. நம்ம இவ்வளோ கடமைகள், நம்ம இவ்வளோ நேரம் நிறைய கடமைகள் பார்த்தோம் இல்லையா, சுற்றுச்சூழல், பொறுப்புணர்ச்சி, தவறு செய்கிற வணிகர்களை பற்றி, புகார் செய்யறது, விழிப்புணர்வோட இருக்கிறது, ஈடுபாட்டோட இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கம்ப்ரைஸ் பண்ணது தான் இந்த கடமை. நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்றதுக்காக தூக்கி போட்டுட்டு நமக்கு இது தேவையே இல்லை, இல்லை நம்மளோட பிரச்சனையே கிடையாது இது அப்படின்னு நம்ம நடந்துக்க கூடாது. எதுலையுமே நான் எல்லாரும் நம்மள மாதிரியான மனுஷங்க அப்படின்னு யோசிச்சு எல்லாருக்கும் நன்மைக்காக மட்டுமே நடக்கணும். அதுதான் பொருட்களையும் சேவைகளையும் முறையாக பயன்படுத்துதல். சரி, நம்ம இவ்வளோ நேரம் நம்மளுடைய கடமைகளை பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம வந்து ஒரு சில கேசஸ் பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம அவங்கவுங்களோட நுகர்வோர் கடமைகளையும் உரிமைகளையும் பயன்படுத்தி இது வரைக்கும் சிலர் வந்து அவங்களுக்கான காம்பன்சேஷன்ஸை வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி சில கேசஸை பார்க்கலாம். முதல்ல என்ன கேஸ்னா, அனில்னு ஒருத்தர் ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாரு. ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது முதல்ல என்ன, உங்க டிக்கெட்டை செக் பண்ண ஒரு டிடிஆர் வருவாங்க. அந்த டிடிஆர் வந்து அனிலோட ட்ரெயின்ல எப்படி இருந்தாருன்னா, யூனிஃபார்ம்ல இருக்கல, அவர் போட்டிருக்க வேண்டிய சீருடைய அவர் போட்டிருக்கல. அப்ப அனில் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்டாரு. அப்ப நம்மளுடைய டிடிஆருக்கு உடனே கோவம் வரும், நான் கவர்மெண்ட் செர்வன்ட், என்ன யாரு கேள்வி கேட்க முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ யாரு என்னைய கேள்வி கேட்கன்னு இவரை தரக்குறைவா பேசிட்டார். அனிலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அனில் முத வேலையா என்ன பண்ணாருன்னா, அடுத்து அவரோட குறிப்பிட்ட இடம் வந்தோடனே இறங்கி அங்க இருக்க நுகர்வோர் மன்றத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்படி நான் அவரு ஏன் யூனிஃபார்ம்ல இல்லைன்னு நான் கேட்டேன், அவர் வந்து என்னைய தரக்குறைவா பேசிட்டாரு, எனக்கு இது இந்த வழக்கை நீங்க எடுத்துட்டு எனக்கான காம்பன்சேஷனை நீங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அவரு நீதிமன்றத்துல புகார் பண்ணாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம், நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ தெரியல, 10,000 அவருக்கு காம்பன்சேஷனா வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிப்பீங்க, போய் அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் போடல அது என்னோட பிரச்சனையா அப்படின்ட்டுன்னு. என்னோட பிரச்சனையா நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமே நம்மளோட பிரச்சனை தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் அது நமக்கு பிரச்சனையா தான் வந்து நிற்கும். அவன் வந்து ஒரு அந்த அவர் வந்து டிடிஆரா இருந்தனால பரவாயில்ல, இன்கேஸ் அவர் டிடிஆரா இல்லாம யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு டிக்கப் போட்டுட்டு இல்ல ஃபைன் கட்டு அப்படின்னு பணம் வாங்கிட்டு போனா நீங்க என்ன

வணக்கம் நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 உங்களோட இணைஞ்சிருக்கிறது கார்த்திகை செல்வி. இப்ப நீங்க கேட்க போற நிகழ்ச்சி விழித்தடு நுகர்வோரை விழித்தடு நுகர்வோர் வழிகாட்டி. நம்ம நம்மளுடைய போன நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய கடமைகளை பத்தியும் ஒரு ஒருத்தர் அணில்னு ஒருத்தர் வாங்கின காம்பன்சேஷன் பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் சில பலரோட அனுபவங்களை பத்தி பார்க்க போறோம். மொத அனுபவம் வந்து என்னன்னா, நம்ம மின்வாரியம் இருக்கு இல்லையா, மின்வாரியம் அடிக்கடி கரண்ட் கட் பண்ணிருவாங்க, ரொம்ப கஷ்டம். இப்ப ஏதோ கொஞ்ச நாளாதான் கரண்ட் கட் பண்றது இல்ல, சரி பரவாயில்ல, ரொம்ப நல்லதா போச்சுன்னு நம்மளும் நிம்மதியா உட்காந்து டிவி பாக்குறோம், நம்மளுடைய வேலைகளை செய்யறோம். மின்வாரியம் வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கே ஒரு தடவை காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்னு பாப்போமா. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டை பக்கத்துல இருக்க செவந்திப்பட்டின்னு ஒரு கிராமத்துல ஒரு நாள் என்னாச்சுன்னா, எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கிராமத்துல இருக்க எல்லா டிவியும் வெடிச்சு செதறிடுச்சு. கிராமத்துல இருக்க எல்லா டிவியும் வெடிச்சு செதறின உடனே மக்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனாலுமே கொஞ்ச நேரத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, உயர் மின் அழுத்தனாலதான் அந்த விஷயம் நடந்திருக்குன்னு. இந்த விஷயத்த எல்லாரும் சுதாரிச்ச உடனே மின்வாரியத்துக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி சொன்னோன்னு எலக்ட்ரானிக் இன்ஜினியரும் விஏஓன்ற கிராம நிர்வாக அதிகாரியும் வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லா மக்கள்கிட்டயும் பேசினதுக்கு அப்புறம் மக்கள் இந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்னோன்னா மின்வாரியம் வந்து அப்ப ஒரு மாதிரி ஒன்னும் சொல்லல, அந்த நேரத்துல அதை சமாளிச்சு விட்டுட்டு ஒரு போலீஸ் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதனால மக்கள் உடனே என்ன பண்றது, இப்படி நம்ம டிவி எல்லாம் வெடிச்சு செதறிடுச்சு, இப்ப என்ன பண்றதா, டிவியும் ஒரு செலவு தானே, அதுக்கு நம்ம செலவழிக்கணும்ல அப்புறம் உட்காந்துட்டு. அப்ப அதனால மக்கள்லாம் போய் நுகர்வோர் இது நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தாங்க. நுகர்வோர் நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தோன்னு நம்ம மின்வாரியம் என்ன பண்ணாங்கன்னா, இல்லங்க, டிவி வெடிச்சதுக்கும் எங்க இதுக்கும் வந்து உயர் மின் அழுத்தத்துக்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப நம்மளோட நீதிமன்றம் வந்து இதை ஒத்துக்கல, டிவி வெடிக்கிறதுக்கு கண்டிப்பா உயர் மின் அழுத்தம் காரணமாக டிவி மட்டும் இல்ல, நிறைய மின்சாதனங்கள் நம்ம வீட்டுல பழுதாயிடும், அந்த மாதிரி தான் டிவியும் வெடிச்சது அப்படின்னு நீதிமன்றத்துல சொன்னாங்க. உடனே நம்ம மின்வாரியம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம நீதிபதி சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் வீடியோ எடுத்து வைக்க முடியாது, ஆனா ஒரே நேரத்துல எல்லா டிவியும் வெடிக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து மின்சாரத்துல தான் ஏதாவது தவறு இருக்கும், அதனால மின்வாரியம் மேலதான் தப்புன்ட்டுன்னு இது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் வந்து மின்வாரியத்துக்கு அபராதம் செலுத்தினாங்க. நம்ம மின்வாரியம் சும்மா இருப்பாங்களா, அபராதம் கொடுப்பாங்களா, இந்த விஷயத்த அப்படியே மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. மாநில நுகர்வோர் நீதிமன்றத்திலயும் அங்க மாவட்ட நீதிமன்றம் சொன்னதே தான் சொல்லி அவங்களும் அபராதம் விதிச்சாங்க. கடைசியில மின்வாரியம் கடைசிதான் தேசிய நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்த கொண்டு போனாங்க. அங்கேயும் வந்து சிவந்திப்பட்டி கிராமத்துக்கு தான் சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. எனவே இந்த வழக்கு வந்து நுகர்வோர் வழக்குகள்லயே மிக முக்கியமான ஒரு வழக்கு. சிவந்திப்பட்டி கிராமத்துக்கு கிடைச்ச தீர்ப்புக்கு அப்புறமா அரசாங்கம் மேலையும் நம்ம வந்து நுகர்வோர் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க.

0: エルプリエット
1: வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: அமைச்சரே, அமைச்சரே.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: நாம் நகர்வலம் சென்று வருவோம், வருகிறீர்களா?
1: ஏன் மன்னா இந்த திடீர் முடிவு?
0: நம் ஒற்றன் ஒருவன் வந்து நம் நாடு நவீனமயம் அடைந்திருக்கிறது என்றான். ஒரு முறை சென்று பார்த்து விடுவோமா?
1: பார்த்து விடுவோம் மன்னா.

0: அப்பா, என்ன ஒரு துர்நாற்றம்! என்ன அமைச்சரே இப்படி குவிந்திருக்கிறது?
1: அது ஒண்ணுமில்லை மன்னா. இந்த மனிதர்கள் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து சாலையில் குப்பையை கொட்டி வைத்திருக்கிறார்கள்.
0: அமைச்சரே, அங்கு ஏதோ தேங்கி உள்ளதே, அது என்னது?
1: மன்னா, சாக்கடை.
0: தண்ணீர் போக விடாமல் ஏதோ அடைத்திருக்கிறது போல் தெரிகிறதே, அது என்ன?
1: மன்னா, அதுதான் பிளாஸ்டிக் கவர். அதை போட்டுத்தான் இவர்கள் தண்ணீரை போக விடாமல் செய்கிறார்கள்.
0: போப்பா, இங்கு இருப்பதற்கு நாம் சுடுகாட்டிலேயே இருந்திருக்கலாமே.
1: ஆமா மன்னா, வாருங்கள், நாம் சுடுகாட்டிலேயே இருந்து விடுவோம்.
2: நாடும் நம் வீடுதான். சாலைகளில் குப்பைகளை கொட்டாதீர். பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தாதீர்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு சுத்தம் சுகாதாரம் சுகம் நிகழ்ச்சியில அக்டோபர் 15 தேதியில் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டேக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ண நம்ம எம்ஓபி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஓபி பார்த்தசாரதி ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஹேண்ட் வாஷிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ல ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன், ஒரு விழிப்புணர்ச்சி நாடகம், பாட்டிக்கதை, அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மக்களோட ஹேண்ட் வாஷிங் பற்றிய கருத்து கணிப்பையும் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம், வாங்க.

0: வணக்கம் நேர்களே, நான் இப்போ வந்து எம்ஓபி ஸ்கூல்ல இருக்கேன். இப்போ இங்க வந்து நான் வந்து சுத்தமா பத்தி இங்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பண்ண போறேன், வாங்க கேக்கலாம்.
1: ஹலோ,
0: ஓகே, நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி? தெரியாதா? சரிங்க, என்ன எழுதிருக்கீங்க படிங்க. யாருனா அப்படின்னா என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா? சரி, ஒருத்தர் ஏந்து சொல்லுங்க பாக்கலாம்.
2: சுத்தமா இருக்கிறது வந்து சுதம், சுத்தம்.
0: சரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். இங்க யார் யார் காலையில ஸ்கூலுக்கு வரும்போது டெய்லி குளிச்சுட்டு வரீங்க? எல்லாரும் குளிப்பீங்களா? அப்போ ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரணும். சரி, யார் குளிக்கணும்னு தெரியுமா? சுத்தம்னா என்ன? எதுக்கு குளிச்சாதான் எதுக்கு சுத்தம் வரும்? நோய் வராது. குளிச்சா எப்படி நோய் வராதுன்னு சொல்றீங்க? ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம்.
3: நம்ம வந்து எப்பவுமே சுத்தமா இருந்தா நம்மளுக்கு நம்ம கையில இருக்க கிருமி எல்லாம் போயிடும்.
0: கிருமினா என்ன? எனக்கு தெரியாது.
3: ஜெர்ம்ஸ்.
0: ஜெர்ம்ஸா? சரி, ஜெர்ம்ஸ் எப்படி வரும்?
3: நம்ம வந்து குளிக்காம அப்படியே இருந்தா, பல்லு தேய்க்காம அப்படி இருந்தா வரும்.
0: சரி, அப்ப நீ கிளீனா ஸ்கூலுக்கு வர டெய்லியும் குளிச்சுட்டு வர, நீ எத்தனை வாட்டி குளிக்கிற?
3: ஒரு வாட்டி.
0: ஒரு வாட்டி தான் குளிக்கிற? சரி, உன் பேர் என்ன?
3: பிரீத்தி.
0: நம்ம பிரீத்தி சொன்னது கேட்டோம், சுத்தமா இல்லனா கிருமிகள் வரும், அது வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னா. எதுக்காக ஜெர்ம்ஸ் வரும், எதுக்கு வந்து அவசரம் ஒரு வாட்டி தான் குளிப்பேன்னு சொல்லி? ஆனா நீங்க எல்லாம் வீட்டுல போன உடனே சொல்லுவாங்களே, ஷூ சாக்ஸ கைட்டு ஒழுங்கா கை கழுவிட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்க பண்ணுவீங்களா? அத எதுக்கு பண்ணுவீங்க? அது அதை எதுக்கு சொல்றாங்க? எப்படி கிருமிகள் வரும்? சரி, இப்ப வந்து ஒரு அக்கா சொல்லுவாங்க எதுக்கு குளிச்சுட்டு வரணும், குளிச்சா என்ன நன்மைகள் சொல்லி இந்த அக்கா சொல்லுவாங்க. ஓகேவா?
4: என் பேர் சாய் பிரியா. எதுக்காக குளிக்கிறோம், குளிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைன்றது சொல்ல. நல்லா விளையாடுறோம், ஒரு நாள் ஃபுல்லா விளையாடுறோம்ல, விளையாடிட்டு அந்த டயர்ட்னஸ் அந்த வேர்வையோட தானே நம்ம படுக்கிறோம். அந்த வேர்வை தண்ணில என்ன பண்ணுது, நம்ம கையில எல்லாருக்கும் ஹேர் இருக்குல்ல, அது வழியா அந்த வேர்வை தண்ணில உள்ள போறதுனால உங்களுக்கு அழுக்கு இருக்குல்ல. காலையில நீங்க எழுந்து பார்த்தாலே தெரியும், இப்படி தேய்ச்சி பாத்தீங்கன்னாவே உங்க கையில அழுக்காகும், அது தெரியும்ல எல்லாருக்கும். அந்த வேர்வை ஸ்மெல்லு அந்த அழுக்கோட நீங்க ஸ்கூலுக்கு வரீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட செத்துப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? கிட்ட வராத, உன் மேல ஒரே நாத்து அடிக்குது போன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி பிரஷ் பண்றீங்களா, பிரஷ் பண்ணலன்னா நீங்க பேசும் போது ஸ்மெல் வரும்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க? பேசாத, உன் மேல உன் வாயில இருந்து ஸ்மெல் வருது, நீ பேசாதன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஒதுக்கி இருக்கணுமா? வேண்டாம்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் மார்னிங்? ஓகே, எல்லாம் உங்களுக்கே தெரியுதுல, அப்ப எல்லாருமே கண்டிப்பா பண்ணுவீங்கல்ல.
0: இப்ப இந்த அக்கா சொன்னாங்கல்ல, வெளியில இருந்து வந்ததுக்கப்புறம் கை கவிட்டுதான் உள்ள போனோம் சொல்லி, அது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பிடி பீரியட் இருக்கா? விளையாட்டு பீரியட் இருக்கா? நீங்க எல்லாரும் விளையாடுவீங்கல்ல, சாக்கால விளையாடுவீங்க, பெஞ்ச்ல தொடைவீங்க, இல்ல சும்மா போகும்போது செவுத்துல டச் பண்ணினே போவீங்க, எல்லாரும் போவீங்களா அது மாதிரி? அப்போ என்ன ஆகும்னா, அங்க இருக்க தூசி எல்லாம் வந்து உங்க கையில பட்டுடும், அது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், உங்க கண்ணுக்கே தெரியாது. நீங்க சொல்வீங்க கை கைதா பாரு நல்லாதான் இருக்கு, அப்படியே போய் சாப்பிடலான்னு சொல்லி. என்ன ஆகும்னா, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி ஜீவங்கள் எல்லாம் உங்க கையில ஒட்டிக்கும். நீங்க அப்படியே கை கழுவாத இல்ல குளிக்காத அப்படியே இருந்தீங்கன்னா அது வந்து எதை நீங்க சாப்பிடும் போது உங்க வயிற்றுக்குள்ள போகும். சோ நீங்க வந்து கை கழுவல இல்ல சுத்தமா இல்லைன்னா உங்களுக்கு வயிற்று வலிக்கும், காய்ச்சல் வரும், ஜுரம் வரும், அப்புறமா நீங்க டாக்டர் கிட்ட போகணும், ஊசி போடுவாங்க. சோ இதெல்லாம் இல்லாத இருக்கணும்னா நீங்க வந்து டெய்லியும் குளிக்கணும். அப்புறமா ஸ்கூல்ல இருந்து போன உடனே ஷூ ஷாக்ஸ் அதெல்லாம் கைட்டு வச்சுட்டு போய் ஹேண்ட் வாஷ் இல்ல கால் கைவிட்டு மூஞ்சி கைவிட்டு தான் வந்து எதனா சாப்பிடணும். எல்லார் வீட்லயும் பாட்டி இருக்காங்கல்ல, உங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல பாத்தீங்கன்னா, டே போய் கை கைவிட்டு வந்து சாப்பிட்டா அப்படியே உட்காரத சாப்பிடறதுக்குன்னு சொல்லி. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எல்லாரும் வந்து கை கைவிட்டு தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா? எல்லாம் மூஞ்சி எல்லாம் கைவிட்டு கிளீனா உட்காந்துதான் சாப்பிடுவீங்களா? அப்ப நீங்க எல்லாம் குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தர் சொல்லுங்க,
5: சாப்பிடும் போது அலைக்கு எல்லாம் வயிற்றுக்குள்ள போகும்.
0: நீங்க சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள எல்லாம் போகும், ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பட் சில டைம் நீங்க வந்து விளையாட்டுத்தனத்துல கையெல்லாம் கழுவுறது இல்ல, கரெக்டா? நீங்க எவ்ரி லன்ச் லஞ்ச் பிரேக் எல்லா பீரியட் முடிச்சுட்டு உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்றீங்களா? இனிமேல் என்ன ஆனாலும் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஸ்பூனால சாப்பிட்டா கூட நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஓகே.
1: Clean, clean, clean your hands when you spot the dirt. Scrub it, rub it in and out without a bit of doubt. Clean, clean, clean your hands when you spot the dirt. Scrub it, rub it in and out without a bit of doubt. You are listening to MOP 107.8.
6: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் வியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
7: சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
8: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
9: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
8: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
9: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிருச்சுன்னா?
8: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
10: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
9: சரி மேம்,
8: நாங்க இனிமேல் கை
9: கழுவிட்டு சாப்பிடுறோம்.
10: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
9: ஓகே மேம்.
7: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.
10: என்னப்பா என்ன ஆச்சு?
11: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
10: நேத்து என்ன சாப்பிட்ட?
11: தோசை சாப்பிட்டேன்.
10: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
11: இல்ல டாக்டர்.
10: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும், சரியா?
11: ஓகே டாக்டர்.
10: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
11: ஓகே டாக்டர்.
10: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும், சரியா?
11: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
7: கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
11: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
12: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது இல்லாம அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
11: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
12: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
11: ஆமாண்டா.
12: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
11: சரிடா.
6: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.
13: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுத்தம் நம் கையில், சுகாதாரம் நம் வாழ்வில்.
14: வந்து உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போறேன். நம்ம வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இன்னைத்த நிகழ்ச்சியில. பட் இந்த ஆரோக்கியம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். ஆரோக்கியம் அப்படிங்கறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் அவங்களிலேருந்தா நம்மளுக்கு வந்து வந்தது. இதற்கு பிறகு நம்ம வந்து மருத்துவம்ல வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்தது. அது ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் வச்சிருந்த கருத்துக்களும் இணைந்து நிறைய நோய்களுக்கு தீர்வு காண ஆரம்பிச்சாங்க. கிரேக்கிய நாடு மற்றும் ரோமன் நாட்டில இருந்தவங்க தான் தண்ணீரை வந்து சுட வச்சு அவங்க கைய வந்து கழுவ ஆரம்பிச்சாங்களாம். தண்ணீரை சுட வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கை கழுவிட்டு தான் வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ஹைஜீன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம்ல, இந்த வேர்ட் வந்து ஆக்சுவலா ரோமன் நாட்டில் இருக்கிற ஒரு காடஸோட பேரு, அதாவது ஹைஜியா அப்படின்னு அவங்களோட பேர்ல இருந்தா இது வந்து வந்துதான். நகரங்கள்ல வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வந்து அவங்க வெளியில போய் மக்கள்கிட்ட பேசுறத ஆரோக்கியத்தை பத்தியும் பேசினாங்களாம். 20ஆம் நூற்றாண்டுல மக்களுக்கு தூய்மையான பழக்க வழக்கங்கள் தெரிய ஆரம்பித்தன. அதுல வந்து முக்கியமான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா ஜோசப் லிஸ்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்ச ஆன்டிசெப்டிக்ஸ். ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப உதவியா இருந்தது. ஆனா வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா அதே சமயத்துல நோய்களும் அதிகமாக ஆரம்பித்து விட்டன. நம்மளோட பொறுப்பு என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதா நம்மளோட பொறுப்பு. இப்படி ஒருவொருத்தரும் நினைச்சோம்னா கண்டிப்பா இது மாதிரி நோய்களை தவிர்க்கலாம்.
15: கை கழுவுவோர் கைவிடப்படார்.
14: நம்ம பாட்டிய பத்தி நினைச்சாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவங்க சொல்ற கதைகள் தான். என் பாட்டி நான் உங்க வயசுல இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க. சாப்பிட்ட உடனே எங்க பாட்டி கிட்ட கதை சொல்லு அப்படின்னு கேப்பேன். அப்ப பாட்டி எனக்கு நிறைய பலகாரங்களை கொடுத்து கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே போலவே இப்போ விஷாலுக்கு அவங்க பாட்டி ஒரு கதை சொல்ல போறாங்க. அவங்க என்ன கதை சொல்றாங்க அப்படிங்கறத நாமும் போய் கேக்கலாம் வாங்க. பாட்டி சொல்லும் கதை.
16: விஷால், விஷால் கண்ணா, எங்கடா போனே? இங்க வாடா.
17: வரே பாட்டி, வந்துட்டே இருக்கேன் பாட்டி. சும்மா கட்டிட்டே இருக்காத, ஏதோ வரே இரு.
16: வா வா வா, எங்கடா கண்ணா போயிட்டு வர? விளையாடிட்டு வரியா?
17: நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரன்னிங் கேச்சிங் விளையாட்டு வரேன் பாட்டி. ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். இந்த அம்மா தான் என்ன ஹோம்வொர்க் பண்ண கூப்பிட்டாங்க பாட்டி. ஓ பாட்டி.
16: ஆமா ஆமா, விளையாட்டு கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வேகமாவும் வேடிக்கையாவும் இருக்கு.
17: எங்களோட இதுக்கு போய் இப்படி சிரிக்கிறீங்க பாட்டி? எங்க விளையாட்டு எல்லாம் கேட்டு இப்ப உங்க காலத்துல என்ன விளையாடுனீங்க சொல்லுங்க பாட்டி.
16: நாங்கள் எல்லாம் மரப்பாச்சி பொம்மை, மண்சொப்பு சாமான், மரத்தினாலான பொருட்கள், கிளுகிழுப்ப அப்படி எல்லாம் எங்க அம்மா வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ஒரு காலம்ப்பா.
17: போ பாட்டி, இந்த பொம்மை விளையாடுறதெல்லாம் கிளுகிழுப்பு பொம்மை போர் பாட்டி. ரிமோட் கார், வீடியோ கேம் இதெல்லாம் தான் சூப்பரா இருக்கும் பாட்டி. உங்களுக்கு போரே அடிக்கலையா பாட்டி அந்த விளையாட்டு எல்லாம் விளையாடி?
16: இந்த காலத்துல வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் அது இது என்னென்னவோ வந்துருச்சு
17: பாட்டி. போனும் பாட்டி, அந்த காலத்து கதையெல்லாம் சும்மா சொல்லிட்டே இருக்காத. எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது பாட்டி. எனக்கு அது முழுக்க வேணும் பாட்டி.
16: எடுத்துன்னு வந்து தரேன். ஆமா, விளையாடிட்டு வந்தியே, கை கால் கழுவினியா?
17: பசிக்குது பாட்டி, என முழுக்க கொண்டு வா, நீ சும்மா பேசிட்டே இருக்காத பாட்டி.
16: விளையாடிட்டு வந்தோடனே கை கால் கழுவணும்பா. மண்ணு அழுக்கு ஒட்டி இருக்கோம் எல்லாம் அதுக்காகத்தான் கை கால் கழுவணும்னு சொல்றது. இல்ல, நாம் எப்பவுமே உடலையும் சுற்றுப்புறத்து சுத்தமா வச்சுக்கணும் கண்ணு. சுத்தம்னா கடவுளுக்கு சமமானது. பாட்டி சொல்ற பேச்சு கேளுப்பா கண்ணா. இதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கு. இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது கண்ணு. அப்பதான் தூய்மைனா வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நீ புரிஞ்சுப்படா. சரிப்பா சரிப்பா, சொல்றத முதல்ல கேளு, அப்புறம் முறுக்கு தரேன். சரியா?
17: சரி பாட்டி, நீ கதை சொல்லு.
16: உன் மாதிரி தான் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். சாப்பாடுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லயே ரொம்ப செல்ல பையன்றதால அவன் அம்மா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவனோட நண்பர்களோட அவன் விளையாடி நிற்கும் போது அவங்களோட பந்து ஒரு கிணற்றுல விழுந்தது. கிணறு ரொம்ப ஆழமா இருந்தது. ராமும் அவனோட நண்பனும் பந்தை எடுக்க முடியாதுன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அவங்க விளையாடின அந்த பந்து மைதானத்திலேயே இருந்தது. ராமும் அவன் நண்பர்களும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கிடத்துக்கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு அழகான குரல் கேட்டது. அப்போ அந்த இடத்துல இருந்து பிரகாசமா ஒரு அழகு தேவதை வெளியில வந்தாங்க. அந்த தேவதை கையில நிறைய இனிப்புகளும் பலகாரங்களும் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த இனிப்புகளை பார்த்த உடனே ராமுக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் அவன் அழுக்கான கையில அதை எடுத்துட்டான். அதை பார்த்து கோபப்பட்ட தேவதை, சுத்தமில்லாத இடத்துல ஒழுக்கமும் செல்வமும் நிலைக்காதுன்னு சொன்னாங்க. தேவதை இனிமே எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு சுத்தமில்லாத இடத்துல நல்லதே இருக்காதுன்னு மறைஞ்சிட்டாங்க. அதனால எப்பவுமே சுத்தமா இருக்கணும் கண்ணு.
17: அந்த தேவதை திருப்பியும் வரவே மாட்டாங்க பாட்டி, எங்க பாடி போயிருப்பாங்க?
16: வருவாங்க கண்ணு. நீ இனிமே சுத்தமா இருந்தீனா அவங்க வந்து உனக்கு இனிப்பும் பலகாரங்களும் நிறைய தருவாங்க, சரியா?
17: சரி பாட்டி, நீ சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சு.

0: கழுவுவேன் பாட்டி. இப்போ வந்து முறுக்கு சாப்பிடுறது மாதிரி நான் கால் கை கழுவிட்டு வரேன். ஓகே பாட்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் MOP சமுதாய வானொலி 107.8. சுத்தம் நம் கையில், சுகாதாரம் நம் வாழ்வில்.
2: வணக்கம் நேர்களே. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏரியாவில் நின்றுட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு காலனி இருக்கு. இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட வந்து எப்படி வந்து அவங்க கிச்சனில் எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம்னு கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்னங்க?
3: பேர் ஜெயா செல்வகுமார்.
2: ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
3: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
2: சரி, அப்போ வந்து நீங்கள் டெய்லியும் சமைப்பீங்கல்ல?
3: சமைப்பேன்.
2: ஓகே, நீங்கள் சமைக்கும் போது எப்பவுமே குக்கிங் பண்ணுறீங்கல்ல, அந்த குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கை கழுவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா?
3: ஆமாம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கிச்சனும் க்ளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சேன்.
2: எப்பவுமே வந்து கான்ஷியஸாக கை கழுவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, இல்லை சில நேரம் மறந்துடுவீங்களா?
3: ஒரு சில நேரம் உண்டு, மறந்தது உண்டு.
2: ஓகே, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சிங்க் இருக்கும்ல, அங்கே உங்கள் பாத்ரூம்லாம் கழுவிங்க, அந்த சிங்கை வந்து ஒரு நாளில் எத்தனை வாட்டி கழுவிங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு கழுவிங்களா, இல்லை எப்படி வந்து அந்த எவ்வளோ வாட்டி வாஷ் பண்ணுவீங்க? அதை
3: பாத்திரம் நம்ம கழுவும் போதெல்லாம் அது கழுவி முடித்ததும் க்ளீன் பண்ணிப்போம்.
2: எதால் க்ளீன் பண்ணுவீங்க?
3: பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, தூள் அந்த மாதிரி எதனா வச்சு க்ளீன் பண்ணிப்போம்.
2: ஓகே, தேங்க்யூ.
3: வெல்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்கள் பேர் என்னங்க?
4: வித்யா.
2: ஓகே, நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா?
4: இல்லை இல்லை.
2: ஓகே, நீங்கள் சமைப்பீங்களா?
4: ஆ, சமைப்பேன்.
2: ஓகே, நீங்கள் சமைக்கும் போது வீட்டில் வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் வந்து காலேஜ்க்கு இல்லை எங்கன்னா வெளியே போகும்போது கண்டிப்பாக பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா?
4: ஆ, யூஸ் பண்ணுவேன்.
2: ஓகே, அந்த பாட்டில்ஸை வந்து எவ்ரி மந்த், இல்லை எவ்ரி வீக், இல்லை வாஷ் டெய்லியும், இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டிக்குள்ள அது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்களா?
4: தினக்குமே வாஷ் பண்ணிட்டு தான் வாட்டரை எடுத்துட்டு போவேன்.
2: ஓகே, நீங்க ஸ்டெர்லைஸ்னா என்னன்னு தெரியுமா?
4: தெரியாது.
2: ஓகே, ஸ்டெர்லைஸ்னா வந்து சுட தண்ணியில போட்டு அதை நல்லா கழுவணும், ஏன்னா அப்பதான் இருக்க கிளென்லினஸ் போகும். அது நீங்க பண்ணுவீங்களா?
4: ஆ, பண்ணுவேன்.
2: அது எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு வாட்டி
4: வாரத்துல ரெண்டு வாட்டி வச்சுப்பேன்.
2: வாரத்துல ரெண்டு வாட்டி சுடு தண்ணியில பண்ணுவீங்க? தேங்க்யூ.
4: வெல்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: உங்க பேர் என்னங்க?
5: செல்வராணி.
2: நீங்க ஹோம் மேக்கரா? ஓகே, இப்ப உங்க வீட்டுல இருந்து நீங்க அருவாமனை, கத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் வந்து எல்லா வாட்டியும் வெட்டிட்ட உடனே நீங்க கண்டிப்பா வாஷ் பண்ணுவீங்களா, இல்ல சில டைம் வாஷ் பண்ணி வைப்பீங்களா?
5: எப்பாவது
2: ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணி வைப்பீங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிட்ஜை வந்து நீங்க வந்து எத்தனை வாட்டி கிளீன் பண்றீங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டியா, இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியா, மாச கணக்குல ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவீங்களா, இல்ல டெய்லியும் வாஷ் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க? அதை
5: டெய்லி எல்லாம் பண்ண மாட்டோம், வாரத்துக்கு
2: ஒரு தடவை பண்ணுவீங்க. ஓகே, தேங்க்யூ.
1: நேர்களே, உங்களுக்கு ஹேண்ட் வாஷிங் பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணும். இன்னும் இதே மாதிரியான வேறொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடை பெறுவது பிரியங்கா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க. எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல,
1: கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அதுல சாதனை புரிந்த.
2: Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு. இவர் யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேங்க. இவர் வந்துட்டு சன் டிவியில நம்ம டாப் 10 மூவிஸ்ல, திரை விமர்சனம்ல, நியூஸ் வர்றப்போலாம் பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. இவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார்.
1: ஹலோ, வணக்கம்.
0: இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுரேஷ்குமார் இருக்காரு. சார், உங்களை பத்தி எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க சார்.
1: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ்குமார். உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் மை 1000th எபிசோடு, அதாவது 1000th வாரம் அடுத்த வருஷம் 2017 நான் அது நிறைவு செய்கிறேன். இது ஒரு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். அது இல்லாமல் நான் நிறைய ஸ்பெஷல் இன்டர்வியூஸ், அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய ஹாபி. தொழில் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு நுண்ணுயிரியலாளன், அதாவது மைக்ரோபயாலஜிஸ்ட். நான் வந்து என்னுடைய கிராஜுவேஷன் பண்ணது வந்து லாயலா காலேஜில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து தரமணியில் டாக்டர் ஏஎல்எம் பிஜிஐபிஎம்எஸ் அப்படிங்கிற இடத்துல, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ், அதில் வந்து என்னுடைய பிஜியை முடித்தேன். அங்கே தான் என்னுடைய பிஹெச்டியும் முடித்தேன். ஐ ஒர்க் ஆன் லெப்டோஸ்பைரோசிஸ், அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. சைமுல்டேனியஸாக நான் இந்த மீடியாவில் இருக்கும்போதே, அதே காலகட்டத்தில் ஒரு உதவி பேராசிரியராக நான் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன். கடந்த 1997 இது வரைக்கும் நான் வந்து ஒரு 13 வருஷங்கள் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மருத்துவத்துறை, அதில் வந்து நான் சித்த மருத்துவக் கல்லூரியில் துறை தலைவராக இருந்துகிட்ருக்கேன் நுண்ணுயிரியல் துறைக்கு. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 டாக்டர்ஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்க விஷயம்.
0: ரொம்ப பெரிய விஷயம் சார். பட் இருந்தாலும் எங்களுக்கு கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மீடியாவில் மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் டாக்டர் ப்ரொஃபஷனில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்கன்றது கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்க ஹாபீஸ் என்னென்ன சார்?
1: ஹாபீஸ் அப்படின்னா, அதாவது எனக்கு பொழுது போக்குற அளவுக்கு பொழுது கிடைக்கிறது இல்லை, அதான் உண்மை. இன்னும் கிடைக்குமா? 24 மணி நேரம்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் பண்றது வந்து, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பாட்டு பாடிட்டு இருப்பேன், வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன், பாட்டு பாடிட்டு இருப்பேன். அதான் என்னோட பெஸ்ட் ஹாபி. தென் லிசனிங் டு மியூசிக்.
0: இன்னொரு திறமை சார், பாட்டு பாடுறது. மல்டிப்ளா சொல்லிட்டே இருக்கீங்க.
1: ஸோ அது இல்லாமல் மற்றபடி பார்க்கணும்னா, மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் மோஸ்ட்லி மியூசிக் ஓரியன்டாக. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ், எடிட்டிங் அந்த மாதிரி. இன்னொரு இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஹாபின்றத விட என்னோடய எய்ம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்றத. ஸோ இதுக்காக வந்து நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஆன் ஸ்க்ரீன் இல்லாமல் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஐ ஹவ் ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் ஃபார் லீடிங் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் ஆஸ் வெல் அஸ் இன் ஹாலிவுட். ஸோ எனக்கு வந்து முழுமையாக ஒரு நேரம் கிடைக்கும்பொழுது நிச்சயமாக வந்து நான் ஒரு இயக்குனராக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படத்தை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துருக்கேன்.
0: பெஸ்ட் ஆஃப் லக் சார்.
1: தேங்க் யூ.
0: உங்களுக்கு ஒரு நாளில் டைமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க, ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருக்கேன்னு. அப்படி இருந்து உங்க ஃபிட்னஸ் மந்த்ரா கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்படி சார் இப்படி ஃபிட்டாக இருக்கீங்க?
1: ஃபிட்னஸுக்கு மந்த்ராலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃபிட்டாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒபிசிட்டி கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பிஸ்னஸாகவே நடந்துட்டு இருக்கு. ஆனால் பேசிக் எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா, ஒழுக்கம். அது நம்ம ஒன்றும் இல்லை, கையில் வந்து ஒரு திருக்குறள் புக்கு வச்சுருந்தாலே போதும், வாழ்க்கையில் வந்து ஃபிட்னஸ் மட்டும் இல்லை எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும்னார் வள்ளுவர். அதை மட்டும் கடைப்பிடிச்சாலே வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைன்னா பொருளாதார பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு பேசிக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாலே போதும் எல்லாமே இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது எப்படின்னா, சின்ன வயசில் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே, அதாவது ஸ்கூல் ஏஜ்லேருந்தே நான் வந்து ஐ யூஸ் டு டூ மைல்டு எக்ஸசைசஸ், ஃப்ளோர் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி. அது ஒரு நேரத்தில் என்னாச்சுன்னா அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு, அது இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் அப்படின்னாலும் என்னென்னா, நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் நெகட்டிவ் திங்ஸுக்கு போவாங்க, ஆல்கஹால், ஸ்மோக் அந்த மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, ஒன்று சிங்கிங், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ், போய் ஹெவியாக வெயிட் லிஃப்டிங் பண்ணிவிட்டு வேர்க்க விரவிற்க வந்தாலே போதும். திஸ் இஸ் மை ரொட்டீன். ஸோ ப்ளஸ் டயட் வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன். தேவையான விஷயங்களை அளவோடு சாப்பிடுவேன், ஆனால் எதுலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஐ ஈட் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக், அண்ட் ஐ ஈட் அல்மோஸ்ட் எவ்ரி திங் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஆன் அர்த். ஐ எம் நாட் சூஸி அபவுட் மை ஃபுட், தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஐ பேர்ன் மை கேலரிஸ், நான் என்ன சாப்பிட்டாலும் அதுக்குண்டான ஒர்க் அவுட்டை பண்ணிவிடுவேன். That is the, I think, simple way. And the next thing for my fitness is the credit goes to my wife. She maintains me.
0: வாவ் சார், உங்க ஹாபிஸ் பத்தி சொல்லிட்டீங்க, உங்க ரோல் மாடல் யார் சார்?
1: ரோல் மாடல்னா எனக்கு வந்து என்னுடைய துறையில், அதாவது மைக்ரோபயாலஜின்னு பார்க்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் டி சுந்தரராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து மைக்ரோபயாலஜி, நாங்கள் வந்து ஒரு இருக்கிற புக்ஸ் எல்லாம் படித்தாலும் சில விஷயங்கள் சந்தேகமாகவே இருக்கும். ஆனால் அவர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நூக்கன் காரணம் கேட்டாலும் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம், இஷ்டம். அதாவது அவர் மாதிரி ஒரு மைக்ரோபயாலஜியில் ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, யூனிவர்சிட்டிலேயே அதிகமான ஒரு டிகிரியை வாங்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்தது. அதனால் வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் டிஎஸ்சி வாங்கணும், அது சீக்கிரத்தில் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன்.
0: ஆல் தி பெஸ்ட் சார் அதுக்கும். அண்ட் கரண்டாக நீங்கள் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் டாக்டராகவும் பிஸியாக இருப்பீங்க, மீடியா சைடும் போகிறீங்க, ஸோ கரண்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்பில், வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் பிஸின்னு சொல்கிறத வந்து நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அதே 24 மணி நேரம் தான். பிரைம் மினிஸ்டரும் அதே 24 மணி நேரத்தில் தான் வேலை செய்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு கடை வச்சிருக்கிறவங்களும் வந்து அதே 24 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, வாரத்தில் இருக்கிற 7 நாட்களை நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ஒரு 5

0: நாள் வேலை செஞ்சுட்டு வீக்கெண்ட்ஸில் ஒரு சினிமாவுக்கு போகிறதோ இல்லை உட்காந்து டெலிவிஷன் பார்க்குறதோ இந்த மாதிரி உங்களோட பொழுதுபோக்கு இருக்கும். நானும் அதே தான் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் டிவிக்கு அந்த பக்கம் உட்காந்து பார்க்குறீங்க, நான் டிவிக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ ஐ சேஞ்ச் மை ஹாபி இன்டு மை பிஸ்னஸ். ஸோ எனக்கு என்னவோ நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி தெரியல, ரிலாக்ஸேஷன் இல்லாத மாதிரி தெரியல. வென் ஐ கோ டு சன் டிவி, வென் ஐ ப்ரெசென்ட் மை ப்ரோக்ராம்ஸ், வென் ஐ டாக் டு பீப்புள், டெஃபினெட்லி தட் இஸ் அ கிரேட் ரிலாக்ஸேஷன். ஸோ தட் இஸ் மை எவ்ரி திங், மை ரிலாக்ஸேஷன் அஸ் வெல் அஸ் மை ஹாபி.
1: எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தான், நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க சார். அண்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? ஒரு நீங்கள் வந்து இப்போது காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக இருக்கேன்னு சொல்கிறீங்க, அதே வந்துட்டு மீடியா சைடும் போயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறப்பவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் எடுக்கிறப்பவும் எப்படி இருந்தது?
0: எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது வந்து பெருசாக ஒரு டென்ஷனோ ஒரு பயமோ கிடையாது. ஏன்னா வந்து லாயலா காலேஜ்லேயே வி ஆர் ட்ரெயின் லைக் தட், அதாவது நிறைய செமினார்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். ஸோ அதனால் வந்து அந்த எலோக்வன்ஸ்ன்றதும் இருக்கும். எனக்கு வந்து பேச்சு கொஞ்சம் பிடிக்கும், வளவளான்னு பேச மாட்டேன், ஆனால் வந்து பேசுறது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பேசுவேன். ஸோ கிளாஸ்ன்றது வந்து மாணவர்களை வந்து நான் எனக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற லெவலுக்கு பார்த்ததில்லை. ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் நவ் என்னுடைய என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக படித்த ஸ்டான்லி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், தே ட்ரீட் மீ அஸ் அ ஃப்ரெண்ட். அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு கேப்பே இருக்காது. ஸோ ஐ டேக் த கிளாஸ் ரூம் அஸ் அ டிஸ்கஷன் ரூம், நாட் அஸ் அ கிளாஸ் ரூம். நான் வந்து ரொட்டீன் ப்ரொசீஜர் அந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஸராக பேசுறது அப்படின்றது இல்லாமல் இறங்கி கேலரிக்கே போயிட்டு பசங்களுடைய பர்சனல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கூட இன்வால்வ் ஆகி கேட்பேன். அதனால் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லும்போது, வென் ஐ வாஸ் இன் ஸ்டான்லி, ஐ ஹேட் நியர்லி 128 ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன் மை பேட்ச். இட் வாஸ் அ ஹியூஜ் க்ரௌட்னே சொல்லலாம். அங்கே வந்து ஐ வில் நாட் யூஸ் ஈவன் அ மைக், ஐ வில் ஜஸ்ட் ப்ரெசென்ட் மை லெக்சர் அண்ட் ஐ வில் ஹாவ் அ குட் கம்யூனிகேஷன் வித் தெம். ஸோ எனக்கு வந்து டீச்சிங்கில் வந்து எந்த விதமான ஒரு புதிய ஒரு டென்ஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்ததில்லை. பட் கேமரா சொல்கிறீங்களா, அதில் வந்து உண்மையிலேயே ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். கேமரான்றது வந்து இட்ஸ் அ மேஜிக், அதை ஃபேஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஸ்டில் கேமரா ஃபேஸ் பண்ணும்போதே தெரியும், ஏன் நம்ம செல்ஃபோனில் யாராவது செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு போதே ஒரு டென்ஷன் வந்துடுது. அப்போல்லாம் கேமரான்றது இட்ஸ் நாட் அன் ஈஸிலி அவைலபிள் திங், ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுவும் எஸ்எல்ஆர் கேமராலாம் பார்க்கவே முடியாது, இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்கு. பட் தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே நுழைஞ்சப்போ அந்த ஆடிஷன் ஒன்று வச்சாங்க முதல்ல. தூர்தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அதை ஒரு ஜிஸ்டில் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 3000 அப்ளிகேஷனில் ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணாங்க, அந்த 6 பேரில் நான் ஒருத்தேன்.
1: ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தூர்தர்ஷன் மூலமாக தான் கேமராக்குள்ள வந்தீங்க?
0: ஆமாம், ஃபஸ்ட்டு நான் தூர்தர்ஷனில் தான் ஆடிஷனுக்கு போனேன். அது எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் தான். ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு சின்ன கார்டு எழுதி போட்டிருந்தேன், ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன். அப்போ எனக்கு காம்பியரிங்னா என்னன்னு தெரியாது.
1: ஓகே,
0: நியூஸ் பிரசென்டர் பார்த்துருக்கேன், காம்பியரிங்னா அது என்ன தொழில்னு தெரியாது. பட் ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் போர்த் கேட்டிருந்தேன், அவங்க ஆடிஷன் கூப்பிட்டாங்க. ஆடிஷன் பண்ணும்போது அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேச சொன்னாங்க. தே சா மை வாய்ஸ் மாடுலேஷன் ப்ரொனன்சேஷன் ஆல், அதில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து தே வென்ட் த்ரூ வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து வீடியோ டெஸ்ட் இருந்தது, தென் ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பேனலில் உட்காந்துருந்தாங்க. அத்தனை பேரும் ஒவ்வொரு க்வெஸ்சன் போட்டாங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார், ஒரு டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இருந்தார், ஒரு கேமராமேன் இருந்தாங்க, ஃபிலிம் கேமராமேன், அந்த மாதிரி எல்லாருமே இருந்து 4 பக்கத்தில் 4 க்வெஸ்சன்ஸ். ஜேர்னலிஸ்ட் ரொம்ப படபடப்பு தான் அந்த மாதிரி கேட்டு. ஆனால் வந்து எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நான் ரொம்ப அழகாக பதில் சொன்னதா எனக்கு ஒரு சந்தோஷத்தோட வெளியில் வந்தேன்.
1: கிரேட் சார்.
0: அதே மாதிரி செலக்ட் ஆகிட்டேன், நியூஸ் பிரிண்டர் செலக்ட் ஆகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து அப்சர்வராக போட்டாங்க. அதாவது எல்லாரும் படிக்கிறத உட்காந்து பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு. பட் நான் ஒவ்வொரு இதுவாக என்ன சொல்கிறதுன்னா, அந்த அரிசியில் எழுதி பழகுவாங்களே, அந்த மாதிரி நியூஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத நான் அணு அணுவாக அனுபவித்து ரசித்து நான் என்ட்ரான ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி போய் நிற்கும்போது எப்போவுமே வந்து ஒரு படப்படப்பு இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், வாய்ஸில் ஒரு ஷிவர் இருக்கும். அதுவும் அங்கே வந்து எல்லாமே மெமரைஸ் பண்ணி சொல்லணும், நோ ப்ராம்ப்டர், டெலிப்ராம்ப்டர்ன்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ எல்லாத்தையும் மனசில் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வணக்கம் சென்னை தொலைக்காட்சியிலேருந்து ஆரம்பித்தா அது முடிக்கிற வரைக்கும் சொல்லணும். இடையில ஒரு சின்ன ஃபம்பிள் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான், இட்ஸ் ஓவர், யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த பேனல். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போனாலும் அது ஒரு டென்ஷன் இருந்தது. நாள் பட நாள் பட கேமரா நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு இது நிலம வரும்போது இட் இஸ் நவ் வெரி கம்ஃபர்டபுள் சோன் ஃபார் மீ.
1: கிரேட் சார். அண்ட் நீங்கள் வந்துட்டு டாக்டராக இருக்கிறதுனால ஏதாவது கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா சார், சில்ட்ரனுக்கு அண்ட் உமனுக்குன்னு தனியாக நீங்களா போய்?
0: இல்லை, அப்படி இண்டிவிஜுவலாக நான் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணதில்லை, ஏன்னா டைம் லிமிடேஷன் தான் ஒரு ஃபேக்டர். பட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த மீடியா அதில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் இன்டைரக்டாக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கேம்ப்ஸுக்கு. பட் டைரெக்டாக நானே ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணணும்னு இருக்குது மனசில், ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். இப்போ இந்த டைம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால என்னால் அது பண்ண முடியறதில்லை. மெயினாக எனக்கு என்ன அப்படின்னா, இந்த சுத்தம் சுகாதாரம் அப்படின்றது வந்து ஒரு ஜார்கனா இருக்கு பப்ளிக்கு. அதை வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிள், இது பண்ணீங்கன்னா கை கழுவுனா போதும் சுத்தம்ன்றத சொல்லி கொடுக்கணும். அது ஒரு ரொம்ப ஒரு கலோக்கியல் டேர்ம்ல சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை.
1: ஸோ இந்த ரீசன்ட் ஃப்ளட்டுக்கு அப்புறமா ஏதாவது முடிவுகள் இருக்கா சார், நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா?
0: பண்ணேன், அதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, யூஸ்வலாக ஒரு இடத்துல ஒரு வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ளத்துக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய ஒரு அவுட் பிரேக் இருக்கும், ஏதாவது ஒரு டிசீஸ் மோஸ்ட்லி வந்து காலரா வரும், இல்லைன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லக்கூட எலி ஜூரம் ஒன்று வரும். அதுக்கப்புறமா கொசுக்கடினால வரக்கூடிய இந்த டெங்கி காய்ச்சல், சிக்குன்குனியா, மலேரியா இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும். இப்போது என்ன பண்ண, ரீசெண்டாக இப்போது 2015 டிசம்பரில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறமா இந்திய மருத்துவத்துறை, அதாவது டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சார்பாக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் டைரக்ஷனில் வி ஆர் சப்போஸ் டு கிவ் ஒன் ஹெர்பல் கன்காக்ஷன், அதாவது கஷாயம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் கொடுத்தோம் சித்த மருத்துவக் கல்லூரி மூலமாக. அதில் வந்து அந்த நிலவேம்பு குடிநீர் அப்படின்ற ஒரு விஷயம், அதை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கொடுத்தோம் கண்டினியூஸா எல்லா இடத்துலயும், சென்னையும் சென்னை சுற்றுப்புறத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு
1: எல்லா ஃபீவருக்கும் ஒரு ப்ரிகாஷன் மெடிசன்,
0: எல்லா ஃபீவருக்கும் ப்ரிகாஷன் மட்டும் இல்ல, முக்கியமா வந்து நம்ம அந்த நேரத்துல எதிர்பார்த்த இந்த கொசுக்கடினால வரக்கூடிய வியாதிகள் டெங்கி தான் அங்க எய்ம் பண்ணது, அதுக்கப்புறம் மற்ற வியாதிகளும் வராது அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். இப்போ அதன் மூலமா கிட்டத்தட்ட 70% வந்து அந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கப்பட்டிருக்குன்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல பர்சனலா நான் ரொம்ப பெருசா இன்வால்வ் ஆகல, பட் வேரியஸ் பிளேசஸ் நானே இப்போ டைரக்டா போய் எங்க கேம்போட டீமோட போய் அம்பத்தூர் ஏரியா, அப்புறம் வந்து வில்லிவாக்கம் ஏரியா, அந்த மாதிரி சில ஏரியா எங்க கொஞ்சம் இதுவா இருக்கோ டவுன் இந்த ஒரு ரேர் பிளேசஸ் டு ரீச் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி அங்கங்க போட்டு கொடுத்தோம். பர்சனலா அந்த டிகாக்ஷன் கன்காக்ஷன் போட்டு கொடுத்தோம். அதனால வந்து மக்கள் ரொம்ப பயனுட்றாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கேன், அப்புறம் அந்த திருச்சோலை மலைக்கு பக்கத்தில் இருக்கோம், அங்கே எங்களுக்கு வரல கன்காக்ஷன் வரல, தாம்பரம் பக்கத்தில் இருக்கும் கூடுவாஞ்சி, ஸோ எங்கெங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து எங்கள் டைரக்டர் மூலமாக அவர் ரொம்ப தங்கமானவர், எங்கே சொன்னாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சோஷியல் மைண்டட் பர்சன் டாக்டர் பார்த்திபன் சொல்லிட்டேன், சாரி, அவர் மூலமாக எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணோம். தி கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி வித் தட்.
1: பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறப்போ. அண்ட் சார், நீங்கள் வந்து எம்ஓபிக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், அதாவது இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே அந்த அழகு இருக்கு, ழாங்கிறது அது உச்சரிப்பு தான் தமிழுங்கிறது, அந்த தமிழ் வந்து காணாமல் போயிட்டு இருக்குன்ற ஒரு கஷ்டம் வந்து தமிழ் ஆளுநர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கவலை.
1: இந்த
0: தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்றத விட இருக்கிற தமிழை காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். அது எங்க இந்த சாத்தியம் அப்படின்னா நர்சரி ஸ்கூல்ல இருந்து சாத்தியம், ஆனா அவனை சொல்லி கொடுக்கும் போதே பண்ணாதான் ஆச்சு. ஏன்னா நம்ம விட்டுட்டோம், நிறைய விஷயங்களை விட்டாச்சு, இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம், நிறைய பிரெஞ்சு அப்படின்னு போறதுனால தமிழ் மேல இருக்க பற்றும் ஈடுபாடும் குறைஞ்சிருக்கு. அதுக்குன்னு தமிழ் திணிக்கணும்னு சொல்ல வரல, பட் தமிழ் மேல ஒரு பற்று வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து போன வருஷம் உங்க காலேஜுக்கு வந்திருந்தேன், எம்ஓபி காலேஜுக்கு. எதுக்கு வந்திருந்தேன்னா நியூஸ் ரீடர்ஸ் செலக்ட் பண்றதுக்காக.
1: ஏன்னா
0: இப்போ செய்திகள் வந்து பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா அது வந்து ஒரு
1: ரொம்ப
0: ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா சினிமால நடிச்சிடலாம், ஏன்னா நமக்கு எல்லாமே டூப் கிடைக்கும், அதில் வாய்ஸுக்கு வந்து வேறு யாரோ டப்பிங் கொடுப்பாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு டூப் ஆர்டிஸ்ட் வருவாங்க, இல்லை கிராஃபிக்ஸில் ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாமே ஒரிஜினல், உங்களுடைய வாய்ஸு, உங்களுடைய மாடுலேஷன், உங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தேர்வு பண்ணுறதுக்காக யங்ஸ்டர்ஸை பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வந்தேன். உங்கள் காலேஜில் வந்து நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க யாராவது கிடைப்பாங்களான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணோம். அந்த ஒரு அனுபவம் இருக்குது உங்கள் காலேஜில், நிறைய பேர் நல்லா அழகாக தமிழ் பேசுகிறவங்க இங்கேயும் இருந்தாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் பேசணுன்றதான் என்னோட விருப்பம்.
1: ஓகே சார், கண்டிப்பாக உங்கள் விருப்பங்களை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றுவோம். அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இந்த ஜிகா வைரஸ் பற்றி சொல்கிறாங்க இல்லையா சார், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஹாட்டாக போயிட்டே இருக்கணும், அதான் மீடியா. ஸோ இப்போ ஜிகா வைரஸ்ன்றது மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன், உண்மையாக வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஒரு பீதின்னு சொல்கிற மாதிரி அது அவசியம் கிடையாது. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். அஞ்சுதற்கு அஞ்சுதல் அப்படின்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர், எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். எல்லாத்துக்கும் பார்த்து பயந்துருந்தா வாழவே முடியாது. ஜிகா மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி 1000 விதமான வைரஸ்கள் இருக்குது. ஆனால் எந்த வைரஸுமே வந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு எதிரி இல்லை, நம்ம உடம்புல நுழைஞ்சப்புறம் தான் எதிரி. ஸோ நான் ஒரு மைக்ரோபாலஜிஸ்டாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, தன் கையே தனக்கு எதிரி. எப்போ அப்படின்னா நீங்கள் அதை சரியாக கழுவலை அப்படின்னா. ஸோ கை கழுவுதுன்றது ரொம்ப எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, கையை மட்டும் ஒழுங்காக கழுவுனாலே நமக்கு எந்த விதமான வியாதியும் வராது, கிட்டத்தட்ட ஒரு 80% வியாதிகள் நமக்கு வராது. ஸோ இப்போ நம்ம ஜிக்காவாக இருக்கட்டும், சிக்குன்குனியாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா என்ன ஒழுக்கம்னு கேட்கலாம். எல்லா இடத்துலையுமே பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணால் போதும். கொசு கடிக்கிறதுனால வியாதி வருதா, கொசு ஒழிக்கணும், கொசு ஒழிக்கணும்னா என்ன அடிப்படையில் நமக்கு ஒழுக்கம் வேணும். எல்லாத்துக்குமே போனீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஒழுக்கத்தில் தான் நிற்குது. ஸோ இப்போ இந்த ஜிக்கா வைரஸ் அப்படிங்கிறதும் கொசுனால தான் வருது. எப்படி சிக்கன்குனியாவை கடிக்கிற அந்த எய்டிஸ் எஜிப்டிகஸ் அப்படிங்கிற ஒரு கொசு கடிச்சா வருதோ, அதாவது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு, அதே கொசு கடிக்கிறதுனால தான் இந்த ஜிக்கா வைரஸும் வருது. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை. இது வந்து ஜிக்கான்றதே பேர் வந்து இது வந்து உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட், ஜிக்கான்ற ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் முதல் முதல்ல இந்த வைரஸ் பரவுனதுனால இது 1941 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு வரல, அது அங்கேயே லோக்கலாக இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் என்ன இருக்குன்னா போன மே மாதத்துலேருந்து ஒரு அவுட் பிரேக், அதுவும் எங்கேன்னு கேட்டால் சவுத் அமெரிக்காவில், அதுவும் குறிப்பாக பிரேசிலில், அங்கே தான் இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய வந்திருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வரதுனால அப்படியே வந்து ஒரு இறந்து போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல், ஒரு ரேஷஸ், அதாவது உடம்புல ஸ்கின்ல வந்து ஒரு ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷஸ் வரலாம், தலைவலி வரலாம். இது வந்து எல்லா வைரல் டிசீஸுமே காமனான சிம்டம்ஸ் தான், இந்த மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, அதாவது ப்ரெக்னென்ட் விமனுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா, முக்கியமாக தலை, இப்போ குழந்தையோட அந்த தலையுடைய வளர்ச்சியை குறைச்சிட்டு அது மைக்ரோசெஃபாலின்னு சொல்லுவோம், தலை வந்து சின்னதாயிடும், தலையோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்படி பிறக்கிற குழந்தைக்கு வந்து வாழ்க்கையே இல்லாமல் போயிடும்.
1: ஓகே, மூளை வளர்ச்சி இல்லாம தலை வளர்ச்சி,
0: தலையே வளர்ச்சி.
1: ஓகே,
0: தலை வளர்ச்சி குறைஞ்சா நேச்சுரலா மூளை வளர்ச்சியும் குறைஞ்சிடும். மூளை வளர்ச்சின்றது வந்து அது வேற, அது வந்து உள்ளுக்குள்ள வந்து அதனுடைய பிசியாலஜி மாறுறது, இது வந்து அனாட்டமியே, அதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து சுருங்கி போயிடும், அதனால வந்து மைக்ரோசெஃபாலி ஆயிடும். இந்த ஒரு கண்டிஷன்னாலதான் இந்த ஜிக்கா வைரஸ் வந்து இப்ப அதிகமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து வெளியில போறவங்க, அதாவது இந்த மாதிரி சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றவங்க, அந்த மாதிரி பீப்புள் வந்து இந்த ஜிக்கா வைரஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் இல்லை அந்த இடத்துல கொசு கடிக்காம பாத்துக்கிறது, இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிக்கா வைரஸுக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால அதுக்கு போது நமக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஜிக்கா வைரஸ் வருதா அதுக்கும் ஒரு வேக்சினேஷன் எடுத்துக்கலாம், அந்த பெருமையும் நம்ம தமிழ்நாடு தான் சாருது. இது வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு நிறுவனம் அதை பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அந்த வேக்சின் நம்ம கிடைச்சிரும். ஆனால் ஜிக்காவை பத்திலாம் நீங்க பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று ரெண்டு, அதாவது ஒரு வியாதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்று, அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறமா டிசீஸ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து வியாதி வர்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபிலாக்சிஸ், ப்ரிவென்ஷன். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன்னர் காப்போம்ன்றோம். அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னா, வெளியில் இருக்கிற கொசுவை அழிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம், சாக்கடை எடுத்து தேங்காமல் பார்த்துக்கிறது, சுத்தமாக சுகாதாரமாக சுத்துப்புறத்தை வச்சுக்கிறது, நம்ம பிரதம மந்திரி சொல்லியிருக்கிற மாதிரி தூய்மை இந்தியாவை நம்ம பண்ணுறது, இதெல்லாம் வெளிப்புறம். இது நம்ம ஒருத்தரால் சாத்தியம் கிடையாது, ஒவ்வொருத்தராலையும் சாத்தியம். ஆனால் ஒருத்தரால் சாத்தியம் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதிர் சக்தி நீங்கள் கூட்ட முடியும், அது வேற யாராலும் கூட்ட முடியும்.
1: ஹெல்தி ஃபுட்,
0: ஹெல்தி ஃபுட், அது இருந்தாலும் நல்ல ஃபுட், நல்ல எக்ஸசைஸ், இது ரெண்டு இருந்தால் எந்த வியாதியும் கிட்ட வராது. அந்த ஜிக்கா வைரஸாக இருந்தால் கூட உள்ள நுழைஞ்சி பண்ண முடியாது, நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாருக்கிட்டுமே என்ன சொல்கிறேன்னா, விட்டமின் சி இருக்கிற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ்,
1: ஓகே,
0: தட் வில் ப்ரொவைட் யூ லாட்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஏன்னா ஆப்பிள் சொல்லுவோம், ஆப்பிள் காஸ்ட்லி நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்றவங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஈஸி தான், அதை வாங்கி குடிக்கலாம். இல்லாமல் விட்டமின் சி மாத்திரைகளாக கிடக்குது, அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம். எப்படியோ நிறைய பால், புரோட்டீன், புரதச்சத்து, இந்த மாதிரி நிறைய எடுத்து நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமாக வச்சுருந்தாலே ஜிக்கா, சிக்கன்குனியா, டெங்கி எதுவுமே வராது. அதை தவிர்த்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து எடுத்து, ஒரு தலைவலினா ஒரு பாராசிட்டமால் போட்டுக்கிறது, எதுனாலும் ஒரு மாத்திரை எடுத்துக்கணும், இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாத்துக்குமே அருமையான நம்ம நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வே இருக்கு, ட்ரெடிஷ்னல் வே. இன்னும் நீங்கள் அந்த சித்தம் வைத்திய முறைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நம்ம வர்மான்னு ஒன்று இருக்கு, அந்த வர்மான்றது வந்து இட்ஸ் அ மேஜிக். ஒரு தலைவலிக்கு பேராஸ்டமால் எடுக்க வேண்டாம், ஒரு இடகட்டை பிடிச்சி லேசாக அவங்க ப்ரெஸ் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம வரும புள்ளிகளை அந்த தலைவலி இல்லாமல் போயிடுது. இது தலைவலிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அநேக வியாதிகளுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய பேர் தெரியறது இல்லை. ஸோ எல்லாருமே மருந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்ம முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கும்.
1: அக்குபஞ்சர் மாதிரி சொல்ல வரீங்களா?
0: அக்குபஞ்சர் வேற, அது வந்து சைனீஸ் முறமா. அக்குபஞ்சர்ன்றது வந்து நீடில்ஸ், சின்ன சின்னதா வெள்ளியில ஊசி இருக்கும், அதை எடுத்து உடம்புல அங்கங்க குத்துவாங்க, அதுவும் நரம்பு புள்ளிகள்ல பண்றதுதான். இது வந்து அக்குபிரஷர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முறை இது வர்மா முறைன்றது. இந்த வர்ம கலையில வந்து சில நிபுணர்கள் தேர்ந்தவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊர்லயே இருக்கிறாங்க, அது மோஸ்ட்லி கேரளா, நாகர்கோவில் அந்த பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வளர்த்து விட்டோம்னாலே நம்ம வந்து இந்த நோய் இல்லாத வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் கண்டிப்பா.
1: சார், ஒரு டாக்டரா, ஒரு இன்டர்வியூவரா, ஒரு நியூஸ் ரீடரா, ஒரு காம்பைரரா, 4 விஷயங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த 4 விஷயங்களும் உங்கள நீங்க என்னென்ன வித்தியாசங்கள் பாத்திருக்கீங்க சார்?
0: வித்தியாசங்கள் அப்படிங்கும் போது, ஒரு டீச்சரா இருக்கும்போது எல்லாமே பேசுறதுதான். டீச்சரா இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அந்த என்னோட சப்ஜெக்ட் மட்டும்தான் சார்ந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாக அதிகமாக மற்ற விஷயங்கள் பேசவே மாட்டேன் கிளாஸ் ரூமில். அந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு 150-200 பேருக்கு தான் போய் சேரும். ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் சரி, 3 மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளை தான் போய் சேரும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அங்கே எப்படி

0: பண்ணணும். அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா டிக்ஷன், நல்ல உச்சரிப்பு இருக்கணும், அதே சமயத்தில் மாடுலேஷன் இருக்கணும். அது இல்லாமல் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணை உறுத்தாம, ஏன்னா டெலிவிஷன் அப்படின்னும் போது காது மட்டும் இல்லை கண்களுக்கும், கண்களை உறுத்தாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம், ஒரு நல்ல அப்பியரன்ஸ், ரொம்ப பெருசா இல்லைன்னா கூட கண்களை உறுத்தாத
1: அளவுக்கு
0: பிரசன்டபிளா இருக்கும். இது ஒரு விஷயம். ஆனா இது வந்து தண்டவாளத்துல வண்டி ஓட்டுற மாதிரி, ட்ரெயின் போற மாதிரி நியூஸ்ன்றது. ஏன்னா நம்ம சீனியர் எடிட்டர்ஸ், சீஃப் எடிட்டர்ஸ் என்ன எழுதி கொடுக்கறாங்களோ அதுல ஒரு வார்த்தை கூட பெசகாம நாங்க சொல்லணும்.
1: உச்சரிப்பு
0: மட்டும் இல்ல, விஷயம்
1: கான்டென்ட்,
0: அதை நம்ம மாத்தக்கூடாது. வாட் எவர் தே சே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க தான் அதுக்கு மெயின் பீப்புள், வி ஆர் ஓன்லி பிரசன்டர்ஸ். சோ அந்த அந்த சுதந்திரம்ன்றது வந்து அங்க அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க சொல்ற வழி நடத்தும் போது நாங்க போறோம். ஆனா இந்த ஆங்கரிங் இருக்கு இல்லையா, காம்பேரிங் பண்ணும்போது இட் இஸ் அவர் ஓன் ஃபீல்டு. இப்போ ஒரு படத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னும் போது நம்ம என்ன ஃபீல் பண்றோம், வாட் டு ஐ ஃபீல் அபவுட் இட், வாட் டு பீப்புள் ஃபீல் அபவுட் இட், அதை சொல்லலாம். அதுல வந்து என்னுடைய ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம ஸ்டீரிங் நம்ம திருப்பிக்கலாம் எப்படி இருந்தாலும், இட்ஸ் அவர் வில் அண்ட் விஷ். ஸோ அங்க வந்து அப்பியரன்ஸும் டிஃபரெண்டா இருக்கணும், அதோட மாடுலேஷன், ஜெஸ்டர்ஸ். நியூஸ் படிக்கும் போது நான் கை தூக்க முடியாது, பட் வென் ஐ பிரசன்ட் ஆஸ் அ காம்பியர், ஆஸ் அன் ஆங்கர், ஐ கேன் டூ தட். இந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஃப்ரீடம் இருக்கும், டிக்ஷன், அப்புறம் வந்து கலர்ஃபுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், ஈவன் ட்ரெஸ் கோட்லேயும் வந்து வி ஹாவ் ரிலாக்ஸேஷன். ஸோ இது ஒன்று. இன்டர்வியூ இருந்தும் போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, இன்டர்வியூ பண்ணுறது ஆக்சுவலாக என்ன, இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் நான் இன்டர்வியூ பண்ணி முடிச்சப்பறம் அவர் சொன்னார், சார் உங்ககிட்ட நான் ஒன்று கற்றுக்கணும் சார். நான் என்ன அப்படின்னா, இல்லை பொதுவாக வந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணும்போது வந்து குவஸ்டின்ஸ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க கையில் ஆங்கர்ஸ். நான் அந்த ஒரு அவங்க கேட்ட குவஸ்டின் பதில் சொல்லும்போது கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க, அடுத்த கேள்வியிலேயே அவங்களோட மைண்ட் இருக்கும். நான் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த கொஸ்டின் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நான் சொல்றதை உன்னிப்பாக கவனிச்சிங்க, கவனிச்சு நான் சொல்ற விஷயத்துலேருந்து நீங்கள் ஹூக் எடுத்து எடுத்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார், ஒரு ஆங்கர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாரு. தட் வாஸ் அ கிரெடிட் ஆன் மை
1: இன்டர்வியூவர்.
0: ஆமாம். ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வி ஷுட் ஹேவ் சம் ஐடியா அபவுட் த பர்சன் ஹூஇஸ் ஹூம் வி ஆர் கோயிங் டு இன்டர்வியூ. அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் ஸ்டிக் ஆன் டு யுவர் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், யூ ஷுட் இன்ட்ராக்ட், யூ ஷுட் ஃபைண்ட் ஃப்ரம், அதாவது நீங்கள் வந்து யாரை இன்டர்வியூ பண்ணுறீங்களோ அவங்களோட விஷயத்தில் வெல்வர்ஸ்டாக இருக்கணும். இப்போ நான் ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னும் போது ஐ கேன்
1: நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
0: ஆமாம், ஒரு பாலிட்டிஷியனை பற்றி கேட்குறேன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், தெரியாதவங்க போய் இன்டர்வியூ பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை யாரை இன்டர்வியூ பண்ணாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்றத இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் விஷயம். அண்ட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் பேசும்போது அடுத்தவங்களை ஊன் பண்ணக்கூடாது. ஸோ இன்டர்வியூ பண்ணும்போது நம்ம கிட்ட எதிரில் வந்து உட்காரவங்க வந்து நம்ம கெஸ்ட், நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறோம். விருந்தினருக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்தாகணும். சில இடங்களில் நான் பார்க்குறேன், சில டெலிவிஷன்ஸ்லையும் சரி, சில மற்ற இதுலேயும் சரி, சோஷியல் மீடியாவில் கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டுட்டு கெஸ்ட்டுன்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லாமல் அவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது, அவங்கள பற்றி அவங்க கூட சண்டை போடுறது, ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் த டிஆர்பி, அந்த மாதிரி மீடியாலாம் வந்து ஐ டு நெவர் என்கரேஜ் தட். ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த பர்சன். சார் வாங்க, இன்னும் சொல்ல போனால் வரவங்களுக்கு பொக்கே கொடுத்து வாங்கன்னு கூப்பிடணும். அவங்க போகும்போது வழி கொண்டு போய் கார் வரைக்கும் விட்டுட்டு வரணும், அது நாங்கள் பண்ணுறோம். பர்டிகுலர் நான் வந்து ஐ வில் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். பட் நிறைய பேர் வந்து அதை பண்றது இல்லையோ அப்படின்னும் போது நம்ம அந்த தமிழ்நாடு கலாச்சாரத்தை விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகிறோம் தான் தோணும்.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். நீங்க சொன்னதுல இருந்து இப்போ நானே நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு. சார், நீங்க எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லிவிங், சயின்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுல வந்து விட்டுட்டு நாளை கத்துக்கலாம்னு ஒன்று இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்து எப்படி நம்ம தொடர்ச்சியா மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோமோ தூங்கும்போது கூட விடுறதில்ல, அந்த மாதிரி கத்துக்கிறதுன்ற ப்ராசஸ் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கும்போது 3 வருஷம் கற்றுக்கிட்டேன் அதோட முடிச்சிட்டேன்னு இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும், நிறுத்திடக்கூடாது. அந்த நிறுத்தினீங்கன்னா தான் அந்த ஒரு ஏஜ் ஒரு மூப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வயசான ஒரு இது வந்துடும், மனசில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். பட் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்க எப்பவுமே எங்கே இருக்கலாம். அந்த ஃபிட்னஸை பற்றி கேட்டீங்க இல்லையா, யூ ஷுட் ஹேவ் அன் ஹங்கர் ஃபார் தட், கற்றுக்கணும். அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆல்வேஸ் யூ வில் ஃபீல் யங்,
1: சலிச்சு போயிடக்கூடாது.
0: ஆமாம், சலிக்கவே கூடாது. வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும்.
1: அதுதான் ஒரு மனுஷன் வந்துட்டு அவங்க ஏஜை குறைக்காது, எப்பவுமே அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபிட்டா இருக்கலாம்.
0: கண்டிப்பா
1: டைம் மேனேஜ்மெண்ட், ஒழுக்கம், ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம மீடியா பர்சனாவும் சார் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. உங்க பிஸி ஷெட்யூல்க்கு நடுவில் எனக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் உங்க அஜய் திவ்யா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி.

0: not 7.8. It's enriching.
1: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: You are listening to MOP Community Radio 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And I should, people are today, இங்க இருக்கிறது தமிழ் கல்ச்சரும் தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம
1: சின்ன வயசுல பண்பு நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள்
2: நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே விஜயசாலினி. இன்றைய கதை இடம். இரவு நேரம் ஓர் ஏழை தன்மை

சரியாக அமர முடியும். ஆனால் மூன்று பேர் தாராளமாக நின்று கொண்டிருக்கலாம், வாருங்கள் என்று கூறினான். இரவு முழுவதும் கடுமையான மழை பொழிந்தது. மூவரும் குடிசையினுள் நின்று கொண்டே இருந்தனர். விடிந்தது. அந்த இரண்டு பயணிகளில் ஒருவர் சொன்னார், நாங்கள் இருவரும் நிஜமான வழிபோகர்கள் அல்ல. நான் இந்த நாட்டின் ராஜா, இவர் என் மந்திரி. நாங்கள் இருவரும் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் உன் குடிசை கதவை தட்டி இடம் கேட்டோம். உன் இரக்க குணத்தை கடைசி வரையிலும் பரிசோதிக்க வேண்டும் என்றுதான் இரவு முழுவதும் உன்னுடன் இருந்தோம். நீ உண்மையிலேயே நல்லவன்தான். உன்னை நண்பனாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று ராஜா கூறினார். அந்த ஏழை அதன் பிறகு ராஜாவின் நண்பனாக அரண்மனையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். இன்றைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ விஜயசாலினி. நன்றி, வணக்கம்.

0: நீங்க கேட்டு இருக்கிறது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8.
1: ¿Qué tal?

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா யூனோ இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரிடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: on MOP Community Radio 107.8 FM. Over a period of time, we have seen that as the society changes, the lyrics have also evolved side by side. So I hope next time you listen to a song, you'll pay closer attention to the lyrics. I'm out of time, you guys. Thanks for listening to our program, Unplugged. This is me, RJ Revati, signing off. Cherish the lyrics, yo. And you're listening to MOP Community Radio 107.8 FM. This production was done by students of 3rd BA Journalism, Chandni Suresh, Revati Hariharan, Shreshta Tiwari and Shruti Tanomi.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Thank you for the wonderful performance, Dharani. Let's have another round of applause for our accompanist, Shri M. Vijay on the violin and Shri Thanjavur Praveen Kumar on the mridangam.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: ஆ நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.